0: மேடம் ஒரு நிமிஷம்.
1: எஸ்,
0: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
1: ஹா, நல்லா தெரியுமே.
0: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
2: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர் ஜே மது. மசாலா கேஃபே brought to you by City Seasons Hotel Burjuman Dubai ல August 8th and 9th 10 am to 7 pm DAC developers நடத்துற property showcase ல கலந்துக்கோங்க. உங்க favorite location ல property-ய வாங்குங்க.
3: இங்க நான்தா king. நான் போடுறது தான் பாட்டு. அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் FM கா ஹுக்கும்.
4: கதை சொல்ல போறேன். கதை சொல்ல போற.
5: என்ன கதைப்பா?
4: ராஜா ராணி கதை சொல்ல போற. காக்கா குருவி கதை சொல்ல போற.
5: ராஜா கதையா காக்கா கதையா?
4: என்ன கதை? என்ன கதை?
6: கதையா? அதெல்லாம் எதுக்கு சொல்ல சொல்லாத? யாராவது திருடி படம் எடுத்துட்டாங்கன்னா?
7: காக்கா கதை சொல்ல. காக்கா கதை சொல்ல.
8: ராஜா கதை சொல்லு. ராஜா தி ராஜா. இளையராஜா கதை சொல்லு.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
0: 89.4 தமிழ்.

0: Are you feeling comfortable?
1: ஒன்னும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
2: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?

0: இப்போ நீ என்ன பண்ற?
1: அப்பாவோட அம்பாசிட்டர் கார்ல ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
2: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
3: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
4: தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்
5: அர்த்தமாயிருந்தா.

0: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: 99.4 தமிழ் எஃப்எம். தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: We'll be back after a short commercial break. சிறுத்தையின் தமிழி ஒளியின்

நிகழ்ச்சிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள். ஹாய், நான் காஃபி.
1: ஹலோ, நான் தான் டிராவல். வணக்கம், நான் நினைவுகள்.
2: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
2: எங்கப்பா மனசு காணோம்.
3: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
1: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
1: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க. ராக் வித் ராஜா, ஒன்லி ஆன் 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: 99.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: ஸ்டார் ஆஃப் தி மந்த், ஸ்டார் ஆஃப் தி மந்த்.
2: பாடலாசிரியர் நா முத்துக்குமார்.
3: Brought to you by SS Bucket Biryani, தேரா துபாயில.

0: the month. Star of the month. பாடலாசிரியர் நான் முத்துக்குமார்.
1: Brought to you by SS Bucket Biryani. தேரா துபாயில அவங்க 4வது பிரான்ச கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.
2: புத்தன்பூர்

அனைவருக்கும் அன்பு நிறைந்த காலை வணக்கங்கள். 89.4 தமிழ் எஃப்எம், இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். நித்தமும் ஒழிக்கும் புத்தம் புது காலையில் நான் உங்கள் விஸ்வா. புதியதாக நம்முடைய வாழ்க்கையிலே புலர்ந்திருக்கிற மற்றும் ஒரு அற்புதமான தினத்தின் காலை பொழுதிலே மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் எல்லா விதங்களிலும் நமக்கு நன்மை தருகின்ற நாளாக அமைந்திட என்னுடைய வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் அனைவருக்கும் உரித்தாகட்டும். நாம் கடினமாக உழைக்கிறோம், அதன் மூலமாக பணத்தை சம்பாதிக்கிறோம். அப்படி நாம் சம்பாதிக்கின்ற பணம் வேறொரு நாள் ஏதோ ஒரு விதத்திலே செலவாகிறது. செல்வம் நம்மிடத்திலே சேகரமாகிறது, பின்பு செலவாகிறது. ஒரு பழைய திரைப்படத்தில் கூட சொல்வார்கள், செல்வம் செல்வம் செல்வோம் என்று. அது நம்மிடத்திலே தங்குகின்ற தன்மை உடையது அல்ல. அதை எவ்வளவு நாளைக்கு நாம் நம்மிடத்திலே தக்க வைத்துக் கொள்கிறோம், அந்த கால அவகாசம். அது நம்மிடத்திலே வந்து சேர்ந்து செலவாவதற்கு இடைப்பட்ட அந்த கால அவகாசத்தை எவ்வளவு நாளைக்கு நாம் நீட்டிக்கிறோம் என்பதை பொறுத்து நாம் செல்வந்தர்கள் என்று பெருமைப்பட்டுக் கொள்ளலாம். ஆனால் அது நிலையானது அல்ல. ஒரு குறிப்பிட்ட வருமானம் கண்டிப்பாக ஒரு குறிப்பிட்ட கால அவகாசத்திற்கு பிறகு நம்முடைய செலவினங்களிலே ஒன்றாக மாறிப்போம். ஆகவே நிஜமான சம்பாத்தியம், நிலையான சம்பாத்தியம் என்பது பணத்தை நாம் சம்பாதிப்பது அல்ல. அது வாழ்க்கைக்கு அவசியம்தான். ஆனால் அதை முதன்மைப்படுத்தி நிஜமான சம்பாத்தியங்களாக விளங்கக்கூடிய சக மனிதர்களிடமிருந்து அன்பை சம்பாதிப்பது, நம்பிக்கையை சம்பாதிப்பது, மதிப்பை சம்பாதிப்பது போன்ற நல்ல விஷயங்களை நம்மை நோக்கி நாம் சேகரித்துக் கொள்ள மறந்து விடுகிறோம். பணத்தை சம்பாதிப்பதற்கு கொடுக்கின்ற முக்கியத்துவத்தை விட இவற்றிற்கெல்லாம் நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். பணம் இருக்கும் போது உங்கள் மீது அன்பு செலுத்துகின்ற, பணம் இல்லாத போது நீங்கள் யார் என்று கேட்கின்ற அளவிற்கான உறவுகளை நீங்கள் தேடி வைத்திருந்தால் நீங்கள் என்ன உழைத்து என்ன சம்பாதித்து என்ன பிரயோஜனம்? சற்று நேரம் உங்களிடத்திலே தங்கிச் செல்லுகின்ற அந்த செல்வத்தை சேகரிப்பதற்கு கொடுக்கின்ற மரியாதையை காட்டிலும் அதிகப்படியான முக்கியத்துவத்தை அன்பை சேகரிக்க, அனுபவத்தை சேகரிக்க, எப்போதும் நமக்கு உதவக்கூடிய ஆற்றலை சேகரிக்க, மற்றவர்கள் நம் மீது எப்போதும் காட்டுகின்ற அளவிற்கான மதிப்பை சேகரிக்க நாம் முக்கியத்துவம் தர வேண்டும். அதுதான் வாழ்க்கையினுடைய உண்மையான சம்பாத்தியம். அது நம்மை விட்டு எப்போதும் போகாது, அது நமக்கு எப்போதும் உதவி செய்யும். ஆகவே செல்வத்தை சேகரிப்பதோடு இவற்றிலும் நாம் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் என்பதை உணர்ந்து நாம் அணுகுகின்ற தினமாக அமையட்டும் பிறந்திருக்கிற இந்த நன்னாள். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் எஃப்எம்மில். இது புத்தம் புது காலை.

0: மூணு வரைக்கும் எண்ணும் போது வாழ்க்கையே எவ்வளவு மாறப்போகுது தெரியுமா?
1: எல்லாரும் கேமரா பாருங்க, ரெடி, ஒன் டூ த்ரீ.
0: இப்போ மூணு நாளைக்கு ஒரு அதிசயம் நடக்க போகுது. லூலு வழங்கும் பிக் த்ரீ டே சேல். இப்ப சேவ் பண்ணுங்க, இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு. ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 2 வரை வெறும் 3 நாட்கள் மட்டும். எல்லா கேட்டகரியிலும் பெரிய சேவிங்ஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. லூலு பிக் த்ரீ டே சேல் UAE முழுவதும் உள்ள அனைத்து லூலு ஸ்டோர்களிலும் கிடைக்கும்.
2: லூலு, where the world comes to shop. ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
3: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோ ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
4: ஆனா எனக்கு கிடைச்சது
0: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துறேன். ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்டா இருக்கணும். எனக்கு தான் ஒருத்தி இருக்காங்க.
4: போயிட்டியா?
0: அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா? ஓகே ஓகே, பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4:00 டு 8:00 எவ்ரிடே ஈவினிங், ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
5: The Evening Karak, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundu, Ungalukkaga, Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.

89.4 தமிழ் எஃப்எம், இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புத்தம் புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஷ்வா கூட. நமக்கு பசிக்கும் போதெல்லாம் உணவு கிடைத்து கொண்டே இருக்கிறது என்றால், அந்த உணவினுடைய மதிப்பை, அது கிடைக்காதவரினுடைய தவிப்பை நாம் உணர்ந்திருக்க மாட்டோம். எப்போது நமக்கு பசிக்கும் போது அதை தீர்த்து கொள்வதற்கான உணவு நம்மிடத்தில் இல்லாமல் போகிறதோ, அப்போதுதான் அதுவரை நமக்கு கிடைத்து கொண்டிருந்த உணவின் மகத்துவம் நமக்கு தெரியும். தேவைக்கு அதிகமாக செல்வம் நம்மிடத்திலே இருக்கும் பொழுது அதன் மதிப்பறிந்து நாம் செலவு செய்ய மாட்டோம். மனம் போன போக்கிலே அதை செலவு செய்வோம். ஒரு நாள் நம்முடைய அவசரத்திற்கு, அவசியத்திற்கு செலவு செய்ய செல்வம் போதாமல் போகும்போது, அதுவரை நம்மிடத்திலே கொட்டி கிடந்த செல்வத்தினுடைய அருமை நமக்கு தெரிய துவங்கும். அதுபோலத்தான் மனிதர்கள், நம் அருகிலே இருக்கின்றவரை, அவர்களினுடைய அருமை, பெருமையை, மதிப்பை நாம் பெரும்பாலும் உணர்வதில்லை. ஏதோ ஒரு விதத்திலே அவர்கள் அருகிலே இல்லாமல் போகும்போதுதான் அவர்களுடைய அவசியத்தை, அதனால் வரை அவர்கள் நமக்கு செய்து கொண்டிருந்த உறுதுணையை, அவர்கள் நம் மீது செலுத்திய அன்பினுடைய ஆழத்தை, அது நமக்கு வாழ்க்கையிலே எவ்வளவு அவசியம் என்கிற மதிப்பை நாம் உணர்கிறோம். உண்மையில் அது போன்ற சூழ்நிலைகள், அதாவது உணவின் மகத்துவத்தை நமக்கு உணர்த்துகின்ற பசி, செல்வத்தின் மகத்துவத்தை நமக்கு உணர்த்துகின்ற வறுமை, அன்பார்ந்த மனிதர்களினுடைய அவசியத்தை நமக்கு உணர்த்தக்கூடிய வாழ்க்கையின் இக்கட்டான சூழ்நிலைகள், உண்மையில் இவையெல்லாம் ஒரு விதத்திலே போற்ற தகுந்தவைதான். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் நமக்கு வரவில்லை என்றால், அரிதான விஷயங்களினுடைய அருமை பெருமையை நாம் உணராமலேயே போய்விடுவோம். ஆனால் என்னுடைய கருத்து என்னவென்றால், அப்படி பணம் இல்லாத ஒரு சூழ்நிலை, உணவில்லாத ஒரு சூழ்நிலை, அன்பு பாராட்ட நல்ல மனிதர்கள் நம் அருகே இல்லாத ஒரு சூழ்நிலை வந்த பிறகுதான் அவற்றினுடைய அவசியத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று இல்லை. நம்மிடத்தில் இப்போது என்ன இருக்கிறதோ அது இல்லாத சூழ்நிலையை ஒரு கணம் கற்பனை செய்து பாருங்களேன், உடனே நமக்கு அதனுடைய அருமை புரிய துவங்கும். ஆகவே வாழ்க்கை நமக்கு என்ன கொடுத்திருக்கிறதோ உண்மையில் அது பெரிய பொக்கிஷம், அதில் மாற்றுக்கருத்தே இல்லை. அதை உணர்ந்து நாம் எப்போதும் போற்ற வேண்டும், அதை போஷிக்க வேண்டும். அப்போதுதான் இருப்பது நம்மிடத்தில் நிலைக்கும், மென்மேலும் பல நன்மைகள் நம்மை வந்து சேரும். இதை புரிந்து கொண்டு வாழ்க்கையை நாம் அணுகுகின்ற ஒவ்வொரு நாளுமே நமக்கு நல்ல நாள் தான். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் எஃப்எம். இது புத்தம் புது காலை.

0: You are listening to 89.4 Tamil FM. FM.
1: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு
0: இன்கமிங்.
1: சுட சுட புத்தம் புது பாட்டு.
2: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: 89.4 தமிழ் FM. தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: We'll be back after a short commercial break.

89.4 தமிழ் எஃப்எம், இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புத்தம்புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஸ்வா கூட. நம்பிக்கை மனிதர்கள் அப்படிங்கிற இந்த பகுதி மூலமாக பல சிறப்புமிக்க மனிதர்களினுடைய வாழ்வியல் தருணங்கள், அவற்றையெல்லாம் தெரிந்து கொள்வது நமக்குள்ளே ஒரு புத்துணர்ச்சியை உண்டாக்கி வாழ்க்கை மீதான நம்பிக்கையை அதிகப்படுத்தும். நாமும் கூட இப்படி வாழலாம், சிறப்பு பெறலாம் என்கின்ற ஒரு தன் நம்பிக்கையை நமக்கு அது கொடுக்கும். அப்படிப்பட்ட தலை சிறந்த மனிதர்களினுடைய சிறப்பான வாழ்க்கை தருணங்களை இந்த பகுதியில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வரோம். தமிழகத்தில் மதிய உணவு திட்டம் அப்படின்னு ஒரு திட்டம் காமராஜர் அவர்களுடைய ஆட்சி காலத்திலே துவங்கப்பட்டது. எதற்காக அந்த திட்டம் துவங்கப்பட்டது அப்படின்னு கேட்டால், எல்லோருக்கும் கல்வி போய் சேர வேண்டும் என்கின்ற நோக்கத்தை அடிப்படையாக வைத்து மதிய உணவு திட்டம் துவங்கப்பட்டது. இன்றைக்கு இருக்கக்கூடியவர்கள் இந்த மதிய உணவு திட்டத்தை பற்றி அதிகம் தெரியாதவர்கள் கேள்வி கேட்கலாம், மதிய உணவு கொடுப்பதற்கும் அனைவருக்கும் கல்வி வழங்குவதற்கும் என்ன தொடர்பு அப்படின்னு. இந்த கேள்விக்கு பதிலாக அமைந்த ஒரு சம்பவத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். திருநெல்வேலியில ஒரு முக்கியமான அரசு பணியை கவனிப்பதற்காக காமராஜர் அவர்கள் போய்கொண்டிருக்கிறார். அப்போது ஒரு ரயில்வே பாதையை கடக்க வேண்டிய சூழல், ரயில் வருகின்ற நேரம் என்பதனாலே அந்த பாதை அடைக்கப்பட்டிருக்கிறது. காமராஜர் அவர்களினுடைய கார் இங்கே நின்று கொண்டிருக்கிறது. அப்போது அருகில் இருக்கக்கூடிய வயல்வெளியிலே ஒரு சிறுவன் மாடு மேய்த்துக் கொண்டிருக்கிறான். அடுத்த தலைமுறை கல்வியால் மட்டுமே தலை நிமிர முடியும், நம்முடைய தமிழகம் வருங்காலத்திலே வளமாக இருக்க வேண்டும் என்றால் இப்போது இருக்கக்கூடிய சிறுவர்கள் அனைவருமே ஆழமாக நல்ல கல்வியை தனக்குள்ளே வாங்கிக் கொள்ள வேண்டும், அதனாலே அவர்கள் சிறந்த வளமான திறமிக்க இளைஞர்களாக உருவாக வேண்டும், அதனால் மட்டுமே நம்முடைய தமிழகம் சிறப்பு பெற முடியுங்கிறத ஆழமா நம்பிக்கொண்டிருந்தார் காமராஜர் அவர்கள். ஆகவே எல்லோருக்கும் கல்வி போய் சேர வேண்டும் என்று நிறைய பள்ளிகளை திறந்தார். பள்ளிகள் திறக்கப்பட்டாலும் மாணவர்கள் அங்கே பெரிதும் கல்வி கற்க வரவில்லை. எப்படி அவர்களை வரவேற்பது என்பதிலே அவர் ஆழமாக சிந்தனையை செலுத்தி கொண்டிருந்த நேரம், இந்த சிறுவன் கல்வி கற்க வேண்டிய நேரத்திலே மாடு மேய்த்துக் கொண்டிருப்பதை பார்த்தவுடனே காரை விட்டு இறங்கி போய் அவனிடத்திலே பேச்சு கொடுக்கிறார். அவனுக்கு தெரியாது இவர் முதலமைச்சர், இவர் பெயர் தான் காமராஜர் என்பதெல்லாம். ஏனப்பா நீ பள்ளிக்கு செல்லவில்லையா, கல்வி கற்கவில்லையா, படிக்க போனால் வயிற்று பசிக்கு கஞ்சியார் ஊற்றுவார்கள் என்று கேட்கிறான் அந்த சிறுவன். முதலமைச்சர் என்று தெரியாமல் அவரிடத்திலே அப்படி உடனடியாக முகத்தில் அறைந்தது போல அவன் பேசியதை பார்த்து கோபப்பட்ட ஒரு அதிகாரி வேகமாக அவனை தடுக்க போகிறார். அவரை காமராஜர் தடுக்கிறார். நாம் வாழும் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் இவர் என்று தெரியாத அளவிற்கு அவன் இருக்கிறான் என்றால் அவனுக்குள்ளே அந்த அறியாமையை இன்னும் மிச்சம் வைத்திருக்கின்ற நம் மீதுதான் குறை இருக்கிறது, அவனையும் தண்டிக்கப் போகிறாய் என்று அந்த அரசு அதிகாரியை காமராஜர் தடுக்கிறார். தடுத்துவிட்டு அந்த மாணவனிடத்தில் கேட்கிறார், உன் பசிக்கு நான் கஞ்சி ஊற்றினால் நீ கல்வி கற்க வருவாயா என்று. அந்த எண்ணம் தான் அவருக்குள்ளே ஆழமாக பதிந்து தொடர்ந்து அவரை சிந்திக்க வைத்தது. உண்மையில் இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய பல ஏழை மாணவர்கள் தங்கள் வயிற்று பசியை போக்கிக் கொள்வதற்காக பலவிதமான வேலைகளிலே சின்னஞ்சிறு வயதிலேயே ஈடுபடுத்தப்படுகிறார்கள். உணவுதானே முதல் தேவை, அதற்காகவென்று அவர்கள் கல்வியை துறப்பதிலே அல்லது அதன் மீது நாட்டம் செலுத்தாமல் இருப்பதிலே ஆச்சரியம் ஒன்றும் இல்லை, அது இயல்புதானே. அவர்கள் கல்வி கற்க வேண்டும் என்று நாம் ஆழமாக விரும்பினால் அதற்கு தடையாக இருக்கக்கூடிய அந்த பசிக்கான தேவையை தேடலை நாம் தீர்க்க வேண்டும் என்றவர் முடிவு செய்து தன்னுடைய அமைச்சரவை சகாக்களோடு ஆலோசித்து அரசு அதிகாரிகளோடு ஆலோசித்து கொண்டு வந்த திட்டம் தான் மதிய உணவு திட்டம். ஒருவேளை உணவாவது தன்னுடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கும் என்று நம்பி காமராஜருடைய அந்த சரியான திட்டமிடலினுடைய பலனாக பல தாய்மார்கள், பல பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை பள்ளிக்கு கல்வி கற்க அனுப்பினார்கள். உணவுக்காகத்தான் பலர் பள்ளிக்கு வந்தார்கள். அப்படி வந்த பிறகு கல்வியின் ருசி கண்டு அதை முழுவதுமாக தங்களுக்குள்ளே நிரப்பிக் கொண்டு வருங்காலத்தை வளமாக்கினார்கள் பல மாணவர்கள். காமராஜர் அவர்களினுடைய அந்த கனவு திட்டம் உருவான விதம் இதுதான். ஒன்றை நாம் சாத்தியப்படுத்த வேண்டும் என்று நினைத்தால் அதற்கு தடையாக இருக்கக்கூடிய விஷயங்களை தகர்த்தெறிய வேண்டும் என்கின்ற அற்புதமான ஒரு வாழ்வியல் நடைமுறையை காமராஜர் அவர்கள் நமக்கு உணர்த்திய மிகச்சிறப்பான அவருடைய வாழ்வியல் தருணத்தை உங்களோடு பகிர்ந்து கொண்ட மகிழ்ச்சியுடன் நான் உங்கள் விஸ்வா விடைபெறுகிறேன். தடைகள் இல்லாத பாதை எந்த ஒரு பயணத்திலும் சாத்தியமில்லை, ஆனால் அந்த தடைகளையும் கூட நமக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வதில் தான் நமக்கான வெற்றி இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு நாம் பயணித்தால் வாழ்வின் அத்தனை பயணங்களும் நமக்கு வெற்றிகரமானதாகவே அமையும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் எஃப்எம்மில், இது புத்தம் புது காலை.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: மூணு வரைக்கும் எண்ணும் போது வாழ்க்கையே எவ்வளவு மாறப்போகுது தெரியுமா?
2: எல்லாரும் கேமரா பாருங்க, ரெடி 1 2 3.
1: இப்போ மூணு நாளைக்கு ஒரு அதிசயம் நடக்க போகுது. லூலு வழங்கும் பிக் 3 days சேல். இப்ப சேவ் பண்ணுங்க, இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு. July 31 to August 2 வரை வெறும் 3 நாட்கள் மட்டும். எல்லா கேட்டகரியிலும் பெரிய சேவிங்ஸ் உங்களுக்காகவே காத்துக்கிட்டு இருக்கு. லூலு பிக் 3 days சேல் UAE முழுவதும் உள்ள அனைத்து லூலு ஸ்டோர்களிலும் கிடைக்கும். லூலு, where the world

89.4 தமிழ் எஃப்எம் இது நம்ம ரேடியோ நம்ம மியூசிக். புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க உங்க விஷ்வா கூட. பொதுவாக இளம் வயதிலே நம்முடைய முகத்தோற்றம் எப்படி இருக்கிறதோ அதை நாம் மிகவும் ரசிப்போம். வயதான பிறகு கண்ணாடியில் என்னுடைய முகத்தை பார்த்து, இந்த முகம் இளம் வயதில் இன்னும் எவ்வளவு அழகாக இருந்தது, அந்த அழகெல்லாம் இளமையெல்லாம் காணாமல் போய்விட்டதே என்று வயதான பிறகு நமக்கு இருக்கக்கூடிய முகத்தை பார்த்து கண்டிப்பாக நம்மிலே பெரும்பாலானவர்கள் வருந்தத்தான் செய்வோம். வருந்தும் விதமாகவா வயதானவர்களினுடைய முகம் அமைந்திருக்கிறது? உண்மையில் வருத்தம் என்பது என்ன? நன்றாக இருந்த ஒன்று பாதிக்கப்பட்டு விட்டால்தானே அதை பார்த்து வருந்த வேண்டும். அப்படி என்றால் இளமையிலே நமக்கு இருந்த முகத்தினுடைய அழகு வயதான பிறகு பாதிக்கப்பட்டு விட்டதா? பிரெஞ்சு எழுத்தாளரான மாண்டேன் அவர்கள் சொல்கின்றார்கள், இளமையிலே இருந்த முகத்தினுடைய பூரண வடிவம்தான் முதுமையில் இருக்கின்ற முகத்தின் அமைப்பு. இன்னும் சொல்ல போனால், இளமையில் இருந்த முகம் வெற்று காகிதம், முதுமையிலே காணப்படுகின்ற முகத்தின் அமைப்பு காலம் தந்த அனுபவத்தாலே, வாழ்க்கை தந்த அனுபவத்தாலே எழுதி நிரப்பப்பட்ட காகிதம் அது. எது? வயதான காலத்திலே நமக்கு அமைந்திருக்கக்கூடிய அந்த முதிர்ந்த முகம். ஆனால் அதிலே என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்பது மிக முக்கியம் என்று ஒரு சுவாரஸ்யத்தை வைத்து தன்னுடைய கூற்றை முடிக்கிறார் மாண்டேன் அவர்கள். உண்மைதானே, எழுதப்பட்ட ஒரு காகிதம் அந்த எழுத்தினுடைய அர்த்தத்தை பொறுத்து தானே மதிப்பு பெறுகிறது. எழுத்து பிழையோடு எதையோ கிறுக்கி வைத்திருந்தால் அந்த காகிதத்தை கசக்கித்தான் எறிவார்கள். ஆனால் அதிலே அழகான கவிதை எழுதப்பட்டிருந்தால், அர்த்தம் புதிந்த கட்டுரை எழுதப்பட்டிருந்தால், அதிலே உன்னதமான ஒரு ஓவியம் வரையப்பட்டிருந்தால் அந்த காகிதத்தினுடைய மதிப்பே தனி. அது மிகவும் பாதுகாக்கப்படும், போற்றப்படும், கொண்டாடப்படும், காலத்திற்கும் பாதுகாக்கப்படும். ஆகவே உங்களிடத்தில் ஏற்படுகின்ற முதிர்ச்சி என்பது இளமையின் வீழ்ச்சியாக கருதப்படக்கூடாது. காலப்போக்கிலே அந்த இளமை அடைந்த பூரணத்துவமாக கருதப்பட வேண்டும். இளமையிலிருந்து நீங்கள் முதுமையை வந்து அடைவதற்கு இடைப்பட்ட அந்த கால அவகாசத்தை நீங்கள் எத்தனை அர்த்தத்தோடு பயன்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் என்பதனுடைய வெளிப்பாடாக உங்கள் முதுமை அமைய வேண்டும். அப்போதுதான் அது ரசிக்கப்படும், மதிக்கப்படும். ஆகவே நாம் வாழ்க்கையிலே எதிர்கொள்ளுகின்ற ஒவ்வொரு தருணத்தையுமே மதிப்பு மிக்கதாக போற்றி எல்லா விதங்களிலும் அதை நம்முடைய நற்செயல்களாலே நாம் அர்த்தப்படுத்த வேண்டும். அப்போதுதான் எந்த நிலையிலே நின்று நம்முடைய வாழ்க்கையை நாம் திரும்பி பார்த்தாலும் நம்மை பற்றி நாமே பெருமைப்பட ஏதுவாக அது அமைந்திருக்கும். இயல்பாக வருவது முதுமை. அது வருவதற்குள்ளாக நம்முடைய வாழ்க்கையை நாம் எந்த அளவிற்கு அர்த்தத்தோடு வாழ்ந்திருக்கிறோம் என்பதை பொறுத்தே நமக்கு கிடைப்பது முதிர்ச்சி. இதை உணர்ந்து வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிடத்தையும் வரமாக கருதி வாழ்வோம். நம்முடைய நல்ல எண்ணங்களாலே, நல்ல செயல்களாலே நமக்கும் பிறர்க்கும் வளம் சேர்ப்போம் இன்றும் என்றும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் எஃப்எம். இது புத்தம் புது காலை. 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம

0: 89.4 Tamil FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukasin, Joy of Summer ல டைமண்ட் ஜுவல்லரிக்கு ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் வெறும் 1.99% முதல், ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு ஜீரோ டிடக்ஷன் மாதிரி பல ஆஃபர்ஸ். TNC apply.

வெரி குட் மார்னிங், காலை வணக்கம். 7:08 ஆயாச்சு. மெரிசல் மார்னிங்காக நான் கீர்த்தனா வந்தாச்சு. 31st of July. Wow, finally, இந்த மாசம் முடிந்து விட்டதா? லாஸ்ட் டே ஆஃப் திஸ் மந்த். ஓகே, அடுத்த மாசம் ஆரம்பிக்க போகுது. 8th மாசம் 8 கிட்ட வந்துருச்சுனால இவ்வளோதான். 9, 11, 12 எப்படி ஓடுதுன்னே தெரியாது. செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், 4 மாதம் வந்து இப்படி திரும்பி பார்க்கறதுக்குள்ளே ஓடிடும். வருஷம் ஆரம்பித்து ஒரு ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்லக்கிஷாக போகிற மாதிரி இருக்கும். மார்ச்க்கு அப்புறமா வரக்கூடிய அந்த குவார்ட்டர் நம்ம பார்த்தோம்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கும். அடுத்தடுத்து இனி அப்படி காலில் சக்கரத்தை கட்டி விட்ட மாதிரி தான் நாளும் கிழமையும் ஓடும். அது ஒரு பக்கம் ஓடட்டும். நம்ம ஒரு பக்கம் ஓடுறோமோ நடக்கிறோமோ இல்லை மெதுவாக போகிறோமோ, இட் இஸ் அப் டு அஸ். அவங்க ஓடுறாங்களே, நம்ம ஓட முடியலையே அப்படின்லாம் நினச்சி ஃபீலே பண்ண வேண்டாம். நம்ம பாட்டுக்கு நம்ம பேஸில் என்ன கரெக்டாக பண்ணணும்னு தோணுதோ அதை பண்ணிவிட்டு போயிட்டே இருப்போம், சரியா? ஸோ டோன்ட் கம்பேர். கம்பேர் பண்ணாமல் நம்மளுடைய ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி, நம்மளுடைய கோல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம நடந்து போயிட்டே இருப்போம், இல்லை ஓடியும் போவோம். ஓகே, அப்புறம் எப்படி போச்சு இந்த வாரம் உங்களுக்கு? இந்த வாரத்தை விடுங்க, இந்த மாதம் எப்படி போச்சு? அப்பாடி, இன்னையோட இந்த மாதம் முடிஞ்சது. ஸோ வீல் நோ லைக் ஓவராலாக இந்த மாதம் எப்படி ஆச்சு, அடுத்த மாதம் இதெல்லாம் வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐ ஹோப் யூ ஆல் ஹேட் அ குட் மந்த். இல்லைன்னா பரவாயில்ல, வர மாதம் எல்லாருக்கும் நல்ல ஒரு மாதமாக அமையட்டும். பேக் டு பேக் 2 பாட்டில் எங்கேயும் காதல்லிருந்து, என்ன பாட்டு எங்கேயும் காதல், அண்ட் தென் எங்கேயும் எப்போதும்லேருந்து சொட்ட சொட்ட நன்னை வைத்தாய், 2 பாட்டு உங்களுக்காக நான் அப்ளை பண்ண போறேன். ஃப்ரைடே வைப்ஸ் வந்தாச்சா? இன்னைக்கு என்னமோ எனக்கு ஃப்ரைடே மாதிரியே ஃபீல் ஆகலை. நிறைய வண்டிகள் இருந்த மாதிரி இருந்தது, பட் டிராஃபிக்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு எப்படி இருக்குது? நீங்கள் எங்கே ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கீங்க? ஃப்ரைடே ஃபீல் வந்தாச்சா? வீக்கெண்ட் ஃபீல் வந்தாச்சா? லெட் மீ நோ. ஆர்ஜி கீர்த்தனாங்கிற என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்க்கு KIRTHANA தான் ஸ்பெல்லிங். ஸோ எனக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்க. உங்களுடைய மார்னிங் எப்படி இருக்குது? மார்னிங் கம்யூட் எப்படி இருக்குது? ஃப்ரைடே ஃபீல் வந்தாச்சா? வீக்கெண்ட் வைப் வந்தாச்சா? என்ன ஏதுன்ட்டு. அண்ட் இன்றைக்கி ட்ரைவ் பண்ணிட்டு வரும்போது தான் யோசிச்சிங்க, நிறைய ரோட்ஸ்லலாம் நிறைய சேஞ்சஸ் எல்லாம் பண்ணுறாங்கல்ல, ஸ்பீட் லிமிட்ஸ் எல்லாம் கூட மாற்றிட்டுருக்காங்க. இப்போ நம்ம பார்த்தோன்னா துபாய் அலைன் ரோடில் டுவர்ட்ஸ் துபாய் வரும்பொழுது, ஆர் லைக் ஈவன் வந்து ஆப்போசிட் டைரெக்ஷன் வச்சுக்கலாமே, இந்த சிலிக்கன் சென்ட்ரல் மால்லாம் தாண்டதுக்கப்புறமா இந்த ஸ்பீட் லிமிட்ஸ் காட்டுற அந்த போர்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த சைன் போர்ட்ஸ், அதெல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே 100 இருந்து இந்த ஸ்பீட் 120 வரைக்கும் நம்ம போகலாம். அந்த போர்ட்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. என்னன்னு தெரியல, ஸ்பீட் லிமிட்ஸ் எல்லாம் வந்து அவங்க மாற்ற போகிறாங்களா என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. பட் 100 அப்படின்னு மார்க் பண்ணியிருந்த அந்த சைன் போர்ட்ஸ் எல்லாம் இப்போ வந்து நல்ல பிளாக் டேப்லாம் போட்டு ஒட்டி க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. விச் மீன்ஸ் தெரியல, நம்ம எதுக்கோ தெரிஞ்ச ஸ்பீட்லேயே வந்து போவோமே, அங்கே வந்து வினோ தர் இஸ் 100 to 120 வரையும் போகலாம். ரேடார்லாம் வேலை பண்ணுதா இல்லையான்னு தெரியல, ஏன்னா ரேடார்லாம் அப்படியே தான் இருக்குது, ரேடார்லாம் வந்து க்ளோஸ்லாம் பண்ணி வைக்கலை. ஸோ ஸ்பீட் போர்ட்ஸ் மட்டும்தான், அந்த சைன் போர்ட்ஸ் மட்டும்தான் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த மாதிரி நிறைய மாற்றங்கள்லாம் நடந்துகிட்ருக்கு. ஸோ பார்த்துக்கோங்க, நம்ம எப்போ வர ரோடு தானே, இங்கே என்ன ஸ்பீட் மாறி இருக்கும் மாறி இருக்காது அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்காமல் ஜஸ்ட் கீப் அன் ஐ ஆன் எவ்ரிதிங் அண்ட் ட்ரைவ் சேஃப், சரியா? பேக் டு பேக் 2 பாட்டு கேட்டு முடிச்சதுக்கப்புறமா இன்னும் நிறைய பாட்டெல்லாம் உங்களுக்கு ஆக இருக்குது, அப்டேட்ஸும் இருக்குது. இப்படி தான் இன்னைக்கு போக போகுது. ஒரு ஸ்லோ அண்ட் ஒரு லேசி ஃப்ரைடே மார்னிங் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? Anyway, happy Friday and happy weekend. Good morning. Back to back. 2 பாட்டு. 2 பாட்டு.

0: அண்ணாச்சி, குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அண்ணாச்சி.
1: மூணு வரைக்கும் எண்ணும் போது வாழ்க்கையே எவ்வளவு மாறப்போகுது தெரியுமா?
2: எல்லாரும் கேமரா பாருங்க, ரெடி 1 2 3.
1: இப்போ மூணு நாளைக்கு ஒரு அதிசயம் நடக்க போகுது. லூலு வழங்கும் பிக் 3 days சேல். இப்ப சேவ் பண்ணுங்க, இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு. ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 2 வரை வெறும் 3 நாட்கள் மட்டும். எல்லா கேட்டகரியிலும் பெரிய சேவிங்ஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. லூலு பிக் 3 days சேல் UAE முழுவதும் உள்ள அனைத்து லூலு ஸ்டோர்களிலும் கிடைக்கும்.
3: லூலு, where the world comes to shop. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. 89.4 தமிழ் FM.
1: வாழ்க்கையே எவ்வளவு மாறப்போகுது தெரியுமா?
2: கேமரா பாருங்க, ரெடி 1 2 3.
1: இப்போ மூணு நாளைக்கு ஒரு அதிசயம் நடக்க போகுது. லூலு வழங்கும் பிக் 3 days சேல். இப்ப சேவ் பண்ணுங்க, இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு. ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 2 வரை வெறும் 3 நாட்கள் மட்டும். எல்லா கேட்டகரியிலும் பெரிய சேவிங்ஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. லூலு பிக் 3 days சேல் UAE முழுவதும் உள்ள அனைத்து லூலு ஸ்டோர்களிலும் கிடைக்கும்.
3: லூலு, where the world comes to shop.
4: வெளிநாட்டுல வேலை பார்க்கிற நமக்கு எதை பார்த்தாலும் வாங்கலாம்னு தோணும், பட் நம்ம லைஃப் பத்தி நமக்கு தான் தெரியும். திங்க் பண்ணுங்க, இப்பவே உங்க சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க.
5: மற்றும்
6: மேடம், ஒரு நிமிஷம்.
7: எஸ்
6: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
7: ஹா, நல்லா தெரியுமே.
6: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கேஃபே ஷோ தெரியுமா?
8: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் RJ மது.
9: மசாலா கேஃபே brought to you by City Seasons Hotel Burjuman Dubai ல August 8th and 9th 10 am to 7 pm DAC developers நடத்துற property showcase ல கலந்துக்கோங்க. உங்க favorite location ல property வாங்குங்க.
10: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukasin Joy of Summer ல diamond jewelry க்கு free cash vouchers, gold making charges வெறும் 1.99% முதல், old gold exchange க்கு 0 deduction மாதிரி பல offers. TNC apply. Mersal Morning brought to you by ALD properties. வெறும் 999 dirhams pay பண்ணி திருச்சியோட prime spot ல உங்க plot பண்ணுங்க. Co-sponsored by
11: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alansari Exchange.

0: இது மெர்சல் மார்னிங் வித் கீர்த்தனா. கீர்த்தனா UAE அப்டேட் brought to you by ABC Cargo and Courier number 1 in GCC.
1: கடந்த வார இறுதியில ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் நம்ம துபாயில லான்ச் பண்ணியிருந்தாங்க. துபாயோட புது அடாப்ஷன் சென்டர், இந்த பெட் அடாப்ஷன் சென்டர் இல்லையா, துபாய் முனிசிபாலிட்டி வந்து வர்சான்ல ஓபன் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ அவங்க கையில இந்த ஒரு யூனோ ப்ரொசீஜர் எடுத்ததுங்கிறது ஐ ஃபீல்ட் வெரி வெரி ஹாப்பி. நாட் ஜஸ்ட் மீ, நிறைய அனிமல் லவர்ஸ் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஏன்னா இங்கே நம்ம துபாயில் ஆர் லைக் யூஏல இன் ஜென்ரல் இந்த மாதிரி நிறைய ப்ரைவேட் அடாப்ஷன் சென்டர்ஸ் எல்லாம் இருக்கு. பட் அடாப்ஷனுங்கிற பேரில் பல பேர் வந்து பல யூனோ மக்கள்கிட்ட இருந்து தேவையே இல்லாமல் பணமெல்லாம் வந்து வாங்கிட்டு இருந்தாங்க அதிகமாக அடாப்ஷனுக்கெல்லாம். ஸோ அதில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் அது எப்படி நடந்ததுன்ட்டு. பட் நம்ம துபாய் முனிசிபாலிட்டி இப்போ இந்த பெட் ஷெல்டர் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமாவே பார்த்தோம்னா ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி ஒன்று வெளியாகி இருக்கு. ஸோ எஸ்பெஷலி அவங்களுடைய கேட்ஸ் ஷெல்டரில் வந்து பார்த்தா ஒரு ஒரு மணி நேரத்துக்கும் ஒரு அடாப்ஷனாவது நடக்குது சின்ஸ் த லான்ச் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ சென்டர் ஓப்பன் பண்ணி ஒரு 20 hours கிட்டத்தட்ட 18 கேட்ஸுக்கு அழகான லவ்விங் ஃபேமிலி கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியும் இந்த ஒரு ஆர்டிக்கலில் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ பல பேருக்கு வந்துட்டு வீட்டில் ஒரு பெட் அடாப்ட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆசை இருக்கும். வெட்டினரி டீமும் அங்கே இருக்காங்க. வித் வாட் எவர் வி நீட், எல்லா எக்யூப்மெண்ட் அண்ட் எல்லா டெக்னாலஜியோடு அங்கே வச்சிருக்காங்க அப்படிங்கிறதுனால இட்ஸ் சச் அ நைஸ் பியூட்டிஃபுல் பிளேஸ். சீக்கிரமாக நானும் போய் அங்கே விசிட் பண்ணணும்னு நினைக்கிறேன். பார்ப்போம்.

brought to you by Basha Bhai Biryani. Authentic ஆன திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க. Visit Basha Bhai Biryani Karama. Corporate and bulk orders also accepted.

0: TR was brought to you by Basha Bhai Biryani, Vasil Hub Block 4, Karama.
1: Tamil 89.4. We'll be back after a short commercial break.
2: மூணு வரைக்கும் எண்ணும் போது வாழ்க்கையே எவ்வளவு மாறப்போகுது தெரியுமா?
3: எல்லாரும் கேமரா பாருங்க, ரெடி 1 2 3.
2: இப்போ மூணு நாளைக்கு ஒரு அதிசயம் நடக்க போகுது. லூலு வழங்கும் பிக் 3 days சேல். இப்ப சேவ் பண்ணுங்க, இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு. July 31 முதல் August 2 வரை வெறும் 3 நாட்கள் மட்டும். எல்லா கேட்டகரியிலும் பெரிய சேவிங்ஸ் உங்களுக்காகவே காத்துக்கிட்டு இருக்கு. லூலு பிக் 3 days சேல் UAE முழுவதும் உள்ள அனைத்து லூலு ஸ்டோர்களிலும் கிடைக்கும்.
4: லூலு, where the world comes to shop.
5: ஜாய் அலுகாஸ்ல உங்களுக்காக தி ஜாய் ஆஃப் சம்மர். இந்த சம்மர்ல உங்க பர்ச்சேசஸ்க்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷ்யூர்டான மிக குறைந்த செய்கூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் அலுகாஸ்ல. இனியாக ட்ரிப் பிளான் பண்றீங்களா? GCC ஜாய் அலுகாஸ்ல நகை வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான். மிஸ் பண்ணாதீங்க இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ். August 9 வரை மட்டும்
6: தான். Joy Alucas, world's favorite jeweler.
7: சீசனல் சேஞ்சஸ் ஸ்ட்ரெஸ் மைக்ரைன் சைனசிட்டிஸ் ட்ரிகர் பண்ணும். அதனால வரக்கூடிய நாள்பட்ட தலைவலி டிஸ்கம்ஃபர்ட்ல இருந்து விடுபட இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. அட் ஆயுட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓயசிஸ் அண்ட் DIP 1 துபாய்.
2: சென்னையோட ஃபாஸ்ட் க்ரோயிங் லொகேஷனா இல்ல கோயம்புத்தூர்ல காம ஒரு ஃபேமிலி லொகேஷனா?
8: ரெண்டும் வேணும். இப்போ சென்னை, போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் அப்புறமா கோயம்புத்தூர்.
2: அப்போ டாக் டெவலப்பர்ஸ் தான் வழி. நம்ம ஒண்ணு பண்ணலாம். August 8th and 9th டாக் டெவலப்பர்ஸ் நடத்துற இன் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஷோகேஸ்க்கு போவோம். மத்தத அவங்க பாத்துப்பாங்க.
7: எஸ் City Seasons Hotel Burj Man Dubai la August 8th and 9th 10 AM to 7 PM DAC developers nadathra property showcase la kalandukonga. Unga favorite location la property e vaangunga.
9: There is no place like home. There's no home like DAC.
10: For registrations call 056 357 9474.
2: மூணு வரைக்கும் எண்ணும் போது வாழ்க்கையே எவ்வளவு மாறப்போகுது தெரியுமா?
3: எல்லாரும் கேமரா பாருங்க, ரெடி 1 2 3.
2: இப்போ மூணு நாளைக்கு ஒரு அதிசயம் நடக்க போகுது. லூலு வழங்கும் பிக் 3 days சேல். இப்ப சேவ் பண்ணுங்க, இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு. July 31 முதல் August 2 வரை வெறும் 3 நாட்கள் மட்டும். எல்லா கேட்டகரியிலும் பெரிய சேவிங்ஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. லூலு பிக் 3 days சேல் UAE முழுவதும் உள்ள அனைத்து லூலு ஸ்டோர்களிலும் கிடைக்கும்.
6: லூலு, where the world comes to shop.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயுட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயுட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: This hour of Mersal morning is brought to you by
1: Joy Alukasin Joy of Summer ல டைமண்ட் ஜுவல்லரிக்கு ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் வெறும் 1.99% முதல், ஓல்டு கோல்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு ஜீரோ டிடக்ஷன்.

0: 48 on the clock. Happy Friday. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன். நம்ம தான் சொல்லிக்கணும் ஹாப்பி ஃப்ரைடே ஹாப்பி வீக்கெண்ட். ஏன்னா ரோடு பார்த்தா அப்படி தெரியவே இல்லை, எவ்வளோ டிராஃபிக்கா இருக்கு.
1: டிராஃபிக் அப்டேட் brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now pay in 2027 0 VAT 0% interest 1 million kilometer warranty. Monthly EMI வெறும் 966 dirhams தான்.
0: ஆமாம், டிராஃபிக் ஜாஸ்தியா தான் இருக்கு. 311 E11 எல்லாம் ஜாஸ்தி. அண்ட் தென் ஏர்போர்ட் ரோட்ல நம்ம பார்த்தோம்னா ரைட் அவுட் சைட் நம்ம ரஷீதியா மெட்ரோ ஸ்டேஷன் சென்டர் பாயிண்ட் ரஷீதியா மெட்ரோ ஸ்டேஷன் வெளியில பார்த்தோம்னா ஒரு கிராஷ் ஆயிருக்கிறதுனால அந்த ஒரு ஸ்ட்ரெச்ல டிராஃபிக் பில்டப் ஆயிட்டு இருக்கு. கன்ஜெஷன் ஆகவும் மாறி இருக்கு. யா பிட் ஆஃப் எல்லோ அண்ட் அ லாட் ஆஃப் ரெட் ஆக எனக்கு தெரியுது அந்த ஒரு ஸ்ட்ரெச் ஆஃப் ரோடு பார்க்கும்பொழுது. 311ல கிராஷ்லாம் எதுவும் இல்லை, வழக்கம் போல் கன்ஜெஷன் மட்டும் இருக்கிறது பார்க்க முடியுது. அண்ட் தென் இந்த பக்கம் பேரூர் ஸ்ட்ரீட், அப்புறம் இது என்ன ரோடு, இது கிசேஸ்னுடைய இன்டர்னல் ரோட்ஸ், இது எல்லாத்துலேயுமே டெமஸ்க ஸ்ட்ரீட் பேரூர் ஸ்ட்ரீட் எல்லாத்துலேயும் வந்து டிராஃபிக் வழக்கம் போல் ஜெகஜோதியாக இருக்கிறது பார்க்க முடியுது. அண்ட் இந்த பக்கம் வேற எங்கே நம்ம அல்கேல ஒரு குட்டி ஸ்ட்ரெச்சுக்கு யூனோ கொஞ்சோண்டு டுவர்ட்ஸ் துபாய் ஹில்ஸ் மால் பார்த்தோம்னா லேசான ஒரு ஸ்லோ மூவிங் இருக்குது, அதை நம்ம கண்டுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஐ திங்க் அது கிளியர் ஆகிடும் நினைக்கிறேன். இந்த பக்கம் தம்பி 611 பெட்டர். யா 611 இஸ் ஆக்சுவலி குட். கவனிச்சுக்கு ஜஸ்ட் கொஞ்சம் முன்னாடி பார்த்தோன்னா குட்டி ஸ்ட்ரெச்சுக்கு வந்து ஒரு ஸ்லோ மூவிங் டிராஃபிக் இருக்கிறது தெரியுது. அதுவைஸ் 611 இஸ் நைஸ் அண்ட் கிளியர்.
1: டிராஃபிக் அப்டேட் was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today.
0: Okay, யாருக்கு என்ன பாட்டு வேணும் அப்படிங்கறத கேட்டுட்டு அப்புறம் இன்ஸ்டாகிராம் மெசேஜஸ்லாம் நான் படிக்க ஆரம்பிப்பேனா. ஹலோ, குட் மார்னிங்.
2: ஹலோ, குட் மார்னிங், குட் மார்னிங், வெரி குட் மார்னிங்.
0: யார் பேசுறீங்க?
2: இஸ்மாயில் இருந்து
0: அப்துல் காதர் சொல்லுங்க. நேத்துக்கு தானே உங்களுக்கு லைன் கிடைச்சது? பல்லாங்குழியின் வட்டம் பார்த்தேன் பாட்டு பிளே பண்ண. ஓகே, நைஸ் நைஸ். எனிவே தேங்க்யூ ஃபார் யுவர் கால் அகைன் அப்துல் காதர். ஹேவ் அ கிரேட் வீக்கெண்ட். சரியா, நான் இன்னொருத்தருக்கு இன்னைக்கு நான் சான்ஸ் கொடுக்கட்டுமா?
2: கண்டிப்பா.
0: ஓகே, ரொம்ப சந்தோஷம் உங்கள்கிட்ட பேசினது. டேக் கேர். சில பேருக்கு வந்து டக்குன்னு அப்படியே அடுத்த நாள் லைன் கிடைச்சிடும். இன்னைக்கு வேற யாருக்கு பாட்டு தரலாம்? ஹாய், குட் மார்னிங்.
3: ஹாய், குட் மார்னிங்.
0: நல்லா இருக்கேன். யார் பேசுறீங்க?
3: கரீம் பேசுறேன்.
0: கரீம் எங்க இருந்து? ஓகே, எங்க வர்க்? உங்களுக்கு என்ன வர்க் பண்றீங்க?
3: என்ன
0: பாட்டு வேணும் கரீம்?
3: எனக்கு மின்வெட்டு
0: வெளிச்ச பூவே பாட்டு. ஊர்ல எவ்வளவு வருஷம் ஆச்சு உங்களுக்கு கல்யாணம் ஆகி?
3: எனக்கு 13 வருஷம் ஆச்சு.
0: வெரி நைஸ், வெரி நைஸ். ஓகே, கண்டிப்பா இந்த பாட்டு பிளே பண்றேன். சரியா? எல்லாருக்கும் குட் மார்னிங். லாஸ்ட் டே ஆஃப் த மந்த் அண்ட் லாஸ்ட் டே ஆஃப் த வீக். ஆமா முகேஷ், எப்படி போச்சு உங்களுக்கு இந்த மந்த்? அன்வர் ஃப்ரம் ஷார்ஜா மெசேஜ் அனுப்பியிருக்காரு, சம்பளம் வந்து விட்டதுனாலே அந்த மாசம் முடிஞ்சு விட்டதுன்னு அர்த்தம். ஓகே ஓகே, தட்ஸ் நைஸ். அண்ட் ரவி சுவாமிநாதன், ஹாய் கீர்த்தனா, குட் மார்னிங். கேன் யூ ப்ளீஸ் பிளே கொலம்பஸ் ஃப்ரம் ஜீன்ஸ்? கண்டிப்பாக நான் வந்து பிளே பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். பட் இப்போ வந்து நம்ம கரீம் கேட்ட பாட்டு தான் நான் பிளே பண்ண போகிறேன். முகமது ஜாஃபர், குட் மார்னிங், ஜும்மா முபாரக். ஓகே ஜவாஹிர், ஹாய் கீர்த்தனா, குட் மார்னிங். நாளைக்கு ஊருக்கு போகிறேன் பட் நாட் சோ எக்ஸைட்டட். ஐ திங்க் ஐம் கெட்டிங் ஓல்டு அப்படிங்கிறாரு. கெட்டிங் ஓல்டுக்கும் ஊருக்கு போகிறதுக்கும் என்ன சம்மந்தம்? எனக்கு தெரியல. பட் ஐ திங்க் நீங்க நம்ம வயசு ஆக ஆக தான் வந்து நம்ம ஃபேமிலி கிட்ட ஒரு ஊருக்கிட்ட வந்து அந்த ஒரு அஃபினிட்டி கூடும் நான் நினைக்கிறேன். பட் எனிவே ஆப்போசிட்டா அவர் சொல்லியிருக்காரு. ஸோ ஜவஹீர், எனிவே ஹாவ் அ கிரேட் ட்ரிப், சேஃப் ஜேர்னி டு யூ. ரஹீமுல்லா, குட் மார்னிங் டு யூ டூ. ஹாப்பி வீக்கெண்ட், பட் ஐ ஹாவ் டியூட்டி ஆன் சண்டே அப்படின்ட்டு ஒரு கிரைங் ஸ்மைலி அனுப்பியிருக்காரு. ஐயோ பாவம், என்ன பண்றது. ஜஹபர் பின் ஷம்ஸ், குட் மார்னிங். நாளைக்கு என்னோட சன்னுக்கு பர்த்டே, செம்மையா ஒரு விஷ் சொல்லுங்க. ஹி இஸ் இன் இந்தியா. ஹாப்பி பர்த்டே முகமது ஜாயத், நான் ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்னு இருக்காரு. அச்சோ, முகமது ஜாயத்துக்கு எங்களுடைய சார்பா இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துகள். ஸோ நெக்ஸ்ட் பர்த்டேக்கு எப்படியாவது அவரோட இருக்கிறதுக்கு நீங்க பிளான் பண்ணுங்க, சரியா. குமார் ஃப்ரம் ஜப்பான், உங்களுக்கும் காலை வணக்கம். மைதீன், பாலகிருஷ்ணா, மாலு, சுந்தரம், சிவபிரகாஷம், வேற யார் மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. நிவாஸ், குட் மார்னிங். அப்பா வீக்கெண்ட் வந்துருச்சு அப்படின்ட்டு இருக்காரு. ஆமா நிவாஸ். குவைத்ல இருந்து ஷேக் தாவூத் மெசேஜ் அனுப்பியிருக்காரு. முகமது அர்ஷத், டூ மச் ஹாட் மேடம், எஸ்டர்டே இட் வாஸ் 51 டிகிரிஸ் அப்படின்ட்டு அவர் காரோட யூனோ அந்த பிக்கெல்லாம் அனுப்பியிருக்காரு. பேபி மூர்த்தி, அப்புறம் வேற யார் ராஜ்குமார், தினேஷ், இன்ஃபென்ட், ராகுல் இளவரசன் ஃப்ரம் உடுமல்பேட் ஒர்க்கிங் இன் துபாய். டெய்லி உங்களுடைய இன்ஸ்டாகிராம் மெசேஜ் நீங்க படிக்கிறத கேட்பேன். அண்ட் நீங்க ஃபுல் மூன் பத்தி சொல்லியிருந்தீங்க, நான் வாக்கிங் போறப்ப பார்த்தேன், அதான் ஒரு கிளிக் எடுத்தேன், உங்களுக்கு அனுப்பியிருக்கேன். ஹவு ஸ்வீட் ஆஃப் யூ, தேங்க்யூங்க, தேங்க்யூ ஸோ மச். எனிவே, பிரேக் வருது. பிரேக் அப்புறமா நம்ம கரீம் கேட்ட பாட்டும் நான் ப்ளே பண்ண போறேன். ஸ்டே டியூன்ட். 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். டைமண்ட் வாங்குறதுக்கு பல காரணங்கள் இருக்கு. சில சமயம் மனசுக்கு பிடிச்சவங்களுக்காக, ஆர் சம்டைம்ஸ் நமக்கு நாமே கொடுத்துக்கிற ஒரு சின்ன கிஃப்ட். காரணங்கள் பல இருந்தாலும் எங்க வாங்குறோங்கிறது ரொம்ப முக்கியம்.
4: டெய்லி வியர்க்கு ஸ்டைலிஷான டிசைன்ஸ், ஸ்பெஷல் அகேஷன்ஸ்க்கு ஸ்டன்னிங்கான டைமண்ட் ஜுவல்லரி, எதுவா இருந்தாலும் தனிஷ்கனா நம்பிக்கையும் தரமான கிராஃப்ட்மேன்ஷிப்பும் கேரண்டி.
5: தனிஷ்கோட ஃபெஸ்டிவல் ஆஃப் டைமண்ட்ஸ் இஸ் பேக். Cherry on top, diamond value 20% flat off, plus old gold exchange 100% valuation. மற்றும் diamond purchase exchanged gold கூடவே கிராமுக்கு 15 dirhams வரைக்கும் எக்ஸ்ட்ராவும் கிடைக்கும்.
4: Visit your nearest Tanishq showroom today. இப்போ ஹம்தான் ஸ்ட்ரீட் அபுதாபில flagship ஸ்டோரும் ஓபன் பண்ணிருக்காங்க. Alan Saree exchange வழியா transact பண்ணி உங்க பணத்தை டபுள் பண்ணுங்க. இந்த சம்மர்ல Alan Saree exchange வழியா நீங்க பண்ற ஒவ்வொரு transaction மூலமா உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 dirhams in cash and a brand new Jet or T1 car win பண்ணுங்க. Valid until 13th August. TNCs apply. Download the Alan Saree exchange app now.
6: போங்க
7: மூணு வரைக்கும் எண்ணும் போது வாழ்க்கையே எவ்வளவு மாற போகுது தெரியுமா?
8: எல்லாரும் கேமரா பாருங்க, ரெடி, 1, 2, 3.
7: இப்போ மூணு நாளைக்கு ஒரு அதிசயம் நடக்க போகுது. லூலு வழங்கும் பிக் 3 days சேல். இப்ப சேவ் பண்ணுங்க, இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு. July 31 முதல் August 2 வரை வெறும் 3 நாட்கள் மட்டும். எல்லா கேட்டகரியிலும் பெரிய சேவிங்ஸ் உங்களுக்காகவே காத்துக்கிட்டு இருக்கு. லூலு பிக் 3 days சேல் UAE முழுவதும் உள்ள அனைத்து லூலு ஸ்டோர்களிலும் கிடைக்கும்.
9: லூலு, where the world comes to shop. You are with Kirtana on Mirasol Morning. Chillax song of the hour. Chillax song of the hour. Brought to you by
4: Plots Nale, Prop Shell Dane. For details, call 056-415-4242.

0: செய்திகள்
1: Brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
2: வணக்கம். காலை நேர விரிவான செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
3: அமீரக செய்திகள்.
2: எகிப்தின் டமியேட்டா துறைமுகத்தில் நங்கூரமிடப்பட்டிருந்த இரண்டு கப்பல்களை ட்ரோன் மூலம் இலக்கு வைத்து நடத்தப்பட்ட தாக்குதலை ஐக்கிய அரபு அமீரகம் மிக வன்மையாக கண்டித்துள்ளது. இந்த தாக்குதல் சர்வதேச கடல் போக்குவரத்தின் பாதுகாப்புக்கும் பாதுகாப்பு அமைப்புக்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருப்பதாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் முக்கிய துறைமுகங்கள் மற்றும் கடல் வழித்தடங்களின் பாதுகாப்பு மற்றும் நிலைத்தன்மையை சீர்குலைக்கும் நோக்கில் மேற்கொள்ளப்பட்ட ஆபத்தான பதற்ற அதிகரிப்பாக இது கருதப்படுவதாகவும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதனால் பிராந்திய மற்றும் சர்வதேச பாதுகாப்பு மற்றும் நிலைத்தன்மைக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. எகிப்தின் பாதுகாப்பையும் நிலைத்தன்மையையும் காக்க அந்த நாடு மேற்கொள்ளும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் ஐக்கிய அரபு அமீரகம் தனது முழு ஒற்றுமையையும் உறுதியான ஆதரவையும் தெரிவித்துள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது.
3: உலகச் செய்திகள்.
2: சர்வதேச கடற்சார் பாதுகாப்பு கூட்டணியை அமைக்கும் திட்டத்தை சவுதி அரேபியா அறிவித்துள்ளது. ஏமனில் ஈரான் ஆதரவு பெற்ற ஹூதி கிளர்ச்சியாளர்களின் தாக்குதலால் உலகின் மிகவும் பரபரப்பான கடல் வர்த்தக பாதைகளில் ஒன்றான செங்கடல் வழியாக நடைபெறும் சர்வதேச கப்பல் போக்குவரத்தும் எரிசக்தி விநியோகமும் பாதிக்கப்பட்டதைத் தொடர்ந்து அப்பகுதியில் சர்வதேச கடல் போக்குவரத்து மற்றும் எரிசக்தி விநியோக பாதைகளை பாதுகாக்கும் நோக்கில் பன்னாட்டு கடற்சார் பாதுகாப்பு கூட்டணியை அமைக்கும் திட்டத்தை சவுதி அரேபியா அறிவித்தது. உலகின் மிகப்பெரிய எண்ணெய் ஏற்றுமதி நாடான சவுதி அரேபியாவுக்கு எதிராக கடற்சார் தடையை விதித்துள்ளதாக ஊதி கிளர்ச்சியாளர்கள் கடந்த வாரம் அறிவித்தனர். மேலும் செங்கடலில் சவுதி எண்ணெய் கப்பல்களையும் சவுதி அரேபியாவுக்குள் உள்ள எண்ணெய் உட்கட்டமைப்புகளையும் இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தியதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். இந்த புதிய கூட்டணியில் இடம்பெற்றுள்ள 14 நாடுகளின் சார்பில் சவுதி பாதுகாப்பு அமைச்சகம் கூட்டறிக்கை ஒன்றை வெளியிட்டது. பஹ்ரைன், வங்கதேசம், ஜிபூட்டி, எகிப்து, ஜோர்தான், குவைத், நைஜீரியா, பாகிஸ்தான், கத்தார், சவுதி அரேபியா, சோமாலியா, சூடான், துருக்கி மற்றும் ஏமன் ஆகிய நாடுகள் இந்த அமைப்பில் உள்ளடங்குகின்றன. போர்ட் ஆஃப் பீஸ் ஒப்பந்தத்தின் கீழ் ஆயுதங்களை ஒப்படைக்க ஹமாஸ் ஒப்புக்கொண்டுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இன்று வெளியான தகவல்களின்படி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தனது நிர்வாகத்தின் போர்ட் ஆஃப் பீஸ் திட்டத்தின் கீழ் ஹமாஸ் மற்றும் பிற ஆயுத குழுக்கள் கட்டம் கட்டமாக ஆயுதங்களை ஒப்படைக்க ஒப்புக்கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த திட்டத்தில் இடம்பெறும் முக்கிய அம்சங்களாக ஹமாஸ் படிப்படியாக தமது ஆயுதங்களை ஒப்படைக்கும், இஸ்ரேல் தனது படைகளை காசாவில் இருந்து கட்டம் கட்டமாக திரும்பப் பெறும், சர்வதேச அமைதி பாதுகாப்பு படை பாதுகாப்பை கண்காணிக்கும், ஹமாஸுக்கு பதிலாக புதிய பாலஸ்தீன நிர்வாகம் அமைக்கப்படும், ஆயுத ஒப்படைப்பு சர்வதேச கண்காணிப்பின் கீழ் நடைபெறும் என்று அந்த திட்டத்தில் முக்கிய அம்சங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. திராவிடர் கழகத்தின் பெறப்புரைக்கு தாவிக்க அரசு அனுமதி அளிக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். நீட் தேர்வையும் முன்னேறிய சமூகத்தினருக்கான இடஒதுக்கீட்டையும் முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என கடந்த 30 நேற்றைய தினம் முதல் எதிர்வரும் 2 தேதி வரை இந்திய ஒன்றிய அரசை வலியுறுத்தி திராவிடர் கழகத்தின் இளைஞர் அணி, மாணவர் அணி மற்றும் மகளிர் பாசறை ஆகியவற்றின் சார்பில் தமிழ்நாடு முழுவதும் இருசக்கர வாகன பரப்புரை பயணம் மேற்கொள்ள அனுமதி கோரி விண்ணப்பித்திருந்தனர். உரிய முறைப்படி முன்கூட்டியே விண்ணப்பித்திருந்தும் அதற்கு காவல்துறை அனுமதி மறுத்திருப்பது அதிர்ச்சி அளிக்கின்றது என்று விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்தார். இது அரசமைப்பு சட்டம் வழங்கியுள்ள கருத்துரிமையை பறிக்கும் ஜனநாயக விரோத நடவடிக்கை என்று அவர் எக்ஸ்தளத்தில் பதிவிட்டுள்ளார். நீட் தேர்வு வேண்டாம் என்பதுதான் தாவைக்க அரசின் கொள்கை என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அதற்கு வலு சேர்க்கக்கூடிய திராவிடர் கழகத்தின் பரப்புரைக்கு அனுமதி மறுப்பது வியப்பளிக்கின்றது என்று அவர் கூறியுள்ளார். திராவிடர் கழகத்தின் இந்த பரப்புரைக்கு அனுமதி வழங்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை கேட்டுக் கொள்கின்றேன் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தோல் திருமாவளவன் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார்.
3: இந்திய செய்திகள்.
2: மக்களவையை தொடர்ந்து மாநிலங்களவையிலும் வினாத்தாள் கசிவு தடுப்பு மசோதா நிறைவேற்றப்பட்டது. நீட் தேர்வு வினாத்தாள் கசிவை கண்டித்து நாடு முழுவதும் மாணவ மாணவியர் போராட்டம் நடத்தினர். இதனைத் தொடர்ந்து வினாத்தாள் கசிவு தடுப்பு மசோதா நிறைவேற்றப்படும் என்று பிரதமர் நரேந்திரமோடி உறுதியளித்தார். கடந்த 27ஆம் தேதி மக்களவையில் பொதுத் தேர்வுகள் திருத்த மசோதா 2026 தாக்கல் செய்யப்பட்டது. கடந்த 28ஆம் தேதி மசோதா மீது விவாதம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மசோதா நேற்று முன்தினம் மக்களவையில் குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்டது. குறித்த மசோதா நேற்று மாநிலங்களவையிலும் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அமித்ஷா பாராளுமன்றத்துக்கு வருகை தராமை தொடர்பில் எதிர்க்கட்சிகள் முழக்கம் எழுப்பிய நிலையில் மாநிலங்களவையில் இருந்து எதிர்க்கட்சியினர் வெளிநடப்பு செய்திருந்தனர். இதனைத் தொடர்ந்து இந்த மசோதா மாநிலங்களவையிலும் நேற்று நிறைவேற்றப்பட்டது.
3: இலங்கை செய்திகள்.
2: கலாசாரம் மற்றும் நல்லிணக்கமே ஒரு நாட்டின் உண்மையான வளர்ச்சி என்று இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாராய்க்கு தெரிவித்துள்ளார். ஒரு நாட்டை கட்டி எழுப்பும் செயற்பாட்டில் வெறும் பௌதீக அபிவிருத்தி மாத்திரம் போதாது என்றும் அந்த அபிவிருத்தியானது நாட்டின் கலாசாரம் மற்றும் வரலாற்று பாரம்பரியங்களுடன் இயல்பாக பிணைந்திருக்க வேண்டும் என்றும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். நாட்டின் கலாசாரம் மற்றும் மதிப்புகளுடன் ஆழமான தொடர்பு இல்லாமல் ஒரு நாட்டை அபிவிருத்தி செய்ய முடியாது என்று தெரிவித்த ஜனாதிபதி, உலகின் பெரும்பாலான நாடுகள் தமது கலாசார அடித்தளத்தின் மீது வளர்ச்சியடைந்துள்ளன என்பதையும் சுட்டிக்காட்டினார். அத்துடன் இனங்களுக்கிடையே நல்லிணக்கத்தையும் ஒற்றுமையையும் கட்டியெழுப்பும் விடயத்தில் இந்த கலாசாரம் அடித்தளம் மிக முக்கியமானது என்றும் ஜனாதிபதி தெரிவித்தார்.
3: விளையாட்டுச் செய்திகள்.
2: ஸ்டீபன் ஃபிளமிங் இங்கிலாந்து ஆடவர் டெஸ்ட் அணியின் புதிய தலைமை பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். மேலும் ஜோ ரூட் 2022ஆம் ஆண்டு அணித்தலைவர் பதவியிலிருந்து விலகியிருந்த நிலையில் தற்போது மீண்டும் முழு நேர டெஸ்ட் அணித்தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளார். இதற்கமைய ஜோ ரூட் முன்னெப்போதும் இல்லாத முடிவை எடுத்துள்ளார். இம்மாத தொடக்கத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியுடனான தனது நீண்டகால பணியை முடித்த ஃபிளமிங் இங்கிலாந்து மற்றும் வேல்ஸ் கிரிக்கெட் வாரியமுடன் 4 ஆண்டுகள் கொண்ட ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார். இந்த ஒப்பந்தம் 2030 செப்டம்பர் மாத இறுதி வரை அமலில் இருக்கும். முன்னாள் நியூசிலாந்து அணித்தலைவரான அவர் மிடில்செக்ஸ், யார்க்ஷயர் மற்றும் நாட்டிங்ஹாம் ஷயர் ஆகிய கவுண்டி அணிகளுக்காக விளையாடியதன் மூலம் இங்கிலாந்து கிரிக்கெட்டில் நன்கு அறியப்பட்டவரானார். தற்போது இங்கிலாந்தின் வெள்ளை பந்து மற்றும் T20 அணிகளின் தலைமை பயிற்சியாளராக தொடரும் பிராண்டன் மேக்கலத்துடன் ஃபிளமிங்குக்கு நெருங்கிய உறவு இருப்பதும் இந்த நியமனத்துக்கு கூடுதல் பலமாக கருத டெஸ்ட் அணியின் பயிற்சியாளர் பொறுப்பில் இருந்து மேக்கலம் விலகியிருந்தாலும் இருவரும் நெருங்கிய நண்பர்களாகவும் வணிக கூட்டாளர்களாகவும் உள்ளனர்.
3: விரிவான செய்திகள்
1: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alain since 1982.
3: Weather update
4: brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
2: அமீரகத்தில் கோடை வெப்பம் தொடரும் நிலையிலும் இன்று மாலை வேளையிலும் சில பகுதிகளில் மழை பெய்யக்கூடும் என்று எதிர்வு கூறப்பட்டுள்ளது. வெப்பநிலை இன்று லீவாவில் 47 டிகிரி செல்சியஸ் வரையில் உயர்வடையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அலைன் மற்றும் ஷார்ஜாவில் 46 டிகிரி செல்சியஸிலும் அபுதாபி மற்றும் துபாயில் 45 டிகிரி செல்சியஸ் வரையிலும் வெப்பநிலை உயர்வடையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே கடந்த சில நாட்களாக பொருத்தமான மேகங்கள் காணப்பட்ட போதெல்லாம் மேக விதைப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாக தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்று ஐக்கிய அரபு அமீரகத்தில் மழைக்காலத்தின் உச்சநிலை பதிவாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வளிமண்டலத்தில் உருவான காற்றழுத்த தாழ்வு காரணமாக ஏற்பட்ட இந்த மழை அமீரகத்தின் பல பகுதிகளுக்கு ஓரளவு நிவாரணம் அளித்துள்ளது. மேக விதைப்பு நடவடிக்கைகளின் நோக்கம் இயற்கையாக பெய்யும் மழையை அதிகரித்து தரையை அடையும் மழைத்துளிகளின் அளவை உயர்த்துவதாகும். இத்துடன் காலை நேர விரிவான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. எமது செய்திச் சுருக்கத்தினை 9 மணி முதல் எதிர்பாருங்கள். வணக்கம்.

0: the month. Star of the month. பாடலாசிரியர் நாம் முத்துக்குமார்.
1: Brought to you by SS Bucket Biryani. தேரா துபாயில அவங்க 4வது பிரான்ச கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.

0: Star of the month. பாடலாசிரியர் முத்துக்குமார்
1: brought to you by SS Bucket Biryani. தேரா துபாயில அவங்க 4வது பிரான்ச கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.

0: வாட்டர் படம் பையா இல்ல பையா படம் வந்து பாக்குறதுக்கும் நல்ல பிரீஸியா இருக்கும். பையா படத்துல வந்து நிறைய அழகழகான எலிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்ல. ஒரு பக்கம் வந்து கார்த்தி இருப்பாரு, ரொம்ப அழகா ஹேண்ட்ஸமா இருப்பாரு. இன்னொரு பக்கம் வந்து தமன்னா, அப்படியே இந்த என்னமோ ஒரு சிலைன்னு சொல்லி அவங்களை பாட்டுல எல்லாம் வந்து டிஸ்கிரைப் பண்ணுவாங்களே, சோ டிஸ்கிரைப் பண்ணுவாங்களே, அந்த மாதிரி வந்து கியூட்டா ரொம்ப அழகா வந்து ஒரு சிலை மாதிரி இருப்பாங்க. சோ ஒரு பக்கம் கார்த்தி, ஒரு பக்கம் தமன்னா, அந்த பிளாக் கலர் லான்சர் கார், அதுக்கப்புறம் அந்த ரோட்ஸ் சொல்லிட்டு பியூட்டிஃபுல்லா இருக்கும் இந்த படம் பாக்கிறதுக்குமே. நடு நடுவில் இருக்கிற அந்த காமெடி சீக்வன்சஸ் பிளஸ் நம்ம யுவன் சங்கர் ராஜா அவருடைய மியூசிக், ஸோ ஒரு ஹோல்சம் பேக்கேஜான ஒரு படம் தான் வந்து பையா. நல்ல ஒரு டைம் பாஸ் ஆக இருக்கும் லிங்குசாமி அவருடைய இயக்கத்தில். ஸோ பையால இருந்து கேட்டு முடிச்சாச்சு பூங்காற்றே பூங்காற்றே. டைம் எக்ஸாக்ட்லி 8:17 ஆயிருக்கு, July 31st, அண்ட் இட்ஸ் அ ஃப்ரைடே மார்னிங். பிஸியான ஒரு ஃப்ரைடே மார்னிங். மண்டே மார்னிங் நமக்கு இருக்கிற ஒரு பிஸி ஃபீல் வந்து வேற, ஃப்ரைடே மார்னிங் இருக்கிற ஒரு பிஸி ஃபீல் வேற. மண்டே மார்னிங் வந்து நமக்கு ஒரு ஒரு பரபரப்பு இருக்கும், நிறைய இருக்கு, இது இருக்கு, அது இருக்கு, இதெல்லாம் பண்ணணும், ஓ காட் டென்ஷனா இருக்கே அப்படின்ட்டு. ஆனா ஃப்ரைடே வந்து எப்படின்னா, ஓகே இது இதெல்லாம் இருக்கு, டக்கு டக்குன்னு முடிச்சிடலாம், டென்ஷன் வந்து இப்பொழுதுக்குதான் இருக்கும், பட் எல்லாத்தையும் டைமுக்கு முடிச்சிட்டோம்னா அப்புறமா வந்து வி கேன் ஜஸ்ட் கோ அண்ட் ரிலாக்ஸுங்கிற மாதிரி. ஃப்ரைடே வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா சீக்கிரமா வேலையெல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்கும் நம்ம ட்ரை பண்ணுவோம், ஸோ தட் பேக்லாக் எல்லாம் எதுவும் இல்லாம, வீக்கெண்ட் வந்து ஆஃபீஸ் டென்ஷன் இல்லாம, மெயில் இல்லாம, மெசேஜ் இல்லாம கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கலாமே. ஒரு 24 மணி நேரமோ இல்ல வந்து 48 மணி நேரமோ ரிலாக்ஸ்டா இருக்கலாம்ங்கிற ஒரு தாட்ல இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி எதுவும் டென்ஷன்லாம் ஆகக்கூடாதுன்னா வீக்கெண்டுக்குள்ள இந்த ஒர்க்கிங் டே முடியறதுக்குள்ள வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கும் நல்லது, உங்க கம்பெனிக்கும் நல்லது. ஓகே, பேக் டு பேக் ரெண்டு பாட்டில் அறிந்தும் அறியாமலும்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படிங்கிற அந்த பாட்டு, அதுக்கப்புறம் லேசா லேசால இருந்து உலக அழகிய, அகேன் ஒரு யுவன் அண்ட் தென் ஹாரிஸ் காம்போல ரெண்டு பாட்டு உங்களுக்காக நான் அப்ளை பண்ண போறேன். பட் அதுக்கு முன்னாடி ரெண்டு அப்டேட்ஸ் உங்களுக்காக இருக்கு.
1: இன்று தங்கத்தின் விலை brought to you by Ain Gold Wallet app. Download பண்ணுங்க, Tamil FM promo code போட்டு register பண்ணி 0502528940 க்கு screenshot எடுத்து WhatsApp பண்ணி gold coins win பண்ணுங்க.
0: ஓகே, தங்கத்தோட விலை வந்து லேஸ்லேஸா உயர்ந்துட்டு இருக்கறத பார்க்க முடியுது. ரைட் நவ 24 கேரட் தங்கம் 1 கிராம் இருக்கு 492 திரம்ஸ், 22 கேரட் தங்கம் 1 கிராம் இருக்கு 455 திரம்ஸ் 50 ஃபில்ஸ்.
1: இன்று தங்கத்தின் விலை gold rate brought to you by Ain Gold Wallet. La neenga as low as 1 dirham lende gold savings start pannalam, anytime gold coins bar illana cash ah kuda redeem pannikalam. UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: நேஷனல் சென்டர் ஆஃப் மீட்டரோலஜி கிளவுட் சீடிங் ஆபரேஷன்ஸ் பத்தின ஒரு அப்டேட் ஒன்று தந்திருக்காங்க. கடந்த சில நாட்களாகவே நம்ம அமீரகத்தினுடைய பல இடங்கள்ல பரவலா மழை பெஞ்சிட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். வரக்கூடிய நாட்கள்ல சரி August 3 வரைக்கும் மழை நீடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ட்டும் நம்ம நேஷனல் சென்டர் ஆஃப் மீட்டரோலஜி சொல்லியிருக்காங்க இல்லையா. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா கிளவுட் சீடிங் ஆபரேஷன்ஸ் தான். ஸோ இந்த சூட்டபிளான கிளவுட் சீடிங் பண்ணினோம்னா மழை வருங்கிற மாதிரி சில கிளவுட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதை வந்து எங்க இருக்குங்கிறத வந்து இந்த எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டே இருப்பாங்க. ஸோ அப்படி சூட்டபிளான கிளவுட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணும்பொழுது டக்குன்னு அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த கிளவுட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி கிளவுட் சீடிங் பண்ணுவாங்க. ஸோ அப்படி கடந்த சில நாட்களாக சூட்டபிளான கிளவுட்ஸ் ஃபேவரபிளான கண்டிஷன்ஸ் எல்லாம் இருந்த காரணத்தினால நாங்கள் கிளவுட் சீடிங் ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் பண்ணோம். அது வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக எங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ பீக் ஆஃப் இட்ஸ் ரெய்னி வெதர்னு பார்த்தோன்னா இன்னைக்கு நம்ம யூஏ வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இப்போ இந்த ரீசன்ட் ஷவர்ஸ் நம்ம வந்து பார்க்கும்பொழுது இந்த ஏர்னுடைய பேட்டர்ன், அதுக்கப்புறம் கிளவுட்ஸ்னுடைய இந்த ஒரு தன்மை, இதெல்லாம் வச்சு நம்ம கொஞ்சம் ரீசெண்டாக நல்லாவே மழையெல்லாம் கொண்டு வர முடிஞ்சிருக்கு. அண்ட் நேச்சுரல் ரெயின்ஃபாலை வந்து என்ஹென்ஸ் பண்ணி அட் த சேம் டைம் இந்த நீர்த்துளிகள் இருக்கு இல்லையா, அதோடைய வால்யூம் கிரவுண்டுக்கு ப்ராப்பராக ரீச் ஆகக்கூடிய அந்த நீர்த்துளிகளுடைய வால்யூமை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது தான் வந்து எங்களுடைய மெயின் இன்டென்ஷனாக இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இப்போது ப்ரெசென்ட்டாக நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த வெதர் சிஸ்டம் வந்து கிராஜுவலி வீக்கன் ஆகி டுவர்ட்ஸ் சவுத் வந்து ஷிஃப்ட் ஆகி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஹவ்எவர் கிளவுட் டெவலப்மெண்ட் மதிய நேரங்களில் ஒரு சில இடங்களில் வெஸ்டர்ன் அண்ட் ஈஸ்டர்ன் பார்ட்ஸ் ஆஃப் த கண்ட்ரியில் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ வெள்ளிக்கிழமை ஆகிய இன்னைக்கு வந்து இந்த அப்பர் ஏர் சிஸ்டம் சவுத்வர்ட் மூவ்மெண்டை நோக்கி போயிட்டு இருக்கும். இதனால வந்து ஃபியூவர் கிளவுட்ஸும் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அண்ட் ஹை டெம்பரேச்சர் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து மழை வந்தது கொஞ்சம் ரிலீஃபாக இருந்தது, எஸ்பெஷலி ஆலங்கட்டி மழையெல்லாம் பெஞ்சதுனால அந்த பக்கம் வேறவர் மழை பெஞ்சிச்சோ அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் வந்து என்ஜாய் பண்ணாங்க. அட்லீஸ்ட் ஒரு ஃபியூ ஹவர்ஸுக்காவது இந்த ஹீட்ல இருந்து அவங்களுக்கு ஒரு எஸ்கேப் கிடைச்சிருக்கு.
1: அப்டேட் brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo-வின் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
2: back to back.

0: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: மூணு வரைக்கும் எண்ணும் போது வாழ்க்கையே எவ்வளவு மாறப்போகுது தெரியுமா?
2: எல்லாரும் கேமரா பாருங்க, ரெடி 1 2 3.
1: இப்போ மூணு நாளைக்கு ஒரு அதிசயம் நடக்க போகுது. லூலு வழங்கும் பிக் 3 days சேல். இப்ப சேவ் பண்ணுங்க, இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு. July 31 முதல் August 2 வரை வெறும் 3 நாட்கள் மட்டும். எல்லா கேட்டகரியிலும் பெரிய சேவிங்ஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. லூலு பிக் 3 days சேல் UAE முழுவதும் உள்ள அனைத்து லூலு ஸ்டோர்களிலும் கிடைக்கும்.
3: லூலு, where the world comes to shop.
4: அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா டிரான்சாக்ட் பண்ணி உங்க பணத்தை டபுள் பண்ணுங்க. இந்த சம்மர்ல அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா நீங்க பண்ற ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் மூலமா உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 dirhams in cash and a brand new jet or T1 car win பண்ணுங்க. Valid until 13th August. TNCs apply. Download the Alansari Exchange app now.
1: டைமண்ட் வாங்குறதுக்கு பல காரணங்கள் இருக்கு. சில சமயம் மனசுக்கு பிடிச்சவங்களுக்காக, ஆர் சம்டைம்ஸ் நமக்கு நாமே கொடுத்துக்கிற ஒரு சின்ன கிஃப்ட். காரணங்கள் பல இருந்தாலும் எங்க வாங்குறோங்கிறது ரொம்ப முக்கியம்.
5: டெய்லி வியர்க்கு ஸ்டைலிஷான டிசைன்ஸ், ஸ்பெஷல் அகேஷன்ஸ்க்கு ஸ்டன்னிங்கான டைமண்ட் ஜுவல்லரி, எதுவா இருந்தாலும் தனிஷ்கனா நம்பிக்கையும் தரமான கிராஃப்ட்மேன்ஷிப்பும் கேரண்டி.
1: தனிஷ்கோட ஃபெஸ்டிவல் ஆஃப் டைமண்ட்ஸ் இஸ் பேக். Cherry on top, diamond value 20% flat off, plus old gold exchange 100% valuation. மற்றும் diamond purchase exchanged gold கூடவே கிராமுக்கு 15 dirhams வரைக்கும் எக்ஸ்ட்ராவும் கிடைக்கும்.
5: Visit your nearest Tanishq showroom today. இப்போ ஹம்தான் ஸ்ட்ரீட் அபுதாபில flagship ஸ்டோரும் ஓபன் பண்ணிருக்காங்க.
6: ALD Properties இன் 4th ஆண்டு

0: FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
1: This hour of Mercil Morning is brought to you by Joy Alukasin Joy of Summer ல டைமண்ட் ஜுவல்லரிக்கு ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் வெறும் 1.99% முதல், ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு ஜீரோ டிடக்ஷன் மாதிரி பல ஆஃபர்ஸ். TNC apply. Mercil Morning brought to you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
2: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 win பண்ணுங்க வித் Alansari Exchange.

0: மந்த் எண்ட் ஆச்சுனாலே ஒரு டென்ஷன் ஒன்று உண்டு நமக்கு, எஸ்பெஷலி லாஸ்ட் ஃபியூ டேஸ் ஆஃப் த மந்த் ஆர் லாஸ்ட் டே ஆஃப் த மந்த்னு நம்ம சொல்லலாம் இல்லையா. இந்த பக்கமா அந்த பக்கமா அப்படின்னு சொல்லி கேட் ஆன் த வால் மாதிரி இருக்கும். அதாவது ஏறப்போகுதா இறங்க போகுதா இல்லை அப்படியே இருக்க போகுதா அப்படின்ட்டு. வேற என்ன, ஃபியூவல் ப்ரைஸ் தான் 839 ஆகுது. நான் தான் கீர்த்தனா உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன் மெரிசல் மார்னிங்ல. ஸோ ஜூலை மாதம் நமக்கு பெரிய ஒரு ரிலீஃப் கிடைச்சது ஃபியூவல் ப்ரைஸில் இல்லையா. ஆனால் ஃபியூவல் ப்ரைஸ் நம்ம பார்த்தோம்னா இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் அந்த ஜியோ பாலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் அண்ட் வேரியஸ் ஃபேக்டர்ஸின் காரணமாக ஃப்ளக்சுவேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் ஃப்ளக்சுவேஷனுங்கிறத விட உயர்ந்து தான் போயிட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம், உயர்ந்துட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். பட் அகேன் ஆகஸ்ட் மாதம் வந்து திருப்பியும் நமக்கு ஃபியூவல் ப்ரைஸில் லேசான ஒரு உயர்வு வருமோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஃப்ளக்சுவேஷன்ஸை வந்து நம்ம தாராளமாக எதிர்பார்க்கலாம். ஏன்னா குளோபல் ஆயில் ப்ரைஸஸ் வந்து அகேன் $100 per barrel தாண்டி போச்சு. ஸோ திருப்பியும் வரக்கூடிய மாதம் நமக்கு ரிலீஃப் கிடைக்குமா, தொடர்ந்து இரண்டாவது மாதமாக ஃபியூவல் ரேட்ஸில் நமக்கு ரிலீஃப் கிடைக்குமா அப்படின்னா தெரியல. பிரெண்டோடைய வேல்யூ பார்த்தோன்னா கரண்ட்லி $90 பேரலாக இருக்கிறது. அண்ட் என்ன ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அண்ட் இந்த ஓவராலாக இந்த மாதம் நம்ம பார்த்தோன்னா லைக் செவரல் ட்ரேடிங் செஷன்ஸில் ஆயிலோடைய விலை வந்து ஏறிட்டு இருந்ததை நம்ம பார்த்துருப்போம். அண்ட் ஜூலை மாதம் வந்து நம்ம பார்த்தோன்னா நமக்கு இந்த ஒரு கம்மியான விலை அப்படிங்கிறது போன மாதம் ட்ரேடை வச்சு நமக்கு உறுதியாச்சு. இந்த மாதம் வந்து நமக்கு விலை கம்மியானது. பட் அகேன் இந்த மாதமான ட்ரேடெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது வர மாதம் நமக்கு கொஞ்சம் உயரத்துக்கான வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் இதன் காரணமாக நம்ம பார்த்தோன்னா லாஸ்ட் மந்தோடைய ட்ரேடிங் செஷன்ஸோடைய இம்பாக்டாக நம்ம பார்த்தோம்னா ஜூலை மாதம் சூப்பர் 98 வந்து 3.40 பர் லிட்டர். அதாவது இப்போ ரைட் நவ் இன்னும் ஒரு ஃபியூ ஹவர்ஸ்க்கு இந்த ரேட்டில் நமக்கு கிடைக்கும் 3.40 திரிம்ஸ் பர் லிட்டர். அண்ட் ஸ்பெஷல் 95 வந்து 3.29, இ ப்ளஸ் வந்து 3.21, டீசல் வந்து 3.60 அப்படின்னு சொல்லிட்டு ஓவராலாக இந்த லோவர் குளோபல் ஆயில் ப்ரைஸஸை ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி ஃபேவரபிளாக இருந்துச்சு. பட் ஆகஸ்ட் மாதம் என்ன ஆக போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். இன்னும் ஒரு ஃபியூ ஹவர்ஸில் தெரிஞ்சிடும் சரியா என்ன ஆக போகுது ஏதாக போகுதுன்ட்டு. அண்ட் கொஞ்சம் உயர்ந்துச்சு அப்படின்னாலும் இன்றைக்கி நம்ம பெட்ரோல் ஸ்டேஷனில் நல்ல கூட்டத்தை எதிர்பார்க்கலாம். எனிவே பொறுத்திருந்து பார்க்கலாம். பட் மிஸ் பண்ணாத இன்னும் ஒரு விஷயமும் இருக்குது இந்த வீக்கெண்ட் உங்களுக்கு. இது வந்து டென்ஷன் கொடுக்குற விஷயம் கிடையாது, உங்களை வந்து ஹாப்பியாகிற விஷயம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா லூலு ஹைப்பர் மார்க்கெட் ப்ரெசன்ஸ் பிக் 3-day சேல். ஸோ இன்னிலிருந்து ஆரம்பிக்குது. மாச கடைசியில் நம்மளை சந்தோஷப்படுத்துகிற மாதிரியான ஒன்றுனா அது இதுவாக தான் இருக்க முடியும்னு நினைக்கிறேன் அட் த மோமெண்ட். பிகாஸ் ஜூலை 31, August 1, August 2 இந்த மூன்று நாட்களும் பெரிய பெரிய சேவிங்ஸ் நீங்கள் பண்ணலாம். லைக் யூ கேன் சேவ் லைக் நெவர் பிஃபோர் அக்ராஸ் ஆல் கேட்டகரிஸ். நம்ம லூலு ஸ்டோர்ஸ் அக்ராஸ் த யூஏ பார்த்தீங்கன்னா என்னவாக இருந்தாலும் உங்களுக்கு அதில் கட்டாயமாக நீங்கள் ஏதாவது சேவ் பண்ணுவீங்க. ஃபேஷன், எலக்ட்ரானிக்ஸ், யூனோ வேற கூட்ஸ் அண்ட் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் லூலுவில் என்னெல்லாம் இருக்கோ அத்தனையிலுமே வந்து நீங்கள் நல்ல ஆஃபர்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாம் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த மிகப்பெரிய ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் மிஸ் பண்ணவே கூடாது. பட் டோன்ட் ஃபர்கெட் இருக்கு டைம் அப்படின்ட்டுலாம் விட்டுறாதீங்க. மூன்றே மூன்று நாட்களுக்கு தான் நடக்க போகுது லூலுவினுடைய பிக் 3-day சேல். தட் இஸ் July 31, August 1 அண்ட் 2. லூலு, வேர் தி வேர்ல்ட் கம்ஸ் டு ஷாப்.
1: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு இன்கமிங், சுட சுட புத்தம் புது பாட்டு.
2: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: காசுல உங்களுக்காக தி ஜாய் ஆஃப் சம்மர். இந்த சம்மர்ல உங்க பர்ச்சேசஸ்க்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷ்யூர்டான மிக குறைந்த செய்கூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் ஆலுகாஸ்ல. இந்தியாக்கு ட்ரிப் பிளான் பண்றீங்களா? ஜிசிசி ஜாய் ஆலுகாஸ்ல நகை வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் ஆகஸ்ட் 9th வரை மட்டும் தான்.
1: ஜாய் ஆலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
2: வெளிநாட்டுல வேலை பாக்குற நமக்கு எதை பார்த்தாலும் வாங்கலாம்னு தோணும், பட் நம்ம லைஃப் பத்தி நமக்கு தான் தெரியும். திங்க் பண்ணுங்க, இப்பவே உங்க சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க.
3: ப்ராப்ஷலோட ஆடி ஐலசா ஆஃபர்ல உங்க ட்ரீம் லேண்டை நீங்க பர்சேஸ் பண்ணலாம்.
2: பூந்தமல்லி, மறைமலை நகர், ஸ்ரீபெரும்புத்தூர், கொடைக்கானல் மற்றும் பல பிரைம் லொகேஷன்ஸ்ல ரேரா அண்ட் டிடிசிபி அப்ரூவ்ட் இடங்களை வாங்கலாம். 80% பேங்க் லோனோட வெறும் 8 லட்சத்துல இருந்து நீங்க யுஏஇல இருந்தே பிளாட்ஸ் புக் பண்ணலாம். ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 234 ரூபாய் டிஸ்கவுண்ட். 1000 ஸ்கொயர் ஃபீட் வாங்கினா 234,000 ரூபாய் கம்மி ஆகும்.
3: இந்த ஆஃபர் ஆகஸ்ட் 2nd மட்டும் தான். ஐடியாஸ் பில்டிங் opposite Burjmanla 10 AM to 10 PM நடக்கிற ஈவென்ட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. கால் ஆர் வாட்ஸ்அப் 056-415-4242. பிளாட்னாலே ப்ராப்ஷல் தானே.
2: உங்க பிரெக்னன்சி ஜேர்னிய ஸ்மூத் அண்ட் கம்ஃபர்டபுளா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆயுர்வேதா உறுதுணையாக இருக்கும். உங்களுக்கும் உங்க நியூ பார்ன் பேபிக்கும் பிரெக்னன்சில இருந்து போஸ்ட் நேட்டல் கேர் வரைக்கும் அன்போட கவனிக்க டாக்டர் கீதா சதானந்தன் அண்ட் டீம் இருக்காங்க அட் ஆயுட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கனோயசிஸ் அண்ட் DIP1 துபாய்.
4: 3 வரைக்கும் எண்ணும் போது வாழ்க்கையே எவ்வளவு மாறப்போகுது தெரியுமா?
5: எல்லாரும் கேமரா பாருங்க, ரெடி 1 2 3.
4: இப்போ 3 நாளைக்கு ஒரு அதிசயம் நடக்க போகுது. லூலு வழங்கும் பிக் 3 டேஸ் சேல். இப்ப சேவ் பண்ணுங்க, இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு. ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 2 வரை வெறும் 3 நாட்கள் மட்டும். எல்லா கேட்டகரியிலும் பெரிய சேவிங்ஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. லூலு பிக் 3 டேஸ் சேல் UAE முழுவதும் உள்ள அனைத்து லூலு ஸ்டோர்களிலும் கிடைக்கும்.
6: லூலு, where the world comes to shop.
7: செழித்தையும் தமிழி ஒளி.

0: நீங்கள் வளமிக்க முழமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: This hour of Mercel Morning is brought to you by Joy Alukas in Joy of Summer Life. Diamond Jewelry ki free cash vouchers, gold making charges verum 1.99% mudal. Old gold exchange ku zero deduction madri pala offers. TNC apply.
2: You are with Kirtana on Mercel Morning. Golden song of the hour. Golden song
1: of the hour. Brought to you by Joy Alukas in Joy of Summer Life. Diamond Jewelry ki free cash vouchers, gold making charges verum 1.99% mudal. Old gold exchange ku zero deduction madri pala offers. TNC apply.

0: டேய் ஆண்டனி, தெரிக்க லியோவை எவ்வளோ நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
1: வாழ்க்கையே எவ்வளவு மாறப்போகுது தெரியுமா?
2: கேமரா பாருங்க, ரெடி 1 2 3.
1: இப்போ 3 நாளைக்கு ஒரு அதிசயம் நடக்க போகுது. லூலு வழங்கும் பிக் 3 டே சேல். இப்ப சேவ் பண்ணுங்க, இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு. ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 2 வரை வெறும் 3 நாட்கள் மட்டும். எல்லா கேட்டகரியிலும் பெரிய சேவிங்ஸ் உங்களுக்காகவே காத்துக்கிட்டு இருக்கு. லூலு பிக் 3 டே சேல் UAE முழுவதும் உள்ள அனைத்து லூலு ஸ்டோர்களிலும் கிடைக்கும்.
3: லூலு, where the world comes to shop.
4: இது வரைக்கும் டைரக்டரா கலக்கிட்டு இருந்த நம்ம லோகேஷ் கனகராஜ் இப்போ ஹீரோவா தேவதாசா ஸ்கிரீனையும் கலக்க போறாரு.
5: உலகம் ரொம்ப பெருசு.
6: August 7, mark your dates.
7: போலீஸ் கொல்லுவா, ஒரு டாக்டர் கொல்லுவா,
6: ஒரு ரிபல், ஒரு ஆபத்தான உலகம். Blood, love, loyalty. இதை விட பெருசா action, drama, full on mass.
8: Anirudh Music ல DC August 7 முதல் releasing in cinemas by the Plot Pictures.
9: உனக்கு தெரியுமா, 360 dirhams pay பண்ணா 425 dirhams value திரும்ப கிடைக்கும்.
10: என்னடா, ஷேர் மார்க்கெட்ல எதுவும் இன்வெஸ்ட் பண்ண போறியா?
9: அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டு சந்தாவா 360 dirhams செலுத்தினா ஒரு வருஷத்துக்கு தினமும் தினத்தந்தி நியூஸ் பேப்பர் நம்ம வீட்டுக்கே வருமே. கூடவே மொத்தம் 425 dirhams worth உள்ள gift vouchers கிடைக்குதே.
10: அப்ப இதோ உடனே நானும் பே பண்றேன்.
11: ஆண்டு சந்தாவுக்கு இன்று அழையுங்கள். 858 தினமும் படியுங்கள் தினத்தந்தி. அமீரகத்தின் ஒரே தமிழ் நாளிதழ் தினத்தந்தி.
9: சந்தோஷம்.
12: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
9: ஹாய், நான் காஃபி.
13: ஹலோ, நான் தான் டிராவல்.
14: வணக்கம், நான் நினைவுகள்.
13: ஹாய், நான் தான் இயற்கை.
12: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
13: எங்கப்பா மனசு காணோம்?
9: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
13: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
15: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
14: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 Tamil FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
9: This hour of Mercil Morning is brought to you by Joy Alukasin Joy of Summer ல டைமண்ட் ஜுவல்லரிக்கு ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் வெறும் 1.99% முதல், ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு 0 டிடக்ஷன் மாதிரி பல ஆஃபர்ஸ். TNC apply. Mercil Morning brought to you by ALD Properties. வெறும் 999 dirhams பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
4: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 dirhams in cash plus a brand new Jet or T1 win பண்ணுங்க with Alansari Exchange.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
2: Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, Genuine Parts Center for Japanese Cars.
3: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: தமிழ்நாட்டில் இனிவரும் காலங்களில் மின்சார பயன்பாட்டை கணக்கெடுக்கும் மின் வாசிப்பு சரியான முறையில் மேற்கொள்ளப்படுவதை அரசு உறுதி செய்திட வேண்டும் என்று முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். தாவைக்கு ஆட்சி அமைந்ததில் இருந்தே மின்சாரத்தில் தடங்கள்தான். முதலில் மின்வெட்டு பிரிச்சினை, இப்போது மின் கட்டணத்தில் பிரிச்சினை என்று அவர் இஸ்தலத்தில் பதிவிட்டுள்ளார். 370,000 குடும்பங்கள் கூடுதல் மின் கட்டணம் தொடர்பாக புகார் அளித்திருப்பதை அரசே வேறு வழியின்றி ஒப்புக்கொள்ளும் நிலை ஏற்பட்டுள்ளது. சமூக ஊடகங்களில் பொதுமக்களின் குமுறலை பார்க்கும்போது மொத்தம் பாதிப்படைந்தவர்கள் எண்ணிக்கை இன்னும் பல மடங்கு இருக்கக்கூடும் என்பது உறுதியாகின்றது. இந்த குளறுபடிகள் ஆய்வு செய்யப்பட்டு தீர்வு காணப்படும் வரை மின் கட்டணம் செலுத்துவதற்கான கால அவகாசம் நீட்டிக்கப்பட வேண்டும் என்று முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார்.
1: இந்திய செய்திகள்.
3: வினாத்தாள் மாஃபியாக்களை தப்ப விடமாட்டோம் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி உறுதியளித்துள்ளார். இது தொடர்பில் புதிய காணொலியில் தோன்றிய அவர், கடந்த பல தசாப்தங்களாக மத்திய மற்றும் மாநில அரசுகள் வினாத்தாள் கசிவு என்ற மிகப்பெரிய சவாலை எதிர்கொண்டு வந்தன. இந்த சூழலை மாற்றவே நமது அரசு தேர்வு முறையில் அதிவேக நடவடிக்கைகள், தொழில்நுட்பத்தின் பயன்பாடு மற்றும் மாநிலங்களின் ஆலோசனைகளை உள்ளடக்கிய தொடர் சீர்திருத்தங்களை மேற்கொண்டு வருகின்றது என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார்.
1: இலங்கை செய்திகள்.
3: மத்திய கிழக்கு மோதல் காரணமாக உலக பொருளாதாரத்தில் ஏற்பட்டுள்ள தாக்கங்களுக்கு மத்தியில் இலங்கையின் பொருளாதார ஸ்திரத்தன்மையை வலுப்படுத்துவதற்காக 200 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி உதவியை வழங்க ஆசிய அபிவிருத்தி வங்கி தீர்மானித்துள்ளது. இந்த நிதியுதவி இலங்கையின் வர்த்தகம், முதலீடு மற்றும் கைத்தொழில் அபிவிருத்தியை இலக்காக கொண்ட கொள்கை கடன் திட்டத்தின் கீழ் வழங்கப்பட உள்ளது. அதில் 100 மில்லியன் அமெரிக்க டாலர் மத்திய கிழக்கு நெருக்கடியினால் நாட்டிற்கு ஏற்பட்டுள்ள பொருளாதார அழுத்தத்தை குறைப்பதற்கான மேலதிக நிதியுதவியாக ஒதுக்கப்பட்டுள்ளது.
1: அமீரக செய்திகள்.
3: துபாயின் சாலை மற்றும் போக்குவரத்து ஆணையம் அல் மம்சார் அல் கவனீஜ் அல் நஹதா வழியாக இணைக்கும் 820 மீட்டர் நீளமுடைய புதிய நடைபாதை மற்றும் மிதிவண்டி பாலத்தை திறந்து வைத்துள்ளது. இந்த புதிய பாலம் துபாயில் மோட்டார் வாகனங்கள் அல்லாத போக்குவரத்து வசதிகளை விரிவுபடுத்துவதோடு முக்கிய குடியிருப்பு மற்றும் பொழுதுபோக்கு பகுதிகளுக்கு இடையேயான இணைப்பையும் மேம்படுத்துகின்றது. இந்த பாலம் அல் கவனீஜ் மற்றும் அல் வர்கா மிதிவண்டி பாதைகளுடன் நேரடியாக இணைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் சை அல் சலாம் வரை மிதிவண்டி பாதை நீட்டிக்கப்பட்டு துபாயின் பல பகுதிகளை இணைக்கும் தொடர்ச்சியான நடைபாதை மற்றும் மிதிவண்டி பயண வழித்தடம் உருவாக்கப்பட்டுள்ளது.
1: உலகச் செய்திகள்.
3: காசா பகுதியில் முழுமையாக ஆயுதங்களை ஒப்படைக்கும் திட்டத்திற்கு ஹமாஸ் ஒப்புக்கொண்டுள்ளதாக ஹமாஸ் அதிகாரி ஒருவர் பிபிசிக்கு தெரிவித்துள்ளார். இதுகுறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார். போர்ட் ஆஃப் பீஸ் எனப்படும் அமைதி ஒப்பந்தத்தின் கீழ் ஆயுதங்களை ஒப்படைக்க ஹமாஸ் ஒப்புக்கொண்டதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்திருந்த நிலையில் ஹமாஸ் அதிகாரி இதனை கூறியுள்ளார். இந்த திட்டம் குறித்து இஸ்ரேல் இதுவரை எந்த அதிகாரப்பூர்வ கருத்தையும் தெரிவிக்கவில்லை.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: ஃபீஃபாவில் தனியார் முதலீட்டை அனுமதிக்கும் முன்மொழிவுக்கு உலகளவில் கடும் எதிர்ப்பு எழுந்துள்ள நிலையில் கால்பந்தின் நிர்வாக அமைப்பான ஃபீஃபா இதுகுறித்து அதிகாரப்பூர்வ விளக்கத்தை வெளியிட்டுள்ளது. வாரத்தின் தொடக்கத்தில் வெளியாத ஊடக செய்திகளை தொடர்ந்து பொதுமக்கள் மற்றும் பிராந்திய கால்பந்து கூட்டமைப்புகளிடம் இருந்து கடுமையான எதிர்ப்புகள் எழுந்தன. இதற்கு பதிலளிக்கும் வகையில் ஃபீஃபா தனது முன்மொழியப்பட்ட ஃபீஃபா ஃபோர்வர்ட் என்டர்பிரைஸ் எனப்படும் FFE திட்டத்தை ஆதரித்து விளக்கம் அளித்துள்ளது. சில நாட்களுக்கு முன்பு ஃபீஃபா தனது முக்கியமான போட்டிகளான உலகக்கோப்பை மற்றும் கிளப் உலகக்கோப்பை உள்ளிட்ட போட்டிகளை நிர்வகிப்பதற்காக ஒரு புதிய வணிக துணை நிறுவனத்தை உருவாக்கும் திட்டத்தை அறிவித்திருந்தது. இந்த புதிய நிறுவனம் சிறுபான்மை அளவிலான தனியார் முதலீட்டை ஈர்க்கும் வகையில் அமைக்கப்படும் என்று ஃபீஃபா தெரிவித்துள்ளது. இதன் மூலம் 4.2 மில்லியன் பில்லியன் அமெரிக்க டாலர் வரை நிதி திரட்ட முடியும் என்றும், இது உலகளவில் கால்பந்து வளர்ச்சியை மிக வேகமாக முன்னேற்றும் என்றும் ஃபிஃபா தலைவர் ஜியானி இன்ஃபான்டினோ தெரிவித்துள்ளார். எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 10 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம்

0: ஒரு மழை துளி, எத்தனை தடவை கேட்டாலும் சலிக்காத ஒரு பாட்டு, சலிக்காத ஒரு படம் ராஜா ராணியில இருந்து கேட்டாச்சு. குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். ஹாப்பி ஃப்ரைடே. 9:11 ஆகி இருக்கு. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்திதா உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். அடுத்ததா ஐயில இருந்து பூக்களே சற்று ஓய்விடுங்கள் அண்ட் 180 இருந்து நீ கோரினால் அப்படின்ட்டு ரெண்டு நல்ல மெலோடியஸான பாட்டு உங்களுக்காக பிளே பண்ண போறேன். பட் அதுக்கு முன்னாடி கோல்ட் ரேட் அண்ட் UAE அப்டேட் உங்களுக்காக.
1: இன்று தங்கத்தின் விலை brought to you by Ain Gold Wallet app. Download பண்ணுங்க. Tamil FM promo code போட்டு register பண்ணி 0502528940 க்கு screenshot எடுத்து WhatsApp பண்ணி gold coins win பண்ணுங்க.
0: தங்கத்தினுடைய விலை 24 கேரட் தங்கம் ஒரு கிராம் இருக்கு 491 திரும் 75 ஃபில்ஸ், 22 கேரட் தங்கம் ஒரு கிராம் இருக்கு 455 திரும் 50 ஃபில்ஸ்.
1: இன்று தங்கத்தின் விலை brought to you by Ain Gold Wallet. La neenga as low as 1 dirham lende gold savings start pannalam. Anytime gold coins bar illana cash ah kuda redeem pannikalam. UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: அபுதாபியில் ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் ஒன்று எடுத்தாங்க இல்லையா, இனிஷியேட்டிவ் எடுத்தாங்கன்னு எடுத்திருக்காங்க. அது இன்னும் அமலுக்கு வரவில்லை. அது எண்ணிலிருந்து அமலுக்கு வரப்போகுதுங்கிற ஒரு டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. என்ன நல்ல இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம ஜென்ரலாக இந்த சூப்பர் மார்க்கெட்ஸ் ஹைப்பர் மார்க்கெட்ஸ் எல்லாம் போகும்பொழுது அதோடைய அந்த நுழைவாயில் அண்ட் இந்த பில்லிங் கவுண்டர்ஸில், முக்கியமாக வந்து பில்லிங் கவுண்டர்ஸில் நம்ம பார்த்தோம்னா லாஸ்ட் மினிட் நம்ம ஷாப்பிங் எல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அப்படி போகும்போது போதும், அவ்வளோதான், இதுக்கு மேலே எதுவும் வேண்டாம் நினச்சிட்டு இருப்போம். பட் அந்த நேரத்தில் ஒரு இம்பல்சிவ் பை பண்ணுறதுக்காக, ஒரு இம்பல்சிவ் பர்ச்சேஸ் நம்மளை பண்ண வைக்கணுங்கிறதுக்காக ஒரு புது விதிமுறையை கொண்டு வந்திருக்காங்க. அதுல வந்து அவங்க சொல்லியிருக்கிறது என்னன்னா, ஜங்க் ஃபுட்ஸ் வந்து அங்க வைக்கக்கூடாது. பில்லிங் கவுண்டர்ஸ் பக்கத்துல இருந்து ஜங்க் ஃபுட்ஸ் வந்து நீங்க அகற்றணும், அதுக்கான ஒரு காலக்கெடுவும் நாங்க கொடுத்துருக்கோங்கிற மாதிரி ஒரு டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அவங்க சொல்லியிருக்கிற டேட் என்னன்னா, January 1, 2027. ஸோ January 1, 2027 வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கு. நீங்க உங்க சூப்பர் மார்க்கெட்டோட லே அவுட்டை மாத்துவீங்களா, இல்ல ஸ்ட்ராட்டஜியை மாத்துவீங்களா, அந்த பொருட்களே வந்து கொண்டு வராம இருப்பீங்களா, இல்ல ஆல்ரெடி வச்சிருக்கிற பொருட்கள் எல்லாம் வித்து தீப்பீங்களா, அதெல்லாம் தெரியாது. பட் January 1, 2027 அப்புறமா அபுதாபியில இருக்கக்கூடிய சூப்பர் மார்க்கெட்ஸ் அண்ட் ஹைப்பர் மார்க்கெட்ஸோடைய பில்லிங் கவுண்டர்ஸ் பக்கத்துல இந்த நொறுக்கு தீனி ஆர் இந்த சர்க்கரை அதிகமா இருக்கக்கூடிய யூனோ ஜங்க் ஃபுட் அதெல்லாம் எதுவுமே வைக்க கூடாது அப்படிங்கறத தெரிவிச்சிருக்காங்க.
1: உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC கார்கோவின் பேக் டு ஹோம் எக்ஸ்பிரஸ் சர்வீசஸ் மூலமாக. ABC கார்கோவன் கூரியர், நம்பர் 1 இன் GCC. கால் ஆர் வாட்ஸ்அப் 800-916 ஆர் விசிட் abccargo.ae. TNC apply.

0: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். 89.4 தமிழ் எஃப்எம். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: ஜாய் அலுகாஸ்ல உங்களுக்காக தி ஜாய் ஆஃப் சம்மர். இந்த சம்மர்ல உங்க பர்ச்சேசஸ்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷ்யூர்டான மிக குறைந்த செய்கூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் அலுகாஸ்ல. இனியாக ட்ரிப் பிளான் பண்றீங்களா? ஜிசிசி ஜாய் அலுகாஸ்ல நக வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் ஆகஸ்ட் 9 வரை மட்டும் தான்.
2: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
3: 3 வரைக்கும் எண்ணும் போது வாழ்க்கையே எவ்வளவு மாற போகுது தெரியுமா?
4: எல்லாரும் கேமரா பாருங்க, ரெடி 1 2 3.
3: இப்போ 3 நாளைக்கு ஒரு அதிசயம் நடக்க போகுது. லூலு வழங்கும் பிக் 3-day சேல். இப்ப சேவ் பண்ணுங்க, இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு. ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 2 வரை வெறும் 3 நாட்கள் மட்டும். எல்லா கேட்டகரியிலும் பெரிய சேவிங்ஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. லூலு பிக் 3-day சேல் UAE முழுவதும் உள்ள அனைத்து லூலு ஸ்டோர்களிலும் கிடைக்கும்.
5: லூலு, where the world comes to shop.
6: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ, இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இதே.
7: வாங்கறதுக்கு
3: பல காரணங்கள் இருக்கு. சில சமயம் மனசுக்கு பிடிச்சவங்களுக்காக, ஆர் சம்டைம்ஸ் நமக்கு நாமே கொடுத்துக்கிற ஒரு சின்ன கிஃப்ட். காரணங்கள் பல இருந்தாலும் எங்க வாங்குறோங்கிறது ரொம்ப முக்கியம்.
8: டெய்லி வியர்க்கு ஸ்டைலிஷான டிசைன்ஸ், ஸ்பெஷல் அகேஷன்ஸ்க்கு ஸ்டன்னிங்கான டைமண்ட் ஜுவல்லரி, எதுவா இருந்தாலும் தனிஷ்கனா நம்பிக்கையும் தரமான கிராஃப்ட்மேன்ஷிப்பும் கேரண்டி.
3: தனிஷ்கோட ஃபெஸ்டிவல் ஆஃப் டைமண்ட்ஸ் இஸ் பேக். Cherry on top, diamond value la 20% flat off, plus old gold exchange la 100% valuation, matrum diamond purchase la exchanged gold koodave gram ku 15 dirhams varaikum extra vum kadaikum.
8: Visit your nearest Tanishq showroom today. Ippo Hamdan Street, Abu Dhabi la flagship showroom open panirukanga.
9: Or nalla host na eppdi irukonu theriyuma, show on time ku varanum, kekkradhukku munnadi content ah tharanum, mathathila romba romba nallavana irukonu.
10: Ha na enakku kadachathu.
11: Anyway, 4 mani aichcha, seri rendu paattu podu, na vandren.
3: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட், கோஹோஸ்டா இருக்கணும். எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
11: போயிட்டியா அப்போ நாலு மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணுவா. ஓகே ஓகே பாய். அவ்வளவுதான், சொல்லிட்டா. சோ 4 o'clock to 8 o'clock எவ்ரிடே ஈவினிங், ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
12: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundu Ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.

9:29 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். பப்ளிக் பிளேசஸ், அதாவது பொது இடங்கள்ல இந்த விஷயங்கள்லாம் பண்ணணும், இப்படி பிஹேவ் பண்ணணும், இப்படி பிஹேவ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது வந்து நமக்காக தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? காமன் சென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைனா ஒரு சென்ஸ் ஆஃப் அவேர்னஸ்ன்னு சொல்லுவோம், எப்படி வேணாலும் சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி அவேர்னஸ் இல்லாமல், ஒரு காமன் சென்ஸ் இல்லாமல் சில

இந்த விஷயங்கள்லாம் பண்ணணும், இப்படி பிஹேவ் பண்ணணும், இப்படி பிஹேவ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது வந்து நமக்காக தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? காமன் சென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைன்னா ஒரு சென்ஸ் ஆஃப் அவேர்னஸ்ன்னு சொல்லுவோம், எப்படி வேணாலும் சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி அவேர்னஸ் இல்லாமல், ஒரு காமன் சென்ஸ் இல்லாமல் சில தான் வந்து ஓட்டுநரும் சரி இல்லை வந்து கண்டக்டரும் சரி இந்த மாதிரி சத்தம் வைக்காதீங்க அப்படின்னா சண்டை போடுறதுக்கு தான் ஆட்கள் ரெடியாக இருப்பாங்களே தவிர, அதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் ரெடியாக இருப்பாங்களே தவிர, நம்ம பண்ணுறது தப்பு அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணுறவங்க எத்தனை பேர் இருப்பாங்கன்னு தெரியல இல்லையா? அந்த அத்தாரிட்டியே இப்போ கொடுத்துருக்காங்க இவங்களுக்கு, டிரைவர்ஸ்க்கும் கண்டக்டர்ஸ்க்கும். பட் நம்ம ஊரில் எஸ்பெஷலி இதுக்கு கடுமையான ஒரு தண்டனையோ இல்லை வந்து ஃபைனோ இல்லாததுனால அவங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் எனக்கு இன்னொரு டவுட் என்னன்னா, நம்ம ஊருக்கு போனால் நம்ம மைண்ட் செட் ஏமா?

0: இல்லையா, அந்த அத்தாரிட்டியே இப்போ கொடுத்துருக்காங்க இவங்களுக்கு, டிரைவர்ஸ்க்கும் கண்டக்டர்ஸ்க்கும். பட் நம்ம ஊரில் எஸ்பெஷலி இதுக்கு கடுமையான ஒரு தண்டனையோ இல்லை வந்து ஃபைனோ இல்லாததுனால அவங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் எனக்கு இன்னொரு டவுட் என்னன்னா, நம்ம ஊருக்கு போனா நம்ம மைண்ட் செட் ஏமா
1: வெறும் 999 பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்டை புக் பண்ணுங்க. கோஸ்பான்சர்ட் பை
2: ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச். உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச்.

உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஆயுர்வேத சிகிச்சை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் இனாகுரல் ஆஃபரா வெல்னஸ் பேக் வெறும் 149 திர்ஹம்ஸ் தான்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும் அர்த்தமாயிட்டா ராஜா.
1: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய்.

0: PR was brought to you by Basha Bhai Biryani, Vasil Hub Block 4, Karama.
1: We'll be back after a short commercial break.
2: இந்த சம்மர்ல உங்க ட்ரீம் SUV-ய வீட்டுக்கு ஓட்டிட்டு போங்க ஜெட்டோரோட அன்பீட்டபிள் ஆஃபர்ஸோட. VAT on us இல்ல 0% இன்ட்ரெஸ்ட், ஃப்ரீ சர்வீஸ் பேக்கேஜ் அண்ட் 1 மில்லியன் கிலோமீட்டர் வாரண்டி. ஜஸ்ட் 966 திரம்ஸ் per month EMI ஸ்டார்ட் ஆகிறதுனால உங்க ட்ரீம் SUV இப்போ இன்னும் உங்களுக்கு பக்கத்துல. விசிட் ஜெட்டோ ஷோரூம்ஸ் அக்ராஸ் அபுதாபி, துபாய், அஜ்மான் அண்ட் அலீன் டுடே. ஜெட்டோ UAE, a part of Elite Group Holding. T's and C's apply.
3: மூணு வரைக்கும் எண்ணும் போது வாழ்க்கையே எவ்வளவு மாற போகுது தெரியுமா?
4: எல்லாரும் கேமரா பாருங்க, ரெடி, 1, 2, 3.
3: இப்போ மூணு நாளைக்கு ஒரு அதிசயம் நடக்க போகுது. லூலு வழங்கும் பிக் 3 days சேல். இப்ப சேவ் பண்ணுங்க, இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு. July 31 முதல் August 2 வரை வெறும் 3 நாட்கள் மட்டும். எல்லா கேட்டகரியிலும் பெரிய சேவிங்ஸ் உங்களுக்காகவே காத்துக்கிட்டு இருக்கு. லூலு பிக் 3 days சேல் UAE முழுவதும் உள்ள அனைத்து லூலு ஸ்டோர்களிலும் கிடைக்கும்.
5: லூலு, where the world comes to shop.
2: ஸ்ட்ரெஸ் அண்ட் டென்ஷன்னால தூக்கம் இல்லாம தவிச்சிட்டு இருக்கீங்களா? நிம்மதியான தூக்கம் இல்லாம எந்த வேலையும் நம்மளால சரியாவே பண்ண முடியாது. அதுக்கு ஆயுர்வேத முறையில சிறந்த தீர்வு காண இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. அட் ஆயுர்ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓஎஸ்எஸ் அண்ட் DIP 1, துபாய்.
6: எனக்கு சக்கர வியாதி,
7: சுகரா, இது எத்தனை நாளா?
6: ரத்தக்கொதி வந்தப்போ அதுவும் சேர்ந்து வந்துருச்சு.
7: ஒரு உடம்புக்குள்ள 1 கோடி வியாதியா
6: சார்?
8: இந்த அளவுக்கு உங்க பாடியில பிரச்சனை இருந்தா கூட நீங்க ஆயுர்வேத முறையில வேதாமிருதா ஆயுர்வேதா கிளினிக்ல சரி பண்ணிக்கலாம். 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமனை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம்.
2: இன்ட்ரோடக்டரி ஆஃபரா அபியங்கம், கிழி, ஸ்டீம் பாத் மற்றும் ஃபேஸ் பேக் எல்லாம் சேர்த்து வெறும் 149 திரும்ஸ் தான்.

0: மதுரையிலிருந்து மும்பை டெல்லிக்கு நேரடி சேவை, ஏர் இண்டியா விமான சேவை கொண்டு வர போறோங்கிற மாதிரி இப்பதான் சுட சுட ஒரு செய்தி பார்த்தேன். ஆமாம், அதே மாதிரி எழும்பூர் ரயில் நிலைய மறுசீரமைப்பு பணிகள்லாம் வந்து வேகமா நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியும் பார்க்க முடியுது. ஒரே தண்டவாளத்தில் இரு ரயில்கள் எங்கே நடந்தது? ஆமாம், எழும்பூர் சென்னையில தான் ஒரே தண்டவாளத்தில் இரண்டு ரயில்கள் வந்ததன் காரணமாக, தொழில்நுட்ப கோளாறு காரணமாக வந்து இந்த புறநகர் ரயில்கள்லாம் வந்து தாமதமாக இருந்தது. ஸோ சம் டெக்னிக்கல் கிளிச்சினால இப்படி ஆகி இருக்கு. ஸோ அதை சரி செய்யக்கூடிய பணிகள்லாம் வந்து நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க. என்னெல்லாம் பாருங்க சேலஞ்சஸ் ஒரு ஒரு நாளும். எனிவே, குட் மார்னிங். 9:46 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் தான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். சிலாக்ஸ் ஆஃப் தி ஆர்ல லவ் பண்ண பாட்டு உங்களுக்காக பிளே பண்ண போறேன் அடுத்ததா. பட் அதுக்கு முன்னாடி ரெண்டு முக்கியமான விஷயங்கள் உங்ககிட்ட வந்து நான் சொல்லி ஆகணும். அதுல ஒண்ணு தோ இந்த அப்டேட் தான்.
1: Traffic update. Brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now, pay in 2027, 0 VAT, 0% interest, 1 million kilometer warranty. Monthly EMI வெறும் 966 dirhams தான்.
0: ஓகே, ரோட்ஸ் பெட்டராக இருக்குது பார்க்கறதுக்கு. 311ல் கொஞ்சம் கன்ஜெஷன் இருக்குது, ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் கிடையாது, லேசான கன்ஜெஷன் தான் வந்து இருக்குது. அதுவும் ஒரு குட்டி ஸ்ட்ரெச்சுக்கு இருக்கிறது தான் பார்க்க முடியுது. பட் தென் பேரூட் ஸ்ட்ரீட்டில் வந்து இப்போது கொஞ்சம் நேரமாக ஒரு கிராஷ் ஒன்று இருந்தது, அது இப்போது கொஞ்சம் கிளியராக இருக்குது. ஐ மீன் கிராஷ் வந்து இப்போது காட்டில் மேப்பில் அப்படின்னாலும் இது எங்கன்னா கிசேஸ் இண்டஸ்ட்ரியல் ஏரியா 4th கிராஷ் அங்கே இல்லை, கிளியர் பண்ணிட்டாங்கனாலும் கன்ஜெஷன் வந்து கொஞ்சம் அந்த ஸ்ட்ரெச்சில் இருக்கிறது பார்க்க தான் முடியுது. அதே தவிர்த்து E11ல் ஒரு கன்ஜெஷன் அண்ட் ஒரு கிராஷ் வேறு ஆகியிருக்கு. எங்கே கிராஷ் வந்து எங்கே
1: பார்த்தோம்.
0: நல்ல விஷயங்கள் எல்லாம் வந்து நம்ம தாமதப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா. அதுல ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு நான் திருப்பி நினைவுபடுத்தணும் அப்படின்னு நினைக்கிறது என்னன்னா, உங்க வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தமிழ் கற்றுக் கொடுக்கறது, நம்ம தாய்மொழியான தமிழ் மொழி கற்றுக் கொடுக்கறது. தாய்மொழியாக உங்களுக்கு தமிழ் மொழி இல்லைனாலும் நீங்கள் ஒரு சவுத் இண்டியன் தமிழ் கற்றுக் கொடுக்கணும் உங்கள் குழந்தைங்களுக்கு அப்படின்னு நினச்சிங்கனாலும் தாராளமாக நீங்கள் அவங்கள யாழ் கல்வியகம் பிளாட்ஃபார்மில் என்ரோல் பண்ணலாம். ஸோ யாழ் கல்வியகம் வந்து ஒரு குரூப் ஆஃப் தமிழ் என்தூசியஸ்டால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அழகான பிளாட்ஃபார்ம். சில வருஷங்களாக இங்கே நம்ம அமீரகத்தை வந்து பேஸாக வச்சுக்கிட்டு உலகத்தில் இருக்கக்கூடிய, உலகத்தின் பல பகுதிகளில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து இணைய வழி தமிழ் கற்றுக் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ஆன்லைனில் தான் வந்து முழுக்க முழுக்க இவங்க கிளாஸஸ் இருக்குது. மோர் தென் 300 சில்ட்ரன் இப்போ தமிழ் கத்துட்டு இருக்காங்க இந்த பிளாட்ஃபார்ம் வழியா. பிளெக்சிபிளான கிளாஸஸ் அவங்களுக்கு, உங்களுடைய குழந்தைங்களுக்கு வந்து அவங்க வழங்குறாங்க. அண்ட் ப்ராப்பரா எப்படி நம்ம ஸ்கூல்ல வந்து ஒரு கரிக்குலம் ஃபாலோ பண்ணி சிலபஸ் எல்லாம் வச்சு எக்ஸாம்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணி கிரேடிங் எல்லாம் கொடுத்து சர்டிபிகேட் எல்லாம் தருவாங்களோ அதே மாதிரி தான் சிமிலர் ஸ்ட்ரக்சர்ல யாழ் கல்வியகமும் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு 9 months வரைக்கும் அவங்களுடைய கோர்ஸ் ஒரு ஒரு வருஷமும் இருக்கும். அதனால உங்களுடைய குழந்தைங்களுக்கு வந்து ஈஸியா கன்வீனியன்டா வீக்கெண்ட்ஸ்ல கூட கிளாஸஸ் நீங்க வந்து சேர்த்து விடலாம். ஆன்லைன்ல உங்களுக்கு கத்துக் கொடுக்க நேரம் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ப்ளீஸ் டூ கெட் இன் டச் வித் தெம். யாழ் கல்வியகம், YAZH கல்வியகம், KALVIYAGAM யாழ் கல்வியகம் .com அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு அத்தனை விவரங்களும் கிடைக்கும்.
2: டாடி, தமிழ் FM ஆன் பண்ணுங்க டாடி. I need this daddy, I need this. Back now நானும் US-ல கூட அதே FM தான் டாடி கேப்போம்.
3: 3 வரைக்கும் எண்ணும் போது வாழ்க்கையே எவ்வளவு மாறப்போகுது தெரியுமா?
4: எல்லாரும் கேமரா பாருங்க, ரெடி 1 2 3.
3: இப்போ 3 நாளைக்கு ஒரு அதிசயம் நடக்க போகுது. லூலு வழங்கும் பிக் 3-day sale. இப்ப சேவ் பண்ணுங்க இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு. July 31 முதல் August 2 வரை வெறும் 3 நாட்கள் மட்டும். எல்லா கேட்டகரியிலும் பெரிய சேவிங்ஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. லூலு பிக் 3-day sale UAE முழுவதும் உள்ள அனைத்து லூலு ஸ்டோர்களிலும் கிடைக்கும்.
5: லூலு, where the world comes to shop.
6: நீங்க அனதங்கம்ல கோல்ட் பர்சேஸ் பண்ண டாப் 3 ரீசன் சொல்லவா? நம்பர் 1, இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்ஸிமேட்டா நீங்க 12,000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் 2, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
7: தேர்ட் ரீசன் நான் சொல்றேன், அன்னதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 and 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ், 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட், 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
6: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அட் அன்னதங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். பவர்ட் பை அல்தவசூல் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்.
8: இது வரைக்கும் டைரக்டரா கலக்கிட்டு இருந்த நம்ம லோகேஷ் கனகராஜ் இப்போ ஹீரோவா தேவதாசா ஸ்கிரீனையும் கலக்க போறாரு.
9: உலகம் ரொம்ப பெருசு.
10: August 7, mark your dates.
11: போலீஸ கொல்லுவா, டாக்டர் கொல்லுவா,
12: ஒரு ரிபல், ஒரு ஆபத்தான உலகம்.
9: பிளட், லவ், லாயல்டி. இதை விட பெருசா ஆக்ஷன், டிராமா, ஃபுல் ஆன் மாஸ்.
12: அனிருத் மியூசிக்ல டிசி ஆகஸ்ட் 7 முதல் ரிலீசிங் இன் சினிமாஸ் பை தி ப்ளாட் பிக்சர்ஸ்.
13: வெளிநாட்டுல வேலை பாக்குற நமக்கு எதை பார்த்தாலும் வாங்கலாம்னு தோணும், பட் நம்ம லைஃப் பத்தி நமக்கு தான் தெரியும். திங்க் பண்ணுங்க, இப்பவே உங்க சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க.
12: ப்ராப்ஷலோட ஆடி ஐலசா ஆஃபர்ல உங்க ட்ரீம் லேண்ட நீங்க பர்சேஸ் பண்ணலாம்.
13: பூந்தமல்லி, மறைமலை நகர், ஸ்ரீபெரும்புத்தூர், கொடைக்கானல் மற்றும் பல பிரைம் லொகேஷன்ஸ்ல ரேரா அண்ட் டிடிசிபி அப்ரூவ்ட் இடங்களை வாங்கலாம். 80% பேங்க் லோனோட வெறும் 8 லட்சத்துல இருந்து நீங்க யுஏஇல இருந்தே பிளாட்ஸ் புக் பண்ணலாம். ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 234 ரூபாய் டிஸ்கவுண்ட். 1000 ஸ்கொயர் ஃபீட் வாங்கினா 234000 ரூபாய் கம்மி ஆகும்.
12: இந்த ஆஃபர் ஆகஸ்ட் 2nd மட்டும் தான். ஐடியஸ் பில்டிங் ஆப்போசிட் டு புஜ்மான்ல 10 AM to 10 PM நடக்கிற ஈவென்ட்ல உங்க பிளாட் புக் பண்ணுங்க. கால் ஆர் வாட்ஸ்அப் 056-415-4242. பிளாட்ஸ் நாளே ப்ராப்ஷல் தானே.
3: 3 வரைக்கும் எண்ணும் போது வாழ்க்கையே எவ்வளவு மாற போகுது தெரியுமா?
4: எல்லாரும் கேமரா பாருங்க, ரெடி 1 2 3.
3: இப்போ 3 நாளைக்கு ஒரு அதிசயம் நடக்க போகுது. லூலு வழங்கும் பிக் 3 days சேல். இப்ப சேவ் பண்ணுங்க, இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு. ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 2 வரை வெறும் 3 நாட்கள் மட்டும். எல்லா கேட்டகரியிலும் பெரிய சேவிங்ஸ் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. லூலு பிக் 3 days சேல் UAE முழுவதும் உள்ள அனைத்து லூலு ஸ்டோர்களிலும் கிடைக்கும்.
5: லூலு, where the world comes to shop.

0: மெர்சல் மார்னிங் brought you by ALD properties. வெறும் 999 dirhams பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
1: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alansari Exchange.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
0: Brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
2: வணக்கம் செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: மேகதாது அணை விவகாரத்தில் முதலமைச்சர் விஜய் இன்று முக்கிய ஆலோசனையில் ஈடுபட உள்ளார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் தலைமையில் இன்று ஆலோசனைக் கூட்டம் நடைபெறுகின்றது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார், தலைமைச் செயலாளர், துறைகளின் செயலாளர்கள் மற்றும் அதிகாரிகள் பங்கேற்க உள்ளனர். இந்த ஆலோசனையில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. தமிழகத்துக்கு 15 நாட்கள் வினாடிக்கு 3500 கன அடி வீதம் மொத்தம் 4.5 TMC தண்ணீரை காவிரியில் திறந்துவிட காவிரி மேலாண்மை ஆணையம் கர்நாடகாவுக்கு உத்தரவிட்டுள்ளது. இதற்கு கன்னட அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தி வருகின்றன. மேலும் மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவை கர்நாடக அரசு தற்போது வரை செயற்படுத்தவில்லை. இந்நிலையில் கர்நாடகாவுக்கு எதிர்வரும் 3ஆம் தேதி தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் பயணம் செய்ய உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.
1: இந்திய செய்திகள்.
2: நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். நாடாளுமன்ற வளாகத்தில் உண்டியலில் பணம் செலுத்தி நூதன முறையில் போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. அயோத்தி ராமர் கோயில் உண்டியல் காணிக்கை முறைகேட்டை கண்டித்து இப்போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் குழுமி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ராகுல்காந்தி, அகிலேஷ் யாதவ் உள்ளிட்டோர் இப்போராட்டத்தில் பங்கேற்றுள்ளனர்.
1: இலங்கை செய்திகள்.
2: 2026 ஆண்டின் முதல் 6 மாதங்களில் இலங்கை அரசாங்கத்தின் மொத்த வருமானம் மற்றும் மானியங்கள் 27% அதிகரித்து 2.956 trillion ரூபாயாக உயர்ந்துள்ளது. இக்கால பகுதியில் வரவு செலவு திட்ட பற்றாக்குறைக்கு பதிலாக 9.5 billion ரூபாய் உபரி பதிவாகியுள்ளதாக நிதியமைச்சின் அரச நிதிக் கொள்கை திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2025 ஆண்டின் இது இக்கால பகுதியில் 405.6 billion ரூபாய் வரவு செலவு திட்ட பற்றாக்குறை பதிவாகியிருந்த நிலையில் இம்முறை உபரி பதிவாகுவதற்கு அரசாங்க வருமானம் 27% அதிகரித்தமையும் அரசாங்க செலவினங்கள் சீரமைக்கப்பட்டமையுமே பிரதான காரணங்கள் என்று அவ்வறிக்கை சுட்டிக்காட்டுகின்றது.
1: உலக செய்திகள்.
2: மொரோக்கோவில் இருந்து ஆயிரக்கணக்கான குடியேறிகள் நீந்தி ஸ்பெயினின் வட ஆப்பிரிக்க பகுதியான சியூட்டா பகுதிக்குள் நுழைய முயன்றதை தொடர்ந்து அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. இதனால் அங்கு பாதுகாப்பை அதிகரிக்க ஸ்பெயின் கூடுதல் படைகளை அனுப்பியுள்ளது. சியூட்டாவை அடைய முயன்றபோது குறைந்தது 15 பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். சமீப காலமாக சட்டவிரோத எல்லை தாண்டும் முயற்சிகள் அதிகரித்ததால் உள்ளூர் அதிகாரிகள் மேட்ரிட் அரசிடம் உதவி கோரியிருந்தனர். ஆனால் நேற்று நிலைமை கட்டுப்பாட்டை மீறி கட்டுக்கடங்காமல் போனதாக தெரிவிக்கப்படுகின்றது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
2: 23வது பொதுநலவாய விளையாட்டுப் போட்டிகளில் பாரா தடகளத்தில் ஆடவருக்கான 100 மீட்டர் ஓட்டத்தில் D47 பிரிவு இறுதிப் போட்டியில் இந்தியாவின் திலீப் மகது காவி தங்கப்பதக்கம் வென்றார். பந்தய தூரத்தை 10.71 வினாடிகளில் கடந்து அவர் முதலிடம் பிடித்தார். மற்றொரு இந்திய வீரரான முகமது ஃபாசில் 10.83 வினாடிகளில் இலக்கை எட்டி வெள்ளிப்பதக்கம் வென்றார். இங்கிலாந்தின் கெவின் சாண்டோஸ் வெண்கலப் பதக்கத்தை கைப்பற்றினார்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading Sharjah Dubai Abu Dhabi and Ally since 1982 weather update brought to you by Alras Auto AC Parts the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE Oman Qatar KSA and Bahrain visit alras.me
2: ஐக்கிய அரபு அமீரகம் முழுவதும் இன்று பொதுவாக தெளிவானது முதல் ஓரளவு மேகமூட்டமான வானிலை நிலவும் என தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்று உள்ளக பிராந்தியங்களில் 46 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையும். பிற்பகல் வேளையில் வெப்பச்சலன மேகங்கள் உருவாகும் நிலையில் கிழக்கு மற்றும் தென் பிராந்தியங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அல் ஃபுஜைராவில் தற்பொழுது 39 டிகிரி செல்சியஸிலும், அபுதாபியிலும் 39 டிகிரி செல்சியஸிலும், அஜ்மானில் 40 டிகிரி செல்சியஸிலும், துபாய் மற்றும் உமல் குவைனில் 41 டிகிரி செல்சியஸிலும், ராசல் கைமா மற்றும் ஷார்ஜாவில் தற்பொழுது 42 டிகிரி செல்சியஸிலும் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை 11 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம். பாடலாசிரியர் முத்துக்குமார்
3: brought to you by SS Bucket Biryani. தேரா துபாயில அவங்க 4வது பிரான்ச கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.

0: the month. Star of the month. பாடலாசிரியர் நான் முத்துக்குமார்.
1: Brought to you by SS Bucket Biryani. தேரா துபாயில அவங்க 4வது பிரான்ச கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.

0: எப்படி இந்த கோல்ட் அண்ட் ஸ்வீட் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்றாங்க மக்கள்? ஏன்னா பாட்டு போற கேப்ல இப்படிதான் இன்ஸ்டாகிராம்ல ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்பொழுது இந்த யோகர்ட் போல், கிரானோலா போல், ஓவர் நைட் ஓட்ஸ் இதெல்லாம் வந்து நான் பார்த்தேன். அஃப்கோர்ஸ் நான் வந்து டிமீனிங்கா எதுவும் சொல்லலை, பட் நிறைய பேர் வந்து சாப்பிடுவாங்க காலையில. பட் எனக்கு பர்சனலி வந்து முடியாது, ஏன்னா நானுமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் பேசும்போது சொல்லுவாங்க மீல் ப்ரெப் பண்ணிடலாம்ல, நைட் வந்து கொஞ்சம் ஓவர் நைட் ஓட்ஸ் பண்ணிடலாம், ஓட்ஸ் போட்டு அதுல கொஞ்சம் யோகர்ட், கிரீக் யோகர்ட் ஆர் வாட் எவர் மில்க், பிளான்ட் மில்க் போட்டு கொஞ்சம் ஷியா சீட்ஸ் போட்டு கொஞ்சம் ஹனி போட்டு ஃப்ரூட்ஸ் போட்டு மிக்ஸ் பண்ணி அதை பாட்டில் வச்சேனா காலையில் வந்து ஒரு ஸ்பூன் போட்டு எடுத்து ஸ்கூப் பண்ணி சாப்பிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படிம்பாங்க. இட் சவுண்ட்ஸ் வெரி நைஸ் அண்ட் கன்வீனியன்ட், பட் காலையில் நமக்கு யூனோ எழுந்த உடனே நம்ம சிஸ்டம் அப்படி கொஞ்சம் வேக்கப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சூடாக இட்லி இல்லை தோசை உப்மா இல்லை வந்து ஏதாவது பராட்டா புட்டு பூரி இதெல்லாம் வந்து சாப்பிடணும்னு தோணும். ஆரம்பிச்சது ஏதோ வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக இருந்தாலும் பூரியில் போய் முடிஞ்சிருக்கு பாருங்க. அதனால தான் வந்து நம்மளால வெயிட்டே கம்மி பண்ண முடியறதுல என்ன பண்றது அப்படின்ட்டு யோசிப்பேன். பட் யா எப்பயாவது ஒரு நாள்னா ஓகே மீல் பிரப் எல்லாம் பண்ணி சாப்பிடலாம், பட் எப்பவுமே என்ன கொஞ்சம் கஷ்டம். நீங்க எப்படி டீம் கோல்ட் பிரேக்ஃபாஸ்டா இல்ல வந்து ஹாட் பிரேக்ஃபாஸ்டா? நான் வந்து மோஸ்ட்லி எனக்கு இந்த மாதிரி கொஞ்சம் சூடான ஒரு பிரேக்ஃபாஸ்ட், ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்டே போதும். லைக் இட்லி, இட்லி இஸ் லைக் வெரி ஹெல்தி இல்ல, ஸோ அந்த மாதிரி சாப்பிட்டா கூட எனக்கு போதும். எனிவே குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். 10:13 ஆகுது, மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். வீக்கெண்ட் வைப்ஸ் எல்லாம் எப்படி வந்துட்டு இருக்கு? ஃப்ரைடே ஆயாச்சு, ஓகே. வெள்ளிக்கிழமை மங்களகரமான ஒரு விஷயத்தை பத்தி உங்களுக்கு நான் சொல்றேன், சரியா? அப்பப்போ நாங்கள் ஞாபகப்படுத்திட்டே இருக்கோம். இருந்தாலும் மறுபடியும் உங்க காதில் இந்த விஷயத்த சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. ஏன்னா எந்த ஒரு நல்ல விஷயத்தை பார்த்தாலும் அதை நாலு பேருக்கிட்ட சொல்லணும். அதனால தான் எயின் கோல்டு வாலெட் பத்தி உங்க கடந்த சில வாரங்களாகவே நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். எயின் கோல்டு வாலெட் வந்து எவ்வளவு கன்வீனியன்டான ஒரு யூனோ ஆப். நம்ம கையில நம்ம போன் இருக்கு, போன்ல எயின் கோல்டு வாலெட் ஆப் இருந்ததுன்னா ஈஸியா கோல்டு நம்ம வாங்கலாம், கோல்டுல சேவ் பண்ணலாம். அதுதாங்க அதோட பேசிக் கான்செப்டே. கையில் இன்றைக்கி ஒரு 10 ரூபாய் இருக்குது அப்படின்னா அந்த 10 ரூபா வந்து எப்படி நம்ம பெருக்கலாம் அப்படின்ட்டு நம்ம யோசிப்போம். ஸோ அந்த 10 ரூபா வந்து குவிக்காக பெருகணும் அப்படின்னா எதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணால் ஒரு என்ன வாங்கினா அது அதோடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுமோ அப்படி நம்ம யோசிக்கணும். ஒரு திரமாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு 10 திரமாக இருந்தாலும் சரி, எயின் கோல்டு வாலெட் ஆப் வழியாக நீங்கள் தங்கத்தை வாங்கலாம். ஜஸ்ட் 1 திரம்லேருந்தே ஃப்ராக்ஷன் ஆஃப் கோல்டாக நீங்கள் வாங்கலாம். ஸோ நாளுக்கு நாள் நீங்கள் வந்து எவ்வளோ திரம்ஸ் உங்களால் சேர்த்த முடியுதோ அத்தனை திரம்ஸுக்கு உரிய கோல்டு உங்களோட வாலெட்டில் கொண்டு போய் சேர்த்திடுவாங்க. அதை வந்து ஒன்ஸ் 1 கிராமாக வந்து ஆனதுக்கு அப்புறமா நீங்க வந்து ரிடீம் பண்ணிக்கலாம். கேஷ் ஆகவோ இல்ல கோல்டு பார் ஆகவோ இல்ல காயின்ஸ் ஆகவோ ரிடீம் பண்ணிக்கலாம், ஜுவல் ஆகவும் ரிடீம் பண்ணிக்கலாம். இதுதான் எயின் கோல்டு வாலெட் பத்தின ஒரு சிம்பிளான ஒரு சமரியில நான் சொல்லணும்னா இதுதான். சோ டிஜிட்டலி நீங்க கோல்டுல வந்து சேவ் பண்ணலாம், ஓகேவா? சோ உடனடியாக உங்களோட போன்ல எயின் கோல்டு வாலெட் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. டவுன்லோட் பண்ணி இப்பதான் அடுத்த மெயின் விஷயம், தமிழ் எஃப்எம் அப்படிங்கிற கோட், TAMILFM அப்படிங்கிற இந்த கோடை என்டர் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அந்த ரெஜிஸ்டர் ஆனோட உங்களோட ப்ரொஃபைல் பேஜ் வரவங்களும் உங்களுடைய நேம் அண்ட் மற்ற விவரங்கள்லாம் அதை வந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து 0502528940 நம்ம தமிழ் எஃப்எம்ஓட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி வச்சிங்கன்னா August 5th நீங்க கோல்டு காயின் வின் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு, சரியா? இன்னும் சில டீடைல்ஸ் இருக்கு எயின் கோல்டு வாலெட் பற்றி சொல்றதுக்கு, இதோ கொஞ்ச நேரத்தில் சொல்றேன். பட் அதுக்கு முன்னாடி பேக் டு பேக் 2 பாட்டில் ஜிகர் தண்டா வணக்கம் சென்னை படங்கள் அந்த 2 பாட்டு.
1: Back to back. 2 பாட்டு. 2 பாட்டு.

0: பேக் டு பேக்
1: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: கோல் ரஷ் 2.0 இஸ் பேக் வித் எயின் கோல்ட் வாலெட். நீங்க கோல் காயின் வின் பண்ணுமா? இப்பவே பிளே ஸ்டோர் ஆப் ஸ்டோர்ல எயின் கோல்ட் வாலெட் ஆப்ப டவுன்லோட் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன்ல தமிழ் எஃப்எம் கோட் போட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து 0502528940 ஆகஸ்ட் 5th குள்ள வாட்ஸ்அப் பண்ணா கோல் காயின்ஸ் வின் பண்ணலாம்.
2: எயின் கோல்ட் வாலெட்ல as low as 1 dirhamல இருந்தே கோல்ட் சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. 100% பியூரிட்டி அஷூரன்ஸோட நீங்க உங்க சேவிங்ஸ் கோல்ட் பார்ஸ், காயின்ஸ், ஜுவல்லரி இல்லனா கேஷா கூட ரிடீம் பண்ணிக்கலாம். 32 இயர்ஸ் ஆஃப் லெகசி. கோல்ட் வாலெட்
3: மூணு வரைக்கும் எண்ணும் போது வாழ்க்கையே எவ்வளவு மாற போகுது தெரியுமா?
4: எல்லாரும் கேமரா பாருங்க, ரெடி 1 2 3.
3: இப்போ மூணு நாளைக்கு ஒரு அதிசயம் நடக்க போகுது. லூலு வழங்கும் பிக் 3 days சேல். இப்ப சேவ் பண்ணுங்க, இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு. ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 2 வரை வெறும் 3 நாட்கள் மட்டும். எல்லா கேட்டகரியிலும் பெரிய சேவிங்ஸ் உங்களுக்காகவே காத்துக்கிட்டு இருக்கு. லூலு பிக் 3 days சேல் UAE முழுவதும் உள்ள அனைத்து லூலு ஸ்டோர்களிலும் கிடைக்கும்.
5: லூலு, where the world comes to shop.
6: ALD properties in 4th ஆண்டு

பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. காண்டாக்ட் 0563643646.

0: வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்
1: மெர்சல் மார்னிங் brought you by ALD properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
2: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் Alansari Exchange.

0: அப்டேட் brought to you by ABC Cargo One Courier, number one in GCC.
1: வந்துவிட்டது த மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் அப்டேட் வந்துவிட்டது. பார்த்துருப்பீங்க, கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை ஆன் த கோல இருக்கேன், ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கேன் தெரியாதே அப்படின்னா வந்துடுச்சுங்க. ஃபியூல் ரேட்ஸ் வந்தாச்சு. கொஞ்ச நேரம் முன்னாடி கூட நம்ம பேசிட்டு இருந்தோம் இல்லையா, அதாவது இந்த ஃபியூல் ரேட்ஸ் எல்லாம் இந்த மாதம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தோம். அதே தான் தெரிவிச்சிருக்காங்க. ஆமாம், நம்ம ஃபியூல் கமிட்டி வந்து பார்த்தோம்னா யூஏஇல ஆகஸ்ட் மாதத்துக்கான ஃபியூல் ரேட்ஸ் எல்லாம் அறிவிச்சிருக்காங்க. அதன்படி பார்த்தோம்னா ஃபியூல் ரேட்ஸ் உயர்ந்திருக்கு. ஜூலை மாதம், அதாவது இந்த மாதம் நம்ம சூப்பர் 98 பே பண்ணிட்டு இருந்தது பெர் லிட்டர் 3 dirhams and 40 fils. இதே ஆகஸ்ட்லேருந்து 3 dirhams and 60 fils பே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ஸ்பெஷல் 95 விலை ஜூலையில் வந்து 3 dirhams and 29 fils இருந்தது. ஆகஸ்ட்ல வந்து 3 dirhams and 49 fils ஆக நம்ம பே பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் இ பிளஸ் 91 பெட்ரோலோடைய விலை பார்த்தோம்னா ஜூலை மாதம் 3 dirhams and 21 fils இருந்தது. ஆகஸ்ட் மாதம் 3 dirhams and 41 fils நம்ம பே பண்ண போகிறோம். அண்ட் டீசலோட விலை பார்த்தோம்னா எவ்வளவு, ஜூலை மாசம் 3 dirhams and 60 fils இருந்தது, இப்போ ஆகஸ்ட் மாசம் 3 dirhams and 80 fils ஆக அதிகரிச்சிருக்கு. சோ ஆன் தி ஹோல் 20 fils ஜாஸ்தியா இருக்கு.
0: இ அப்டேட் brought to you by ABC Cargo One Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo வின் பேக் டு ஹோம் எக்ஸ்பிரஸ் சர்வீசஸ் மூலமாக. ABC Cargo One Courier, நம்பர் 1 இன் GCC. கால் ஆர் வாட்ஸ்அப் 800-916 ஆர் விசிட் abccargo.ae. TNC apply. மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
2: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu Hypermarket delivered in minutes.

0: உங்களுக்காக தி ஜாய் ஆஃப் சம்மர். இந்த சம்மர்ல உங்க பர்ச்சேசஸ்க்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷ்யூர்டான மிக குறைந்த செய்கூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் அலுகாஸ்ல. இனியாக ட்ரிப் பிளான் பண்றீங்களா? ஜிசிசி ஜாய் அலுகாஸ்ல நக வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் ஆகஸ்ட் 9th வரை மட்டும் தான். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. ஜாய் அலுகாஸ்
1: வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர். மூணு வரைக்கும் எண்ணும் போது வாழ்க்கையே எவ்வளவு மாற போகுது தெரியுமா?
2: எல்லாரும் கேமரா பாருங்க, ரெடி 1 2 3.
1: இப்போ மூணு நாளைக்கு ஒரு அதிசயம் நடக்க போகுது. லூலு வழங்கும் பிக் 3 days சேல். இப்ப சேவ் பண்ணுங்க, இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு. ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 2 வரை வெறும் 3 நாட்கள் மட்டும். எல்லா கேட்டகரியிலும் பெரிய சேவிங்ஸ் உங்களுக்காகவே காத்துக்கிட்டு இருக்கு. லூலு பிக் 3 days சேல் UAE முழுவதும் உள்ள அனைத்து லூலு ஸ்டோர்களிலும் கிடைக்கும்.
3: லூலு, where the world comes to shop.
1: சென்னையோட ஃபாஸ்ட் க்ரோயிங் லொகேஷனா இல்ல கோயம்புத்தூர்ல காம ஒரு ஃபேமிலி லொகேஷனா?
2: ரெண்டும் வேணும். இப்ப சென்னை போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் அப்புறமா கோயம்புத்தூர்.
1: அப்போ DAC Developers தான் வழி. நம்ம ஒன்று பண்ணலாம். ஆகஸ்ட் 8th and 9th DAC Developers நடத்துற இன் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஷோகேஸ்க்கு போவோம். மத்தத அவங்க பார்த்துப்பாங்க.
4: எஸ், சிட்டி சீசன்ஸ் ஹோட்டல் புர்ஜ் மான்

0: சிலிக்கனோசிஸ் அண்ட் டிஐபி ஒன் துபாய்.
1: மூணு வரைக்கும் எண்ணும் போது வாழ்க்கையே எவ்வளவு மாறப்போகுது தெரியுமா?
2: எல்லாரும் கேமரா பாருங்க, ரெடி 1 2 3.
1: இப்போ மூணு நாளைக்கு ஒரு அதிசயம் நடக்க போகுது. லூலு வழங்கும் பிக் 3 days சேல். இப்ப சேவ் பண்ணுங்க, இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு. ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 2 வரை வெறும் 3 நாட்கள் மட்டும். எல்லா கேட்டகரியிலும் பெரிய சேவிங்ஸ் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. லூலு பிக் 3 days சேல் UAE முழுவதும் உள்ள அனைத்து லூலு ஸ்டோர்களிலும் கிடைக்கும்.
3: லூலு, where the world comes to shop. You are with Kirtana on Mercil Morning. Golden Song of the Hour. Golden Song of the Hour.
0: Brought to you by Joy Alukasim Joy of Summer Lab. Diamond Jewelry ki free cash vouchers. Gold making charges verum 1.99% mudal. Old Gold Exchange ku zero deduction madri pala offers. TNC apply.

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: வெளிநாட்டுல வேலை பாக்குற நமக்கு எதை பார்த்தாலும் வாங்கலாம்னு தோணும், பட் நம்ம லைஃப் பத்தி நமக்கு தான் தெரியும். திங்க் பண்ணுங்க, இப்பவே உங்க சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க.
2: ப்ராப்ஷலோட ஆடி ஐலசா ஆஃபர்ல உங்க ட்ரீம் லேண்ட நீங்க பர்சேஸ் பண்ணலாம்.
1: பூந்தமல்லி, மறைமலை நகர், ஸ்ரீபெரும்புத்தூர், கொடைக்கானல் மற்றும் பல பிரைம் லொகேஷன்ஸ்ல ரேரா அண்ட் டிடிசிபி அப்ரூவ் இடங்களை வாங்கலாம். 80% பேங்க் லோனோட வெறும் 8 லட்சத்துல இருந்து நீங்க யூஏல இருந்தே பிளாட்ஸ் புக் பண்ணலாம். ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 234 ரூபாய் டிஸ்கவுண்ட். 1000 ஸ்கொயர் ஃபீட் வாங்கினா 234000 ரூபாய் கம்மி ஆகும்.
2: இந்த ஆஃபர் August 2nd மட்டும் தான். IDS building opposite to Burjmanla 10 am to 10 pm நடக்கிற ஈவென்ட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. கால் ஆர் வாட்ஸ்அப் 056-415-4242. பிளாட்ஸ் நாளே ப்ராப்ஷல் தானே.
3: அம்மாடி என்ன சூடு, என்ன சூடு.
1: அண்ணா சொல்ற மாதிரி எல்லாரும் இந்த சம்மர்ல சூட்டா அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா கார் எடுத்துட்டு வெளியே போகாம இருக்க முடியுமா? முடியாது. அந்த கார்ல ஏசி கரெக்டா வொர்க் ஆகணும்ல, அப்பதானே சம்மர் சமாளிக்க முடியும். கவலையே படாதீங்க. அல்ட்ராஸ் ஆட்டோ ஏசி பார்ட்ஸ் இருக்காங்கல்ல, இந்த சம்மர்ல பெஸ்ட் ஆட்டோ ஏசி பார்ட்ஸ் வழங்கிட்டு இருக்காங்க. ஆல்சோ உங்க வெஹிக்கிளுக்கு பெஸ்ட் கூலிங் சொல்யூஷன் அல்ட்ராஸ்ல தான் கிடைக்கும். இப்பவே அல்ட்ராஸ்.me-ய விசிட் பண்ணுங்க. அப்புறம் என்ன, சம்மர்ல உங்க கார்ல குளு குளுன்னு போங்க.
3: அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம்.
4: 3 வரைக்கும் எண்ணும் போது வாழ்க்கையே எவ்வளவு மாற போகுது தெரியுமா?
5: எல்லாரும் கேமரா பாருங்க. ரெடி, 1 2 3.
4: இப்போ 3 நாளைக்கு ஒரு அதிசயம் நடக்க போகுது. லூலு வழங்கும் பிக் 3-day சேல். இப்ப சேவ் பண்ணுங்க, இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு. July 31 முதல் August 2 வரை வெறும் 3 நாட்கள் மட்டும். எல்லா கேட்டகரியிலும் பெரிய சேவிங்ஸ் உங்களுக்காகவே காத்துக்கிட்டு இருக்கு. லூலு பிக் 3-day சேல் UAE முழுவதும் உள்ள அனைத்து லூலு ஸ்டோர்களிலும் கிடைக்கும்.
6: லூலு, where the world comes to shop.
7: மேடம் ஒரு நிமிஷம்.
8: எஸ்.
7: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
8: ஹா, நல்லா தெரியுமே.
7: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
9: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் RJ மது.
10: மசாலா கேஃபே brought to you by City Seasons Hotel Burjuman Dubai ல August 8th and 9th 10 am to 7 pm DAC developers நடத்துற property showcase ல கலந்துக்கோங்க. உங்க favorite location ல property-ய வாங்குங்க.

சம்மர் சர்ப்ரைசஸோட லாஸ்ட் லெக்கு வந்தாச்சு இல்ல. நான் இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணாலே டயட்ல இருக்கலாம் நினைச்சா கூட விட மாட்டாங்க போல இருக்கு. டென்திரமுக்கு இது இருக்கு, டென்திரமுக்கு அது இருக்கு அப்படின்னு இந்த டென்திரம் கேம்பெயின் வந்து பயங்கர பரவலா போயிட்டு இருக்கு. லைக் இங்க இருக்கக்கூடிய மால்ஸ்ல இருக்கிற ஃபுட் கோர்ட்ஸ்ல, இண்டிவிஜுவல் கேஃபேஸ்ல, இங்க எல்லாம் டென்திரம்ஸுக்கு இந்த டிஷ்ஷா, ஓ இந்த பர்கர் எல்லாம் டென்திரம்ஸ்க்கு கிடைக்குதா அடடே அப்படிங்கிற மாதிரி டெம்ட் பண்ணிட்டு இருக்காங்க. போட்டு என்ன பண்றது, ரீல்ஸை பார்க்க கூடாதுன்னா பார்க்காமலும் இருக்க முடியல இல்லையா, பார்த்துட்டு சாப்பாடு ஆர்டர் பண்ணாமலும் இருக்க முடியல. எனிவே செல்ஃப் கண்ட்ரோலுக்கு பயங்கரமான டெஸ்டா தான் இருக்கு. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். பட் உங்க போன்ல நீங்க இன்ஸ்டாகிராம் வச்சிருக்கீங்களோ யூடியூப் வச்சிருக்கீங்களோ அதெல்லாம் வந்து விஷயமே கிடையாது. எயின் கோல்டு வாலெட் ஆப் வந்து தவறாம டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் எயின் கோல்டு வாலெட் ஆப் வந்து ஈஸியா குவிக்கா நீங்க உங்க கையில இருக்கிற இந்த மாதிரி 10 dirhams வந்து சாப்பாட்டுல அதுல இதுல நல்லா ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படியே போகாம அஃப்கோர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணலாம், எப்பயாவது நம்ம வந்து இண்டல்ஜ் பண்ணலாம், பட் தேவையான செலவு தேவையில்லாத செலவு அப்படின்ட்டுலாம் இருக்கு இல்லையா. ஸோ அப்படி வச்சு பார்க்கும்போது ஒரு 10 dirhams இருந்ததுன்னா கூட நீங்கள் எயின் கோல்டு வாலெட் வழியாக கோல்டாக அதை நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம், கோல்ட் அண்ட் சில்வராக நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, 1 dirhamலிருந்து நீங்கள் கோல்டில் சேவ் பண்ண ஆரம்பிக்கலாம் எயின் கோல்டு வாலெட்டில் ஃப்ராக்ஷன்ஸில். அண்ட் 1 gramஆ அது சேர்ந்ததுக்கு அப்புறமாக நீங்கள் கோல்டை வந்து காயின் ஆகவோ இல்லை கேஷ் ஆகவோ இல்லை ஜுவல்லரி ஆகவோ கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாக சேரும்பொழுது நீங்கள் ரீடீம் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் முக்கியமான ஒன்று, எயின் கோல்டு வாலெட் வந்து ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் தானே, எப்படி நம்புறது அப்படின்லாம் யோசிச்சிங்கன்னா நீங்கள் அதை பற்றி கவலை பட வேண்டாம். கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக இந்த பிசினஸ்ல இருக்காங்க. அவங்களுடைய குரூப்பே வந்து பாத்தீங்கன்னா கோல்டு ஜுவல்லரி பிசினஸ்ல இருக்காங்க. பிளஸ் இங்க நம்ம துபாய் கோல்ட் சூக்ல எயின் கோல்டு அண்ட் டைமண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு கடை வேற இருக்கு, ஒரு பிசிக்கல் ஸ்டோர் வேற இருக்கு. நம்ம பிராவோ போயிருப்பாரு, போயிட்டு இந்த எயின் கோல்டு வாலெட் டவுன்லோட் கான்டெஸ்ட்ல வின் பண்ண ஃபர்ஸ்ட் வின்னர் கோபால் சாமி அவருக்கு அங்கதான் வந்து கோல்டு காயின் எல்லாம் கொடுத்திருப்பாரு. நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ்ல கொஞ்சம் அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த வீடியோ இருக்கும். சோ பிளீஸ் கோ அண்ட் செக் திட் அவுட். அண்ட் இப்போ நீங்க எயின் கோல்டு வாலெட்டை டவுன்லோட் பண்ணிட்டு தமிழ் எஃப்எம் TAMIL FM அப்படிங்கிற இந்த கோடு போட்டு உங்களுடைய டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணி அந்த ப்ரொஃபைல் பேஜை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து 0502528940 நம்ம நம்பருக்கு வாட்ஸ்அப் வழியாக அமுச்சு வச்சிங்கன்னா நீங்களும் கோல்டு காயின் வின் பண்ணலாம். August 5 வரைக்கும் தான் டைம் இருக்கு. ஸோ குவிக்காக டவுன்லோட் பண்ணுங்க, ரெஜிஸ்டர் பண்ணுங்க, தமிழ் எஃப்எம் கோடு போட்டு எங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்புங்க, கோல்டு காயின்ஸ் வின் பண்ணுங்க.

0: மெர்சல் மார்னிங் brought you by ALD Properties. வெறும் 999 dirhams பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
1: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alansari Exchange.

0: brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now, pay in 2027, 0 VAT, 0% interest, 1 million kilometer warranty. Monthly EMI வெறும் 966 dirhams தான்.
1: எல்லா நாளும் இப்படி இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும்ல அப்படின்னு நம்மளே வந்து ஃபீல் பண்ற அளவுக்கு ரோட்ஸ் எல்லாம் பெட்டரா இருக்கிறது பார்க்க முடியுது. லேசான ஸ்லோ மூவிங் டிராபிக் 311 தெரியுது. E11 வந்து ஓ நைஸ் அண்ட் கிளியர். ஆமா, கிளியரா இருக்கு. 611 வந்து யாருமே இல்லைன்னு நினைக்கிறேன், ஜாலியா காத்து வாங்கிட்டு இருக்கு. 611 இஸ் ஆல்சோ ஃப்ரீ. கொஞ்சம் டிராஃபிக்னு பார்த்தோம்னா E11 அண்ட் சம் இன்டர்னல் ரோட்ஸ் ஆஃப் கிசேஸ்ல தான் இருக்கே தவிர வேற எதுவும் அன்யூஷுவல் டிராஃபிக்னு சொல்லிக்கும்படியாக இல்லை. அண்ட் நம்ம துபாயிலையும் வந்து பார்த்தோம்னா இந்த DIFC சைட்ல இருக்கிற சில முக்கியமான ரோட்ஸ் அண்ட் டவுன் டவுன்ல இருக்கிற சில முக்கியமான ரோட்ஸ் இங்கெல்லாம் வந்து டிராஃபிக் இருக்கிறது பார்க்க முடியுது. ஸோ ஆங்காங்கே எப்பவும் பிஸியா இருக்கக்கூடிய இடங்கள்லாம் வந்து இன்டர்னல் ரோட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பிஸியா தான் இருக்கே தவிர நத்திங் அல்லாமேங்கன்னு சொல்லி வாய மூடல. அதுக்குள்ள இந்த பக்கம் எப்படி நான் பார்க்காம போயிட்டேன். ஓ காட், ஷேக் ஜாயத் ரோட்ல எங்க தெரியுமா 2-3 கிராஷ் என்னால பார்க்க முடியுது. ஓகே, எங்க எக்ஸாக்ட்லி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பர்ஷால தானே பார்த்தேன். ஸோ பர்ஷால வந்து ஒரு 3 கிராஷஸ் ஆகி இருக்கிறதுனால நமக்கு டுவர்ட்ஸ் துபாய் இன்டர்நெட் சிட்டி மெட்ரோ ஸ்டேஷன் போகும்பொழுது 3 கிராஷஸ் இருக்கு. ஸோ அந்த ஒரு ஹோல் ஸ்ட்ரெச்ல டிராபிக் கன்ஜெஷன் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. ஸோ அந்த பக்கம் நீங்க போறவங்களா இருந்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையா போங்க.
0: Traffic update. Traffic update was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today.
1: ஓகே, யாருக்கு என்ன பாட்டு வேணும்? 800-8940 கால் பண்ணி இப்பவே நீங்க கேட்கலாம். நல்ல பாட்டா கேளுங்க. ஹலோ, குட் மார்னிங்.
2: குட் மார்னிங்.
1: ஹாய், யார் பேசுறீங்க?
2: முகமது.
1: முகமது எங்க இருந்து?
2: துபாய்.
1: துபாய், சொல்லுங்க முகமது. வீக்கெண்ட் வந்தாச்சா? என்ன பிளான்?
2: என்ன
1: பிளான் வச்சிருக்கீங்க வீக்கெண்டுக்கு? என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு? மங்காத்தால இருந்து என்ன பாட்டு ப்ளே பண்ணலாம்? மச்சி ஓபன் தி பாட்டிலா? விளையாடு மங்காத்தா. ஓகே, ப்ளே பண்றேன் நானு. சரியா, டேக் கேர், பாய், ஹாப்பி வீக்கெண்ட். அவ்வளவுதாங்க, சிம்பிளா வந்து என்னோட வீக்கெண்ட நான் வந்து செலிப்ரேட் பண்ண போறேன், நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்து அப்படின்ட்டு முகமது சொல்லியிருக்காரு. நீங்க உங்களுக்கு என்ன பண்ண சந்தோஷமா இருக்குமோ அந்த மாதிரி உங்க வீக்கெண்ட செலிப்ரேட் பண்ணுங்க. சரியா, அண்ட் லெட் மீ ரிமைண்ட் யூ ஒன்ஸ் அகேன், நம்ம எயின் கோல்ட் வாலெட்டோட கோல்ட் ரஷ் 2.0 August 5th வரைக்கும் உங்களுக்கு இருக்கு. ஸோ டக்குனு உங்க போன் எடுங்க, எயின் கோல்ட் வாலெட் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. அதுல தமிழ் FM TAMILFM அப்படிங்கிற கோட் போட்டு உங்களுடைய டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஓகே, ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறமா உங்க பேர் இருக்கிற அந்த ப்ரொஃபைல் பேஜை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து 0502528940 வாட்ஸ்அப் பண்ணிட்டு அப்படியே கீப் யூர் ஃபிங்கர்ஸ் கிராஸ் லக்கி ட்ரால உங்க பேர் வந்ததுன்னா உங்களுக்கு கோல்டு காயின் கிடைக்கும். அதர்வைஸ் ஆல்சோ எயின் கோல்டு வாலெட் ஆப் ரொம்ப ஹேண்டியாக உங்க கையில இருக்கும். லைக் கோல்டு ரேட் கம்மியா இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுதோ இல்லை உங்க கையில வந்து ஆஸ் லோ அஸ் 1 திரம் இருந்ததுனா கூட போதும், 1 திரம்க்கு எவ்வளவு கோல்டு கிடைக்குமோ அப்படி குட்டி குட்டியா கூட நீங்க சேவ் பண்ண ஆரம்பிச்சு 1 கிராம் கோல்டா சேர்ந்ததுக்கு அப்புறமா அதை நீங்க ரிடீம் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபியூ கிராம் சேர்ந்ததுக்கு அப்புறமா அந்த கோல்டை வந்து பார் ஆகவோ கேஷ் ஆகவோ நகையாகவோ எடுத்து நீங்க என்ஜாய் பண்ணலாம். சரியா, வித் தட் நானும் அப்படியே கிளம்புறேன். அடுத்தது மது தயாரா இருக்காரு மசாலா கெஃபேக்கு, அவரோட நீங்க கண்டினியூ பண்ணுங்க. அண்ட் மண்டே மார்னிங் 7 மணிக்கு திருப்பியும் மெரிசல் மார்னிங்ல உங்ககிட்ட வந்து நான் பேசுவேன். சரியா, சோ ஹாவ் அ கிரேட் வீக்கெண்ட், ஜாலியா இருங்க, ரிலாக்ஸ் பண்ணுங்க. பாய்.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
2: brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
3: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: அமீரக செய்திகள்.
3: ஆகஸ்ட் மாதத்துக்கான பெட்ரோல் டீசல் விலைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இதற்கமைய சூப்பர் 98 பெட்ரோலின் விலை 3 திரம்ஸ் 6 பில்ஸாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த மாதத்தில் இதன் விலை 3 திரம்ஸ் 40 பில்ஸாக இருந்தது. சூப்பர் 98 பெட்ரோலின் விலை 3 திரம்ஸ் 49 பில்ஸாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த மாதத்தில் 3 திரம்ஸ் 21 பில்ஸாக இருந்த E+91 பெட்ரோலின் விலை இம்மாதம் அடுத்த மாதம் 3.41 பில்ஸாக அமைந்துள்ளது. டீசலின் விலை 3 திரம்ஸ் 8 பில்ஸாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த மாதத்தில் டீசல் விலை 3 திரம்ஸ் 6 பில்ஸாக இருந்தது. கடந்த மாதத்துடன் ஒப்பிடுகையில் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதத்தில் அமீரகத்தில் எரிபொருள் விலைகள் குறைக்கப்பட்டுள்ளன.
1: உலகச் செய்திகள்.
3: ஈரானுக்கு எதிரான கடற்படை முற்றுகையை அமல்படுத்தும் தொடர்ச்சியான நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக ஜூலை 30 வரை தங்கள் படைகள் 24 வர்த்தக கப்பல்களின் பாதையை மாற்றியுள்ளதாக அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவு தெரிவித்துள்ளது. 2 கப்பல்களை செயலிழக்க செய்துள்ளதாகவும் மேலும் 2 கப்பல்களில் ஏறி சோதனை நடத்தியதாகவும் அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவு தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கு கடல் பகுதியில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்த அமெரிக்க கடற்படையினர் P-8 பொசைடோன் கண்காணிப்பு விமானம், அமெரிக்க விமானப்படையின் KC-135 ஸ்ட்ரைட் டேங்கர் விமானத்தில் இருந்து நடுவானில் எரிபொருள் நிரப்பிக்கொள்ள அணுகும் படத்தை பகிர்ந்துள்ளது.
1: தமிழக செய்திகள்.
3: விவசாயிகளின் பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். தண்ணீர் திறக்க முடியாது என கர்நாடக முதல்வர் கூறியும் முதல்வர் விஜய் வாய் திறக்காமல் உள்ளார் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட அனைவரும் வலியுறுத்தியுள்ளனர். முதல்வர் விஜய் எதுவும் பேசாமல் வாய் மூடி மௌனமாக இருப்பதற்கு கண்டனங்கள் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் பயிர்க்கடனை அரசு முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். சிஜேபி போராட்டத்தின் போது பிரதமர் நரேந்திர மோடிக்கு எதிராக வெளியிடப்பட்ட பதிவுகள் தொடர்பாக மெட்டா இந்தியா தலைவருக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டுள்ளது. மாணவர் போராட்டத்தின் போது வெளியிடப்பட்ட பல பதிவுகள் மற்றும் கருத்துக்கள் அவதூறு மற்றும் அநாகரிகமான மொழியை உள்ளடக்கியதாக இருந்ததாக கூறப்பட்டு தற்போது விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன. இந்த பதிவுகளில் சில பிரதமர் நரேந்திர மோடிக்கு எதிரானதாக இருந்ததாக கூறப்படுகின்றது. இது தொடர்பாக மெட்டா இந்தியா தலைவரின் பங்கு குறித்து சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இலங்கையில் டெங்கு உயிரிழப்புகளின் எண்ணிக்கை 62 உயர்வடைந்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் பதிவாகியுள்ள டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 84,724 உயர்வடைந்துள்ளது. அதன்படி ஜூலை மாதத்தில் நேற்று வரை பதிவாகியுள்ள நோயாளிகளின் எண்ணிக்கை 29,350 ஆகும். இவ்வாண்டின் இதுவரையான காலப்பகுதியில் கம்பகா மாவட்டத்தில் 17,971 நோயாளிகளும் கொழும்பு மாவட்டத்தில் 16,814 நோயாளிகளும் அடையாளம் காணப்பட்டுள்ளனர்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: 2027 ICC ஆடவர் கிரிக்கெட் உலகக்கோப்பை போட்டிகள் நடைபெறும் நகரங்கள் மற்றும் அதன் வர்த்தக நாமங்கள் என்பன அறிவிக்கப்பட்டுள்ளன. ஜோகனஸ்பர்கில் நடைபெற்ற சிறப்பான தொடக்க விழாவில் அவை வெளியிடப்பட்டன. தென்னாப்பிரிக்கா, ஜிம்பாப்வே மற்றும் நமீபியா ஆகிய நாடுகள் இணைந்து அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்களில் ICC ஆடவர் கிரிக்கெட் உலகக்கோப்பை போட்டித் தொடரை நடத்த தயாராகி வருகின்றன. ஜிம்பாப்வேயில் ஹராரே மற்றும் புலவாயு ஆகிய நகரங்களில் போட்டிகள் நடத்தப்பட உள்ளன. நமீபியாவில் விண்ட்ஹோக் நகரம் மட்டுமே போட்டி நடைபெறும் ஒரே இடமாக தேர்வு செய்யப்பட்டுள்ளது. தென்னாப்பிரிக்காவில் அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்களில் நடைபெறவுள்ள 57 போட்டிகளில் பெரும்பாலானவை 8 நகரங்களில் நடத்தப்படும் என்று ICC அறிவித்துள்ளது.
1: செய்தி சுருக்கம்.
4: was brought to you by Danya Group of Companies since 1982.
1: Weather update.
4: Brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East. With 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
3: அமீரகத்தில் இன்று உள்ளக பிராந்தியங்களில் 47 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையும் என்று தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அல் ஃபுஜைராவில் தற்பொழுது 39 டிகிரி செல்சியஸிலும், அபுதாபியில் 40 டிகிரி செல்சியஸிலும், அஜ்மானில் 41 டிகிரி செல்சியஸிலும், துபாய் மற்றும் ராசல் கைமாவில் 42 டிகிரி செல்சியஸிலும், ஷார்ஜா மற்றும் உமல் குவைனில் தற்பொழுது 43 டிகிரி செல்சியஸிலும் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை நண்பகல் 12 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.

0: வெல்கம் வெல்கம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். 89.4 தமிழ் எஃப்எம்ல ஆர்ஜே மது வந்திருக்கேன் உங்களோட பேசுறதுக்காக. ஸோ வணக்கம், ஆல் குட்டா? இன்னைக்கு ஃப்ரைடே, வெள்ளிக்கிழமை, அதனால மூவி கேம் நம்ம வைக்கலாமா? ஒரு சின்ன ஆஃபீஸ் மீட்டிங்லாம் இருக்குது. இன்றைக்கி வந்து பாட்லக் பண்ண போகிறோம். நாங்கள் எல்லோரும் சேர்ந்து லஞ்ச்லாம் சேர்ந்து கொண்டு வந்திருக்கோம். நாங்களாம் பசங்க ரூமில் வந்து பயங்கரமாக உருளைக்கிழங்கு கறிலாம் செஞ்சு வச்சுருக்கோம். அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து எல்லாருக்கும் கொடுத்து இம்ப்ரெஸ் பண்ண போகிறோம். இப்படி செஞ்சுருக்கானுங்கன்னு தெரியல. நான் வெறும் உரிச்சு மட்டும் தான் கொடுத்தேன். உரித்து குடிப்பது மட்டுமே என் வேலை என்று நான் அசைன் செய்து கொண்டேன் எனக்கு நானே.
1: இன்று தங்கத்தின் விலை brought to you by Ain Gold Wallet app. Download பண்ணுங்க. Tamil FM promo code போட்டு register பண்ணி 0502528940 க்கு screenshot எடுத்து WhatsApp பண்ணி gold coins win பண்ணுங்க.
0: 24 கேரட் தங்கம் 491.75, 22 கேரட் தங்கம் 455.50, 21 கேரட் தங்கம் 436.75, 18 கேரட் தங்கம் 374.25 தர்ஹம் சார் கே.
1: இன்று தங்கத்தின் விலை gold rate brought to you by Ain Gold Wallet. La neenga as low as 1 dirham lende gold savings start pannalam. Anytime gold coins bar illana cash ah kuda redeem pannikalam.
0: Okay, so Santosh Subramaniam and Saravana padathil indha rendu paattu kettu nam undu nigeshi thodangalam. Okay, welcome to the show, the Masala Cafe on 89.4 Tamil FM. Stay tuned.
2: Back to back. 2 part 2 part.

0: மாதம் 12 மாதம் இஎம்ஐ கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 dirhams கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
1: அடுத்த 30 மில்லியன் ஏவி கிராண்ட் பிரைஸ் வின்னர் ரெடி.
0: இப்போ வெறும் 5 வாரத்துக்குள்ள 2 பேர் 30 மில்லியன் dirhams ஜாக் பாட்ட வின் பண்ணிருக்காங்க. அடுத்த வின்னர் நீங்களாவும் இருக்கலாம். லக்கி டே டிரா ஒவ்வொரு புதன்கிழமை மற்றும் சனிக்கிழமைகள்ல 9:30 நடக்குது. இன்னும் ஒரு 30 மில்லியன் dirhams கிராண்ட் பிரைஸ் மற்றும் 5 மில்லியன் dirhams செகண்ட் பிரைஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இந்த சான்ஸ மிஸ் பண்ணிடாதீங்க.
1: இப்பவே உங்க டிக்கெட்ட the uaelottery.ae ல வாங்குங்க.
0: Brought to you by the game LLC, licensed by GCGRA for 18 and above only. TNC apply.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

0: மசாலா கேஃபே brought to you by City Seasons Hotel Burjuman Dubai ல August 8th and 9th 10 am to 7 pm DAC developers நடத்துற property showcase ல கலந்துக்கோங்க. உங்க favorite location ல property-ய வாங்குங்க.
1: Okay, so welcome back to Masala Cafe. இன்னைக்கு வந்து நம்ம மூவி கேம் தொடங்கலாம். இந்த படத்துல ஹீரோ இருப்பாங்க, ஹீரோயின் இருப்பாங்க. ஹீரோயின் வந்து ஹீரோவை தப்பா நினைச்சிருப்பாரு, ஹீரோவும் ஹீரோயினை தப்பா நினைச்சிருப்பாரு. அதாவது அவங்க ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் தப்பா நினைச்சிருப்பாங்க. அதுக்கு காரணம் அவங்க அப்பா, அவரோட மெனிபுலேஷன்னால அந்த மாதிரி தப்பா நினைச்சிருப்பாங்க. கடைசியில் அவங்க ரியலைஸ் பண்ணி இதான் என் லவரா, இதான் என் லவரா அப்படி சொல்லி லவ் பண்ணிடுவாங்க. இதில் வந்து காமெடி எக்ஸ்ட்ரீமாக இருக்கும், பழி வாங்குதல் இருக்கும், அதே நேரத்தில் சீரியஸான விஷயங்களும் ரொம்ப அழகாக கன்வே பண்ணியிருப்பாங்க. எமோஷன்ஸை எக்ஸலண்ட்டாக கேரி பண்ணியிருப்பாங்க. என்ன படம் கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 800-8940-800-8940. இந்த நம்பர் கால் பண்ணி இது என்ன படங்கிறத எனக்கு நீங்கள் ஷேர் பண்ணலாம், சரியா? அடுத்தடுத்து நம்ம கேட்க போகிற பாட்டில் என்னங்கிறத சொல்லிடுறேன். ஃபஸ்ட் ஆசையிலேருந்து கொஞ்ச நாள் பொறுத்தலைவாக கேட்க போகிறோம். அதுக்கப்புறமா ஒரு சின்ன ஆட் பிரேக் வரும். அந்த ஆட் பிரேக் முடிஞ்ச உடனே நம்ம வந்து மோனா மோனா மோனா மனோ சார் வாய்ஸில் கேட்க போகிறோம். ஃப்ரம் லிங்கா. லிங்கா படம் நல்ல படங்க. ஆக்சுவலாக நான் வந்து உட்காந்து ரீவாச் பண்ணுறதுக்கு போது தான் தெரியுது அதில் பிரச்சனையே கிளைமேக்ஸ் கொஞ்சம் வேறு மாதிரி எடுத்துருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு சின்ன ஃபீல் தான். மற்றபடி லிங்கா வந்து ஜாலியாக இருக்கும் தெரியுமா? நீங்கள் யூடியூப்பில் சாப்பிடும் போதெல்லாம் பாருங்கள், அந்த படம் செமையாக போகும், அப்படியே வேகமாக போகும், உங்களுக்கு டைம் போதே தெரியாது. பார்த்துட்டு வாங்க, முடிஞ்சா ரீவாச் பண்ணிட்டு வாங்க. ஓகே, ஃபஸ்ட் நம்ம கொஞ்ச நாள் பொறுத்தலைவாலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டே டியூன்.

0: ஆர்த்ரைட்டிஸ் அண்ட் ஜாயிண்ட் பெயின் பிரச்சனை எல்லாம் இப்போ யங்ஸ்டர்ஸ்க்கே வர ஆரம்பிக்குது. அந்த வலியில இருந்து நிரந்தரமா விடுபட இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க at ஆயுர்ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓஎஸ்எஸ் அண்ட் டிஐபி ஒன் துபாய்.
1: போங்க
0: துபாய்
1: powered by Altavasul group of companies.
2: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், are you feeling comfortable?
3: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
4: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
5: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளியும் ஒளியும் பார்த்துட்டு இருக்க.
6: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே நண்பனே.
4: உனக்கு இப்ப 15 வயசு, இப்ப நீ என்ன பண்ற?
5: அப்பாவோட அம்பாசிடர் கார்ல ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
7: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
8: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே, ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல்

0: RJ Madhu, only on 89.4 Tamil FM.
1: Talaivar Song of the Hour. Talaivar Song of the Hour. தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி கராமா. கார்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.

0: ஆர் வாஸ் ப்ராட் யூ பை பாஷா பாய் பிரியாணி வாசல் ஹப் பிளாக் 4 கராமா.
1: சார் என் பேர் ஸ்வீட்டி, கியூ பெருசா இருக்கு, நான் ரேடியோல பேசணும்.
2: கை கொடுங்க மேடம், 4 வருஷம் முன்னாடி இதே மாதிரிதான் ரேடியோல பேசணும் ரேடியோல பேசணும்னு சொல்லினே இருப்பேன். கடைசியில இங்க வந்து உட்கார்ந்து இருக்க.
1: யோ, நான் பாட்டு கேட்க வந்தயா?
3: You are listening to Masala Cafe with RJ Madhu, only on 89.4 Tamil FM. In the summer, unga dream SUV-ya veetukku odittu ponga Jetor-oda unbeatable offers-oda. VAT on us illa 0% interest, free service package and 1 million kilometer warranty. Just 966 dirhams per month EMI start agaradhunala unga dream SUV ippa innum ungalku pakkathula. Visit Jetor showrooms across Abu Dhabi, Dubai, Ajman and Al Ain today. Jetor UAE, a part of Elite Group Holding. T's and C's apply.
0: உலகின் மிக பழமையான மொழி நம்ம தமிழ் தான். ஆன்லைன்லயே ஈஸியா அடுத்த தலைமுறைக்கு நம்ம தமிழை கொண்டு போய் சேர்க்கலாம். 7 வருட அனுபவத்தோட யாழ் கல்வியகம் அமெரிக்கன் தமிழ் அகாடமி அக்ரெடிஷனுடன் நம்ம அமீரகத்துல தமிழ் வகுப்புகள் நடத்தி வராங்க.
1: தொடர்புகளுக்கு 0555-241-536 அல்லது yaalkalviyagam.com.
4: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: மசாலா கேஃபே brought to you by City Seasons Hotel Burj Man Dubai ல August 8th and 9th 10 AM to 7 PM DAC developers நடத்துற property showcase ல கலந்துக்கோங்க. உங்க ஃபேவரட் லொகேஷன்ல ப்ராப்பர்ட்டியை வாங்குங்க.
1: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
2: மனசு தொட்டு மிட்டு.

0: நம்ம பட்டானிடா என்று சொன்னானடா, நட்டு தாக்காதடா என்று சொன்னானடா.
1: சாமி ரெண்டாயுட்டா, பூமி ரெண்டாகுமே, ஸ்நேகம் உண்டாயுட்டா.

0: வித்தியாசமான இந்த பாட்டை கேட்டு முடிச்சவனே நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கொடுத்த படம் என்னன்னு கண்டுபிடிச்சிங்களா? 800-8940 கால் பண்ணி சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா 800-8940 கால் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேளுங்க, அந்த பாட்டு நான் ஃபஸ்ட்டு போட்டுறேன். அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த படத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். இது என்ன படங்கிற ரிவிலேஷனை நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேவா?
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: ஓகே, ஸோ அபுதாபியில் வந்து ஜான்வரி 1 டெட்லைனாக செட் பண்ணியிருக்காங்க. எதுக்காக ஜான்வரி 1 டெட்லைனாக செட் பண்ணியிருக்காங்க? சூப்பர் மார்க்கெட்ஸில் ஜங்க் ஃபுட்ஸை வந்து டிஸ்பிளேஸில் ஃபுட் டிஸ்பிளேஸில் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஒரு ரெகுலேஷனை போட்டிருக்காங்க. ஸோ ஆன்லைன் சூப்பர் மார்க்கெட் பிளாட்ஃபார்ம்ஸ்லையும் இது இன்க்ளூடட். ஹை ஃபேட், சால்ட், சுகர் இது எல்லாமே ஃபுட் அண்ட் பேவரேஜில் ப்ராமினன்ட் டிஸ்பிளேல இருக்கணும். அதாவது கண்ணுக்கு நல்லா தெரியக்கூடிய வகையில் இது இருக்கணும். இது வந்து ADRA கொலாபரேஷனோட ஹெல்த் லிவிங் பாலிசியில் இதை சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஹை ஃபேட், சால்ட் அண்ட் சுகர் HFSS இது அதிகமாக இருக்கக்கூடிய ஃபுட் ப்ராடக்ட்ஸ், நோட் பண்ணிக்கணும். ஸோ இது எல்லாமே வந்து ஜனவரி 1st வரைக்கும் தான் டைமு. அதுக்குள்ளே வந்து எக்ஸிஸ்டிங் பேக்கேஜஸ் எல்லாத்தையுமே நீங்கள் செல் பண்ணிவிட்டு புதுசாக வரக்கூடிய பேக்கேஜில் இந்த ரெகுலேஷனோட தான் நீங்கள் பிரிண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ளீஸ் டேக் ஏ நோட் பிஸ்னஸ் ஓனர்ஸ்.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo வின் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: வணக்கம், யாரங்க இது பேசுறீங்க?
2: வணக்கம் மது, நான் ராகில் பேசுறேன்,
0: துபாயில இருந்து. ஓகே, எப்படி இருக்கீங்க ராகில்?
2: எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நான் ரொம்ப நல்லா இருக்கேன்.
0: ஓகே, உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
2: பாட்டு
3: போறேன்.
0: சரி,
3: ஒரு ரொம்ப வயசானவர் தான்.
0: ஓகே,
3: அவர் வந்து ஜெயிலர் படம் வந்து லவ் ஸ்டோரியில பாத்துருக்காரு.
0: ஃபுல்லா
3: ஃபுல்லா படம்.
0: ஐயோ,
3: என்னோட பக்கத்து சீட்ல என்னோட ஃப்ரெண்ட் ரோல வந்து மிடில் சீட்ல இருக்காரு அவரு.
0: அது யாருமே சொல்லவே இல்லையா?
3: யாரும் சொல்லல. ஏரோ சோஸ் வந்து சொன்னாங்க சவுண்ட் கம்மி பண்ணுங்கட்டு. அவர் வயசானவர், அதை மைண்ட் பண்ணவே இல்ல, திருப்பி பாத்துட்டு தான் இருந்தாரு.
0: ஐயோ, ரொம்ப
3: தலைவருக்கு ஒரு பாட்டு வரும், அழுப்பு பாட்டு வந்து ஒரு சீன் வரும்.
0: ஆமா,
3: அன்னைக்கு அவரோட அன்பு பைட்ல உள்ள எல்லாம்
0: இல்லாத டார்ச்சர் பண்ணிருக்காரு எல்லாரையும் போட்டு.
3: ஆமா, அந்த அந்த தாத்தா கண்டி அந்த பாட்டையே கொடுத்துருங்க.
0: ஓகேங்க, டன்.
3: ஹுக்கும் கீர்த்தனாக்கு ட்ரை பண்ணா லைன் கிடைக்கவே இல்லை.
0: சரி, நான் உங்கள்ட்ட சொல்லிடுறேன் கண்டிப்பா பிரதர். ஓகே
3: ஓகே ஓகே,
0: தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ, ஹாவ் அ நைஸ் டே. ஸோ அலும்பு பண்ண தாத்தாவுக்காக அலும்பு பாட்டு, எவ்வளோ பெரிய பேக் ஸ்டோரி இதுக்கு பின்னாடி. வெரி குட் வெரி குட். ஸோ ஜெயிலர்லேருந்து பாட்டு கொடுத்துட்டேன். அடுத்து நம்ம கூட யார் பேசுகிறாங்கன்னு பார்த்துடலாம். வணக்கம், யாரங்க இது பேசுறீங்க? எப்பா?
4: ஹலோ
0: ஹலோ
4: ஹலோ,
0: வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்க.
4: முஸ்தபா, துபாயிலேருந்து
0: பேசுகிறேன். முஸ்தபா முஸ்தபா, உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்ப்பா?
4: உங்களுக்கு என்ன பாட்டு விருப்பமோ அதே போட்டுருங்க.
0: ஓகே,
4: நல்லதா, அந்த வெயிலுக்கு இதமா நல்லா குளிர்ச்சியா போடுங்க.
0: குழு குழுன்னு என்ன பாட்டு போடுறது? சரி, அடுத்து ஒரு பாட்டு இருக்கு, அப்படியே போட்டு விட்டுரு. சரியா?
4: சரி, என்ன என்னமோ படம் ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்க, என்ன படம்? என்ன ஒரு
0: படமா? பிடிக்காது. அத வந்து ஹீரோயினோட அப்பாவை பழி வாங்கறன்னு சொல்லிட்டு ஹீரோவும் சில விஷயங்கள்லாம் பண்ணுவார். இது என்ன படம்?
4: கொஞ்சம் குழுங்களாவது இருக்கா?
0: இது இது இது வந்து பயங்கர, இந்த காமெடி வந்து உலக பெரும் ஃபேமஸ். இது
4: அப்படியா?
0: ஆமா, உலக நாயகன் கமலஹாசன் படம். போங்க.
4: இது வசூல் ராஜ் MBBS.
0: அப்பாடா, நீங்க கண்டுபிடிக்கலாம், எனக்கு நீ தூக்கம் வந்திருக்காது.
4: கண்டுபிடிச்சிட்டாங்க.
0: Hey!
5: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
6: Manasa tottu mitte.
7: Manasa tottu mitte.
8: Hey. தாதா கிங் நான் வச்சதா ரூல்ஸ், அந்த ரூல்ஸ் என் இஷ்டத்துக்கு அப்பப்ப மாத்திட்டே இருப்பேன். அது கப்சிப்பன்னு கேட்டு ஃபாலோ பண்ணணும். அதை விட்டுட்டு ஏதாவது அடாவடி தலைப்பணும் நினைச்ச உன்னை கண்ட துண்டமா வெட்டும். டைகர் கா ஹொக்கோ.

0: டைகர் கா ஹுக்கும். அர்த்தமைந்தா ராஜா?
1: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
2: Manasu thottu mittu.
3: Manasu thottu mittu.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
0: Brought to you by Dania Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
2: வணக்கம் செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: மேகதாது அணை விவகாரத்தில் ராகுல் காந்தியை அன்புமணி வம்புக்கு இழுப்பது நியாயமல்ல என்று மாநில காங்கிரஸ் தலைவர் மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். காவிரி பிரச்சினையில் தீர்வு காண வேண்டியது பிரதமர் நரேந்திரமோடியின் கடமை என்று மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்தார். மத்திய பாஜக அரசில் அன்புமணி அவருக்குள்ள செல்வாக்கை பயன்படுத்தி தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் கிடைக்க முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். நேற்று செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த பாமக தலைவர் அன்புமணி, ஆகஸ்ட் 1ஆம் தேதி சென்னை வரும் இந்தியாவின் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி மேகதாது அணை கட்டுவது தமிழ்நாட்டுக்கு எதிரானது என்று கூறியிருந்தார். காவிரி பிரச்சினையில் தமிழ்நாட்டிற்கு நியாயம் கிடைக்க வேண்டும், தமிழகத்துக்கு உரிய தண்ணீர் திறந்து விடப்பட வேண்டும் என்பதுதான் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு, அதில் நாங்கள் எப்போதும் உறுதியாக இருக்கின்றோம் என்றும் மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்தார். மகாராஷ்டிராவின் பிவாண்டி நகரில் 4 மாடி கட்டடம் இடிந்து விழுந்ததில் 9 பேர் உயிரிழந்தனர். மேலும் சிலர் இடிபாடுகளுக்குள் சிக்கி இருக்கலாம் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அந்த கட்டிடத்தில் பழுது பார்க்கும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. பவர்லூம் தொழிலுக்கு பெயர் பெற்ற பாலாஜி நகர் பகுதியில் உள்ள கோஹினூர் கட்டிடத்தின் ஒரு பகுதி நேற்றிரவு சுமார் 11:30 அளவில் இடிந்து விழுந்ததாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். தகராறு ஒன்றை தொடர்ந்து பணத்தை கொள்ளையடித்தமை தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்டிருந்த இலங்கையின் முன்னாள் போலீஸ் அதிகாரிகள் இருவருக்கும் சிவிலியன் ஒருவருக்கும் கொழும்பு மேல் நீதிமன்றம் கடூழிய சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. 2008ஆம் ஆண்டு தெஹிவளை பகுதியில் உள்ள உணவகம் ஒன்றில் ஏற்பட்ட தகராறு முற்றியதை தொடர்ந்து பணத்தை கொள்ளையடித்தமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளின் கீழ் சட்டமா அதிபரால் இந்த வழக்கு தொடரப்பட்டிருந்தது. குறித்த குற்றச்சாட்டுகளுக்கு குற்றவாளியாக காணப்பட்ட சிவிலியனுக்கு 5 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் குற்றம் சாட்டப்பட்டிருந்த முன்னாள் போலீஸ் அதிகாரிகள் இருவருக்கும் தலா 3 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருந்து இன்று புறப்படும் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு வருகை தரும் பயணிகள் விமான நிலையத்துக்கு செல்லும் முன் தங்களது விமான நிலையை சரிபார்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இயக்க காரணங்களால் எத்திஹாத் ஏர்வேஸ், ஏர் அரேபியா ஆகிய விமான நிறுவனங்கள் பஹ்ரைன், குவைத் மற்றும் சவுதி அரேபியா செல்லும் சில விமான சேவைகளை ரத்து செய்துள்ளன. எமிரேட்ஸ் மற்றும் ஃபிளை துபாய் ஆகிய விமான நிறுவனங்கள் தங்களது விமான அட்டவணையில் பெரிய மாற்றங்கள் எதையும் அறிவிக்கவில்லை. அவை வழக்கம் போல் சேவைகளை தொடர்ந்தும் இயக்கி வருகின்றன. உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை சற்று சரிந்துள்ளது. தற்போதைய நிலவரப்படி மேற்கு டெக்சஸ் சந்தையில் 1 பீப்பாய் கச்சா எண்ணெய் விலை 2.18% சரிந்து 81.77 டாலராக உள்ளது. பிரிட்டனின் பிரெண்ட் சந்தையில் 1 பீப்பாய் கச்சா எண்ணெய் விலை 1.94% சரிந்து 87.30 டாலராக உள்ளது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
2: பாகிஸ்தானின் ஷான் மசூத் மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் விளையாட முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார். அடுத்த மாதம் இங்கிலாந்துக்கு எதிராக நடைபெறவுள்ள பாகிஸ்தானின் முதல் டெஸ்ட் போட்டியிலும் அவர் விளையாடுவது சந்தேகத்துக்கிடமாகியுள்ளது. முதல் டெஸ்ட் போட்டியின் போது அவரது இடது கையின் ஆட்காட்டி விரலில் முறிவு ஏற்பட்டது. இதனையடுத்து அணியின் மருத்துவ குழு மேற்கொண்ட ஸ்கேன் மற்றும் மருத்துவ பரிசோதனையின் முடிவுகளுக்கு பின்னர் அவர் 2வது டெஸ்டில் பங்கேற்க முடியாது என்பதை பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் உறுதிப்படுத்தியுள்ளது.
1: செய்தி சுருக்கம்
0: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alain since 1982.
3: Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
2: அமீரகத்தின் கிழக்கு மற்றும் தென் பகுதிகளில் இன்றும் மழை பெய்யக்கூடும் என்று தேசிய வானிலை ஆய்வு மையம் எதிர்ப்பு கூறியுள்ளது. உள்ளக பிராந்தியங்களில் 47 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையும். நேற்றுடன் ஒப்பிடுகையில் பல பகுதிகளிலும் இன்று வெப்பநிலை குறிப்பிடத்தக்க அளவில் உயர்வடைந்துள்ளது. அல் ஃபுஜீராவில் தற்பொழுது 39 டிகிரி செல்சியஸிலும், அஜ்மானில் 40 டிகிரி செல்சியஸிலும், அபுதாபியில் 41 டிகிரி செல்சியஸிலும், ராசல்கைமாவில் 42 டிகிரி செல்சியஸிலும், துபாய் மற்றும் உமல் குவாயினில் 43 டிகிரி செல்சியஸிலும், ஷார்ஜாவில் தற்பொழுது 44 டிகிரி செல்சியஸிலும் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை ஒரு மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
4: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
5: சொல்லு.
4: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சூப்பர்.
1: ஸ்டார் ஆஃப் தி மந்த், ஸ்டார் ஆஃப் தி மந்த்.
2: பாடலாசிரியர் நான் முத்துக்குமார்.
3: Brought to you by SS Bucket Biryani. தேரா துபாயில அவங்க 4வது பிரான்ச்சை கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.

0: ஓகே, பெட்ரோல் பிரைஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க பாத்தீங்களா?
1: UAE அப்டேட் brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: இலே ஆகஸ்ட் 1st இருந்து பெட்ரோல் விலை என்ன தெரியுமால? சூப்பர் 98 பெட்ரோல் வந்து 3.6 திர்ஹாம்ஸ், 3.4 ஆரஞ்சு ஜூலையில், ஸ்பெஷல் 95 3.49, இப்போ வந்து 3.29 இருக்கும், இ பிளஸ் 91 வந்து 3.41 3.21 இன்னைக்கு இருக்கும், டீசல் வந்து 3.8 3.6 இன்னைக்கு இருக்கும். ஸோ இன்னைக்கே நீங்கள் பெட்ரோல் பங்க் ஓடி போயிட்டு கடகடன்னு டேங்க் ஃபுல் பண்ணிடுவீங்களா?
1: UAE அப்டேட் brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo-வின் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
2: Back to back.

0: பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 0563643646. நீங்க அனதங்கம்ல கோல்ட் பர்ச்சேஸ் பண்ண டாப் 3 ரீசன் சொல்லவா? நம்பர் 1, இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்ஸிமேட்டா நீங்க 12,000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் 2, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
1: 3rd ரீசன் நான் சொல்றேன், அனதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 and 18 carat gold making charges. 40% off on diamond precious stone and uncut diamond. 30% flat discount on platinum ornaments.
0: Great festival offers at Anathangam Gold and Diamonds, Karama Center, Dubai. Powered by Altavasul Group of Companies.
2: Selithayum Tamili.

0: நீங்கள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: தமிழ் எஃப்எம்ல ஆர்ஜே, இது இவ்வளோ பெரிய பேசும் பொருளாக மாறும் தெரிஞ்சுன்னா நான் ஊர்லேயே இருந்திருப்பேன். ஏன் நாங்களாம் மசாலா கஃபே ஷோ பண்ணக்கூடாதா?
2: தாராளமா பேசுங்க சார், ஆனா வாய் கொஞ்சம் நேரம் வச்சு பேசுங்க சார்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, ஒன்லி ஆன் 89.4 தமிழ் எஃப்எம்.

0: வெல்கம் பேக். இப்ப டிராபிக் எங்க இருக்குன்னு பாக்கலாமா?
1: டிராபிக் அப்டேட் brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now pay in 2027 0 VAT 0% interest 1 million kilometer warranty monthly EMI vero 966 dirhams da.
0: Okay, so ipo vande Friday afternoon abindradnala traffic vande neenga romba koraivaga edirpaakalam. Mani vande 12:30 aayittirukku. E3 11 aanalum நீங்கள் ஷார்ஜா நோக்கி போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா நல்லாவே ஸ்லோவாக இருக்கு. அண்ட் இண்டஸ்ட்ரியல் 17 கிட்டலாம் வந்து மலையா ஸ்ட்ரீட்ல வந்து ஸ்லோவாக இருக்குது. மறுபடியும் அபுவேல் கிட்ட இன்ஃபினிட்டி பிரிட்ஜில் வந்து நல்லா ஸ்லோவாக இருக்குது. டுவர்ட்ஸ் பர்த்வாயிலேருந்து நீங்கள் வேற போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா அங்கே வந்து நல்லா ஸ்லோவாக இருக்குது. சரியா, பார்த்துக்கோங்க.
1: டிராஃபிக் அப்டேட் was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today.
0: ஓகே, நீங்கள் வந்து நம்ம மூவி கேம் ஆட்டிருக்கோம். அந்த வகையில் அடுத்த படத்துக்கான க்ளூ வந்து நான் கொடுக்குறேன். இந்த ப்ரூசர்ட்டை தான் ஞாபகம் வர்றாரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு கதை அப்படின்னு சொல்லும் போது என்னன்னா, ஸோ இந்த படத்தில் வந்து இது ஒரு லவ் ஸ்டோரி. ஓகே, இந்த லவ் ஸ்டோரியில் அஃப்கோர்ஸ் லவ் இருக்கும், பட் இருந்தாலும் லவ்வில் ஒரு சின்ன ஒரு காரியவாதியான விஷயம் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ஃபீல் பண்ணுவாங்க. அதாவது ஹீரோ கொஞ்சம் காரியக்காரரோ, அதனால தான் லவ் பண்ணியிருக்காரோ, ஃபேக் லவ்வோ இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் ஹீரோயினுக்கு வந்து கோவம் வந்துடும். அப்புறம் ஹீரோ ஹீரோயின் எப்படி கன்வின்ஸ் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி கதை போவோம். ஒரு மாதிரி நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். லவ் ஸ்டோரி தான், பட் இருந்தாலும் இந்த ஃபேமிலி இஷ்யூஸ் இதெல்லாம் வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு லவ் ஸ்டோரி. பட் ஹீரோ ஒரு செல்ஃபிஷ், இந்த ஒரு காரியத்துக்காக தான் என்னை நீ லவ் பண்ணியிருக்கேன், என்னால் இந்த ஒரு விஷயம் நடக்கும், என்னை லவ் பண்ணால் இந்த ஒரு விஷயம் நடக்கும்ன்றதுக்காக தான் நீ என்னை லவ் பண்ணியிருக்கேன்னு சொல்லி ஹீரோயின் நினச்சிருவாங்க. என்ன படம் கால் பண்ணிங்க, என்ன படம் தெரிஞ்சதுன்னா கால் பண்ணுங்கள், கால் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். 800-8940 தான் நம்பர். பாட்டு பிடிச்சவனே கால் பண்ணுங்க, நம்ம பேசுவோம் தொடர்ந்து.
1: மசாலா கேஃபே brought to you by City Seasons Hotel Burj Man Dubai la August 8th and 9th 10 am to 7 pm DAC developers nadathra property showcase la kalandukonga unga favorite location la property ya vaangunga master sooda or paattu
2: coming
1: suda suda puttum podu paattu
2: brought to you by Lulu in minutes shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி கராமா. கார்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.

0: PR was brought to you by Basha Bhai Biryani, Vasil Hub Block 4, Karama.
1: In the summer, unga dream SUV ya veetukku odittu ponga Jetor oda unbeatable offers oda. VAT on us illa 0% interest, free service package and 1 million kilometer warranty. Just 966 dirhams per month EMI start agaradunala unga dream SUV ipa innum ungalku pakkathula. Visit Jetor showrooms across Abu Dhabi, Dubai, Ajman and Al Ain today. Jetor UAE, a part of Elite Group Holding. T's and C's apply. Dry skin, acne, eczema, hair fall issues. இதெல்லாம் இப்ப யாருக்கு தான் இல்ல சொல்லுங்க. பட் ஆயுர்வேதால இதுக்கு எல்லாத்துக்கும் எஃபெக்டிவ் அண்ட் லாங் லாஸ்டிங் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு தெரியுமா? இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க at ayurtreat ayurveda dubai silicon oasis and dip 1 dubai.
2: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
3: ஹாய், நான் காஃபி.
4: ஹலோ, நான் தான் டிராவல்.
5: வணக்கம், நான் நினைவுகள்.
4: ஹாய், நான் தான் இயற்கை.
3: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
4: எங்கப்பா மனசு காணோம்?
3: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
4: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
6: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
1: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
4: சார், என் பேர் ஸ்வீட்டி. கியூ பெருசா இருக்கு, நான் ரேடியோல பேசணும்.
3: கை கொடுங்க மேடம். 4 வருஷம் முன்னாடி இதே மாதிரிதான் ரேடியோல பேசணும் சொல்லினே இருப்பேன். கடைசியில இங்க வந்து

0: உங்களுக்காக தி ஜாய் ஆஃப் சம்மர். இந்த சம்மர்ல உங்க பர்ச்சேசஸ்க்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷ்யூர்டான மிக குறைந்த செய்கூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் அலுகாஸ்ல. இனியாக ட்ரிப் பிளான் பண்றீங்களா? ஜிசிசி ஜாய் அலுகாஸ்ல நக வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் ஆகஸ்ட் 9th வரை மட்டும் தான். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. ஜாய் அலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
1: ஒரு நல்ல ஹோஸ்ட் எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
2: ஆனா எனக்கு கிடைச்சது
3: எனிவே 4 மணி ஆயிடுச்சா? சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துடுறேன்.
4: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிம்பிளே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும்.
5: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
2: போயிட்டியா?
3: அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா? ஓகே ஓகே பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4 o'clock டு 8 o'clock எவ்ரிடே ஈவினிங் ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
6: The Evening Karak, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundhu, Ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds.

0: என்ன படம் கண்டுபிடிச்சிங்களா? அடுத்த ஒரு மணி நேரம் நம்ம நிகழ்ச்சியில் கான்டெஸ்ட் வேறு இருக்கு. ஸோ இந்த படத்தோட க்ளூ என்னன்னா, இந்த படத்தில் ஹீரோ ஹீரோயின் லவ் பண்ணுவாங்க, பட் ஹீரோ வந்து காரியத்துக்காக தான் ஹீரோயினை லவ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கன்வே ஆகிடும் அவங்களுக்கு, அந்த ஒரு தாட் வந்துடும். அதனால் வந்து ஹீரோயின் ஹீரோவை பயங்கரமாக கோவப்பட்டு வெறுத்துருவாங்க, ஏன் இப்படி பண்ணுற நீ, இந்த காரியத்துக்காக தான் லவ் பண்ணுறியா, உங்கள் லவ் வந்து ட்ரூ கிடையாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து இல்லைன்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணுவார். இதான் படம். இது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி லேண்டு சம்மந்தப்பட்ட ஒரு டிஸ்பியூட் வரும். இந்த லேண்டு சம்மந்தப்பட்ட டிஸ்பியூட்டில் இவங்க ரெண்டு பேருக்கும் நடக்கக்கூடிய இந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சால்வ் ஆகுதா இல்லையா அப்படிங்கிற ஒரு படம். நல்ல ஃபேமிலி படம், காமெடிஸ்லாம் சூப்பராக இருக்கும். விவேக் சார் வந்து பயங்கரமாக காமெடி பண்ணியிருப்பாரு. ஸோ என்ன படம் கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 800-8940-8089 அப்படிங்கிற நம்பர் கால் பண்ணி என்ன படங்கிறத நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணலாம். ஸோ இது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு படமாக தான் இருக்கும் நான் நினைக்கிறேன், கண்டுபிடிச்சிங்கன்னு நினைக்கிறேன். வணக்கம்
1: இறங்கி பேசுகிறேன். வணக்கம், எப்படி இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் நான்.
0: என்ன படம்?
1: இது ஒரு பார்த்திபன் படம் நினைக்கிறேன், கரெக்டா?
0: ஆஹா, இல்லை
1: பார்த்திபன் தெரியல, ஜெயங்கொண்டானா?
0: ஆமாம்.
1: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
0: முக்கியம் உங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸாக அமையும். லூலு இஸ் வேர் த வேர்ல்ட் கம்ஸ் டு ஷாப். அதனால் இந்த ஆஃபரை மிஸ் பண்ணாதீங்க. இன்னைக்கு நாளைக்கு நாளானிக்கு மட்டும்தான் இந்த ஆஃபர் லூலு ஸ்டோர்ஸில் இருக்கும். மசாலா கேஃபே brought to you by City Seasons Hotel Burjuman Dubai ல August 8th and 9th 10 am to 7 pm DAC developers நடத்துற ப்ராப்பர்ட்டி ஷோகேஸ்ல கலந்துக்கோங்க. உங்க ஃபேவரட் லொகேஷன்ல ப்ராப்பர்ட்டியை வாங்குங்க.

0: சார் ஒரு நிமிஷம் சார், எனக்கு ஷோ பண்ண வராது. ஏன்னா எனக்கு ஷோ பண்ண வந்தது. நல்லா ஷோ பண்ண வர ஒருத்தனை.
1: சார் ஒரு நிமிஷம் நீங்க ஒழுங்கா ஷோ பண்ணுங்க சார்.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் RJ மது, only on 89.4 தமிழ் FM.

0: 99.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
2: brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
3: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் ஆஜராகுவதில் இருந்து 6 நாட்களுக்கு விலக்கு கோரி செந்தில் பாலாஜி உயர்நீதிமன்றத்தில் மனு அளித்துள்ளார். July 30 முதல் August 4 வரை விலக்களிக்க மனுவில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. August 5 முன்னிலையாகுவதாக செந்தில் பாலாஜி உறுதியளித்துள்ளார். முன்ஜாமீன் நிபந்தனைகளை கண்டிப்புடன் பின்பற்றி வருவதாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மனுவில் தெரிவித்துள்ளார். குதிரை பேர வழக்கில் செந்தில் பாலாஜிக்கு உயர்நீதிமன்றம் நிபந்தனை முன்ஜாமீன் வழங்கியுள்ளது. பழனியில் சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் பணிக்காலத்தில் பதிவு செய்யப்பட்ட ஆவணங்கள் அனைத்தையும் ஆய்வு செய்ய குழு அமைக்கப்பட்டுள்ளது. 6 பேர் கொண்ட சிறப்பு தணிக்கை குழுவை அமைத்து பத்திரப்பதிவுத்துறை உத்தரவிட்டுள்ளது. பழனி கோயில் நிலம் முறைகேடாக பத்திரப்பதிவு செய்து கொடுக்கப்பட்டதை அடுத்து அனைத்து ஆவணங்களும் ஆய்வு செய்யப்பட உள்ளன. பழனி கோயிலின் 100 கோடி ரூபாய் நிலத்தை 2 கோடிக்கு சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் பத்திரப்பதிவு செய்தார். பழனி கோயில் நிலம் முறைகேடாக பத்திரப்பதிவு செய்யப்பட்டதை அடுத்து அனைத்து ஆவணங்களும் ஆய்வு செய்யப்பட
1: உள்ளன.
3: கேரளத்தின் முத்தங்கா போராட்டத்தின் போது காவலர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் அனைத்து குற்றச்சாட்டுகளில் இருந்தும் பிரதிவாதிகள் விடுவிக்கப்பட்டுள்ளனர். 2003 வயநாடு மாவட்டம் முத்தங்காவில் நடைபெற்ற பழங்குடியினர் நில உரிமை போராட்டத்தின் போது காவலர் KV வினோத் உயிரிழந்த சம்பவம் தொடர்பான வழக்கில் வயநாடு முதன்மை அமர்வு நீதிமன்றம் குற்றஞ்சாட்டப்பட்ட 35 பேருக்கு எதிராக சதி உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படவில்லை என்று கூறி அவர்களை விடுதலை செய்து உத்தரவிட்டுள்ளது. எனினும் மற்றொரு காவலர் அப்துல் சலாமை கொலை செய்ய முயன்ற வழக்கில் 4 பேர் குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். 2003 February 19 முத்தங்கா வனப்பகுதியில் பழங்குடியினர் நடத்திய போராட்டத்தை நிறுத்தும் நடவடிக்கையின் போது ஏற்பட்ட மோதலில் காவலர் வினோத் மற்றும் பழங்குடியின செயற்பாட்டாளர் ஜோகி ஆகியோர் உயிரிழந்தனர். இவ்வழக்கை CBI விசாரணை செய்தது.
1: இலங்கை செய்திகள்.
3: இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்தின் விலை சூத்திரத்துக்கு அமைவாக மாதாந்தம் மேற்கொள்ளப்படும் எரிபொருள் விலை திருத்தம் இன்று மேற்கொள்ளப்பட உள்ளது. அக்கூட்டு தாபனம் தற்போது பெற்றுள்ள லாபத்தை கருத்தில் கொண்டு எரிபொருள் விலை திருத்தத்தை மேற்கொள்வதற்கான ஆயத்தங்கள் எதுவும் இல்லை என அதன் தலைவர் DJ ராஜகருணா தெரிவித்தார். அரசாங்க நிதி பற்றிய குழுவில் கருத்து தெரிவித்த அவர், எதிர்காலத்தில் உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலையில் ஏற்படும் நிச்சயமற்ற தன்மை காரணமாக எரிபொருள் விலையை குறைக்க முடியாது என்று கூறியுள்ளார். இதனிடையே உலக சந்தையில் இன்று கச்சா எண்ணெய் விலை ஓரளவுக்கு குறைந்துள்ளது.
1: அமீரக செய்திகள்.
3: எகிப்தின் ஜமியிட்டா துறைமுகத்தில் நங்கூரமிடப்பட்டிருந்த 2 கப்பல்களை ட்ரோன் மூலம் இலக்கு வைத்து நடத்தப்பட்ட தாக்குதலை ஐக்கிய அரபு அமீரகம் வன்மையாக கண்டித்துள்ளது. இந்த தாக்குதல் சர்வதேச கடல் போக்குவரத்தின் பாதுகாப்புக்கும் பாதுகாப்பு அமைப்புக்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருப்பதாக அமீரக வெளியுறவு அமைச்சகம் அறிக்கை வெளியிட்டுள்ளது.
1: உலகச் செய்திகள்.
3: பாகிஸ்தானில் ஏற்பட்ட பனிச்சரிவை தொடர்ந்து உலக புகழ்பெற்ற மலையேற்ற வீரர் நிர்மல் பூர்ஜா உட்பட மலையேற்ற வீரர்கள் சிலர் காணாமற் போயுள்ளனர். அவசர மீட்பு குழுக்களும் ஹெலிகாப்டர் குழுக்களும் காரகோரம் மலைத்தொடரில் 10 மலையேற்ற வீரர்களை தேடி வருகின்றனர். அவர்களில் ஓர் அமெரிக்க வீரரும் அடங்குகின்றார். நேற்று மதியம் பனிச்சரிவு ஏற்பட்ட போது அவர்கள் 8,047 மீட்டர் உயரம் உள்ள புரோட் பீக் மலையில் இருந்ததாக நம்பப்படுகின்றது. மீட்பு குழுவினர் இதுவரை 4 பேரின் உடல்களை மீட்டுள்ளனர். எனினும் அந்த உடல்கள் இதுவரை அடையாளம் காணப்படவில்லை. நேபாளத்தில் பிறந்த பிரிட்டன் பிரஜையான நிர்மல் பூர்ஜா மற்றும் அமெரிக்க மலையேற்ற வீராங்கனை மலோரி கேஸ் ஆகியோருடன் ஓமன், பாகிஸ்தான் மற்றும் நேபாளத்தைச் சேர்ந்த மலையேற்ற வீரர்களும் அந்த குழுவில் இருந்ததாக ஆல்பைன் கிளப் தெரிவித்துள்ளது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: FIFA தனது போட்டிகளில் பங்குகளை தனியார் முதலீட்டாளர்களுக்கு விற்கும் திட்டத்தை முன்னெடுத்தால் உலகக்கோப்பை போட்டிகளை புறக்கணிக்க ஐரோப்பிய கால்பந்து கூட்டமைப்பின் 55 உறுப்பு நாடுகள் முடிவு செய்துள்ளன. உலக கால்பந்தை நிர்வகிக்கும் FIFA இந்த வார தொடக்கத்தில் அறிவித்திருந்த இந்த திட்டம் குறித்து விவாதிக்க நடைபெற்ற அவசர கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது. வடக்கு மற்றும் மத்திய அமெரிக்க கால்பந்தை நிர்வகிக்கும் கான்காஃப் அமைப்பின் 41 உறுப்பினர் நாடுகளும் FIFA தலைவர் ஜியானி இன்ஃபான்டினோ டெல்லினோ முன்வைத்துள்ள இந்த திட்டத்தை நிராகரித்துள்ளதாக தெரிவித்துள்ளது. தனியார் முதலீட்டாளர்களுக்கு கால்பந்து போட்டிகளில் பங்குகளை விற்கும் திட்டம் குறித்து எழுந்த எதிர்ப்புகளுக்கு பதிலளித்த ஃபிஃபா தலைவர் ஜியானி இன்ஃபான்டினோ, ஃபிஃபா கால்பந்தை விற்பனை செய்யும் எந்த முயற்சியும் இல்லை என்றும் முதலீட்டு திட்டங்கள் தொடர்ந்தும் செயற்படுத்தப்படும் என்றும் கூறினார். அடுத்த செய்தி சுருக்கத்தை 2 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம்
2: was brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars.
4: 89.4 அனாச்சி குமுதாவை விரும்பி கேட்கிற ஒரே FM.

பேக் டு ஸ்கூல், இன்னும் கொஞ்ச நாள் ஸ்கூல். UAE அப்டேட் brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC. ஸோ யுஏஇல வந்து 2026-27 கல்வியாண்டுக்கான பப்ளிக் ஸ்கூல் யூனிஃபார்ம் கைடை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் ஃபார் எக்ஸாம்பிள் அப்ரூவ்ட் யூனிஃபார்ம்ஸ் ஃபார் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, நீங்கள் வந்து அதை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா யூனிஃபார்ம் பர்ச்சேஸ்க்கு போங்க. இந்த செக்லிஸ்ட்லாம் நீங்கள் ஆல்ரெடி போட ஆரம்பிச்சிருப்பீங்க. ஸ்கூல் குழந்தைங்களுக்கு ஸ்டேஷனரி கடை கூட்டு போனோம், ஜாமெட்ரி பாக்ஸ் ரைட் தரணும், அந்த மாதிரிலாம் பல விஷயங்கள் பண்ணியிருப்பீங்க. ஸோ கவர்மெண்ட் ஸ்கூல் யூனிஃபார்ம்ஸ் வந்து அப்ரூவ்ட் ஹைப்பர் மார்க்கெட்ஸ் நிறைய இடத்துல அக்ராஸ் த யூஏஇ உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ரூவ்ட் கடைகளில் போய்ட்டு நீங்கள் யூனிஃபார்ம் தச்சு வாங்கிக்கலாம். அதே மாதிரி கேலண்டர் இயர் அகாடமிக் இயர் இடத்துலையும் வந்து ரீசெண்டாக வந்திருக்கக்கூடிய அப்டேட் படி ஸ்ப்ரிங் பிரேக் வந்து April 5-9 அண்ட் July 2-27 ஸ்கூல் இயர் வந்து எண்ட் ஆகும். இதான் வந்து தெரிய வந்திருக்கு 26-27. அதே மாதிரி விண்டர் பிரேக் வந்து December 14 January 1 வரைக்கும் இருக்கும். ஸோ நீங்கள் அப்படியே நியூ இயர்லாம் முடிச்சுட்டு திருப்பி ஸ்கூலில் வந்து சேர்த்துக்கலாம். ஓகேவா? UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo வின் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply. ஃபெட்ரேஷனால கோல்டு வந்து அப்படியே கன்சல்டேட் ஆயிருக்கு, வேலையும் போல கீழே வரல. டாலர்ஸில் நம்ம அவுன்ஸ் ட்ரேடிங் பண்ணுவாங்கல்ல, அதில் வந்து 4020 4120 ஆசிலேட் ஆகிட்டே இருக்கு. மேலே போது கீழே வருது, மேலே போது கீழே வருது, மேலே போது கீழே வருது. அந்த வகையில் நீ கோல்ட் ரேட் என்னங்கிறத பார்க்கலாம். இன்று தங்கத்தின் விலை brought to you by Ain Gold Wallet app. Download pannunga Tamil FM promo code pottu register panni 0502528940 ku screenshot eduthu WhatsApp panni gold coins win pannunga. 24 carat thangam iniki 491.75 dirhams aavum, 22 carat 455.50, 21 carat thangam iniki 436.75, 436.35 and 18 carat thangam 374.25. indru thangathin vilai gold rate brought to you by Ain Gold Wallet. La neenga as low as 1 dirham lende gold savings start pannalam. Anytime gold coins bar illana cash ah kuda redeem pannikalam. Back to back.

0: பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட்
1: 056-364-3646.
0: உலகின் மிக பழமையான மொழி நம்ம தமிழ் தான். ஆன்லைன்லயே ஈஸியா அடுத்த தலைமுறைக்கு நம்ம தமிழை கொண்டு போய் சேர்க்கலாம். 7 வருட அனுபவத்தோட யாழ் கல்வியகம் அமெரிக்கன் தமிழ் அகாடமி அக்ரடிஷனுடன் நம்ம அமீரகத்துல தமிழ் வகுப்புகள் நடத்தி வராங்க.
2: தொடர்புகளுக்கு 0555-241-536 அல்லது yaalkalviyagam.com.

0: எயின் கோல்ட் வாலெட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி நீங்க வந்து கோல்டு காயின் வின் பண்ணலாம். நீங்க பிளே ஸ்டோர் இல்லைனா ஆப் ஸ்டோர்ல எயின் கோல்டு வாலெட் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க ப்ரோமோ கோட் யூஸ் பண்ணும்போது தமிழ் எஃப்எம்னு ப்ரோமோ கோட் யூஸ் பண்ணுங்க. யூஸ் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் பண்ணுங்க, ஸ்கிரீன்ஷாட் எடுங்க, கேவைசி முடிச்சுட்டு சரியா எடுத்துட்டு 050-252-8940 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்க பேர் எமிரேட் நேமோட சேர்த்து. அப்படி பண்றது மூலமா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க எயின் கோல்டு வாலெட் வழங்கக்கூடிய கோல்டு காயின் வின் பண்ணலாம். திரு கோபால்சாமி அவர்கள் வின் பண்ண மாதிரி நீங்களும் வின் பண்ணலாம், மிஸ் பண்ணாதீங்க.
1: Traffic update. Brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now, pay in 2027, 0 VAT, 0% interest, 1 million kilometer warranty. Monthly EMI veru 966 dirhams na.
0: Yes, 116 la mattu apdi light traffic irukku towards E311 poitinga appo na E311 Malaya Street Charger Ring Road anga inga suthi paatha engime traffic illa, but irundhalum D62 pakkathilaya illa. கரெக்டாக அந்த இடத்துல ஒரு சின்ன கிராஷ் ரிப்போர்ட் ஆயிருக்கு. மர்ஹாபா மால்லேருந்து நீங்கள் அப்படி E44 பக்கம் போயிட்டுருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து D60 ஜாயின் ஆகும்போது ஒரு கிராஷ் ரிப்போர்ட் ஆயிருக்கு. மற்றபடி இங்கே பெருசாக டிராஃபிக் இல்லை. ஸோ குட் டு கோ தான். டுடே இஸ் ஃப்ரைடே, ஈவினிங் கண்டிப்பாக டிராஃபிக் இருக்கும், பட் இப்போ
1: இல்லை. Was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today. Masala Cafe, brought to you by City Seasons Hotel Burj Man Dubai la August 8th and 9th 10 AM to 7 PM DAC developers nadathra property showcase la kalandukonga. Unga favorite location la property ya vaangunga.
2: Tamil FM la RJ. இது இவ்வளோ பெரிய பேசும் பொருளா மாறும் தெரிஞ்சுன்னா நான் ஊர்லயே இருந்திருப்பேன். ஏன் நாங்களாம் மசாலா கேஃபே ஷோ பண்ண கூடாதா?
3: தாராளமா பேசுங்க சார், ஆனா வாய் கொஞ்சம் நேரம் வச்சு பேசுங்க சார்.
4: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கேஃபே வித் ஆர்ஜே மது, only on 89.4 தமிழ் எஃப்எம்.
5: நிக்கனா 91 போடு.
6: எது?
7: 90s not out.
1: உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஆயுர்வேத சிகிச்சை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர். இனாகுரல் ஆஃபரா வெல்னஸ் பேக் வெறும் 149 திர்ஹம்ஸ் தான்.

89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி கராமா. கார்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.

0: DR was brought to you by Basha Bai Biryani, Vasil Hub Block 4, Karama.
1: சேஞ்சிங் லைஃப் ஸ்டைல் அண்ட் ஃபுட் ஹேபிட்ஸால கேஸ்ட்ரைட்டிஸ், கான்ஸ்டிபேஷன் மாதிரி செரிமான பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கா? அப்போ இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க at ஆயுர்ட்ரேட் ஆயுர்வேதா, துபாய் சிலிகன் ஓஎஸ்எஸ் அண்ட் டிஐபி 1 துபாய்.
2: வெளிநாட்டுல வேலை பாக்குற நமக்கு எதை பார்த்தாலும் வாங்கலாம்னு தோணும், பட் நம்ம லைஃப் பத்தி நமக்கு தான் தெரியும். திங்க் பண்ணுங்க, இப்பவே உங்க சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க.
1: ப்ராப்ஷலோட ஆடி ஐலசா ஆஃபர்ல உங்க ட்ரீம் லேண்ட நீங்க பர்சேஸ் பண்ணலாம்.
2: பூந்தமல்லி, மறைமலை நகர், ஸ்ரீபெரும்புத்தூர், கொடைக்கானல் மற்றும் பல பிரைம் லொகேஷன்ஸ்ல ரேரா அண்ட் டிடிசிபி அப்ரூவ்ட் இடங்களை வாங்கலாம். 80% பேங்க் லோனோட வெறும் 8 லட்சத்துல இருந்து நீங்க யூஏல இருந்தே பிளாட்ஸ் புக் பண்ணலாம். ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 234 ரூபாய் டிஸ்கவுண்ட். 1000 ஸ்கொயர் ஃபீட் வாங்கினா 234000 ரூபாய் கம்மி ஆகும்.
1: இந்த ஆஃபர் August 2nd மட்டும்தான். Building opposite to Bujman la 10 AM to 10 PM nadakkira event la unga plot book panunga. Call or WhatsApp 056 415 4242. Plots nale prop shell dane.

0: வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஸ்வாவுடன்.
1: சார், என் பேர் ஸ்வீட்டி. கியூ பெருசா இருக்கு, நான் ரேடியோல பேசணும்.
2: கை கொடுங்க மேடம். 4 வருஷம் முன்னாடி இதே மாதிரிதான் ரேடியோல பேசணும், ரேடியோல பேசணும்னு சொல்லினே இருப்பேன். கடைசியில இங்க வந்து உட்கார்ந்து இருக்க.
1: யோ, நான் பாட்டு கேட்க வந்தயா?
3: You are listening to Masala Cafe with RJ Madhu, only on 89.4 Tamil FM.
4: Chillax song of the hour. Chillax song of the hour.
5: Brought to you by Plots Nale, Prop Shill Dane. For details, call 056-415-4242.

0: உங்களுக்கு பக்கத்துல விசிட் ஜெட்டோ ஷோரூம்ஸ் அக்ராஸ் அபுதாபி, துபாய், அஜ்மான் அலியன் டுடே. ஜெட்டோ UAE, பார்ட் ஆஃப் எலிட் குரூப் ஹோல்டிங். டீஸ் அண்ட் சீஸ் அப்ளை.
1: சென்னையோட ஃபாஸ்ட் க்ரோயிங் லொகேஷனா இல்ல கோயம்புத்தூர்ல காமா ஒரு ஃபேமிலி லொகேஷனா?
2: ரெண்டும் வேணும். இப்போ சென்னை போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் அப்புறமா கோயம்புத்தூர்.
1: அப்போ டாக் டெவலப்பர்ஸ் தான் வழி. நம்ம ஒண்ணு பண்ணலாம். ஆகஸ்ட் 8th and 9th டாக் டெவலப்பர்ஸ் நடத்துற இன் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஷோகேஸ்க்கு போவோம். மத்தத அவங்க பாத்துப்பாங்க.
3: எஸ் சிட்டி சீசன்ஸ் ஹோட்டல் புர்ஜ்மான் துபாயில ஆகஸ்ட் 8th and 9th 10 AM to 7 PM டாக் டெவலப்பர்ஸ் நடத்துற ப்ராப்பர்ட்டி ஷோகேஸ்ல கலந்துக்கோங்க. உங்க ஃபேவரட் லொகேஷன்ல ப்ராப்பர்ட்டியை வாங்குங்க.
4: There is no place like home. There's no home like that.
0: For registrations, call 056-357-9474.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

0: ஓகே, ஸோ நாங்கள் இந்த கிளம்புறதுக்கான நேரம் வந்தாச்சு. ஆர்ஜி வந்து இன்ஸ்டாகிராமில் மக்கள் கிட்ட பாட்டு போட்டுட்டீங்க இந்த கிளம்புறோம். இன்றைக்கி எங்கள் ஆஃபீஸில் பாட்டிலுக்கு எல்லோரும் சாப்பிட போகிறோம்னு சொல்லியிருந்தேன். நான் போயிட்டு யார் யார் ட்ரெஸ் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அவங்களோட சேர்ந்து சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்துடுற. இந்த வீக்கெண்ட் எந்த பிளானுமே இல்லாமல் வீக்கெண்டுக்குள்ள நுழைய போகிறேன். ஆமாம், இதுக்கு முன்னாடி இருக்கிற வீக்கெண்ட்லாம் மட்டும் அப்படியே பிளான் பண்ண மாதிரி தான் நீங்கள் யோசிக்கலாம், கிடையாது. நீங்கள் கோல்டு காயின் வின் பண்ணுறதுக்கு ஒரு பிளான் நான் சொல்கிறேன். எயின் கோல்டு வாலெட் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள், டவுன்லோட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். ரெஜிஸ்டர் பண்ணுறப்போ தமிழ் எஃப்எம் அப்படின்னு ப்ரோமோ கோட் யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா 0502528940 வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து கோல்டு காயின் வின் பண்ணலாம். மிஸ் பண்ணிடாதீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே சொல்லுங்கள். நியூ யூசர்ஸ் எல்லாருக்குமே இந்த ஆஃபர் வந்து பொருந்தும். உங்கள் பேர் எமிரேட் நேமே சேர்த்து இப்போவே நீங்கள் கையோட வாட்ஸ்அப் பண்ணி விட்டுருக்கு, சரியா? ஆகஸ்ட் மாதத்துக்குள்ளே நுழையிறோம், ஒன் ஆஃப் த ஹாட்டஸ்ட் மந்த்ஸ் இந்த யூஏஇ. பட் இந்த மாதத்துக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் கீப் எ ரிமைண்டர் டு ஹைட்ரேட் யுவர் செல்ஃப். தண்ணி நிறையா குடிங்க, அதுதான் உள்ளதுலேயே ரொம்ப ரொம்ப முக்கியம். தண்ணி குடிச்சிக்கிட்டே இருங்க, தாக இருக்கோ தாகலையோ தண்ணி குடிச்சிருங்க, சரியா? ஹெல்த்தியாக இருங்க, டேக் கேர். வீக்கெண்ட் ஏதாவது பிளான் தான் எனக்கு இன்ஸ்டால் டெக்ஸ்ட் போட்டு விடுங்க, நானும் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகே, மண்டே சந்திப்போம். பை பை.
1: மசாலா கேஃபே brought to you by City Seasons Hotel Burj Man Dubai ல August 8th and 9th 10 AM to 7 PM DAC Developers நடத்துற ப்ராப்பர்ட்டி ஷோகேஸ்ல கலந்துக்கோங்க. உங்க ஃபேவரட் லொகேஷன்ல ப்ராப்பர்ட்டியை வாங்குங்க.
2: Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasa thottu mittu.

0: 99.4 Tamil FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: This hour of ழகரம் is brought to you by யாழ் கல்வியகம். அடுத்த தலைமுறைக்கு தமிழை கொண்டு சேர்க்க யாழ் கல்வியகம். Contact 055-524-1536.
2: 89.4 Tamil FM இன் செய்தி சுருக்கம்.
0: Brought to you by Danya Auto Spare Parts LLC. Genuine parts center for American, German, Korean and Japanese cars. Wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: அமீரக செய்திகள்.
3: அமீரக துணை பிரதமரும் துபாய் பட்டத்து இளவரசருமான ஷேக் ஹம்தான் பின் முகமது பின் ராஷித் அல் மக்தூம் பஹ்ரைனுக்கு அதிகாரப்பூர்வ பயணம் மேற்கொண்டுள்ளார். மனாமாவில் அவரை பஹ்ரைன் மன்னர் ஹமத் பின் ஈசா அல் கலீஃபா வரவேற்றார். பின்னர் பஹ்ரைன் ஷீல்டு என்ற வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் நாடுகளின் கூட்டு ராணுவ பயிற்சியில் அவர் கலந்து கொண்டார். இச்சந்திப்பின் போது பஹ்ரைன் மன்னர் பஹ்ரைன் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்துக்கிடையிலான நீண்டகால சகோதரத்துவ உறவை பாராட்டி அரசியல், பொருளாதாரம் மற்றும் பாதுகாப்பு துறைகளில் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தும் உறுதியை வெளிப்படுத்தினார்.
2: உலகச் செய்திகள்.
3: ஸ்பெயினின் சியூட்டாவுக்குள் கடந்த 24 மணி நேரத்தில் சுமார் 49,000 புலம்பெயர்ந்தோர் நுழைந்துள்ளனர். மொரோக்கோவில் இருந்து ஸ்பெயினின் வட ஆப்பிரிக்க பகுதியான சியூட்டா நகருக்குள் கடந்த 24 மணி நேரத்தில் நிலம் மற்றும் கடல் வழியாக சுமார் 49,000 புலம்பெயர்ந்தோர் நுழைந்துள்ளதாக அதிகாரிகள் மதிப்பிட்டுள்ளனர். நேற்று ஆயிரக்கணக்கானோர் கடலில் நீந்தி சியூட்டாவை அடையும் காட்சிகள் காணொளிகளாகவும் புகைப்படங்களாகவும் வெளியாகின. மேலும் இரவு முழுவதும் எல்லை தாண்டும் முயற்சிகள் தொடர்ந்ததாக உள்ளூர் ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. கடந்த சில நாட்களாக இந்த பகுதிக்குள் நுழைய முயன்றபோது குறைந்தது 18 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.
2: தமிழக செய்திகள்.
3: தமிழக விவசாயிகளின் ஜீவ நதியாம் காவிரி நதி மற்றும் மேகதாட்டு பிரச்சினைகள் பற்றி விவாதிக்க உடனடியாக அனைத்துக் கட்சிக் கூட்டத்தை கூட்ட வலியுறுத்துவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தாவிக்கா ஆட்சிக்கு வந்தால் 5 ஏக்கருக்கும் குறைவான நிலம் உள்ள விவசாயிகளுக்கு முழுமையான கூட்டுறவு பயிர்க்கடன் தள்ளுபடி, 5 ஏக்கருக்கு மேல் நிலம் வைத்திருக்கும் விவசாயிகளுக்கு 50% கூட்டுறவு பயிர்க்கடன் தள்ளுபடி என்று அறிவித்திருந்தது. ஆட்சிக்கு வந்த பின்னர் 75,000 வரை குறு சிறு விவசாயிகள் பயிர்க்கடன் பெற்றிருந்தால் அவை முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்றும், 75,000 மேல் கடன் பெற்றவர்களுக்கு 35,000 மட்டுமே தள்ளுபடி செய்யப்படும் என்றும், சரித்திரத்திலேயே இல்லாத ஒரு நாடகத்தை இந்த அரசு அரங்கேற்றி உள்ளது என்று எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார்.
2: இந்திய செய்திகள்.
3: தமிழக முதல்வர் விஜய் இப்போதைக்கு கர்நாடகத்துக்கு வர வேண்டாம் என்று அம்மாநில முதல்வர் டி கே சிவக்குமார் வேண்டுகோள் விடுத்துள்ளார். பதற்றமான சூழல் நிலவும் நிலையில் தமிழக முதல்வர் கர்நாடகாவுக்கு வந்தால் சரியாக இருக்காது என்று அவர்கள் செய்தியாளர்கள் மத்தியில் தெரிவித்தார். தமிழக முதல்வர் கர்நாடகா வரும்போது இங்கே போராட்டங்கள் நடந்தால் நன்றாக இருக்காது எனவும் அவர் கூறியுள்ளார். பெங்களூருவில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த டி கே சிவக்குமார் பல்வேறு விவகாரங்கள் குறித்து எங்களை நேரில் சந்தித்து விவாதிக்க விரும்புவதாக தமிழக முதல்வரின் அலுவலகத்தில் இருந்து எங்கள் தலைமைச் செயலாளருக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். அந்த கோரிக்கையை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். வரும் August 3 இருவரும் சந்திக்கலாம் என திட்டமிட்டோம் என்று தெரிவித்தார். இருப்பினும் காவிரி நீர் ஒழுங்குமுறை குழுவின் உத்தரவுகளுக்கு பிறகு தற்போதைய சூழல் அதற்கு உகந்ததாக இல்லை என்று கருதுவதாக கர்நாடக முதல்வர் டி கே சிவக்குமார் தெரிவித்தார்.
2: இலங்கை செய்திகள்.
3: இலங்கையின் புதிய ராணுவ தளபதியாக நிலாந்த பிரேமரத்ன நியமிக்கப்பட்டுள்ளார். மேஜர் ஜெனரல் நிலாந்த பிரேமரத்ன புதிய ராணுவ தளபதியாக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இந்த நியமனத்துடன் அவர் லெப்டினன்ட் ஜெனரல் பதவிக்கு உயர்த்தப்பட்டுள்ளார். நாட்டின் பாதுகாப்பையும் ராணுவத்தின் நிர்வாகத்தையும் திறம்பட வழிநடத்தும் நோக்கில் இந்த உயரிய பதவி நியமனம் வழங்கப்பட்டுள்ளது. புதிய தளபதியாக பொறுப்பேற்றுள்ள அவர் ராணுவத்தின் பல்வேறு முக்கிய பிரிவுகளில் பணியாற்றிய நீண்டகால மற்றும் அனுபவம் மிக்க சேவை பின்னணியை கொண்டவராவார்.
2: விளையாட்டுச் செய்திகள்.
3: பாகிஸ்தான் மகளிர் அணிக்கு எதிரான முதலாவது டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இலங்கை மகளிர் அணி 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றியீட்டியது. இந்த போட்டியில் முதலில் துடுப்பெடுத்தாடிய பாகிஸ்தான் மகளிர் அணி 20 ஓவர்களில் 7 விக்கெட் இழப்பிற்கு 176 ஓட்டங்களை பெற்றது. பதிலளித்தாடிய இலங்கை மகளிர் அணி 19 ஓவர்களில் 4 விக்கெட்டுகளை மாத்திரம் இழந்து வெற்றி இலக்கை அடைந்தது. இதற்கமைய 6 பந்துகள் மீதமிருக்க இலங்கை அணி 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றியீட்டியது. போட்டியின் ஆட்ட நாயகியாக இமேஷா துல்ஹானி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இதற்கமைய 3 போட்டிகள் கொண்ட டி டுவெண்டி தொடரில் 1-0 என்ற கணக்கில் இலங்கை மகளிர் அணி முன்னிலை பெற்றுள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 3 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
2: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982. பாடலாசிரியர்
3: முத்துக்குமார்
1: brought to you by SS Bucket Biryani, தேரா துபாயில அவங்க 4வது பிரான்ச கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.

அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மற்றும் ஒரு வெள்ளிக்கிழமை வந்தாச்சு இல்லையா, வார இறுதி. எல்லாரும் அடுத்த ரெண்டு நாள் என்னென்னலாம் பண்ண போறோம் அப்படிங்கறத இப்பவே தயாராகி இருப்பீங்க. அடுத்து வெள்ளிக்கிழமை எப்படா வரும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வந்தாச்சு. இந்த மாசமும் இந்த வாரத்தோட முடியவும் போகுது, இன்னையோட முடியுது இல்லையா. சரி, அடுத்த மாதம் ஆகஸ்ட் மாதம் எரிபொருள் விலைகள் எல்லாம் அறிவிக்கப்பட்டிருக்க அமீரகத்தில் போன மாதத்தோடு ஒப்பிடும் போது இன்னும் குறைஞ்சிருக்கு. ஒரு பெரிய நிம்மதி வாகன ஓட்டுநர்களுக்கு இல்லையா. இழகரம் நிகழ்ச்சி கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க, நான் கிருஷ்ணி வந்திருக்கேன். இன்றும் நிறைய விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்றதுக்கு இன்னைக்கு எங்க அலுவலகத்தில் பாட்லாக், அதாவது எல்லாருமே அவங்கவுங்களுக்கு ஒவ்வொரு டிஷ் வந்து எல்லாருமே பண்ணி கொண்டு வந்து ஒன்னா சேர்ந்து சாப்பிட்டு சந்தோஷமா சிரிச்சு பேசி அந்த சாப்பாட்டை பகிர்ந்து அது ஒரு அழகான உணர்வு. நீங்க எல்லாருமே அது மாதிரி எல்லாம் பண்ணியிருப்பீங்க இல்லையா. அப்படி பண்ணல அப்படின்னா தயவு செய்து உங்க ஆபீஸ்ல தயவு செய்து ஒரு தடவையாவது முயற்சி செய்து பாருங்க. உங்களால முடிஞ்ச ஏதோ ஒண்ணு, நீங்க வீட்டில் இருக்கிறவங்களா இருக்கலாம், இல்ல நீங்க வந்து ஹாஸ்டல்ல இருக்கிறவங்களா இருக்கலாம், இல்ல பெட் ஸ்பேஸ்ல இருக்கிறவங்களா இருக்கலாம், அப்போ வந்து எதுவும் பண்ண முடியாது அப்படின்னா பரவாயில்ல, ஏதாவது வாங்கிட்டு கூட நீங்க வந்து வைக்கலாம். அந்த மாதிரி ஒரு பாட்லாக், ஒரு நல்ல ஒரு யூனியன் இல்லையா, அது எல்லாரும் சேர்ந்து அது பண்ணும்போது ரொம்ப ஒரு அழகான உணர்வு. எல்லாரும் சமைச்சிட்டு வந்திருந்தாங்க, சாப்பாடு ரொம்ப ஒரு கொஞ்சம் தான் சாப்பிட்டோம், ஆனா வந்து ரொம்ப நிறைவா இருந்தது மனசும் வயிறும். ஏன்னா அந்த மாதிரி இருந்து சாப்பிடும் போது நம்ம அதிகமா சாப்பிட வேண்டிய அவசியமே கிடையாது, கொஞ்சம் சாப்பிட்டாலும் அப்படியே மனசும் வயிறும் நிறைஞ்சிரும் இல்லையா. சரி, நாம தொடர்ந்து பேசலாம். அடுத்து என்ன பாட்டு வருது அப்படின்னா, நினைத்தால் இனிக்குமா, அழகாய் பூக்குதே பாட்டு வருது. அதுக்கப்புறமா மொழி படத்துல இருந்து செவ்வானம் செயலியை கட்டி வந்தது வீதியிலே, அந்த பாட்டு வருது. அந்த ரெண்டு பாட்டையும் கேட்டுட்டு வாங்க, நாம தொடர்ந்து பேசலாம். இந்த கொன்றை வேந்தன் பற்றி நிறைய விஷயங்களை இந்த வாரம் முழுக்க நான் உங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கேன் இல்லையா. ஊக்க முடமை ஆக்கத்துக்கு அழகு அப்படிங்கிற ஒரு கொன்றை வேந்தன் இருக்கு. உற்சாகமா ஊக்கத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறது தான் எப்பவுமே வந்து முன்னேற்றத்துக்கு முக்கியமான விஷயம் அப்படின்னு ஔவையார் சொல்லியிருக்காங்க. ஆமா, முதல்ல முன்னேற்றம் வேணும் அப்படின்னா நம்ம வந்து துவண்டு போவாம, ஐயோ இப்படி இருக்கே எனக்கு எதுவுமே நடக்கலையே அப்படிங்கிற ஒரு கவலையில வந்து எப்பவுமே வந்து அதை பத்தியே புலம்பிட்டே இருக்கக்கூடாது. எங்க வந்து சந்தோஷம் நிரம்பி இருக்கோ அந்த இடத்துலதான் வந்து நீங்க என்னத்தெல்லாம் எதிர்பார்க்கிறீங்களோ அந்த விஷயம் எல்லாம் வந்து சேரும். பணமா இருக்கட்டும், இல்ல உங்களுக்கு வாழ்க்கையில வேற ஏதாவது நடக்கணும்னு ஆசைகள் இருக்கா, அதுவா இருக்கட்டும், எல்லாமே நடக்கும். இப்ப ரீசெண்டா என்னுடைய நண்பர் ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, இந்த எல்லாருமே வந்து பணம் நிறைய நமக்கிட்ட இருக்கணும், பணம் நிறைய புழங்கணும் அப்படின்னு எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்கு இல்லையா. கடன் இருக்கக்கூடாது, அடுத்த நாளைக்கு நாம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற யோசனை இல்லாம போதுமான அளவுக்கு பணம் நம்மள்ட்ட வந்து இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாருமே யோசிக்கிற ஒரு விஷயம்தான். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த மேனிஃபெஸ்டேஷன் இதெல்லாம் பத்தி நிறையவே நீங்க கேட்டிருப்பீங்க, அதை பத்தி நிறையவே பேசுவீங்க. என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள்ட்ட இப்ப என்ன இருக்கு அதை கொண்டு நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு சந்தோஷமா நீங்க இருக்கீங்களோ, உள்ளயும் சரி நீங்க வெளியவும் சரி எவ்வளவு சந்தோஷமா நீங்க உங்களை நீங்க வச்சுக்கிறீங்களோ அப்பதான் அந்த விஷயங்கள் எல்லாம் உங்களை நோக்கி ஈர்க்கும் அப்படின்னு அவர் சொன்னாரு. எவ்வளவு உண்மையான விஷயம் தெரியுமா, சந்தோஷமா இருங்க, எது இல்லை அப்படின்னு யோசிக்க வேணாம். என்ன இருக்கோ அதை கொண்டு சந்தோஷமா இருக்கும் போது அந்த விஷயங்கள் எல்லாம் உங்களை வந்து சேரும். சரி, ரெண்டு பாட்டு வருது, கேட்டுட்டு வாங்க, நாம தொடர்ந்து பேசலாம். இது இழகரம் 89.4 தமிழ் பண்பலையில நான் கிருஷ்ணி பேசிட்டு இருக்கேன்.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
2: Denso's UAE's first distributor. 1982 ல இருந்து தன்யா ரெஃப்ரிஜரேஷனோட முக்கியமான அங்கம்.
3: ஜெயம் பிராண்ட் ஏசிடா,
2: ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
4: தன்யா ரெஃப்ரிஜரேஷன், ஷார்ஜா, துபாய். 40 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம். சின்ஸ் 1982.
5: நீங்க அன்னதங்கம்ல கோல்ட் பர்சேஸ் பண்ண டாப் 3 ரீசன் சொல்லவா? நம்பர் 1, இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்ஸிமேட்டா நீங்க 12,000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் 2, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கிறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
4: தேர்ட் ரீசன் நான் சொல்றேன், அன்னதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 அண்ட் 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ். 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட். 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
5: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அட் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். பவர்ட் பை அல்தவசூல் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்.
6: திஸ் ஆர் ஆஃப் ரகரம் இஸ் பிராட் யூ பை யாழ் கல்வியகம். அடுத்த தலைமுறைக்கு தமிழை கொண்டு சேர்க்க யாழ் கல்வியகம். கான்டாக்ட் 0555241536.

நகரம் நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. நேரம் 2:27 ஆகிட்டு இருக்கு. ஆமா ஆமா, தப்பா சொல்லிட்டேன். ஆமா, அமீரகத்துல எரிபொருள் விலை வந்து கடந்த இந்த ஜூலை மாதத்தோட ஒப்பிடும் போது ஆகஸ்ட்ல வந்து கொஞ்சம் அதிகரிச்சுதான் இருக்கு. நான் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு தப்பா சொல்லிட்டேன். ஆமா, இந்த மாசத்துல அடுத்த மாசத்துல ஒரு ஃபுல் டேங்க் பெட்ரோல் நீங்க போடும்போது கிட்டத்தட்ட 10 திரம்ஸ்ல இருந்து 14 திரம்ஸ் வரைக்கும் செலவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சர்வதேச சந்தையில எண்ணெய் விலை தொடர்ச்சியா உயர்ந்து கொண்டு வருது பூகோள அரசியல் நிலைமை காரணமாக. எனவே அதற்கேற்ப அமீரகத்திலும் எண்ணெய் விலை இந்த மாசத்துல அடுத்த மாசத்துல வந்து அதிகரிச்சு இருக்கு. சரி, கொன்றை வேந்தன் பற்றி பேசிட்டு இருக்கோம் இல்லையா? உங்களுக்கு தெரிஞ்ச கொன்றை வேந்தன் பற்றி, இல்லாட்டி உங்களுக்கு பிடிச்ச கொன்றை வேந்தன் எதுவும் இருக்கு அப்படின்னா எனக்கு அழைப்பெடுத்து சொல்லுங்க. 800-8-9-4-0 என்ற எண்ணுக்கு கொன்றை வேந்தன்ல கடைசி அதிகாரம் என்ன சொல்லுதுன்னா, ஓதார் கிள்ளை, ஓதாதார் கிள்ளை உணர்வோடு ஒழுக்கம் அப்படின்னு. நல்ல நூல்களை கற்காதவர்களிடம் ஒழுக்கமும் அறிவும் இருக்காது அப்படின்னு ஔவையார் அப்படியே ஒத்த வரியில அழகா சொல்லிட்டாங்க. அது உண்மைதா இல்லையா? நல்ல நூல்களை ஏன் கற்கணும் அப்படின்னு எப்பவுமே சொல்றாங்க அப்படின்னா, நூல் வந்து ஒரு மனுஷனை வந்து முழுமையாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எத்தனையோ பேர் அவங்க எத்தனையோ காலம் படித்த அந்த அறிவை நாம ஒரே புத்தகத்திலிருந்து பெற்றுக்கொள்ளலாம் இல்லையா? நாம அதை கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்த வந்து தேடி நம்ம படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு துறையில வந்து நம்ம வந்து அந்த துறை சார்ந்த எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது சம்பந்தமான 3 புத்தகங்களை படிச்சா போதும் அப்படின்னு கூட சொல்லப்படுது. அப்படி ஒரு நூலை கற்கும் போது நாம வந்து பூரண அறிவை வந்து நாம பெற்றுக்கொள்றோம். பூரண அறிவு எதுக்கு உதவும்? நல்ல ஒரு மனிதனாக நாம உருவெடுக்கிறதுக்கு இல்லையா? எனவே ஓதாதார் கிள்ளை உணர்வோடு ஒழுக்கம் அப்படின்னு ஔவையார் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து நாம பேசலாம். அடுத்து பாட்டு வருது, அழகூரில் பூத்தவழி திருமலை படத்துல இருந்து. அதுக்கப்புறமா ஃப்ரெஷ் சாங் ஆஃப் தி இயர்ல இதயம் படத்துல இருந்து ஒரு பாட்டு வருது, இதய முரளி படத்துல இருந்து ஒரு பாட்டு வருது. இந்த இதய முரளி படம் வந்ததுக்கு அப்புறமா அந்த படத்தை பார்த்துட்டு, அதுக்கப்புறம் இதயம் படம் எத்தனை பேர் பார்த்தீங்க, இல்லாட்டி ரீவிசிட் எத்தனை பேர் பண்ணீங்க? நான் போய் பார்த்தேன். ஏன்னா இதயம் படம் வந்து முழுசா வந்து நான் பார்க்கல. அப்போ வந்து அந்த படத்துல முரளி என்ன பண்ணாரு, உண்மையா காதல சொன்னாரா இல்லையா, என்னதான் நடந்தது அப்படின்னு தெரிஞ்சு ஒரு ஆர்வம் வந்தாச்சு. அதுக்கப்புறம் போய் அந்த படத்தையும் பார்த்தாச்சு. நீங்க பாத்தீங்களா? அதை பத்தி பகிர்ந்து கொள்ளுங்க. சரியா, எங்க இருந்து நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்க. கிருஷ்ணி19 என்ற என்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துக்கு போய். சரி, நம்ம மொழி, இந்த தாய்மொழி தமிழை வந்து அடுத்த சந்ததிக்கு வந்து அழகா கடத்தி கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய கடமை நம்ம எல்லாருக்குமே இருக்கு. இந்த தலைமுறை பெற்றோருக்கும் வந்து அந்த கவலை வந்து இருந்து கொண்டேதான் இருக்கு. நம்ம குழந்தைகளுக்கு எப்படி நம்ம மொழியை வந்து சரியா கற்பிக்க முடியும், வீட்டில் தமிழ் பேசினா போதுமா, அதை எப்படி ஒரு நடைமுறைக்கு கொண்டு வரது அப்படிங்கிற கவலை நிறையவே இருக்கும். முறையா நீங்க உங்க குழந்தைய வந்து தமிழ் கற்பிக்க வைக்கலாம். அதுவும் அமீரகத்துல 7 வருஷ அனுபவத்தோட யாழ் கல்வியகம் இயங்கிட்டு வராங்க. அவங்க அமெரிக்க தமிழ் கழகத்தினுடைய அங்கீகாரம் பெற்ற ஒரு கல்வியகம். அவங்களுக்குன்னு தனியான பாடத்திட்டங்கள் எல்லாம் இருக்கு. வாரத்துல 1 நாள் தான் வகுப்பு. சரியா, விருப்பம் உள்ள நீங்க எல்லாருமே போய் உங்க குழந்தைகளை வந்து யாழ் கல்வியகத்துல வந்து இணைக்க முடியும். குறைந்த கட்டணத்துல இந்த வகுப்புகளை வந்து அவங்க நடத்திட்டு வராங்க. விருப்பம் இருக்கக்கூடிய மாணவர்களை நீங்க இணைக்கலாம். அது மட்டும் இல்லாம விருப்பம் இருக்கிற ஆசிரியர்கள், தமிழ் கற்பித்துக் கொடுக்க விருப்பம் இருக்கிறவங்க, நீங்களும் போய் இந்த யாழ் கல்வியகத்துல இணைய முடியும். www.yaalkalviyagam.com என்ற இணையதளத்துக்கு போனீங்க அப்படின்னு சொன்னா இது சம்பந்தமான எல்லா விவரங்களையும் நீங்க பெற்றுக் கொள்ளலாம். அடுத்து பாட்டு வருது, கேட்டுட்டு வாங்க, நாம தொடர்ந்து பேசலாம்.

0: 89.4 தமிழ் பண்பலையில் இளகரம் கிருஷ்ணியுடன்.
1: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு,
0: சுட சுட புத்தம் புது பாட்டு.
2: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: டேய் ஆண்டனி, தெரிக்க லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
1: We'll be back after a short commercial break.
2: ஸ்கூல் வெக்கேஷன் ஆர் பேக் டு ஸ்கூல் சீசன், இந்த டைம்ல உங்க குழந்தையோட இம்யூனிட்டி ரொம்ப வீக் ஆகுறதால கோல்ட் காஃப் மாதிரி இஷ்யூஸ் வரும். அதற்கு ஆயுர்வேத முறையில ட்ரீட் பண்ண இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. அட் ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓயசிஸ் அண்ட் டிஐபி ஒன் துபாய்.
3: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
4: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
5: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?

0: இப்ப நீ என்ன பண்ற?
1: அப்பாவோட அம்பாசிட்டர் கார்ல ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
2: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
3: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போட செய்யும் ரெட்ரோ சண்டே, ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
0: அடுத்த தலைமுறைக்கு தமிழை கொண்டு சேர்க்க யாழ் கல்வியகம். கான்டாக்ட் 0555241536.

நிறை குடம் தள்ளும்பாது குறை குடம் தள்ளும்பும் அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்கு இல்லையா, அதற்கு இணையான ஒரு கொன்றை வேந்தனும் இருக்கு. என்ன அப்படின்னா, மோனம் என்பது ஞான வரம்பு அப்படின்னு ரொம்ப அதிகமாக படித்தவங்க

இல்லைன்னா ரொம்ப அறிவாளிகள் வந்து அதிகமாக பேச மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து வந்து பொதுவாகவே இருக்குல்ல. மௌனமே ஞானத்தின் எல்லை அப்படின்னு கொன்றை வேந்தன்ல ஔவையார் சொல்லியிருக்காங்க. மௌனம் என்பது ஞான வரம்பு. எல்லாத்தையும் தெரிஞ்சவங்க அதிகமாக பேச மாட்டாங்க, எல்லாத்தையும் உணர்ந்து தெளிந்து அந்த ஒரு ஞானத்தை பெற்றவங்க அதிகமாக எதையுமே பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதுதான் அது, மௌனம் என்பது ஞான வரம்பு அப்படின்னு கொன்றை வேந்தன்ல சொல்லப்பட்டிருக்கு. சரி, அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் நான் உங்களுக்கு சொல்லணும். என்ன அப்படின்னா, ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு காத்துட்ருக்கு. குறிப்பாக அமீரகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு, நீங்கள் இந்த சம்பளம் வந்தோன்னே, சரி இன்றைக்கி 31ஆம் தேதி ஆச்சு இல்லையா, சரி நாளைக்கு 1ஆம் தேதி பெரும்பாலான இடங்களில் வந்து நாளைக்கு சம்பளம் வரணும். நிறைய பேருக்கு ஏற்கனவே சம்பளம் வந்திருக்கும். ஊருக்கு நீங்கள் பணம் அனுப்பும்போது கண்டிப்பாக எல்லாருமே பணம் அனுப்புவீங்க. அனுப்பும்போது நமக்கு வந்து அதில் ஒரு வெகுமதி கிடைக்குது அப்படின்னா அது யார் தான் வேணான்னு சொல்கிறது. 1 ரூபா 2 ரூபாயெல்லாம் இல்லை, 6 லட்சம் திர்ஹாம்ஸ் கேஷ் ப்ரைஸஸ் நீங்கள் வெல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பிராண்ட் நியூ ஜெட்டோர் T1 காரை வெல்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஊருக்கு பணம் அனுப்பும்போது அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் வழியாக நீங்கள் வந்து அனுப்புங்க. அப்போ வந்து உங்களுக்கு அந்த வெற்றி வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. எவ்வளோ நீங்கள் அனுப்புகிறீங்களோ, எத்தனை தடவை நீங்கள் அனுப்புகிறீங்களோ அத்தனை தடவை உங்களுக்கான அந்த வெற்றி வாய்ப்பு வந்து இருக்குது. அதிர்ஷ்டம் யாருக்கு எப்படி கதவை தட்டும் அப்படின்னு தெரியாது இல்லையா. இது கூட இன்னைக்கு நீங்கள் ஒரு பெரிய அதிர்ஷ்டசாலியாக இருக்கான ஒரு வாய்ப்பா இருக்கலாம். எனவே அல் அன்சாரி எக்ஸ்சேஞ்சில் நீங்க வந்து பணம் அனுப்புங்க. நீங்க அந்த வெற்றி வாய்ப்பை வந்து 2 மடங்காக நீங்க வந்து அதிகரிச்சு கொள்ளலாம். அல் அன்சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க, அதுக்கப்புறமா பணம் அனுப்புங்க. சரி, அடுத்து பாட்டு வருது, கஞ்சாடை நீ பாட்டு கேட்டுட்டு வாங்க. இது ரகரம், நாம தொடர்ந்து பேசலாம்.

பலையில் இளகரம் கிருஷ்ணியுடன் கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர். கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர் brought to you by Joy Alukasin Joy of Summer Life Diamond Jewelry க்கு ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் வெறும் 1.99%.

0: கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: கோல் ரஷ் 2.0 இஸ் பேக் வித் எயின் கோல்ட் வாலெட். நீங்க கோல்ட் காயின் வின் பண்ணுமா? இப்பவே பிளே ஸ்டோர், ஆப் ஸ்டோர்ல எயின் கோல்ட் வாலெட் ஆப்ப டவுன்லோட் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன்ல தமிழ் எஃப்எம் கோட் போட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து 0502528940 ஆகஸ்ட் 5th குள்ள வாட்ஸ்அப் பண்ணா கோல் காயின்ஸ் வின் பண்ணலாம்.
2: எயின் கோல்ட் வாலெட்ல as low as 1 dirhamல இருந்தே கோல்ட் சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. 100% பியூரிட்டி அஷூரன்ஸோட நீங்க உங்க சேவிங்ஸ் கோல்ட் பார்ஸ், காயின்ஸ், ஜுவல்லரி இல்லனா கேஷா கூட ரிடீம் பண்ணிக்கலாம். 32 இயர்ஸ் ஆஃப் லெகசி. Gold Wallet.
3: This hour of Ragaram is brought to you by Yaal Kalviyagam. அடுத்த தலைமுறைக்கு தமிழை கொண்டு சேர்க்க யாழ் கல்வியகம். Contact 0555241536.

பொல்லாங் என்பவை எல்லாம் தவிர் அப்படின்னு ஒரு கொன்றை வேந்தன் இருக்கு. தீமை என்று சொல்லப்படக்கூடிய எல்லா செயல்களையும் நாம விட்டுவிடணும் அப்படிங்கிறது காலம் காலமா நமக்கு நாம சொல்லி வளர்க்கப்பட்ட விஷயம் தானே. அது கெட்ட விஷயங்களை செய்யக்கூடாது, கெட்ட விஷயங்களை நினைக்கவே கூடாது முதல்ல, இல்லையா? நாம என்ன நினைக்கிறோமோ அதற்கேற்ற மாதிரி தான் நம்ம வாழ்க்கை வந்து அமையும். எண்ணம் போலதான் வாழ்க்கைன்னு சொல்வோம் இல்லையா. நாம என்ன நினைக்கிறோம், நாம யாரா ஆகணும்னு நாம நினைக்கிறோம், அதே மாதிரி இந்த எண்ணம் போல்தான் வாழ்க்கை அப்படிங்கிற அந்த வசனத்துல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. என்ன தெரியுமா, இப்போ வந்து நம்ம நினைப்போம் நம்ம நல்லதே நினைச்சோம் அப்படின்னு சொன்னா நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு. ஆமா, அது உண்மைதான். அது நமக்கு மட்டும் இல்ல, மற்ற எல்லாருக்குமே நாம நல்லது நினைக்கணும். மற்றவர்களுக்கு யாருக்காவது கெடுதல் நடக்கணும் அப்படின்னு நாம நினைச்சோம்னு சொன்னா அது நமக்கு தான் வந்து சேரும். ஏன்னா நம்ம தானே நினைச்சிருக்கோம். அதுதான் அதனுடைய உண்மை தன்மை. பொல்லாங் என்பவை எல்லாம் தவிர, தீமை அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களையும் விட்டு விலக வேண்டும் என்றது அந்த கொன்றை வேந்தன். சரி, நிகழ்ச்சியை நிறைவு செய்யறதுக்கான நேரம் வந்தாச்சு இல்லையா. மனசு தொட்டு மட்டும் ஷாஜஹானுக்காக பாட்டு வருது, தூது செல்வதாரடி சிங்காரவேலன் படத்துல இருந்து. அத்தோடு இன்றைய நிகழ்ச்சி நிறைவுக்கு வருது. நிகழ்ச்சி சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்கள் விமர்சனங்களை நீங்க கண்டிப்பா எனக்கு வந்து சொல்லணும். கிருஷ்ணி19 என்ற என்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல வந்து நீங்க சொல்லலாம். அது மட்டும் இல்லாம 800-8940 என்ற எண்ணுக்கு அழைப்பெடுத்தும் சொல்லலாம். இன்றைய நிகழ்ச்சி இத்தோடு நிறைவுக்கு வருது. மீண்டும் அடுத்த வாரம் நான் உங்களை வந்து சந்திப்பேன். விடைபெறும் நான் கிருஷ்ணி மணிபாலன். வணக்கம். Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu.

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: மனசு தொட்டுமிட்டு மனசு தொட்டுமிட்டு.
2: Coming up next.
0: அடுத்து வருவது Rock with Raja.
2: நேரம் இப்பொழுது மதியம் 3 மணி.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Rock with Raja is brought to you by ALD Properties. Verum 999 dirhams pay panni Trichy oda prime spot la unga plot book pannunga.
2: 89.4 Tamil FM in Seidhi Surukkam.
0: Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC. Genuine Parts Center for Japanese Cars.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: அமீரக செய்திகள்.
3: ஐக்கிய அரபு அமீரக ஜனாதிபதி மெய்தகு ஷேக் முகமது பின் ஜாயத் அல் நஹியான் மற்றும் சிரியாவின் ஜனாதிபதி அகமது அல் ஷாரா ஆகியோர் தொலைபேசியில் கலந்துரையாடினர். இருநாட்டு தலைவர்களும் இருநாடுகளின் பரஸ்பர நலன்களையும் மக்களின் நலன் மற்றும் வளத்தையும் மேம்படுத்தும் வகையில் பொருளாதாரம், வளர்ச்சி மற்றும் பிற முக்கிய துறைகளில் ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவதற்கான வழிகள் குறித்து கருத்து பரிமாற்றம் செய்தனர். இரு தலைவர்களும் இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதற்கும் இருநாடுகளின் பரஸ்பர நலன்களுக்கு உகந்த வகையில் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவதற்கும் தங்களது உறுதியை மீண்டும் வலியுறுத்தினர்.
2: உலகச் செய்திகள்.
3: அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஹமாஸ் ஆயுதங்களை ஒப்படைக்கும் ஒப்பந்தம் எட்டப்பட்டுள்ளதாகவும் அதன் ஒரு பகுதியாக இஸ்ரேலிய படைகள் காசாவில் இருந்து வெளியேறும் என்றும் அறிவித்த சில மணி நேரங்களிலேயே காசா மீது இஸ்ரேல் புதிய வான்வழி தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த தாக்குதலில் பல பாலஸ்தீனியர்கள் காயமடைந்துள்ளதாக காசா மருத்துவ பணியாளர்களை மேற்கோள் காட்டி சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. காசா நகரின் வடக்கு பகுதியில் உள்ள கராமா பகுதியில் ஒரு பள்ளிவாசலுக்கருகே இந்த வான்வழி தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்படுகின்றது. இந்த சம்பவம் தொடர்பாக இஸ்ரேல் தரப்பில் இருந்து உடனடி அதிகாரப்பூர்வ விளக்கம் வெளியாகவில்லை.
2: தமிழக செய்திகள்.
3: டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் கைதுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. முன்னதாக சென்னை உயர்நீதிமன்றம் அவரது முன்ஜாமீன் மனுவை நேற்று தள்ளுபடி செய்திருந்தது. செந்தில் பாலாஜியின் முன்ஜாமீன் மனுவை இன்று விசாரித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு செந்தில் பாலாஜி தனது பாஸ்போர்ட்டை அதிகாரிகளிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு முன்ஜாமீன் வழங்கியது. பிறப்பு மற்றும் இறப்பு திருத்த மசோதா மக்களவையில் விவாதமின்றி நிறைவேற்றப்பட்டது. பிறப்பு மற்றும் இறப்பு திருத்த மசோதா 2026 கடந்த 29ஆம் தேதி மத்திய உள்துறை இணை அமைச்சர் நித்யானந்த் ராயால் மக்களவையில் அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த மசோதா இன்று மதியம் பரிசீலனைக்கும் நிறைவேற்றத்துக்கும் எடுத்துக் கொள்ளப்பட்டது. எனினும் காக்ரோச் ஜனதா கட்சியினர் நடத்திய பேரணியில் பங்கேற்றவர்கள் மீது டெல்லி காவல்துறையினர் நடத்திய தாக்குதலுக்கு பொறுப்பேற்று உள்துறை அமைச்சர் அமித் ஷா ராஜினாமா செய்ய வலியுறுத்தி எதிர்க்கட்சி எம்பிக்கள் அமளியில் ஈடுபட்டதால் இந்த மசோதா மீது விவாதம் மேற்கொள்ளப்படவில்லை. எதிர்க்கட்சி எம்பிக்களின் கடும் அமளிக்கு மத்தியில் குரல் வாக்கெடுப்பு மூலம் இந்த மசோதா மக்களவையில் இன்று நிறைவேற்றப்பட்டது.
2: இலங்கை செய்திகள்.
3: கொழும்பு நுகர்வோர் விலை சுட்டெண்ணின் அடிப்படையில் ஜூலை மாதத்திற்கான பணவீக்கம் 7.3% அதிகரித்துள்ளது. தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விவர திணைக்களம் வெளியிட்டுள்ள புதிய அறிக்கையில் கடந்த ஜூன் மாதம் 6.8% காணப்பட்ட பணவீக்கம் 7.3% அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் உணவு பணவீக்கமும் கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் கணிசமான அளவில் அதிகரித்துள்ளதுடன் 3.6% இருந்து 6.3% உயர்வடைந்துள்ளது.
2: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
3: அமெரிக்கத்தில் இன்று அல்தாய்து மற்றும் ஸ்வேஹான் பகுதிகளில் 48 டிகிரி செல்சியஸில் அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. ராசல் கைமாவில் 45 டிகிரி செல்சியஸிலும் அபுதாபி, துபாய், ஷார்ஜா மற்றும் உமல் குவாயினில் 46 டிகிரி செல்சியஸிலும் அஜ்மான் மற்றும் ஃபுஜைராவில் முறையே 43 மற்றும் 42 டிகிரி செல்சியஸிலும் அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. வெப்பச்சலன மழை மேகங்கள் காரணமாக நாட்டின் கிழக்கு மற்றும் தென் பிராந்தியங்களில் இன்று மாலை வேளையிலும் மழை பெய்யக்கூடும் என்று எதிர்வு கூறப்பட்டுள்ளது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை 4 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
2: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. 89.4 தமிழ் FM.
4: அடுத்த ஒரு மணி நேரம் உங்களோட டைம் ராஜாவோட.
2: With Raja.
4: Stay tuned.

0: hour of non-stop Raja hits.
1: Rock with Raja.
2: சிலு சிலு வென குளிர் அடிக்குது அடிக்குது, சிறு அரும்புகள் மடல் வெடிக்குது வெடிக்குது, வனம் விட்டு வனம் வந்து மரங்கொத்தி பறவைகள் மனம்

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும் அர்த்தமாயின் தானாச்சா.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: ALD Properties இன் நான்காம் ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத இஎம்ஐ ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல, 18 மாதம் 12 மாதம் இஎம்ஐ கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
3: அடுத்த 30 மில்லியன் ஏவி கிராண்ட் பிரைஸ் வின்னர் ரெடி.
2: இப்போ வெறும் 5 வாரத்துக்குள்ள 2 பேர் 30 மில்லியன் திர்ஹாம்ஸ் ஜாக்பாட்டை வின் பண்ணிருக்காங்க. அடுத்த வின்னர் நீங்களாவும் இருக்கலாம். லக்கி டே டிரா ஒவ்வொரு புதன்கிழமை மற்றும் சனிக்கிழமைகள்ல 9:30 நடக்குது. இன்னும் ஒரு 30 மில்லியன் திர்ஹாம்ஸ் கிராண்ட் பிரைஸ் மற்றும் 5 மில்லியன் திர்ஹாம்ஸ் செகண்ட் பிரைஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இந்த சான்ஸ மிஸ் பண்ணிடாதீங்க.
3: இப்பவே உங்க டிக்கெட்ட தி UAE lottery.ae ல வாங்குங்க.
2: Brought to you by the Game LLC. Licensed by GCGRA for 18 and above only. TNC apply.
4: 3 வரைக்கும் எண்ணும் போது வாழ்க்கையே எவ்வளவு மாற போகுது தெரியுமா?
5: எல்லாரும் கேமரா பாருங்க. ரெடி 1 2 3.
4: இப்போ 3 நாளைக்கு ஒரு அதிசயம் நடக்க போகுது. லூலு வழங்கும் பிக் 3-day சேல். இப்ப சேவ் பண்ணுங்க இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு. July 31 முதல் August 2 வரை வெறும் 3 நாட்கள் மட்டும். எல்லா கேட்டகரியிலும் பெரிய சேவிங்ஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. லூலு பிக் 3-day சேல் UAE முழுவதும் உள்ள அனைத்து லூலு ஸ்டோர்களிலும் கிடைக்கும்.
6: லூலு, where the world comes to shop.
7: செழித்தையும் தமிழை ஒளி.

0: மொழிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: This hour of Rock with

0: Monday to Friday, 7 a.m. to 11 a.m. Mersal Morning with me, Kirtana, on 89.4 Tamil FM.
1: Mersal Morning brought to you by ALD Properties. Verum 999 dirhams pay panni Trichyoda prime spot la unga plot book pannunga. Co-sponsored by
0: Alansari Exchange. Unga panatha double panni up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win pannunga with Alansari Exchange.
2: We'll be back after a short commercial break.
3: ஆஸ்துமா அண்ட் அலர்ஜி இஷ்யூஸால நீங்க கஷ்டப்படுறீங்களா? அதுக்கு ஆயுர்வேதால தீர்வு இருக்கு. இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க at ஆயுர் ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிகன் ஓஎஸ்எஸ் அண்ட் டிஐபி 1 துபாய்.
4: மூணு வரைக்கும் எண்ணும் போது வாழ்க்கையே எவ்வளவு மாறப்போகுது தெரியுமா?
5: எல்லாரும் கேமரா பாருங்க, ரெடி 1 2 3.
4: இப்போ மூணு நாளைக்கு ஒரு அதிசயம் நடக்க போகுது. லூலு வழங்கும் பிக் 3 days சேல். இப்ப சேவ் பண்ணுங்க, இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு. ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 2 வரை வெறும் 3 நாட்கள் மட்டும். எல்லா கேட்டகரியிலும் பெரிய சேவிங்ஸ் உங்களுக்காகவே காத்துக்கிட்டு இருக்கு. லூலு பிக் 3 days சேல் UAE முழுவதும் உள்ள அனைத்து லூலு ஸ்டோர்களிலும் கிடைக்கும்.
6: லூலு, where the world comes to shop.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். வெளிநாட்டுல வேலை பாக்குற நமக்கு எதை பார்த்தாலும் வாங்கலாம்னு தோணும், பட் நம்ம லைஃப் பத்தி நமக்கு தான் தெரியும். திங்க் பண்ணுங்க, இப்பவே உங்க சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க.
1: ப்ராப்ஷலோட ஆடி ஐலசா ஆஃபர்ல உங்க ட்ரீம் லேண்ட நீங்க பர்சேஸ் பண்ணலாம்.
0: பூந்தமல்லி, மறைமலை நகர், ஸ்ரீபெரும்புத்தூர், கொடைக்கானல் மற்றும் பல பிரைம் லொகேஷன்ஸ்ல ரேரா அண்ட் டிடிசிபி அப்ரூவ் இடங்களை வாங்கலாம். 80% பேங்க் லோனோட வெறும் 8 லட்சத்துல இருந்து நீங்க யூஏல இருந்தே பிளாட்ஸ் புக் பண்ணலாம். ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 234 ரூபாய் டிஸ்கவுண்ட். 1000 ஸ்கொயர் ஃபீட் வாங்கினா 234000 ரூபாய் கம்மி ஆகும்.
1: இந்த ஆஃபர் August 2nd மட்டும்தான். IDS building opposite to Burjmanla 10 am to 10 pm நடக்கிற ஈவென்ட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. கால் ஆர் வாட்ஸ்அப் 056-415-4242. பிளாட்ஸ் நாளே ப்ராப்ஷல் தானே.
2: 3 வர்க்கி எண்ணும் போது வாழ்க்கையே எவ்வளவு மாற போகுது தெரியுமா?
3: எல்லாரும் கேமரா பாருங்க, ரெடி 1 2 3.
2: இப்போ 3 நாளைக்கு ஒரு அதிசயம் நடக்க போகுது. லூலு வழங்கும் பிக் 3 டே சேல். இப்ப சேவ் பண்ணுங்க, இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு. July 31 to August 2 வரை வெறும் 3 நாட்கள் மட்டும். எல்லா கேட்டகரியிலும் பெரிய சேவிங்ஸ் உங்களுக்காகவே காத்துக்கிட்டு இருக்கு. லூலு பிக் 3 டே சேல் UAE முழுவதும் உள்ள அனைத்து லூலு ஸ்டோர்களிலும் கிடைக்கும்.
4: லூலு, where the world comes to shop.
5: ஒரு நல்ல ஹோஸ்டனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
6: ஆனா எனக்கு கிடைச்சது
2: எனவே 4 மணி ஆயிடுச்சா? சரி, 2 பாட்டு போடு, நான் வந்துடுறேன். ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்டா இருக்கணும்.
7: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
2: போயிட்டியா அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணுவா. ஓகே ஓகே பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4 o'clock to 8 o'clock எவ்ரிடே ஈவினிங், ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
8: The Evening Karak, presented by VNCD Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundu Ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai. This hour of Rock with Raja is brought

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
0: Brought to you by Dhanya Auto Spare Parts LLC. Genuine parts center for American, German, Korean and Japanese cars. Wholesaler and retailer for batteries and lubricants.
2: வணக்கம் செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: அமீரக செய்திகள். தமிழ் FM.
2: முதல்வர் விஜய் குறித்து அவதூறாக பேசியதாக கைது செய்யப்பட்ட வழக்கில் ஜாமீன் கோரி விளாத்திக்குளம் திமுக எம்எல்ஏ மார்க்கண்டியன் தாக்கல் செய்த மனு திங்கட்கிழமை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. திமுக பொதுக்கூட்டத்தில் தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் குறித்து விளாத்திக்குளம் எம்எல்ஏ ஜி வி மார்க்கண்டியன் அவதூறாக பேசியதாக தூத்துக்குடி மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கில் கடந்த 20ஆம் தேதி கைது செய்யப்பட்ட மார்க்கண்டியன் நீதிமன்ற உத்தரவுப்படி பாளையங்கோட்டை சிறையில் அடைக்கப்பட்டார். இந்நிலையில் தமக்கு ஜாமீன் கோரி மார்க்கண்டியன் தூத்துக்குடி முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனு நேற்று தள்ளுபடி செய்யப்பட்டது. இந்த உத்தரவை எதிர்த்து மார்க்கண்டியன் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேன்முறையீடு செய்யப்பட்டதுடன் அம்மனு எதிர்வரும் திங்கட்கிழமை விசாரணைக்கு வரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது.
1: இந்திய செய்திகள்.
2: காவிரி நீர் பிரச்சினை தொடர்பில் எதிர்வரும் ஆகஸ்ட் 13ஆம் தேதி கர்நாடகா முழுவதும் 12 மணி நேர பந்துக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. பல தசாப்தங்களாக நீடித்து வரும் காவிரி நீர் பங்கீட்டு பிரச்சினை மீண்டும் தீவிரமடைந்துள்ள நிலையில் கன்னட ஆதரவு அமைப்புகள் ஆகஸ்ட் 13ஆம் தேதி காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை கர்நாடகா முழுவதும் 12 மணி நேர பந்த் போராட்டம் நடத்த அழைப்பு விடுத்துள்ளன. காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் தமிழ்நாட்டுக்கு 15 நாட்களுக்கு தினமும் 3500 கன அடி தண்ணீர் திறந்துவிட கர்நாடகாவுக்கு உத்தரவிட்டதை எதிர்த்து இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
2: மாதாந்த எரிபொருள் விலை திருத்தத்துக்கமைய ஆகஸ்ட் மாதத்தில் எரிபொருள் விலையில் எந்தவித மாற்றமும் மேற்கொள்ளப்பட மாட்டாது என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. அதன் தலைவர் ஜே டி ராஜகருணா இன்று நடைபெற்ற விசேட செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே இதனை கூறினார். இதற்கமைய ஆக்டேன் 92 ரக பெட்ரோல் லீட்டர் ஒன்றின் விலை 414 ரூபாய் என்ற நிலையிலேயே தொடர்ந்தும் நிலவும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது.
1: உலகச் செய்திகள்.
2: மொரோக்கோவில் இருந்து ஆயிரக்கணக்கான குடியேறிகள் நீந்தி ஸ்பெயினின் வட ஆப்பிரிக்க பகுதியான சியூட்டா பகுதிக்குள் நுழைய முயன்றதை தொடர்ந்து அங்கு பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் சுமார் 45,000 பேர் அங்கு சென்றடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சியூட்டாவை அடைய முயன்றபோது குறைந்தது 18 பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளனர். சமீப காலமாக சட்டவிரோத எல்லை தாண்டும் முயற்சிகள் அதிகரித்ததால் உள்ளூர் அதிகாரிகள் மேட்ரிட் அரசிடம் உதவி கோரியிருந்தனர். ஆனால் நிலைமை நேற்று கட்டுப்பாட்டை மீறியது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
2: 23வது பொதுநலவாய விளையாட்டுப் போட்டிகளில் பாரா தடகளத்தில் ஆடவருக்கான 100 மீட்டர் ஓட்டத்தில் D47 பிரிவு இறுதிப் போட்டியில் இந்தியாவின் திலீப் மகது காவிட் தங்கப்பதக்கம் வென்றார். பந்தய தூரத்தை 10.71 வினாடிகளில் கடந்து அவர் முதலிடம் பிடித்தார். மற்றொரு இந்திய வீரரான முகமது ஃபாசில் 10.83 வினாடிகளில் இலக்கை எட்டி வெள்ளிப்பதக்கம் வென்றார். இங்கிலாந்தின் கெவின் சாண்டோஸ் வெண்கலப் பதக்கத்தை கைப்பற்றினார். எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 5 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம். பாடலாசிரியர் நா முத்துக்குமார்.
3: Brought to you by SS Bucket Biryani. தேரா துபாயில அவங்க

0: the month. Star of the month. பாடலாசிரியர் நான் முத்துக்குமார்.
1: Brought to you by SS Bucket Biryani. தேரா துபாயில அவங்க 4வது பிரான்ச கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.

0: Good evening, my dear beautiful people. 4:12 on the clock. Welcome back to the evening. இருப்பு. Welcome back to the evening color. நேத்துக்கு நைட் ஒரு 8:00 இருக்கும். நான் என்ன பண்ணேன், சரி ஓகே வண்டியில் பெட்ரோல் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணணும், போய் போய் வழக்கம் போல் எல்லோரும் மாதிரி பெட்ரோல் போடணும். நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த ஃபஸ்ட்டு இந்த ரெண்டல் கார் ஓட்டுறப்போ அந்த E+ பெட்ரோல் தான் போடுறது. ரெண்டல் கார் தானே, அடுத்தவங்க கார் தானே அப்படின்ற ஒரு தினாவட்டில். ஆனால் நம்ம சொந்தக்காராக இருந்தால் வாங்கின புதுசில் வந்து நம்ம அந்த சூப்பர் பெட்ரோல் போடுவோம். அதுக்கப்புறம் ரெகுலராக இன்னும் பெட்ரோலுக்கு எவ்வளோ செலவாகுது அப்படின்ட்டு அந்த மீடியமுக்கு வந்துடுவோம், நம்ம ஸ்பெஷலுக்கு வந்துடுவோம். அப்படி தான் நானும் பெட்ரோல் போட்டுக்கிட்டு இருந்தேன். நேற்று கரெக்டாக போனேன். நான் என்ன நினச்சேன்னா, சரி 30ஆம் தேதி தான் ஆகுது, நேற்றுக்கு இது நான் சொல்கிறது, ஓகே இன்றைக்கி 31st, 30ஆம் தேதி தான் ஆகுது மாத கடைசி, கரெக்டாக வந்து 1ஆம் தேதி பெட்ரோல் ப்ரைஸ் வந்து ரெடி ஆகிடும், எப்படியோ பெட்ரோல் விலை குறைஞ்சிரும் போல், குறைஞ்சதுக்கப்புறம் நம்ம ஃபுல் டேங்க் பண்ணிக்கலான்ட்டு 40 dirhams ஒன்லி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து தண்ணி பாட்டில் வாங்குறதுக்கு ஏதோ போயிட்டேன். வந்து பார்த்தா மாற்றி அவர் வந்து ஃபுல் டேங்க் போட்டு விட்டார். ஆனால் இப்போ தான் யோசிக்கிறேன், அப்பா எப்பா அங்குசாமி நல்ல வேலையை பார்த்து விட்ருக்கேன், பிகாஸ் பெட்ரோல் விலை ஏறி இருக்கு இந்த மாசத்துக்கு.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: Okay, so Super 98 பெட்ரோல் வந்து 3.60 fils per liter August. ஓகே, ஏன்னா இந்த மாதம் வந்து 3 dirhams 40 fils இருந்துச்சு, 20 fils ஏறி இருக்கு, எல்லாமே 2020 ஏறி இருக்கு போலியா. ஆமாம், ஸ்பெஷல் வந்து 3.49 ஆகஸ்ட் மாதத்துக்கு, இந்த மாதம் 3.29 பத்து ஃபில்ஸ் ஏறியிருக்கா, 10 தானே 3 in the mind 4 in the hand, இல்லை 20 தான், அதுவும் வர வர கணக்கே தெரிய மாட்டேங்குது. ஓகே 3.41 தான், E+1 E+91 வந்து 3.21 இருந்துச்சு. ஆனால் இப்போ இந்த E+க்கும் ஸ்பெஷல் 90க்கும் பெரிய வித்தியாசமே கிடையாது, ஒரு 7-8 ஃபில்ஸ் தான் என்னமோ டிஃபரன்ஸ் வருது. இல்லை டீசலும் வந்து 3 dirhams 80 fils தான் அடுத்த மாதம், அதாவது ஆகஸ்ட் மாதம் வந்து 3 dirhams 60 fils, இல்லை எல்லாமே 20 fils வந்து ஏறி, இதுதான் வந்து பெட்ரோல் விலை நிலவரம்.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo-வின் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: சின்ன வயசா இருக்கும்போது நீ என்ன ஆகணும் அப்படினு கேட்பாங்க, டாக்டர் இன்ஜினியர் அப்படினு சொல்ற மாதிரி நான் வந்து அப்ப வந்து மரைன் இன்ஜினியர் அப்படினு சொல்லுவேன். மரைன் இன்ஜினியரிங் ஸ்பெல்லிங் கூட எனக்கு தெரியாது. மரைன் இன்ஜினியரிங்னா என்னன்னா, ஏதாவது ஷிப்பில் போய் வேலை செய்யணும், அவ்வளோதான். எனக்கு இப்போ வரைக்குமே பெருசாக அவங்களுடைய ஜாப் நேச்சர் என்ன அப்படின்றது இப்போ வரைக்கும் எனக்கு தெரியாது, பட் ஸ்டில் தட் வாஸ் மை கோல். அப்புறம் வளர வளர அது அப்படியே மாறிக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் எல்லாத்துக்குமே டாக்டராக இருந்தாலும் இன்ஜினியராக இருந்தாலும் இல்லை மரீன் இன்ஜினியரிங் பொலிட்டீஷியன் ஆக்டர், உங்கள் கோல் சின்ன வயசில் எதுவாக இருந்தாலும் அதுக்கு வந்து பேஸ் ஒன்றாக தான் இருந்திருக்கணும். பெரிய ஆளாகி நான் வந்து நிறையா சம்பாரித்து ஏழை மக்களை காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் பேசிக் கோலாக இருக்கும் சின்ன வயசாக இருக்கும். ஆனால் வளர்ந்ததுக்கப்புறம் தான் எனக்கே தெரியுது என்னையே காப்பாற்றிக்கிறது ரொம்ப கஷ்டம். உண்மைதான், இல்லை வர வர இப்போது எக்ஸ்பென்சஸ்லாம் பார்த்தா, ஃபஸ்ட்லாம் வந்து இங்கே துபாய்க்கு வந்த புதுசுலலாம் ஒரு ஒரு மாதத்துக்கு 1500 dirhams கிட்ட, 1000 dirhams கிட்ட செலவாகும். ஓகேவா, 1000 dirhams ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி. அது வளர வளர நமக்கு அந்த நம்ம லைஃப் ஸ்டைல் கொஞ்சம் பெருசாகும், திங்ஸ் நிறையா வாங்குவோம், அப்புறம் 4 இடத்துக்கு போவோம் வருவோம், அதுக்கப்புறம் சில விஷயங்கள் சாப்பிடுவோம் குடிப்போம். ஐயோ தப்பான இல்லை, காஃபி டீ அதுக்கப்புறம் கூல்ட்ரிங்க்ஸு ஃபலூடா இந்த மாதிரி ஐட்டத்தை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ இது எப்படின்னா, இப்போ ஏ இப்போ கிரெடிட் கார்டு பில்லெல்லாம் பார்த்தா எனக்கு அப்படியே வந்து என்ன சொல்கிறது, தலை வெடிக்குது. டே என்னடா இவ்வளோ, நான் தாண்டா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக மாறிட்டு இருக்கேன் இந்த எக்கானமியில். ஸோ அதனால் என்கிட்ட இருந்து என்ன நானே காப்பாற்றிக்கணும் போல. இப்போ தான் பில்லு வந்துச்சு காலையில், பார்த்து அப்படியே ஷாக்காகி உட்காந்துருக்கேன். எனிவேஸ், மெட்ராஸ் படத்துலேருந்து ஸ்டார்டிங்லே யூ ஹேவ் திஸ் சாங். மெட்ராஸ் காரங்க ஏதோ ஒரு படத்தில் மெட்ராஸ் பற்றி ஒரு ஃபேமஸான டைலாக் ஒன்று வரும், திண்டுக்கல்ல திண்டுக்கல்காரங்க தான் இருப்பாங்க, மதுரையில் மதுரைக்காரங்க தான் இருப்பாங்க, ஆனால் சென்னையில் மட்டும்தான் திண்டுக்கல்காரங்க மதுரைக்காரங்க சென்னைக்காரங்க எல்லாக்காரங்களும் இருப்பாங்க அப்படின்வாங்க. உண்மையாக அது வேறு ஊருக்கெலாம் வந்து வேறு ஊருக்காரங்க போகிறது இல்லையாண்ணா தெரியலையா, கோயம்புத்தூருக்குலாம் இப்போ ஃபுல்லாக வந்து வடக்கு நண்பர்கள் தான் நிறைய சுற்றிக்கிட்டு இருக்காங்க. டீ அடிக்கிறாரு அண்ணன் போய் கேட்டால் பிஹார்ன்றாரு அவர். சரி ஓகே, லேடியோ பாட்டு வருது ஐ படத்துலேருந்து ரெண்டாவதா. எனிவேஸ், யூ ஹேவ் 2 songs பேக் டு பேக் அண்ட் இன்றைக்கி 4 மணி நேரம் நம்ம தான், 5 மணிக்கு ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூ வேறு இருக்குது, அது என்னன்றதை அப்படியே ஃபுல்லாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. திஸ் இஸ் பிராவோ, யூ லிஸனிங் டு 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ நம் மியூசிக்.

0: You are listening to 89.4 Tamil FM. Tamil FM. Tamil FM. Tamil. 89.4.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
2: ஜாய் அலுகாஸ்ல உங்களுக்காக தி ஜாய் ஆஃப் சம்மர். இந்த சம்மர்ல உங்க பர்ச்சேசஸ்க்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷ்யூர்டான மிக குறைந்த செய்கூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் அலுகாஸ்ல. இந்தியாக்கு ட்ரிப் பிளான் பண்றீங்களா? ஜிசிசி ஜாய் அலுகாஸ்ல நக வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் ஆகஸ்ட் 9th வரை மட்டும் தான்.
1: Joy Alukas, world's favorite jeweler.
3: ALD Properties in 4th year.

0: மொத்தம் 12 மாதம் இஎம்ஐ கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 dirhams கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 0563643646.
1: டைமண்ட் வாங்குறதுக்கு பல காரணங்கள் இருக்கு. சில சமயம் மனசுக்கு பிடிச்சவங்களுக்காக, ஆர் சம்டைம்ஸ் நமக்கு நாமே கொடுத்துக்கிற ஒரு சின்ன கிஃப்ட். காரணங்கள் பல இருந்தாலும் எங்க வாங்குறோங்கிறது ரொம்ப முக்கியம்.
2: டெய்லி வியர்க்கு ஸ்டைலிஷான டிசைன்ஸ், ஸ்பெஷல் அகேஷன்ஸ்க்கு ஸ்டன்னிங்கான டைமண்ட் ஜுவல்லரி, எதுவா இருந்தாலும் தனிஷ்கனா நம்பிக்கையும் தரமான கிராஃப்ட்மேன்ஷிப்பும் கேரண்டீட்.
1: தனிஷ்கோட ஃபெஸ்டிவல் ஆஃப் டைமண்ட்ஸ் இஸ் பேக். செரி ஆன் டாப்பா டைமண்ட் வேல்யூல 20% ஃபிளாட் ஆஃப், பிளஸ் ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்சில் 100% வேல்யூஷன், மற்றும் டைமண்ட் பர்ச்சேஸ்ல எக்ஸ்சேஞ்ச்டு கோல்டு கூடவே கிராமுக்கு 15 dirhams வரைக்கும் எக்ஸ்ட்ராவும் கிடைக்கும்.
2: விசிட் யுவர் நியரஸ்ட் தனிஷ்க் ஷோரூம் டுடே. இப்போ ஹம்தான் ஸ்ட்ரீட் அபுதாபியில் ஃபிளாக்ஷிப் ஸ்டோரும் ஓபன் பண்ணியிருக்காங்க.

அஞ்சான்லேருந்து ராஜுபாய் பாட்டு ஒன்று உங்களுக்காக தயாராக சுட சுட வச்சிருக்கேன் நான். பட் அதுக்கு முன்னாடி, திஸ் இஸ் த ஈவினிங் கலக் அண்ட் ஆன் 89.4 தமிழ் எஃப்எம் அண்ட் திஸ் இஸ் 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக். இப்போ என்னென்னா மாத கடைசி ஆகிப்போச்சு சரியா. இப்போ ஒன்றாந்தேதி ஆனதுமே சில பேருக்கு ஒன்றாந்தேதினா ஒன்றாந்தேதி சில கம்பெனிலலாம் எப்படின்னா இன்னைக்கு நாளைக்கு ஒன்றாந்தேதியா நாளைக்கு சனி ஞாயிற்றுக்கிழமையா சரி ஓகே ரைட்டு எம்ப்ளாயிஸ் கஷ்டப்படுவாங்க இன்றைக்கே சம்பளத்து போட்டுரும் அப்படின்ற மாதிரி சில கம்பெனிஸ் யோசிப்பாங்க. இன்னும் ஒரு சில கம்பெனிஸ் எப்படின்னா சாட்டர்டே சண்டே தானே வந்து நம்மக்கிட்ட எதுவும் கேள்வியெல்லாம் கேட்க மாட்டாங்க திங்கக்கிழமை போட்டுடுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் இருப்பாங்க. இன்னும் ஒரு சில கம்பெனிஸ் வந்து சம்பளமா என்னடா சம்பளத்தில் கேட்குறேன் அந்த மாதிரி சில பேர் இருப்பாங்க. நீங்கள் என்ன சைடில் வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் பரவாயில்ல உங்களுக்காக பாட்டு ரெடி ஆகிட்டுருக்கு அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை தான். ஆனால் இந்த கருத்து எங்கேயாவது சொல்லி ஆகணுமே சொல்லிவிட்டேன் நான். சரி ஓகே, சின்ன வயசாக இருக்கும்போது உங்களுக்கு வந்து இந்த 2D வீடியோ கேம்ஸ் எவ்வளோ பேர் ஆடிக்கு 2D வீடியோ கேம்ஸ் இந்த சென்ஸ் லைக் சூப்பர் மாரியோ அட்வென்ச்சர் ஐலண்ட் கான்ட்ரா அலாடின் இதெல்லாம் வந்து நம்ம ரெகுலராக விளாண்டுருப்போம். ஏன் உங்களுக்கு விளையாடு நீ விளையாடல அப்படின்னா கூட இந்த கேம்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச கேம் வந்து ஸ்ட்ரீட் ஃபைட்டர். இந்த ஸ்ட்ரீட் ஃபைட்டர் இந்த ஃபைட்டிங் கேம்ஸ்னு எடுத்துக்கிட்டாலே ஸ்ட்ரீட் ஃபைட்டர், அதுக்கப்புறம் மார்டல் காம்பேட், அதுக்கப்புறம் தான் டெக்கன். டெக்கனில் ஏகப்பட்ட வேர்ஷன்ஸ் இருக்குது. இதில் நிறையா கேம்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனதுனால அதை அப்படியே வந்து கேம் அடாப்ட் பண்ணி படமாக எடுத்துடுறாங்க. இப்போ இந்த கேம் அடாப்ட் வர மாட்டேங்குது ஓகே, இந்த கேம் அடாப்ஷன் மூவின்னு சொல்லுவாங்க ஓகே, கேம் அடாப்டட் மூவி அதான் கரெக்டான கிராமர் இருக்கு. கேம் அடாப்டட் மூவி இந்த கேம் விளையாண்டு அந்த கேம்லேருந்து இன்ஸ்பயர் ஆகி அந்த கேரக்டர்ஸ்லாம் ரியல் லைஃப்பில் வச்சு படம் எடுப்பாங்க. யூஸ்வலி ஹாலிவுட்டில் நிறைய படம் வந்திருக்கு அந்த மாதிரி. இப்போ ரீசெண்டாக கூட வந்து போன வருஷத்தோட எண்டில் சம்திங் போன வருஷத்தோட லாஸ்ட் குவார்ட்டரில் மார்டல் காம்பேட் பார்ட் 2 வந்தது பார்த்தீங்களா. மார்டல் காம்பேட் சின்ன வயசில் இப்போ யூ மார்டல் காம்பேட் கேம் PS5 எல்லாம் ஆடினீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். சும்மா யூடியூப்பில் போயிட்டு மார்டல் காம்பேட் ஃபைட் அந்த மாதிரி சப்ஜீரோவோட ஃபைட்ஸ் ஏதாவது ஒன்று சும்மா பாருங்களேன் ரொம்ப கொடூரமாக இருக்கும். கத்தி எடுத்து அப்படி கழுத்தில் குத்தி தோலை உருவி அவர் ரொம்ப சொல்லவே ரொம்ப கிராஃபிக்காக இருக்கும். அந்த அளவுக்கு இருக்கும் மார்டல் காம்பேட்டு. அதோடைய கொஞ்சம் லைட் வேர்ஷன் தான் அந்த ஸ்ட்ரீட் ஃபைட்டர் வந்து இப்போ ரிலீஸ் ஆக போது போல். இதில் மெயின் மேட்டர் இந்த ஸ்ட்ரீட் ஃபைட்டர் படத்துக்கும் நம்ம இந்தியன் ஆக்டர் ஒருத்தருக்கும் ஒரு சின்ன கனெக்ஷன் இருக்குது. கத்தி இல்லை என்ன படம் அஞ்சானில் வந்து நம்ம ராஜுபாயோட ஃப்ரெண்டாக ஒருத்தர் வருவார் வித்யுத் ஜம்வால். கத்தி இல்லைல்ல அவர் என்ன படம் துப்பாக்கி வில்லன். அவரும் ஸ்ட்ரீட் ஃபைட்டரில் ஒன் ஆஃப் த ஃபைட்டராக வந்து நடிச்சிருக்காரு. என்ன இப்போ நான் பெருசாக ஸ்ட்ரீட் ஃபைட்டர் விளாட்ற ஆள் கிடையாது. ஆனால் கேம் தெரியும். நான் சின்ன வயசாக ஒரு 4th 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது என் பக்கத்து வீட்டில் வந்து சுந்தர் அப்படின்னு ஒரு பையன் இருந்தான். அவன் வீட்டில் கேம் இருந்தது. அவன் பெரிய ஃப்ரெண்ட்லாம் கிடையாது. அவன் வீட்டில் கேம் இருந்ததுனால அவன் எனக்கு ஃப்ரெண்டு மாதிரி நடித்து அவன் வீட்டில் போய் உட்காந்து நான் வந்து கேம் விளாடுவேன். சுயநலமாக வீட்டில் கேம் விளையாடணும் அப்படிங்கிறதுக்காக போய் உட்காந்து நீ தாண்டா என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லி அவன் வீட்டிலேயே ஒரு வருஷம் இல்லாட்டி அவன் வீட்டிலேயே பல சாட்டர்டே சண்டேஸ் பல ஆனுவல் ஹாஃப் இயர்லி லீவுகளை கழிச்சதெல்லாம் நாங்கள் அப்பப்போ ஞாபகத்துக்கு இருந்த கேமோட பேர் எங்கே பார்த்தாலுமே. ஸோ எனிவேஸ் அந்த படத்தோட ட்ரெய்லர் வந்திருக்கு, ப்ளீஸ் கோ அண்ட் வாட்ச் இட். அண்டு எத்தனை பேர் லாஸ்ட் ஆஃப் அஸ் விளாண்டுருக்கீங்க? லாஸ்ட் ஆஃப் அஸும் கேம் தான். அப்புறம் அன்சார்ட்டடும் கேம் அடாப்டட் மூவி தான். அன்சார்ட்டடில் தான் வந்து இந்த டாம் ஹாலண்ட் மேட் டேமன்லாம் நடிச்சிருப்பாங்க. மேட் டேமன் அது ஓகே. அன்சார்ட்டடில் வந்து டாம் ஹாலண்ட் நடிச்சிருப்பாங்க. டாம் ஹாலண்ட் தான் அந்த ஸ்பைடர்மேன் நடிச்சிருக்காரு. இப்போ எப்படி சுற்றினாலுமே எங்கேயோ அங்கே எங்கேயோ சுற்றி அப்படியே டிரெக்டாக வந்து நமக்கு எங்கேயோ ஒரு கனெக்ஷனை கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ அதனால் நான் இன்னும் ட்ரெய்லர் பார்க்கல. ட்ரெய்லர் இது நைட்டே வந்துச்சு போல், நான் ஒன்றும் பார்க்கல. இப்போ போய் பாருங்கள். அட் த சேம் டைம் நான் இப்போ ரீசெண்டாக நெட்ஃப்ளிக்ஸில் வந்து த வாய்ஸ் ஆஃப் வாய்ஸ் நோட் ஃபார் இசிபிள் வாய்ஸ் மெயில் நினைக்கிறேன். ஆமாம், வாய்ஸ் மெயில் ஃபார் இசிபிள் வாய்ஸ் நோட்டாக வாய்ஸ் மெயிலாக லைட்டாக டவுட்டாக இருக்குது. அந்த படத்தை நான் பார்த்துட்டு ஐயோ எங்கடா அந்த டிஷ்யூ பேப்பர் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி பயங்கர இட் வாஸ் ஸோ எமோஷ்னல். அண்டு உங்களுக்கு இன்றைக்கி வீக்கெண்டு நீங்கள் வந்து நல்லா ஒரு நெஞ்சு கரையிற மாதிரி ஏதாவது படம் பார்க்கணுன்னா கோ வாட்ச் தட் மூவி. சில படங்களுக்கு வந்து மொழி புரியலனாலும் பரவாயில்ல, மேலும் பார்த்து உங்களால் வந்து அந்த கதையை ஃபீல் பண்ண முடியும். அந்த கதைக்குள்ளே ஒருத்தராக உங்களை நீங்களே ஈக்குவேட் பண்ணி பார்த்துக்க முடியும். எனிவேஸ் தட்ஸ் வாட் இட் இஸ். இப்போ லிங்குசாமி தான் மொத்த வித்தியும் இறக்குனேன் படத்துலேருந்து பாட்டு வருது கேட்டு முடியும். ஐ வில் பி பேக் ஆஃப்டர் தீஸ் 2 சாங்ஸ். திஸ் இஸ் ஆர்ஜே பிராவோ, யூ லிஸ்னிங் டு 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக் அண்ட் திஸ் இஸ் த ஈவினிங் கராக்.

0: For details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Golden Diamonds. கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ் கராமா சென்டர் துபாய். மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
1: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: We'll be back after a short commercial break.
2: நீங்க அன்னதங்கம்ல கோல்ட் பர்சேஸ் பண்ண டாப் 3 ரீசன் சொல்லவா? நம்பர் 1, இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்ஸிமேட்டா நீங்க 12,000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் 2, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
3: தேர்ட் ரீசன் நான் சொல்றேன், அன்னதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 and 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ், 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட், 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
2: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அட் அன்னதங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். By Altavasul Group of Companies.
4: School vacation or back to school season, இந்த டைம்ல உங்க குழந்தையோட இம்யூனிட்டி ரொம்ப வீக் ஆகுறதால கோல்ட் காஃப் மாதிரி இஷ்யூஸ் வரும். அதற்கு ஆயுர்வேத முறையில ட்ரீட் பண்ண இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. At I Treat Ayurveda, Dubai Silicon Oasis and DAP 1 Dubai.
5: மூணு வரைக்கும் எண்ணும் போது வாழ்க்கையே எவ்வளவு மாற போகுது தெரியுமா?
6: எல்லாரும் கேமரா பாருங்க, ரெடி 1 2 3.
5: இப்போ மூணு நாளைக்கு ஒரு அதிசயம் நடக்க போகுது. லூலு வழங்கும் பிக் 3 டே சேல். இப்ப சேவ் பண்ணுங்க இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு. ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 2 வரை வெறும் 3 நாட்கள் மட்டும். எல்லா கேட்டகரியிலும் பெரிய சேவிங்ஸ் உங்களுக்காகவே காத்துக்கிட்டு இருக்கு. லூலு பிக் 3 டே சேல் UAE முழுவதும் உள்ள அனைத்து லூலு ஸ்டோர்களிலும் கிடைக்கும். லூலு.

ஓகே. ஸோ இப்போ நிறைய படத்தோட ட்ரெய்லர் வந்திருக்கு போல. நேற்று நைட் வந்து டிசியோட ட்ரெய்லரும் ரிலீஸ் ஆயிருக்கு. டிசி வந்து யார் படம், அருண் மாதேஸ்வரன், இந்த சாணிக் ஆயுதம் அவர் படம் தானே, பயங்கர ரத்தம், ரத்தம் செம்மையாக தெரியும் அவரோட படத்துலலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு படத்தில் இப்போ வந்து லோகேஷ் கனகராஜ் இஸ் டெபியூ, கெட்டிங் டெபியூ ஆஸ் அ ஹீரோ. அதனால் இருங்க ஒரு நிமிஷம், சாணிக் ஆயுதம் படத்தோட டிரெக்டர் அவர் தான் அப்படின்னு, அவர் தானே, அவர் தான், அவர் தான், அவரோடி பார்த்துலாம், வெயிட் பண்ணு. அருண் மாதேஸ்வரன், எஸ். ஸோ ஜென்ரலாகவே வந்து அருண் மாதேஸ்வரன் படத்தில் நிறையா ஃப்ரேம்ஸ் சூப்பராக இருக்கும், ரொம்ப இன்டென்ஸாக இருக்கும், ரத்தம் தெரியும், லிட்டராக தெரியும், துப்பாக்கி இருக்கும் அண்ட் கத்தி இருக்கும் அண்ட் என்ன சொல்கிறது, ஜென்ரலாக வந்து ஒரு 18 வயசுக்கு மேலே பார்க்குற மாதிரி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஏன்னா படத்தோட கான்செப்ட் பயங்கரமாக. ஸோ அதனால் லோகேஷ் கனகராஜ், வாமிகா காபி அண்ட் சஞ்சனா அண்ட் நிறைய புது புது ஆட்கள்லாம் நடிச்சிருக்காங்க. அந்த படத்தோட ட்ரெய்லர் வந்திருக்கு, யாராவது பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குது ட்ரெய்லர். எனக்கு தெரிஞ்சு படத்தை வந்து லோகேஷ் கனகராஜுக்காகவோ இல்லை வந்து வாமிகா கேபிக்காகவோ பார்ப்பாங்களான்னு தெரியாது, ஆனால் அனிருத்தோட மியூசிக்காக பார்ப்பாங்க. ஆனால் ஏதோ ஒரு மேடையில் ஐ ரிமெம்பர் காதலுக்கு நேரமில்லை படத்தோட ஆடியோ லான்ச், ஓகே, அப்போ பெரிய பாய் இருக்கார்ல ரேமான் போயிட்டு அனிருத் கிட்ட அங்கே ஸ்டேஜ்லேருந்து சொல்லுவார், நீங்கள் வந்து உங்கள் பாட்டெலாம் சூப்பராக இருக்குது, யங்கர் ஜென்ரேஷன் நிறைய ஃபாலோ பண்ணுறாங்க, நீங்கள் நிறையா இந்த கிளாசிக்கலில் கொஞ்சம் ஏதாவது ட்ரை பண்ணிங்கன்னா அதோட லாஞ்சிவிட்டி நிறையா இருக்கும், ரொம்ப வருஷத்துக்கு அது பேசப்படும் அப்படின்ற மாதிரி அவர் என்றைக்கு சொன்னாரோ தெரியாது. மனுஷன் கிளாசிக்கில் அடிச்சு தள்ளிருக்கா அப்படி. நீங்கள் போய் டிசியில் 15 ட்ராக் இருக்குது, டிசி படத்தில் 15 ட்ராக், இந்த ஹேங் ஓவர், அதுக்கப்புறம் நமஸ்தேன்னு ஒன்று இருக்குது அண்டு தாளம் ட்ரிப்னு ஒன்று இருக்குது, 15 வேறு லெவல். ஸோ ஐ திங்க் த வாய்ஸ் ஆஃப் டிசின்னு ஒன்று இருக்குது, ஓகேவா, அதுவும் சூப்பராக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இந்த படம் வந்து பயங்கர ஒரு மியூசிக்கல், ஒரு மியூசிக் ட்ரிவன், ஒரு கேங்ஸ்டர் கத்தி குத்து படமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் ட்ரெய்லரும் நல்லா இருந்தது, பாருங்கள். இந்த ராகா ஆஃப் ரிவெஞ்ச் ஒரு மே மாதத்தோட கடைசியில் ரிலீஸ் ஆச்சு, டிசியோடைய அந்த ஃபர்ஸ்ட் லுக் மாதிரி, அது ஒரு 2 நிமிஷத்துக்கு, தட் வாஸ் லைக் அமேசிங். நீங்கள் படத்தில் யார் என்ன பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் அனிருத் இஸ் கோயிங் டு பி த ஹீரோ. அனிருத் இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து அனிருத்தும் சரி, அந்த பக்கம் சாய் அபிங்கரும் சரி, தே வீன் லைக் த சேவிங் சேவியர்ஸ் ஆஃப் எனி மூவி. ஸோ இப்போ கருப்பு படத்தில் இருக்கிற பிஜிஎம்லாம் நான் கேட்டுட்ருந்தேன், நான் கருப்பு ஓஎஸ்டி அவங்க ஆஃபீஸில் ரிலீஸ் பண்ணல, யூடியூப்பில் வந்து கருப்போட ஓஎஸ்டி ரிலீஸ் ஆயிருக்கு, அதில் ஒரு சில ஓஎஸ்டி, ஒரு சில பிஜிஎம்லாம் கேட்டால் சூப்பராக இருக்குது இந்த மனுஷன். அதெல்லாம் வெளியில் படம் மாற்ற மட்டும் தான் நம்ம கேட்குவேன், அண்டு ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் இப்போ நான் இப்போ ரீசெண்டாக ஸ்பைடர்மேன் ரிலீஸ் ஆகும்போது நம்ம பசங்க வந்து ஸ்பைடர்மேன் அண்டு இப்போ ஒரு போன வாரம் நடந்த காமிக் கானில் இந்த ரயன் காஸ்லிங் இருக்கார்ல, அவரை வந்து அவர் தான் அடுத்த கோஸ்ட் ரைடர் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கு நம்ம பசங்க இங்கே உட்காந்து கருப்பு படத்தோட பிஜிஎம் எடுத்து பயங்கரமாக அடிச்சு தள்ளுறாங்க. ஹீரோ எலிவேஷனுக்கு எனக்கு தெரிஞ்சு ஆஃப்டர் அனிருத் இட் இஸ் ஒன்லி சாய் அபேங்கர்.

0: ஐ டோன்ட் திங்க் நோபடி ஐ கேன் எவர் புல் ஆஃப் தட் ஹியூஜ் ஷிப். ஸோ எனிவேஸ், கோல்டன் சாங் ஆஃப் தி இயர்ல யூ ஹேவ் அ சாங் ஃப்ரம் வாலி. நம் பிராவோ, யூ ஆர் லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம்.
1: Golden Song of the Hour. Golden Song of the Hour. Brought to you by Joy Alakasin, Joy of Summer Life. Diamond Jewelry ki free cash vouchers. Gold making charges verum 1.99% mudal. Old Gold Exchange ku zero deduction madri pala offers. TNC apply.

0: எனக்கு பொய் சொல்றதுன்னு பிடிக்காது.
1: ஐயோ மக்கு, இந்த மாதிரி விஷயத்துல பொய் சொல்லலாம். பொம்பளைங்களுக்கு தெரியும் சொல்றாங்களோட தெரியாதுன்னு சொல்றாங்களா ரொம்ப பிடிக்கும். நீ மட்டும் தெரியாதுன்னு சொல்லியிருந்தானே, அவளே உனக்கு சொல்லி கொடுத்துப்பா. அப்படி இப்படி ஆகி பெரிய ரொமான்ஸ் நடந்திருக்கும், நீ மிஸ் பண்ணிட்ட.
0: இல்லையே, அன்னைக்கு ரொமான்ஸ் நடந்தது.
1: நீ தெரியும் சொல்லி ரொமான்ஸ் நடந்ததா?
0: ஆமா.
1: எப்படி?
0: அவன் மௌத்தார் என்ன கொடுத்தா, நான் கிட்ட போய் வாங்கினேன். வாங்கிட்டு மௌத்தார் என்ன பார்த்தேன், அவளை பார்த்தேன். மௌத்தார் என்ன கீழே வச்சுட்டு, உன் மௌத்தே ஆர்கன் மாதிரி தான் இருக்கு, அப்புறம் எதுக்கு மௌத்தார்கன் சொல்லி கிஸ் பண்ணிட்டேன்.

0: 99.4.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: உனக்கு தெரியுமா 360 திர்ஹாம்ஸ் பே பண்ணா 425 திர்ஹாம்ஸ் வேல்யூ திரும்ப கிடைக்கும்.
3: என்னடா ஷேர் மார்க்கெட்ல எதுவும் இன்வெஸ்ட் பண்ண போறியா?
2: அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டு சந்தாவா 360 திர்ஹாம்ஸ் செலுத்தினா ஒரு வருஷத்துக்கு தினமும் தினத்தந்தி நியூஸ் பேப்பர் நம்ம வீட்டுக்கே வருமே. கூடவே மொத்தம் 425 திர்ஹாம்ஸ் வர்த்துள்ள கிஃப்ட் வவுச்சர்ஸ் கிடைக்குதே.
3: அப்ப இதோ உடனே நானும் பே பண்றேன்.
4: ஆண்டு சந்தாவுக்கு இன்று அழையுங்கள். 858 தினமும் படியுங்கள். தினத்தந்தி, அமீரகத்தின் ஒரே தமிழ் நாளிதழ் தினத்தந்தி.
5: வெளிநாட்டுல வேலை பாக்குற நமக்கு எதை பார்த்தாலும் வாங்கலாம்னு தோணும், பட் நம்ம லைஃப் பத்தி நமக்கு தான் தெரியும். திங்க் பண்ணுங்க, இப்பவே உங்க சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க.
6: ப்ராப்ஷலோட ஆடி ஐலசா ஆஃபர்ல உங்க ட்ரீம் லேண்ட நீங்க பர்சேஸ் பண்ணலாம்.
7: பூந்தமல்லி, மறைமலை நகர், ஸ்ரீபெரும்புத்தூர், கொடைக்கானல் மற்றும் பல பிரைம் லொகேஷன்ஸ்ல ரேரா அண்ட் டிடிசிபி அப்ரூவ் இடங்களை வாங்கலாம். 80% பேங்க் லோனோட வெறும் 8 லட்சத்துல இருந்து நீங்க யூஏல இருந்தே பிளாட்ஸ் புக் பண்ணலாம். ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 234 ரூபாய் டிஸ்கவுண்ட். 1000 ஸ்கொயர் ஃபீட் வாங்கினா 234000 ரூபாய் கம்மி ஆகும்.
6: இந்த ஆஃபர் August 2nd மட்டும்தான். IDS building opposite to Burjmanla 10 am to 10 pm நடக்கிற ஈவென்ட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. கால் ஆர் வாட்ஸ்அப் 056-415-4242. பிளாட்ஸ் நாளே ப்ராப்ஷல் தானே. இது வரைக்கும் டைரக்டரா கலக்கிட்டு இருந்த நம்ம லோகேஷ் கனகராஜ் இப்போ ஹீரோவா தேவதாசா ஸ்கிரீனையும் கலக்க போறாரு.
8: August 7th, mark your dates.
9: போலீஸ் கொல்லுவா, ஒரு டாக்டர் கொல்லுவா,
8: ஒரு ரிபல், ஒரு ஆபத்தான உலகம். பிளட், லவ், லாயல்டி, இதை விட பெருசா ஆக்ஷன், டிராமா, ஃபுல் ஆன் மாஸ்.
6: அனிருத் மியூசிக்ல DC August 7 முதல் ரிலீசிங் இன் சினிமாஸ் பை தி ப்ளாட் பிக்சர்.

0: ஒன்னையும் போய் பண்ணி காட்டட்டா. ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டேன்னு இது பார்த்துட்டு இருந்தேன். பார்க்குறப்போ இல்லை, எனக்கு நிஜமாகவே வந்து இந்த டூட் படத்தோட ஓஎஸ்டி, அப்புறம் வந்து நல்லா இருப்போ அந்த பாட்டு, இதெல்லாம் கேட்குது எனக்கு நடுநடுவில். உண்மையாகவே எனக்கு மட்டும் தானா இல்லை வந்து உங்களுக்குமா? இந்த இன்ஸ்டாகிராமில் வந்து இந்த ஃபேன் எடிட்டு வேறு வேறு படத்துக்கு இந்த படத்தில் இருக்கிற பிஜிஎம்லாம் யூஸ் பண்ணி எனக்கு அப்படியே கேட்க ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் வேணால் பாருங்கள், படம் இன்னும் ஒரு மாதம் கழிச்சு படத்தில் இருக்கிற ஒரு சில சீன்ஸ் எல்லாம் பசங்க லீக் பண்ணுவானுங்க, இல்லை ரிலீஸ் பண்ணுவாங்க, இல்லை படம் ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் நல்ல குவாலிட்டியில் எடுத்து ஃபுல்லாக எடிட் பண்ணி விட்றானுங்கண்ணா. மார்க் மை வேர்ட்ஸ், 4/54 July 31 நான் வந்து இந்த ஈவினிங் கரெக்டில் இதை சொல்லியிருக்கேன். என் பேர் என்ன? மை நேம் இஸ் ஜான் சீனா. அண்ட் ஹிஸ் நேம் இஸ் ஜான் சீனா. ஓகே ரைட், புரிஞ்சுதா? நான் தான். சரி, இப்போ உங்களுக்கு என்ன பாட்டு வேணும் சொல்லுங்கள் பாப்போம். நான் வர ஃபோன் ரொம்ப யூஸ் பண்ணி கையில் வர கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு, அதனால ஒரே லெஃப்ட் ஹேண்டராக மாறிட்டேன் நான். ரெண்டு நாளைக்கு எங்கள் பாட்டி சொல்லுவோம், லொட்டக்கையா அப்படி சொல்லு எங்கள் பாட்டி. வணக்கம்.
1: வணக்கம் பிரபா ஐயா, எப்படி இருக்கீங்க?
0: ஐயா நல்லா இருக்கீங்க ஐயா, உங்கள் பேர் சொல்லுங்க.
1: பேர் சரவணன், துபாயிலேருந்து பேசுகிறேன். ஸோ டைம் நிறைய இல்லை, ஸோ டிஷூம்ல இருந்து கிட்ட நெருங்கி ஓட பாட்டு.
0: இப்போ நீங்களே வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கிறீங்க.
1: ஆங்கர் ஆகணும்ல பாஸ்.
0: ஓ, அந்த அந்த பிளான்ல இருக்கீங்களா?
1: நிறைய
0: பேரை வந்து சர்க்கிள் மால்ல அப்பப்போ மீட் பண்ணுவேன். அப்புறம் நான் ஜெனரலாவே சாயங்காலம் எங்க ரன் போறப்போ நான் நிறைய பேரை பார்ப்பேன்.
1: Okay, run community create பண்ணுங்க. I hear from you that you want to create.
0: I wanted to create a run club, but எப்படி நான் அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத நான் ரன் கிளப்ஸ் எல்லாம் போய் போய் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டு இருக்கேன். ப்ராபபிலி இன் ஒரு 1.5 months I'll start. By the time winter வந்துரும், அதுக்கப்புறம் சேர்ந்து ஓடுவோம் நம்ம. ஓகே, தேங்க்யூ. ஓகே, சரவணனுக்காக இந்த பாட்டு யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்களுக்காக, இந்த பாட்டு யாரெல்லாம் வந்து டிவியில் வந்ததுமே மாற்றிடுவீங்களோ அவங்களுக்காக இந்த பாட்டு வந்துகிட்டு இருக்கு. 5 மணிக்கு மேலே உங்களை நான் ஒரு ஸ்பெஷல் கெஸ்டோட மீட் பண்ணுறேன். திஸ் இஸ் பிராவோ அண்ட் யூ லிஸ்னிங் டு
2: த ஈவினிங் கரெக்ட், பிரசன்டட் பை விஎன்சிடி குளோபல், லார்ஜஸ்ட் வில்லா டெவலப்பர்ஸ் இன் சவுத் இந்தியா. ஃபார் மோர் டீடைல்ஸ் காண்டாக்ட் 0547673111. பிராட் யூ பை அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.
3: Request a song, call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu. Welcome to the

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக் 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் brought to you by Divya Auto Spare Parts Trading LLC genuine parts center for Japanese cars.
1: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: அமீரக செய்திகள்.
1: துபாயில் போதைப்பொருள் பயன்படுத்திய நிலையில் வாகனம் செலுத்தி விபத்து ஏற்படுத்திய ஆசிய நாட்டைச் சேர்ந்த ஒருவருக்கு சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதித்து துபாயின் போக்குவரத்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அத்துடன் அவரது ஓட்டுநர் உரிமத்தை 3 மாதங்களுக்கு இடைநிறுத்தும் தண்டனையையும் விதித்துள்ளது. அல்கிசைஸ் பகுதியில் குறித்த நபர் போதைப்பொருள் போதையில் வாகனம் ஓட்டிச் சென்று ஒரு படகு மற்றும் மற்றொரு வாகனத்தின் மீது மோதியதால் இரண்டுக்கும் சேதம் ஏற்பட்டது. சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் அவரை சோதனை போது அவரது வசம் கிறிஸ்டல் மெத்தமெட்டபனை எனப்படும் போதைப்பொருள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது.
2: உலகச் செய்திகள்.
1: குவைத்தில் சீன நிறுவன கட்டடம் மீது ஈரான் நடத்திய தாக்குதல் சீனர்கள் பாதிக்கப்படவில்லை என்று சீன வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. குவைத்தில் உள்ள சீன நிறுவனத்துக்கு சொந்தமான கட்டடம் மீது ஈரான் நேற்று தாக்குதல் நடத்தியது. குவைத்தில் உள்ள சீன குடிமக்கள் மற்றும் சீன நிறுவனங்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு சீனா குவைத் அரசை வலியுறுத்தியுள்ளதாக சீன வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் மாவோ நிங் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்தார்.
2: தமிழக செய்திகள்.
1: காவிரி நீர் விவகாரத்தில் விவசாயிகளின் நலன்களை பாதுகாக்க சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்தார். காவிரி விவகாரத்தில் கர்நாடகம் நீண்ட காலமாக அரசியல் செய்து வருகின்றது என்றும் அவர் கூறினார். இந்நிலையில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் சட்ட வல்லுநர்கள் மற்றும் துறை சார்ந்த நிபுணர்களுடன் தீவிர ஆலோசனைகளை நடத்தி வருகின்றார் என்று அவர் கூறினார். மாநிலத்தின் விரிவான சட்ட உத்தி மற்றும் இறுதி முடிவுகள் குறித்து 1 வாரத்துக்குள் அவர் அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் காவிரி நீர் விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தை நாடுதல், தீர்ப்பாயத்தை வலியுறுத்துதல், மாநிலங்களுக்கிடையிலான பேச்சுவார்த்தைகளை நடத்துதல் அல்லது மத்திய அரசிடம் அழுத்தம் கொடுத்தல் பல்வேறு வழிகளை அரசு தற்போது பரிசீலித்து வருவதாகவும் அமைச்சர் நிர்மல்குமார் கூறினார்.
2: இந்திய செய்திகள்.
1: சீன ஜனாதிபதி ஸி ஜின்பிங் வரும் செப்டம்பர் மாதம் இந்தியாவுக்கு வருகை தரவுள்ளதாக அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளியாகியுள்ளன. புதுடில்லியில் வரும் செப்டம்பர் 12 மற்றும் 13 தேதிகளில் பிரிக்ஸ் உச்சி மாநாடு நடைபெறவுள்ளது. இந்த மாநாட்டில் பங்கேற்பதற்காக சீன ஜனாதிபதி ஸி ஜின்பிங் இந்தியாவுக்கு வருகின்றார். கடந்த 2020 கிழக்கு லடாக் எல்லைப் பகுதியில் இருநாட்டு ராணுவத்தினருக்கும் இடையே ஏற்பட்ட கல்வான் பள்ளத்தாக்க மோதலுக்கு பிறகு சீன ஜனாதிபதி இந்தியாவுக்கு வருவது இதுவே முதன்முறையாகும்.
2: இலங்கை செய்திகள்.
1: இலங்கையின் முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித் ஜயசுந்தரவுக்கு மரண தண்டனை விதித்து கொழும்பு நிரந்தர நீதாய மேல் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது. போதுமான புலனாய்வு தகவல்கள் கிடைத்திருந்தும் உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலை தடுக்க தவறியமை தொடர்பாக முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமசிறி பெர்னாண்டோ மற்றும் முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித் ஜயசுந்தர ஆகியோருக்கு எதிராக சட்டமா அதிபரினால் தாக்கல் செய்யப்பட்ட குற்றப்பத்திரிகைகளின் வழக்கின் தீர்ப்பு இன்று அறிவிக்கப்பட்டு இந்த தண்டனை வழங்கப்பட்டுள்ளது.
2: Was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update. Brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East. With 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
1: அமீரகத்தின் பல பகுதிகளிலும் நேற்றுடன் ஒப்பிடுகையில் இன்று வெப்பநிலை குறிப்பிடத்தக்க அளவில் உயர்ந்தது. அல்தாயிது மற்றும் ஸ்வேஹானில் இன்று 48 டிகிரி செல்சியஸில் அதி கூடிய வெப்பநிலை பதிவானது. ராசல் கைமாவில் இன்று 45 டிகிரி செல்சியஸிலும் அபுதாபி, துபாய், ஷார்ஜா மற்றும் உமல் குவைனில் 46 டிகிரி செல்சியஸிலும் அஜ்மான் மற்றும் ஃபுஜைனாவில் முறையே 43 மற்றும் 42 டிகிரி செல்சியஸிலும் இன்று அதி கூடிய வெப்பநிலை பதிவானது. நாட்டின் சில பகுதிகளில் இன்று மழை பெய்யக்கூடும் என்று எதிர்வு கூறப்பட்டுள்ளது. குறிப்பாக கிழக்கு மற்றும் தென் பகுதிகளில் வெப்பச்சலன மழை மேகங்கள் காரணமாக மழை பெய்யக்கூடும். எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை 6 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
0: எயிட்டி நைன் பாயிண்ட் ஃபோர்
3: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: பேக் டு த ஈவினிங் கடக், செகண்ட் அவர் ஆஃப் த ஈவினிங் கடக். அஞ்சே கால ஆயிடுச்சு. ஸோ யூஸ்வலாக வந்து இந்த வெள்ளிக்கிழமை ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு இந்த ஒரு 6-6:30 மேலே சின்ராஸை கையில் பிடிக்க முடியாதுன்ற மாதிரி ஆகிடுவேன் நான். ஏன்னா வந்து அந்த அளவுக்கு ஜாலியாக இருக்கும். பிகாஸ் வீக்கெண்ட் அண்ட் டுமாரோ அண்ட் டே ஆஃப்டர் டுமாரோ இஸ் அ ஹாலிடே. ஆனால் இந்த 5 நம்ம வேலை செய்கிறதெல்லாம் இந்த 2 ரிலாக்ஸ் பண்ணி ஏதாச்சும் ப்ரொடக்டிவாக ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினப்போம். அப்படி பண்ணலன்னா கூட ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே இன்னும் இத்தனை வருஷம் அந்த ஊரில் இருக்கோம், நம்ம ஏதாச்சும் இன்வெஸ்ட் பண்ணணுமே, ஒரு பிளாட்டாவது வாங்கி போடலாமே, என்ன யார் இருக்கா நம்மளை சுற்றி சொல்லுங்கள். இப்போ இங்கே உட்காந்துட்டு இங்கே சம்பாரித்து இந்த காசை திரம்சா அப்படியே வந்து நம்ம ஊரில் இருக்கிற ஒரு இடம் நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி ஆட்களாக பார்த்து நல்ல ஒரு இடமா பார்த்து ஒன்று வாங்கி போட்டலாங்கிற ஆசை ப்ளஸ் அந்த தாட் எல்லாத்துக்குமே இருக்கும். அதுக்காகவே வந்து இப்போ சூப்பராக ஒரு மேட்டர் இருக்குது. இந்த 1 நீங்கள் கேட்டிங்கன்னா இது வந்து பெனிஃபிஷியலாக இருக்கும் அந்த மாதிரி ஐடியா இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே. சரி, இல்லைனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க, அவங்ககிட்ட சொல்லுங்கள். ஏன்னா August 2 புஷ்மன் மால் இருக்கு இல்லையா, அங்கே அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து IDIS பிஸ்னஸ் சென்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது. அங்கே வந்து நம்ம ப்ராப்ஷல் அவங்களுடைய NRI தமிழ்நாடு லேண்ட் மீட்டப் வந்து நடக்குது. ஓகே, ஸோ நீங்கள் DTCP ரேரா அப்ரூவ்டு கிளியர் டைட்டில் பிளாட்ஸ் நம்ம இந்தியாவில், அதாவது நம்ம சென்னையில் இருக்கிற பூந்தமல்லி, மறைமலை நகர், ஸ்ரீபெரும்புதூர், திருவள்ளூர், காஞ்சிபுரம், ஏலகிரி, குன்னூர், கொடைக்கானல் அண்ட் இன்னும் நிறைய லொக்கேஷனில் நீங்கள் வந்து பிளாட்ஸ் நல்லா இப்போ ரீசெண்டாக ஆடி வர ஆரம்பிச்சிருக்கு. ஆஃபர்லாம் நீங்கள் வாங்கி போடணும் அப்படின்னா இப்போ இந்த வாரம் August 2 அங்கே ஒரு இவெண்ட் ஒன்று நடக்குது. ஓகே, ஸோ நீங்கள் வந்து யூ கேன் கால் தம் 0564154242. ஓகே, இந்த நம்பர் நீங்கள் கால் பண்ணலாம், மற்ற டீல்ஸ்லாம் அவங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ இந்த 1 அதை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு டீட்டெயில் சொல்கிறதுக்காக இந்தியாவிலேருந்து கனெக்ட் இருக்கார் மிஸ்டர் ஜானகிராமன் சார். சார் வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க?
1: வணக்கம், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் சிறப்பாக இருக்கேன்.
0: நல்லா இருங்க சார். இங்கே வந்து வெயில் போட்டு தள்ளுது, அங்கே நம்ம ஊரில் மழைன்னு கேள்விப்பட்டேன்.
1: இங்கே கொஞ்சம் குழுவில் ஆயிடுச்சு, சென்னை நல்லா சிறப்பாக இருக்கு.
0: சூப்பர் சார், சூப்பர். ரைட் டைம் டு பை ரைட் பிளாட் ஃப்ரம் யூ கைஸ், ரைட்டா? சார் இப்போ ஆஃபர் என்ன சார் இந்த வாட்டி சொல்லுங்க, சொல்லுங்க பாப்போம்.
1: சார் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ப்ராப்ஷன்ல விக்கிற எல்லா லொகேஷன் ப்ராஜெக்ட்டுமே ஆஃபர் தான் கஸ்டமருக்கு. ஏன்னா இப்போ இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா ஃபியூச்சர்ல பயங்கரமான ரிட்டர்ன்ஸ் வரும். அது இல்லாம ஆடி மாசம் வந்திருக்கு, ஆடினாலே ஆஃபர் தான். சென்னை ஃபுல்லா நகை கடையில இருந்து துணி கடையில இருந்து எல்லா கடையிலுமே இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரியல் எஸ்டேட்ல ஆடி ஆஃபர் போடலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஆடி ஐலஸா ஆஃபர் போட்டிருக்கேன் சார். அப்படி என்னன்னா பிளாட் வாங்குற எல்லாருக்குமே 234 பர் ஸ்கொயர் ஃபீட் ஸ்ட்ரைட்டா டிஸ்கவுண்ட் கொடுத்துரும். சோ பார்கெயினே பண்ண வேண்டாம். உதாரணத்துக்கு 2000 ஒரு ப்ராஜெக்ட் விற்கிறோம்னா ஸ்ட்ரைட்டா 234 அவரை கழிச்சிட்டு பேலன்ஸ் அவர் பே பண்ணா போதும் சார். ஆடி ஐலஸ் ஆஃபர்,
0: ஆடி ஐலஸா, நல்லா யோசிச்சிருக்கீங்க சார். இப்ப கமிங் செகண்ட் வந்து இந்த இவெண்ட் நடக்குது. ஸோ ஐ கெஸ் இப்போ NRI தமிழ்நாடு லேண்ட் மீட்டப் அந்த பேரே போதும், பீப்புள் வந்து ஓகே பிளாட் தான் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ எந்தெந்த லொக்கேஷன்ஸ்ல சார் பிளாட் இருக்கு?
1: இல்ல, அதுக்கு முன்னாடி வந்து UAE மக்களுக்கு வந்து நான் பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த லாஸ்ட் ஒரு 1 நம்ம வந்து அபுதாபி, ஷார்ஜா, துபாயில எல்லாம் ஈவென்ட் பண்ணோம். பயங்கர பிரம்மாண்டமான ஒரு சப்போர்ட் பண்ணாங்க. நம்ம 100 மேல நம்ம புக் பண்ணிருக்கோம் இந்த லாஸ்ட் ஒரு 1.5 பாத்தீங்கன்னா அபுதாபி, ஷார்ஜா, துபாயில இருந்து. சோ UAE மக்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். அங்க நீங்களும் நிறைய கேம்பெயின் பண்ணி கொடுத்துருக்கீங்க, உங்களுக்குமே மிகப்பெரிய நன்றி. ப்ராஜெக்ட்ஸ் சொல்லட்டுமா?
0: சொல்லுங்க சார் ப்ளீஸ்.
1: ப்ராஜெக்ட்ஸ் வந்து நம்ம கிட்ட காஞ்சிபுரத்துல 180 ப்ராப்பர்ட்டி இருக்கு. இட்ஸ் அன் இன்டெகிரேட்டட் டவுன்ஷிப், பிரம்மாண்டமான ப்ராஜெக்ட். 60 ரோடே பாத்தீங்கன்னா 1 கிலோமீட்டருக்கே போட்டிருப்போம். உள்ள வந்து ஸ்போர்ட்ஸ் கிளப் இருக்கு, நிறைய சரௌண்டட் பை ரெசிடென்ஸ், உடனே வீடு கட்டி குடியேறதுக்கு எல்லா அம்சங்களும் உள்ள ப்ராஜெக்ட் அது. அதுக்கப்புறமா அப்படியே கொஞ்சம் முன்னாடி வந்தீங்கன்னா பூந்தமல்லி தண்டலம் ஆன் ரோடு ப்ராஜெக்ட், சென்னை பெங்களூர் என்ன வச்சிருக்கோம் இல்லையா. இதுல பிளாட்னாலே ரோட்ல இருந்து 3-4 கிலோமீட்டர் கூப்பிட்டு போவாங்க. இது ஆன் ரோடு ப்ராஜெக்ட், சோ ஹைவேஸ் மேலேயே இருக்கு. இந்த ப்ராஜெக்ட்டுமே நம்ம கிட்ட தண்டலம் ஒரு DTCP ப்ராஜெக்ட் இருக்கு. அப்படியே தண்டல இருக்க பக்கத்தெருல பாத்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர் CPRR சொல்லுவாங்க, சென்னையில கேள்விப்பட்டிருக்கீங்களா?
0: CPRR
1: அதாவது CPRR 300 ரோட், மிக பிரம்மாண்டமான ரோடு. அந்த ரோடு மேலேயே இருக்க ப்ராஜெக்ட் தான் சகான் ஒரு ப்ராஜெக்டே இந்த வாரம் நம்ம லான்ச் பண்றோம். அது வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர் டவுன் இருக்குல்ல, அங்க இருந்து ஜஸ்ட் ஒரு 5 டிரைவ்ல தான் இருக்கு. எனக்கு அப்புறம் திருவள்ளூர்ல ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு, வேப்பம்பட்டுல ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு, மரமல் நகர்ல ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு,
0: அது போக ஏலகிரி, குன்னூர்ல இருக்கு, கொடைக்கானல், அந்த லொகேஷன்ஸும் நீங்க லாஸ்ட் டைம் சொல்லிட்டு இருந்தீங்க
1: எல்லாமே. ஆமா ஆமா, எல்லா இடத்துலயுமே ப்ராஜெக்ட் இருக்கு.
0: ஓகே ஓகே, வெரி குட் சார். சோ அதனால இப்ப ஆடி ஆஃபர் வர, இப்போ பெர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு
1: ஆடி ஐலஸ் ஆஃபர்,
0: ஆடி ஐலஸ் ஆஃபர். சோ பெர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து 234 ரூபீஸ்
1: 234 தொகுதி இருக்கு சென்னையில, தமிழ்நாட்டுல. ஒரு ஒரு தொகுதியும் 1 மேனிக்கு 234
0: ஓகே ஓகே சார், அப்படியே தொடர்ந்து கனெக்ட், இந்த ஒரு மணி நேரம் வந்து கனெக்டடாக இருப்போம். அண்ட் வில் இன்ஃபார்ம் ஆல் தி அதர் டீடைல்ஸ் இந்த ஒரு மணி நேரத்தில் சார். தேங்க்யூ. ரைட் ரைட், ஜானகிராமன் சார் இந்த ஒரு மணி நேரம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கனெக்டடாக இருப்பார் சார். ரெண்டு பாட்டு கேட்டு முடிச்சுட்டு வாங்க. பட் அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து பரவாயில்லையே நல்லா இருக்கே அப்படின்னு யோசிச்சிங்கன்னா ஜஸ்ட் கால் நம்பர் 0546415 4242. டூ சாங்ஸ் பேக் டு பேக். திஸ் இஸ் பிராவோ, யூ ஆர் லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். Back to back.

0: பேக் டு பேக்
1: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு ரெண்டு பாட்டு.
2: எடியே எடி.

0: கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா டிரான்சாக்ட் பண்ணி உங்க பணத்தை டபுள் பண்ணுங்க. இந்த சம்மர்ல அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா நீங்க பண்ற ஒரு ஒரு டிரான்சாக்ஷன் மூலமா உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் அண்ட் அ பிராண்ட் நியூ ஜெட் ஆர் T1 கார் வின் பண்ணுங்க. வேலிட் அண்டில் 13th ஆகஸ்ட். TNCs apply. டவுன்லோட் தி அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் நவ். இந்த சம்மர்ல உங்க ட்ரீம் SUV-ய வீட்டுக்கு ஓட்டிட்டு போங்க ஜெட்டோரோட அன்பீட்டபிள் ஆஃபர்ஸோட. VAT on us இல்ல 0% இன்ட்ரெஸ்ட், ஃப்ரீ சர்வீஸ் பேக்கேஜ் அண்ட் 1,000,000 கிலோமீட்டர் வாரண்டி. ஜஸ்ட் 966 திரம்ஸ் பெர் மந்த் EMI ஸ்டார்ட் ஆகிறதுனால உங்க ட்ரீம் SUV இப்ப இன்னும் உங்களுக்கு பக்கத்துல. விசிட் ஜெட்டோ ஷோரூம்ஸ் அக்ராஸ் அபுதாபி, துபாய், அஜ்மான் அண்ட் அலியன் டுடே. ஜெட்டோ UAE, a part of Elite Group Holding. T's and C's apply.
2: மூணு வரைக்கும் எண்ணும் போது வாழ்க்கையே எவ்வளவு மாறப்போகுது தெரியுமா?
3: எல்லாரும் கேமரா பாருங்க, ரெடி 1, 2, 3.
2: இப்போ மூணு நாளைக்கு ஒரு அதிசயம் நடக்க போகுது. லூலு வழங்கும் பிக் 3 day சேல். இப்ப சேவ் பண்ணுங்க இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு. July 31 முதல் August 2 வரை வெறும் 3 நாட்கள் மட்டும். எல்லா கேட்டகரியிலும் பெரிய சேவிங்ஸ் உங்களுக்காகவே காத்துக்கிட்டு இருக்கு. லூலு பிக் 3 day சேல் UAE முழுவதும் உள்ள அனைத்து லூலு ஸ்டோர்களிலும் கிடைக்கும்.
4: லூலு, where the world comes to shop.
5: மேடம் ஒரு நிமிஷம்.
6: எஸ்.
5: தமிழ் FM தெரியுமா? 89.4.
6: ஹா, நல்லா தெரியுமே.
5: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
6: ஆ, கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
5: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
6: எது, மதுவா?
5: அட என்ன மேடம், பெண்கள்லாம் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல், கண்ணாலி, சுண்டி, பாண்டி அப்படி பாடுவாங்களே.
6: ஓ மை காட், யார வர?
5: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
6: டாம் இட்.
4: 89.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 முதல் 2 வரை மசாலா கஃபே கேளுங்க வித் RJ மது.
6: அடிங்க.
7: மசாலா கஃபே brought to you by City Seasons Hotel Burjuman Dubai ல August 8th and 9th 10 am to 7 pm DAC developers நடத்துற property showcase ல கலந்துக்கோங்க. உங்க favorite location ல property வாங்குங்க.
8: You are back. Welcome back. So, PropShell-ஓட biggest NRI தமிழ்நாடு land meetup இந்த வாரம் வந்து August 2nd தேதி Ideas Building இருக்குல்ல, Burjuman Mall-க்கு opposite-ல அங்க நடக்குது. அங்கே நான் ஏண்டா போனோம் அப்படின்னீங்கன்னா, நீங்கள் போனோம் பிகாஸ் யார் தருவா ஒரு பிளாட் நீங்கள் இந்தியாவில் வாங்குறீங்க, அதுவும் வந்து சென்னையில் இருக்கிற முக்கியமான ஒரு சில இடங்களில் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா, யூ ஆர் கோயிங் டு கெட் 234 rupees பர் ஸ்கொயர் ஃபீட் ஆஃபர். அது மட்டும் இல்லாமல் அந்த ஆஃபர் பேர் வந்து ஆடி ஐலஸா ஆஃபர் அப்படிங்கிறாங்க. ஸோ ஜானகிராமன் சார் PropShell இருந்து, ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஹெட் ஃப்ரம் PropShell, அவர் இந்தியாவிலேருந்து நம்மளோட ஜாயின் பண்ணியிருக்கார். சார் வணக்கம், வெல்கம் பேக் ஒன்ஸ் அகேன்.
9: வணக்கம் வணக்கம்
8: சார். இப்போ இந்த ஆஃபர் நம்ம பேசிட்டு இருந்தோம்ல சார், அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் கொஞ்சம்
9: பெருசா. ஆடி ஐடியாஸ் ஆஃபர், இந்த ஆஃபர் இல்ல, ஆடி ஐடியாஸ் ஆஃபர்.
8: டன் சார், டன். சொல்லுங்க சார்.
9: யா
8: சார், சொல்லுங்க சார். அதான் சார், அந்த ஆஃபர் கொஞ்சம் நல்லா கேக்குது சார், உங்களுக்கு கரெக்டா கேக்குதுங்களா? Can you?
9: எனக்கு கொஞ்சம் வாய்ஸ் பிரேக். ஆடி ஐடியாஸ் ஆஃபர் ஆக்சுவலா பொதுவா ரியல் எஸ்டேட்ல பாத்தீங்கன்னா, பிளாட்னாலே எல்லா கம்பெனிலுமே எல்லா சேல்ஸ் பர்சன் என்ன பண்ணுவாங்க, 50 ரூபா, 100 ரூபா அப்படின்னு டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன்னு சொல்லி கஸ்டமர் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பேசி ரொம்ப கஷ்டப்படுவாங்க கஸ்டமர் டிஸ்கவுண்ட் வாங்குறதுக்கு. அதனால இந்த முறை என்ன பண்ணிக்கிறோம்னா, ஸ்ட்ரைட்டா ஒரு அமௌண்ட் நம்மளே சொல்லிடலான்ட்டு ஆடி ஐலஸ் 34 ரூபா ஸ்ட்ரைட்டா டிஸ்கவுண்ட். நீங்க பார்கெயின் பண்ண வேண்டிய சீனே அங்க இருக்காது. அதாவது ஒரு கஸ்டமர் 1,000 ஸ்கொயர் ஃபீட் வாங்குறாங்கன்னா 234 ரூபா போட்டோம்னா 234,000 ரூபா ஸ்ட்ரைட்டா அவங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் ஆடி ஐலஸ் ஆஃபர் மூலமா.
8: ஸோ இப்போ எனக்கு இன்னொரு விஷயம் சார், இப்போ ஜென்ரலாக வந்து 1,000 ஸ்கொயர் ஃபீட் அப்போ வாங்கினா ஒரு 234,000 கிட்ட வந்து டைரக்ட் சேவிங்ஸ் நமக்கு, கரெக்டாக சார் கணக்கு? ஓகே சார். இப்போ நமக்கு பிளாட்ஸ் வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் எந்த எத்தனை லட்சத்துலேருந்து பிளாட்ஸ் ஸ்டார்ட் ஆகுது?
9: நம்மகிட்ட மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. 8 lakhs வந்து நம்ம வந்து பிளாட் ஸ்டார்ட் ஆகுது சில ப்ராஜெக்ட்ல. 600 ஸ்கொயர் ஃபீட் மினிமம் ஸ்டார்ட் ஆகுது சார்.
8: ஓகே.
9: 600 ஸ்கொயர் ஃபீட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ காஞ்சிபுரத்தில் ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தீங்கன்னா 600 ஸ்கொயர் ஃபீட் வந்து உங்களுக்கு 13,20,000 வந்து ஸ்டார்ட் ஆகுது.
8: ஓகே, காஞ்சிபுரம்.
9: இதுல ஸ்ட்ரைட்டா உங்களுக்கு 234,000 ரூபா 2.34 lakhs வந்து டிஸ்கவுண்ட் உங்களுக்கு.
8: சூப்பர்.
9: அப்படி போகணும்னா 600 ஸ்கொயர் ஃபீட் வந்து 10,86,000 கொடுத்து அவங்க ஸ்ட்ரைட்டா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்.
8: சூப்பர். ஸோ 13 lakhs இருக்கிறது இப்போ இந்த ஆஃபர் மூலமா 10 lakhs ஆகுது. அப்போ நமக்கு கணக்கு படி பார்த்தா
9: 10,86,000.
8: ஓகே. ஓகே சார், இப்போ பிளாட்ஸ் நீங்க ஏலகிரி குன்னூர் சைட்லாம் இருக்குன்னு வேற சொன்னீங்க, ஆனா இதுக்கு முன்னாடி வந்து பூந்தமல்லி மறைமலை நகர்லாம் எங்க இருக்கும், அப்புறம் இந்த ரோட்டு மேல இருக்கும், இந்த மாதிரி மேட்டர்லாம் கொஞ்சம் டீட்டெயில்டா சொன்னீங்களா, அந்த மாதிரி ஏலகிரி குன்னூர் பத்தி எல்லாம் சொல்லுங்க, அங்க எங்க இருக்கு?
9: இல்ல, ஏலகிரி வந்து உங்களுக்கு ஏலகிரி தெரியுமா உங்களுக்கு? வெள்ளூர் தாண்டி நம்ம வந்து வாணியம்பாடலாம் தாண்டி போகணும். மலை மேல போகணும்னா நிறைய பஜார் மாதிரி இருக்கும். அந்த பஜார் ஒட்டின மாதிரி நம்ம ப்ராஜெக்ட் இருக்கும். அதுவும் ஆன் ரோடு ப்ராஜெக்ட் தான். அங்க ஏலகிரியில பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிடிசிபி அப்ரூவ் லேவர் போட்டது நம்ம ப்ராப்ஸல் தான். ஒரு பொதுவாக பாத்தீங்கன்னா சென்ட் கணக்குல வாங்குவாங்க, 25 சென்ட் 50 சென்ட் அப்படின்னு வாங்குவாங்க. இப்போ 2000 ஸ்கொயர் ஃபீட் 3000 ஸ்கொயர் ஃபீட் நம்ம பிளாட்டை வந்து பீசஸ் போட்டு வச்சிருக்கோம். டிடிசிபி அப்ரூவ் லேஅவுட் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ப்ராப்ஸர் லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ ஏலகிரியில் வாங்கலாம். குன்னூர்லயே வந்து டவுன் பக்கத்துல தான் இருக்கு ப்ராஜெக்ட். குன்னூர்ல வந்து ஆன் ரோடு ப்ராஜெக்ட் சொல்ல முடியாது, ரோடு எல்லாமே ஜிக்ஜாக்கா தான் போயிட்டு இருக்கும். குன்னூர்ல ஊட்டி கீழே இருந்தா குன்னூர் நல்ல கிளைமேட். எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராஜெக்ட் குன்னூர் ப்ராஜெக்ட். கொடைக்கானல் ரொம்ப ஹைட்டா பாக்கணும் அப்படின்னா நீங்க கொடைக்கானல் பாக்கலாம். கொடைக்கானல் என்ன பாத்தீங்கன்னா ஃபார்ம் லேண்ட் கொடுக்குறோம், மினிமம் 50 சென்ட்ஸ். அவக்கோட ட்ரீஸ் வந்து நம்ம வந்து அதோட கொடுக்குறோம், பிளஸ் அதுல வந்து ஒரு 3 இயர்ஸ் கழிச்சு உங்களுக்கு ஈல்டும் வரும், ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டும் நல்லா வரும். ஸோ கிளைண்ட் வந்து ஏலகிரி ப்ராஜெக்ட் வந்து சாரி கொடைக்கானல் ப்ராஜெக்ட் பாக்குறது ஃபுல் ஃபர்தர் டீடைல்ஸ் நம்ம வந்து நேரில் டிஸ்கஸ் பண்ணலாம்.
8: ஓகே ஓகே, தட்ஸ் குட் தட்ஸ் குட். ஸோ அதனால உங்களுக்கு மெயின் ஏரியா சென்னைக்குள்ளேயும் இருக்கு, அந்த பக்கம் நம்ம கொஞ்சம் ஓகே நான் ரிட்டையர்ட் ஆகிட்டு அப்படியே மலை மேலே ஏறி உட்காரண்டா அப்படின்னா ஏலகிரி குன்னூர் கொடைக்கானல் கிட்டேயும் நீங்கள் பிளாட்ஸ்லாம் வச்சிருக்கீங்க. வெரி குட். ஸோ அதனால் ஐ திங்க் வரப்போகிறவங்க உங்கள் நம்ம இவெண்ட்டுக்கு 2nd ஆகஸ்ட் வரப்போகிறவங்களுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்க போகுது இந்த இவெண்ட்ல. ஏன் சார்?
9: நிலத்துல இன்வெஸ்ட் பண்றதுதான் பெட்டர் இன்வெஸ்ட்மெண்ட். எல்லாரும் கடல் தாண்டி ஃபேமிலி எல்லாம் விட்டு துபாய் மார்க்கெட்ல போய் சம்பாதிக்கிறாங்க. காரணம்னா என்னைக்குன்னா ஒரு நாள் சென்னையிலயோ இல்ல சென்னை ஒட்டி இருக்க பக்கத்துலயோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா நம்ம ஃபேமிலிக்கு ஃபியூச்சர் கண்டிப்பா ரிட்டர்ன்ஸ் பண்றதுக்காக பாத்துட்டு இருக்காங்க. அந்த அந்த ஒரு ஆங்கிள் பாக்குறது ப்ராப்ஷன்ல இருக்க ப்ராஜெக்ட் எல்லாமே தி பெஸ்ட் ப்ராஜெக்ட் தான். சோ கண்டிப்பா உங்களுக்கு ஒரு 5 இயர்ஸ் to 6 இயர்ஸ் டவுன் தான் நல்ல ரிட்டர்ன்ஸ் வரும். இல்ல உடனே வீடு கட்டி குடியேறணும் அப்படின்ற அப்படின்னு பார்த்தாலுமே கூட அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் நம்ம கிட்ட சென்னையில இருக்கு.
8: ஓகே கிரேட். சரி சார், அப்படி நீங்க கனெக்டடாவே இருங்க, மீதி டீடைல்ஸ் ரெண்டு பாட்டு முடிச்சுட்டு வந்து தெரிஞ்சுப்போம்.
9: யா
8: ஓகே ஓகே. சோ எனிவேஸ் 0564154242 இஸ் தி நம்பர். ஓகே 0564154242 பிளாட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 2nd தேதி நம்ம பிரிஜ்மன் மாலுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஐடியாஸ் பில்டிங்கில் இந்த வாரம் 2nd தேதி கமிங் சண்டே சூப்பராக ஒரு ஈவெண்ட் நடக்குது. ப்ராப்ஷல் வந்து அவங்களுடைய பிகெஸ்ட் என்ஆர்ஐ தமிழ்நாடு லேண்ட் மீட்டப் வந்து பண்ணுறாங்க பிளாட்டில், அதுவும் வந்து ஆடி ஆஃபர் வேறு சொல்லியிருக்காங்க. சூப்பராக இன்வெஸ்ட் பண்ணணும் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க போய் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க கோ அட்டன் தி ஈவெண்ட். ஓகே.
10: The Evening Correct presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathil irundhu ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.
11: Nekana, 91 pode.
12: Enadhu? 91.

திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பை.

0: PR was brought to you by Basha Bhai Biryani, Vasil Hub Block 4, Karama.
1: We'll be back after a short commercial break.
2: உங்க பிரெக்னன்சி ஜர்னிய ஸ்மூத் அண்ட் கம்ஃபர்டபுளா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆயுர்வேதா உறுதுணையாக இருக்கும். உங்களுக்கும் உங்க நியூ பார்ன் பேபிக்கும் பிரெக்னன்சில இருந்து போஸ்ட் நேட்டல் கேர் வரைக்கும் அன்போட கவனிக்க டாக்டர் கீதா சதானந்தன் அண்ட் டீம் இருக்காங்க அட் ஆயுட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓயாசிஸ் அண்ட் டிஐபி 1 துபாய்.
3: மூணு வரைக்கும் எண்ணும் போது வாழ்க்கையே எவ்வளவு மாறப்போகுது தெரியுமா? எல்லாரும் கேமரா பாருங்க, ரெடி 1 2 3. இப்போ மூணு நாளைக்கு ஒரு அதிசயம் நடக்க போகுது. லூலு வழங்கும் பிக் 3 டே சேல். இப்ப சேவ் பண்ணுங்க, இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு. ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 2 வரை வெறும் 3 நாட்கள் மட்டும். எல்லா கேட்டகரியிலும் பெரிய சேவிங்ஸ் உங்களுக்காகவே காத்துக்கிட்டு இருக்கு. லூலு பிக் 3 டே சேல் UAE முழுவதும் உள்ள அனைத்து லூலு ஸ்டோர்களிலும் கிடைக்கும்.
4: லூலு, where the world comes to shop.
3: சென்னையோட ஃபாஸ்ட் க்ரோயிங் லொகேஷனா இல்ல கோயம்புத்தூர்ல காம ஒரு ஃபேமிலி லொகேஷனா?
5: ரெண்டும் வேணும். இப்போ சென்னை, போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் அப்புறமா கோயம்புத்தூர்.
3: அப்போ டெவலப்பர்ஸ் தான் வழி. நம்ம ஒன்று பண்ணலாம். ஆகஸ்ட் 8 and 9 டாக் டெவலப்பர்ஸ் நடத்துற இன் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஷோகேஸ்க்கு போவோம். மத்தத அவங்க பார்த்துப்பாங்க.
2: எஸ் சிட்டி சீசன்ஸ் ஹோட்டல் புர்ஜ்மான் துபாயில ஆகஸ்ட் 8 and 9 10 AM to 7 PM டாக் டெவலப்பர்ஸ் நடத்துற ப்ராப்பர்ட்டி ஷோகேஸ்ல கலந்துக்கோங்க. உங்க ஃபேவரட் லொகேஷன்ல ப்ராப்பர்ட்டியை வாங்குங்க.
6: There is no place like home. There's no home like that.
7: For registrations, call
8: 056-357-9474.
2: அண்ணா சொல்ற மாதிரி எல்லாரும் இந்த சம்மர்ல சூட்டா அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா கார் எடுத்துட்டு வெளியே போகாம இருக்க முடியுமா? முடியாது. அந்த கார்ல ஏசி கரெக்டா ஒர்க் ஆகணும்ல, அப்பதானே சம்மர் சமாளிக்க முடியும். கவலையே படாதீங்க. அல்ட்ராஸ் ஆட்டோ ஏசி பார்ட்ஸ் இருக்காங்கல்ல, இந்த சம்மர்ல பெஸ்ட் ஆட்டோ ஏசி பார்ட்ஸ் வழங்கிட்டு இருக்காங்க. ஆல்சோ உங்க வெஹிக்கிளுக்கு பெஸ்ட் கூலிங் சொல்யூஷன் அல்ட்ராஸ்ல தான் கிடைக்கும். இப்பவே aldras.me-ய விசிட் பண்ணுங்க. அப்புறம் என்ன, சம்மர்ல உங்க கார்ல குளு குளுனு போங்க.
8: அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம்.
9: You are back.
3: So welcome back. So PropShell வந்து அவங்களுடைய பிகெஸ்ட் NRI தமிழ்நாடு லேண்ட் மீட்டப்பை இங்கே ஆகஸ்ட் 2 நம்ம புருஷ்மனுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஐடியாஸ் பிஸ்னஸ் சென்டர் அங்கே வந்து பண்ணுறாங்க. ஓகேவா? நீங்கள் வந்து பிளாட்ஸ் வாங்கணும், அட் சேம் டைம் இப்போ ஆடி ஐலஸா ஆஃபர்னு சொல்லிட்டு தேர் கிவிங் அவுட் ஒரு புது ஆடி ஆஃபர் அண்ட் 234 ருபீஸ் அவங்களுடைய ஒவ்வொரு பிளாட்லேருந்தும். அவங்க எந்த பிளாட் புக் பண்ணாலும் அதில் ஈச் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 234 ருபீஸ் அவங்க வந்து ஆஃபர்லாம் தராங்க. ஸோ தி திங் இஸ், இப்போ வந்து ஜானகிராமன் சார் லைனில் இருக்கார். ஓகே சார், இப்போ வந்து ஐ ஹாவ் அ பர்னிங் க்வெஸ்சன் டு ஆஸ்க் யூ. இப்போ வந்து சென்னையில் ஸ்ரீபெரும்புதூர், காஞ்சிபுரம் அந்த பக்கம் கொஞ்சம் டவுன் சவுத், நம்ம இன்னும் கொஞ்சம் இறங்கி வந்தோம்னா ஏலகிரி, குன்னூரிங்க, எல்லா இடத்துலையும் நல்லா பிளாட்லாம் இருக்குது. இல்லை ஓகே, லாஸ்ட் டைம் கூட நல்லா ஆல்மோஸ்ட் எல்லா பிளாட்டுமே உங்களுடைய ப்ரீவியஸ் இவெண்ட் அபுதாபியில் நடந்தது சோல்ட் அவுட்லாம் கேள்விப்பட்டேன். பட் இன் ஜென்ரல் எனக்கு ஒரு கேள்வி என்னென்னா, ஏன் எதனால் நான் உங்களை நம்பி பிளாட் வாங்கணும்? என்ன என்ன ஸ்பெஷல்?
10: இல்லை எதனால் என்ன நம்பி வாங்கணுமா?

0: நிறைய பேர் பயப்படுறாங்க, டாக்குமெண்ட் கரெக்டா இருக்குமா, இவங்க கரெக்டா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுப்பாங்களா, லோன் அரேஞ்ச் பண்ணுவாங்களா அப்படின்ற நிறைய கேள்விகள் எல்லாருக்குமே க்வெஸ்சன் இருக்கும். அந்த மாதிரி யாருமே யோசிக்க வேண்டாம், 18 இயர்ஸ் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நம்ம கிட்ட 10,000 கிளைண்ட்ஸ்க்கு மேல இருக்காங்க. இது வரைக்குமே எந்த கிளைண்ட்ஸுக்குமே அந்த மாதிரி ஒரு கசப்பான ஒரு விஷயங்கள் நம்ம பண்ணவும் இல்லை, பண்ணவும் மாட்டோம். ப்ராப்ஷன்ல விற்கிற எல்லா ப்ராஜெக்டுமே கிறிஸ்டல் கிளியர் டாக்குமெண்ட் தான், லீகல் பக்காவா இருக்கும். அவங்க பே பண்ற எல்லா அமௌண்ட்டும் கேரண்டி கண்டிப்பா சொல்ற டைம்ல கஸ்டமர் ஏத்தமா நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துருவோம். போஸ்ட் சேல்ஸ் சர்வீஸ் இருக்கே, அதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். பட்டா வாங்கி கொடுக்கறது, கஸ்டமருக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் கிளாரிஃபை பண்றது அப்படின்னா கண்டிப்பா ப்ராப்ஷன்ல தனியா CRM டீம் இருக்கு. நம்ம கஸ்டமர் பிளாட்டை மட்டும் புக் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றது இல்லாம பட்டாவும் போஸ்ட் சேலுக்கு மேல நம்ம பக்கா வாங்கி கொடுத்துருவோம்.
1: ஓகே ஓகே ஓகே, பரவாயில்லையே. ஸோ இப்போ ஒரு சில பேர் வந்து இப்போ பிளாட் புக் பண்ணிட்டு சார், ஓகே இப்போ பிளாட்டை பார்க்கறதே இல்லை, இங்கே வரவங்க இந்தியாவில் இருக்கிற பிளாட்டை பார்க்காமே ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா ஐ திங்க் ஹவு இஸ் தட், ஹவு டு ஐ டூ இட்?
0: அது பார்க்காம நிறைய பேர் புக் பண்றாங்க, ஏன்னா அவங்க எல்லாருமே நேட்டிவ் வந்து சென்னை பக்கத்து தான். ஸோ அவங்களுக்கு லொகேஷன்ஸ் தான் எனக்கு கூகுள்லேயே எல்லாமே நிறைய சப்போர்ட் பண்ணது, லொகேஷன் எங்க இருக்குன்னு பாக்குறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாரோ அந்த லொகேஷன் இருப்பாங்க, ஸோ அவங்க கைட் பண்ணி அவங்க வந்து சைட்டை பார்த்துட்டு அவங்களுக்கு ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. அதை பேஸ் பண்ணி நிறைய கஸ்டமர்ஸ் வந்து புக் பண்றாங்க துபாயில இருந்து. அண்ட் மோரோவர் நீங்க கேட்கற க்வெஸ்சன் நானும் இன்னொன்னு ஆட் பண்ணிக்கிறேன். சரி, இந்த ஈவெண்ட்டுக்கு வந்து நான் புக் பண்ணிட்டு நாளைக்கு இன் கேஸ் கேன்சல் பண்ணிட்டா அந்த காசு கிடைக்குமா, கேரண்டி அதனால கேட்க வரீங்க?
1: அதான் அடுத்து கேட்கலாம்னு வந்தேன். இப்ப சப்போஸ் நான் வரேன், எனக்கு பிளாட் புக் பண்ணிட்டேன், அதான் சப்போஸ் நான் வரேன், ஆனா வந்து எனக்கு பிளாட் வந்து ஒரு பாயிண்ட்ல இல்ல வேணாம் அப்படின்னு. சோ அப்ப நான் அந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக போட்ட காசு எப்படி நான் திருப்பி ரீஃபண்ட் கிடைக்குமா, அதான் ஒரு டவுட்டா இருந்தது. சப்போஸ் நான் மைண்ட் மாத்திட்டேன்.
0: சப்போஸ் வந்து நீங்க பிளாட் நம்ம வந்து ஈவென்ட்ஸ் வராங்க, நம்ம டிஸ்கஸ் பண்றோம், பிளாட் சூஸ் பண்றாங்க, ப்ராஜெக்ட் சூஸ் பண்றாங்க, அவங்க ஒரு பேசிக்கா ஒரு அமௌண்ட் அந்த பிளாட்ட புக் பண்றதுக்கு இந்த ஆஃபர் அவைல் பண்றதுக்கு ஒரு பேசிக்கா ஒரு சின்ன அமௌண்ட் பே பண்ணுவாங்க.
1: ஓகே ஓகே,
0: 2,000 dirhams or 5,000 dirhams சொன்னாங்க. அவங்க ப்ராஜெக்ட் பிடிச்சிருக்கோம், இன்கேஸ் பை சான்ஸ் அவங்களுக்கு வேண்டாம்னு சொல்லிட்டாங்கன்னா 48 hoursக்குள்ள நம்ம வந்து அவங்களோட பேமெண்ட் ரிலீஸ் பண்ணிடுவோம். அது கேரண்டி ப்ராப்ஷன்ல இருந்து. ஒரு சில கஸ்டமர்ஸ் துபாயில இருந்து ஷார்ஜா அப்படி புக் பண்ண கஸ்டமர்ஸும் ஒன்னு ரெண்டு பேர் சில அவங்களோட ஃபேமிலி சிச்சுவேஷனுக்காக கேன்சல் பண்ண கிளைண்ட்லாம் நம்ம கொடுத்த ரெக்கார்டே இருக்கு. அதனால அதை பத்தி கவலையே பட வேண்டாம், எந்த கஸ்டமர்ஸும் ப்ராப்ஷன்னாலே நம்பிக்கைங்க.
1: தட்ஸ் அ ஸ்வீட். எனிவேஸ் ப்ராப்ஷனுடைய அந்த NRI தமிழ்நாடு லேண்ட் மீட்டப் வந்து August 2nd நடக்குது. சார் சொன்ன மாதிரி நீங்கள் சூப்பராக போய் பிளாட் புக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு பார்த்ததுமே பிடிச்சிடும். அட் சேம் டைம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இங்கேருந்து அந்தந்த லொக்கேஷனில் இருப்பாங்க, போய் ஒரு கிராஸ் செக் பண்ண சொல்லிட்டீங்கன்னா வேலை பிடிச்சது. கரெக்டா சார்?
0: கரெக்ட், எக்ஸாக்ட்லி. அது மாதிரி கூகுள் லொகேஷன் மேப்ல எல்லாமே காமிச்சு கொடுத்துருது.
1: ஓகே,
0: அங்கே என்ன டெவலப்மெண்ட் இருக்கு, எங்க ஹார்பர் இருக்கா, கப்பல் இருக்கா, ஏர்போர்ட் இருக்கா, மிக்சி இருக்கா, கிரைண்டர் இருக்கான்னு எல்லாமே அதே சொல்லிடுது.
1: ஓகே சார், ஓகே சார். பேங்க் லோன் பத்தி கேட்கணும், ஆனா ஒரு பாட்டு முடிச்சுட்டு வந்து கேட்கணும் சார் உங்ககிட்ட.
0: ரைட்டு.
1: ஸோ அதனால நீங்க வந்து ப்ராப்ஷனுடைய இந்த இவெண்ட்ல போய் கலந்துக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் கால் தம் அண்ட் புக் அன் அப்பாயின்மெண்ட், 0564154242. அவ்வளோதான், கால் பண்ணி டீடெயில்ஸ் கேளுங்க, அவங்களே அடுத்து என்ன பண்ணணும், எப்படி வரணும், எந்த இடத்துல. ஆக்சுவலி ஒருவேளை நீங்கள் வேறு அமெரிக்கிலேருந்து கால் பண்ணுறீங்கன்னா இங்கே வரணும், பார்க்கிங் இருக்கா இல்லையா, அந்த மாதிரி பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் ஃபோன் பண்ணால் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். August 2nd பிரிஷ்மன் மாலுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஐடியாஸ் பில்டிங்கில் போய் அட்டன் பண்ணி இந்த இவெண்ட்டில் அட்டன் பண்ணி ரெண்டு மூணு பிளாட் வாங்கி போடுங்க. என்ன ஓகேவா? 0564154242 இஸ் த நம்பர். சில்லாக் சாங் ஆஃப் தி இயரில் ஆரா 10 out of 10 வருது.
2: Chillax song of the hour. Brought to you by Plots Nale. Prop Shell Dane. For details call 056-415-4242.

0: குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா டிரான்சாக்ட் பண்ணி உங்க பணத்தை டபுள் பண்ணுங்க. இந்த சம்மர்ல அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா நீங்க பண்ற ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் மூலமா உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் அண்ட் a brand new jet or T1 car வின் பண்ணுங்க. Valid until 13th August. TNCs apply. Download the Alansari Exchange app now.
2: நீங்க அன்னதங்கம்ல கோல்ட் பர்சேஸ் பண்ண டாப் 3 ரீசன் சொல்லவா? நம்பர் 1, இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்ஸிமேட்டா நீங்க 12,000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் 2, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
1: தேர்ட் ரீசன் நான் சொல்றேன், அன்னதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 and 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ், 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட், 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
2: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அட் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். பவர்ட் பை Altavasul Group of Companies.
3: You are back. Welcome back. So, Prop Show-ஓட NRI தமிழ்நாடு லேண்ட் மீட்டப் ஆகஸ்ட் 2nd நடக்குது. இன்னைக்கு 31, இன்னைக்கு வெள்ளி, நாளைக்கு சனி, நாளானிக்கு ஆகஸ்ட் 2nd. சூப்பராக வந்து நம்ம துபாயில் புஷ்மன் ஆப்போசிட்ல இருக்கிற ஐடிஎஸ் பில்டிங்கில் தான் நடக்குது. ஜானகிராமன் சார் ஆல்ரெடி லைனில் இருக்கார், இந்தியாவிலிருந்து கனெக்ட் ஆயிருக்கார். ஸோ ஒரு சில பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் வந்து இந்த இவெண்ட் பற்றி, ஆஃபர் என்ன, இதெல்லாம் வந்து உங்ககிட்ட நான் கேட்டுட்டுருந்தேன். சார், ஃபைனலி சார், பேங்க் லோன் எப்படி சார் அரேஞ்ச் பண்ணி தருவீங்களா, இல்லை எப்படி? 80% பேங்க் லோன்
4: கண்டிப்பாக, பேங்க் லோன் கண்டிப்பா 100% பேங்க் லோன் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணி விட்டுறோம். அப் டு 80% வரையும் வந்து கஸ்டமர் ப்ரொஃபைல் பேஸ் பண்ணி பேங்க் லோன் வாங்கி தரோம். எல்லா ப்ராஜெக்ட்டுமே HDFC பேங்க், SBI, LIC நம்ம வந்து APF வாங்கி வச்சிருக்கோம். அதனால கஸ்டமருக்கு வந்து ஓன் ஃபண்ட் அரேஞ்ச் பண்ண முடியல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒரு 20% கிட்ட அவங்களுக்கு வந்து பேமெண்ட் அரேஞ்ச் பண்ணா போதும். பேலன்ஸ் அப் டு 80% வரைக்கும் நம்ம பேங்க் லோன் அரேஞ்ச் பண்ணி தரோம். அதாவது ஒரு 20 lakhs ப்ராப்பர்ட்டி வச்சிங்களேன், 4 lakhs அவங்க கிட்ட கையில இருந்தா போதும். பேலன்ஸ் 16 lakhs வந்து அவங்களோட ப்ரொஃபைல, அவங்களோட இன்கம் பேஸ் பண்ணி நம்ம 16 lakhs வரைக்குமே லோன் வாங்கி கொடுக்கலாம்.
3: ஓகே, தட்ஸ் கிரேட்.
4: அந்த சர்வீஸ் பண்றதுக்கு நம்ம தனியா CRM டீம் இங்க இருக்கு. எதுவுமே அவங்க பண்ண வேண்டாம், அவங்களோட இன்கம் ப்ரூஃப் மட்டும் மெயிலோ வாட்ஸ்அப்ல அனுப்பினா போதும்.
3: ஓகே,
4: பேலன்ஸ் எல்லாமே நாங்க பாத்துப்போம்.
3: இப்ப ஜெனரலா இந்த இவெண்ட்ல கலந்துக்க வர்றவங்க சார், இப்ப பிளாட் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, ஆர் அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சு வர்றவங்க, ஏதாவது எடுத்துட்டு வர வேண்டியிருக்குமா, டாக்குமெண்ட்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும்?
4: எதுவும் டாக்குமெண்ட்ஸ் கொண்டு வர அவசியம் இல்லை சார், வாங்கணும் ஒரு நல்ல எண்ணத்துல வந்தா போதும். புக்கிங் டோக்கன் அட்வான்ஸுக்கு ஏதாவது காசு கொண்டு வந்தா போதும். சார் சார், ஒன்னே விஷயம் சொல்லிருக்கேன் கடைசியா.
3: சொல்லுங்க சார்.
4: எனக்கு தெரிஞ்சு நான் இந்த 20 இயர்ஸ் அந்த ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரியில இருந்திருக்கேன். நிறைய ப்ராடக்ட் இருக்கு, இன்வெஸ்ட்மெண்ட், மியூச்சுவல் ஃபண்ட் ஆகட்டும், கோல்ட் ஆகட்டும், அதுமே நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் தான் இல்லைன்னு
3: சொல்லல.
4: கொஞ்சம் லாங் டேர்ம்ல நல்ல ஒரு ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற ஒரு ப்ராடக்ட் அப்படின்னா இந்த எர்த்துல எர்த்து தான். நிலத்துல இன்வெஸ்ட் பண்ணா கண்டிப்பா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதனால நிலம் கண்டிப்பா வாங்கணும்னு ஒரு நல்ல மைண்ட் செட்டோட எல்லாரும் வந்தாங்கன்னா நல்ல ப்ராஜெக்ட் அவங்களுக்கு நாங்க வந்து சர்வீஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கும் சார்.
3: சூப்பர் சார். சார், எனக்கு எனக்கு இது பர்சனல் டவுட், அது என்ன சார் ஆடி ஐலஸா ஆஃபர், அது என்ன இந்த பேருக்கு என்ன ரீசன்?
4: அது மாசம் மாசம் இப்போ லாஸ்ட் டைம் 10-க்கு 10 வச்சோம். ஐலஸான்றது என்னன்னா சார், வந்து ஏதோ ஒரு தூக்க முடியாத ஒரு பொருளோ இல்ல இழுக்க முடியாத ஒரு பொருளுக்காக அந்த காலத்துல இருந்து மக்கள் வந்து மோட்டிவேஷன் வேர்டு தான் ஐலஸான்னு சொல்லிட்டு இழுப்பாங்க. ஆடி மாசம் வந்து பிசினஸ் வராது அப்படின்னு ஒரு பெரிய ஒரு பிம்பம் இருந்தது மார்க்கெட்ல. அது வந்து சென்னை மார்க்கெட்ல ஐலஸ் ஆடி ஆஃபர் போட்டு அது நிறைய பண்ணிக்கிடுச்சு. சோ ஆடி ஐலஸான் அந்த ஒரு மோட்டிவேஷன் வேர்ட்ல நிறைய பேர் லேண்ட் வாங்க வைக்கலாம்னு ஒரு நல்ல எண்ணத்துல தான் சார் ஆடி ஐலஸா ஆஃபர் போடுறோம்.
3: ஓகே சார். சார், கங்கிராட்ஸ், அந்த இந்த இவெண்ட் சிறப்பா நடக்கட்டும். யாருக்கெல்லாம் பிளாட் வேணுமோ அவங்கலாம் வந்து எந்த டவுட் இல்லாம ப்ராப் ஷோல இருந்து பிளாட் வாங்கி பயனடையட்டும் சார். கங்கிராட்ஸ் ஒன்ஸ் அகைன். NRI தமிழ்நாடு லேண்ட் மீட்டப் வந்து ஆகஸ்ட் 2nd நடக்குது. புருஷ்மன் மாலுக்கு ஆப்போசிட்ல, துபாயில புருஷ்மன் மாலுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற ஐடிஎஸ் பிசினஸ் சென்டர் அங்கே தான். காலையில் 10:00 இருந்து நைட் 8:00 வரைக்கும் இந்த இவெண்ட் வந்து நடக்குது. ஓகே. ஸோ அதனால நீங்கள் வந்து இந்த பூந்தமல்லி, மறைமலை நகர், ஸ்ரீபெரும்புதூர், திருவள்ளூர் அண்ட் காஞ்சிபுரம் அண்ட் அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா ஏலகிரி, குன்னூர், கொடைக்கானல், இந்த இடத்துல எல்லாம் டிடிசிபி ரேரா அப்ரூவ்ட் பிளாட்ஸை ஈச் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 234 rupees டிஸ்கவுண்ட்டோட இந்த ஆடி ஆஃபரோட நீங்கள் அப் டு 80% பேங்க் லோனோட நீங்கள் ப்ராப் ஷெல்ல வாங்கலாம். ஸோ ஜஸ்ட் கால் தம் அட் 0564154242. திஸ் இஸ் த நம்பர். ஸோ ஆக்சுவலாக பிளாட்டு வாங்குறவங்களுக்கு தான் கங்கராட் சொல்லணும். நான் வந்து கங்கராட் சொல்லிட்டேன். ஸோ ஓ மை காட், ஓகே, ஆல் தி பெஸ்ட். யாரெல்லாம் போறீங்களோ, பிளாட் வாங்க போறீங்களோ, இன் அட்வான்ஸ் உங்களை 6 மணிக்கு மேல மீட் பண்றேன். நார்ஜி பிராவோ, அண்ட் யூ லிசனிங் டு
5: தி ஈவினிங் கரெக்ட், பிரசன்டட் பை VNCT குளோபல், லார்ஜஸ்ட் வில்லா டெவலப்பர்ஸ் இன் சவுத் இந்தியா. ஃபார் மோர் டீடைல்ஸ் காண்டாக்ட் 0547673111. பிராட் யூ பை அன்னத்தங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னத்தங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
0: Brought to you by Danya Auto Spare Parts LLC. Genuine parts center for American, German, Korean and Japanese cars. Wholesaler and retailer for batteries and lubricants.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: அமீரக செய்திகள்.
2: ஐக்கிய அரபு அமீரகத்தில் அடுத்த வார தொடக்கத்தில் சில பகுதிகளில் பிற்பகல் வேளையில் மழை பெய்யக்கூடும் என்று தேசிய வானிலை ஆய்வு மையம் எதிர்ப்பு கூறியுள்ளது. அமீரகத்தின் கிழக்கு மற்றும் தென் பிராந்தியங்களில் மீண்டும் நிலையற்ற வானிலை நிலவுவதால் அடுத்த வார தொடக்கத்திலும் சில பகுதிகளில் பிற்பகல் வேளையில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் திங்கட்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் கிழக்கு மற்றும் தென் பிராந்தியங்களில் வெப்பச்சலன மழை மேகங்கள் உருவாகக்கூடும். இதனால் மாலை வேளைகளில் மழை பெய்யும் சாத்தியம் உள்ளது. வானிலை மாற்றங்கள் காரணமாக குறிப்பாக மலை பிராந்தியங்கள் மற்றும் கிழக்கு பகுதிகளில் வசிப்பவர்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்.
1: உலகச் செய்திகள்.
2: ஹோர்மூஸ் நீரிணை வழியாக கப்பல் போக்குவரத்து சாத்தியமில்லை என்று ஈரான் அறிவித்துள்ளது. கடல் போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தும் ஈரான் அரசின் பாரசீக வளைகுடா நீரிணை ஆணையம் ஹோர்மூஸ் நீரிணை வழியாக கப்பல்கள் செல்லும் நடவடிக்கை தற்போது சாத்தியமில்லை என்று தெரிவித்துள்ளது. பிராந்தியத்தில் அமெரிக்க ராணுவ படைகளின் தொடர்ச்சியான ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகள் காரணமாக இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக அவ்வமைப்பு அறிக்கை வெளியிட்டுள்ளது.
1: தமிழக செய்திகள்.
2: தேர்தல் வழக்குகள் நிலுவையில் உள்ள திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை, பெருந்துறை, அம்பாசமுத்திரம் ஆகிய தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க விதிக்கப்பட்ட தடையை ஆகஸ்ட் 24 வரை நீட்டித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நடந்து முடிந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் இரு தொகுதிகளில் போட்டியிட்ட முதல்வர் விஜய் திருச்சி கிழக்கு தொகுதியை ராஜினாமா செய்தார். அதேபோன்று கரூர் தொகுதி எம்எல்ஏ எம் ஆர் விஜயபாஸ்கர், விராலிமலை தொகுதி எம்எல்ஏ சி விஜயபாஸ்கர், பெருந்துறை எம்எல்ஏ குமார், அம்பாசமுத்திரம் எம்எல்ஏ இசக்கி சுப்பையா ஆகியோர் ராஜினாமா செய்துள்ளனர். இவர்களின் வெற்றியை எதிர்த்த தேர்தல் வழக்குகள் நிலுவையில் உள்ளபோது இந்த தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க தடை விதிக்குமாறு நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருந்தது. எனவே அதற்கு விதிக்கப்பட்ட தடை தொடர்ந்தும் நீட்டிக்கப்படுவதாக நீதிமன்றம் அறிவித்துள்ளது.

0: விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு 6000 ரூபாய் வழங்கும் பிரதமரின் கிசான் திட்டம் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதற்காக 3.15 லட்சம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் மத்திய அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், பிரதமரின் விவசாயிகள் கௌரவ நிதி திட்டத்தை அடுத்த 5 ஆண்டுகளுக்கு தொடர பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
0: இலங்கை பாராளுமன்றம் எதிர்வரும் August 4-7 வரை கூடவிருப்பதாக பாராளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரோஹனதீர தெரிவித்துள்ளார். குறித்த பாராளுமன்ற அமர்வு வாரத்துக்கான அலுவல்கள் சபாநாயகர் டாக்டர் ஜெகத் விக்ரமரத்னவின் தலைமையில் அண்மையில் நடைபெற்ற பாராளுமன்ற அலுவல்கள் பற்றிய குழு கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். August 4 செவ்வாய்க்கிழமை முற்பகல் 11:30 முதல் பிற்பகல் 5 மணி வரை கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு தொடர்பான குறை நிரப்பு மதிப்பீடு மற்றும் கணக்காய்வாளர் தலைமையின் சம்பளம் தீர்மானிக்கப்படுதல் தொடர்பான தீர்மானம் என்பன விவாதிக்கப்பட்டு நிறைவேற்றப்பட
1: உள்ளன.
0: ஃபிஃபா தலைவர் இன்ஃபான்டினோவின் மூத்த ஆலோசகர் ராஜினாமா செய்துள்ளார். ஜியானி இன்ஃபான்டினோ முன்வைத்துள்ள கால்பந்து போட்டிகளில் தனியார் முதலீட்டாளர்களுக்கு பங்குகளை விற்பனை செய்யும் திட்டத்துக்கு எதிர்ப்பு வலுத்துள்ள நிலையில் அவரது மூத்த ஆலோசகர் கார்லஸ் கோட்டெய்ரா பதவியை ராஜினாமா செய்துள்ளார். இந்த திட்டம் குறித்து கோட்டெய்ரோ, இது கால்பந்துக்கு மோசமான ஒப்பந்தம், இது கால்பந்தின் எதிர்காலத்தை அடமானம் வைப்பதற்கு சமம் என்று கடுமையாக விமர்சித்தார். அவரது ராஜினாமாவுக்கு சில மணி நேரங்களுக்கு முன்பு ஆசிய கால்பந்து கூட்டமைப்பு ஜியானு இன்ஃபான்டினோவின் திட்டத்துக்கு தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்துவதாகவும் தெரிவித்தது. அடுத்த செய்தி சுருக்கத்தை 7 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982.
0: பாடலாசிரியர் முத்துக்குமார்
2: brought to you by SS Bucket Biryani, தேரா துபாயில அவங்க 4வது பிரான்ச கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.

0: ஐ திங்க் இன்ஸ்டாகிராமில் ஒரு நாள் ஸ்க்ரால் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு மசாஜர் ஒன்று என் கண்ணில் பட்டுச்சு. ஓகேவா? அது வந்து எப்படின்னா அந்த கையெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும், நீங்களும் பார்த்துருக்க சான்ஸ் இருக்குது. அதை நான் வந்து அந்த ஆடில் அவங்க எப்படி காட்டினாங்கன்னா, அப்படி நம்ம தோளில் ஒரு பேக் மாதிரி ஒரு கையில் ஒரு ஸ்ட்ராப் கொடுத்துருப்பாங்க, பேக் மாதிரி மாட்டிக்கிட்டிங்கன்னா அப்புறம் சுவிட்ச் ஆன் பண்ணிட்டீங்கன்னா ஆக்சுவலாக பின்னாடி நின்று ஒரு ஆள் இப்படி கை வச்சு மசாஜ் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும், ரிலாக்ஸ்டாக இருக்கும்னு சொல்லி சொன்னாங்க. அதை வாங்கி வச்சு ஒரு ஓரத்தில் அது தூங்குது. த மோஸ்ட் யூஸ்லெஸ் ஐட்டம் ஐ ஹவ் பாட்னா அதுதான். இதை நம்ம வாங்கிடுவோம், இதை வாங்கினா சூப்பராக இருக்கும் அப்படின்ற நினப்பில் வாங்கி, ஆனால் ஒவ்வொரு பொருளும் நம்ம கண்ணில் பார்க்கும்போது நமக்கு ஒரு மாதிரி தெரியும், ஆனால் அது வாங்கி ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணும்போது ஐயோ இதை போய் காசு கொடுத்து வாங்கிட்டோம்ன்ற மாதிரி சில நேரம் இருக்கும். இந்த மாதிரி மினிமம் 10 பொருளாவது இருக்கும் எல்லாத்துக்கிட்டையும், ஏதாவது ஒரு பொருள் சொல்லுங்கள் வாங்கி யூஸ்லெஸ்ஸாக இருக்குங்க. ஏன் வாங்கினேன்னு எனக்கு தெரில, காசுக்கு தண்டமாக வாங்கி வச்சுட்டேன், ஐயோ இப்போ என்ன பண்ணுறது அந்த மாதிரி எதாவது இருக்கும். வாங்கி சொல்கிறீங்களா எனக்கு வேணுன்றத? நீங்கள் கண்டிப்பாக வச்சுருப்பீங்க. ஏதாவது வந்து அது விலை எத்தனை வந்தரம் கூட இருக்கலாம் அது, ஆனால் அது யூஸ்லெஸ்ஸாக ஒரு ஓரத்தில் தூங்கணும் உங்கள் வீட்டில் அந்த மாதிரி பொருள். என்ன பொருள்? வணக்கம்
1: ஹபீபி,
0: எப்படி இருக்கீங்க? நல்லா
1: இருக்கேன்.
0: நன்றி.
1: அதே சேம் மசாஜர் தான் நானும் வாங்கினேன்.
0: என்னோட சும்மா தான் அனுப்பி
1: வைக்கிறேன்.
0: அப்படியா, காசு வந்து சாத்திருப்பி?
1: வந்துருச்சு. பட் ஆனால் டேக் டைம் ஆக்சுவலி, இவங்க ஏதோ தேர்ட் பார்ட்டி வாங்குறாங்க, டோட்டல் லயபிலிட்டி சோர்ஸ்.
0: ஓகே ஓகே. நீங்கள் வந்து இந்த மாதிரி ஐட்டம்லாம் நம்ம வாங்க போகுது இல்லை, சில நேரம் ஒரு 2 நிமிஷம் வேணுமா வேணாமல் யோசிச்சாலே வேணான்னு தோணும். நம்ம அதெல்லாம் பண்ணுறது இல்லை, டக்குன்னு வாங்கிடுறது அவசரப்பட்டு. என்ன
1: அட்வர்டைஸ்மெண்ட் அப்படி காட்டுறாங்க, அட்ராக்டிவாக இருக்குது. ஆ, அந்த வீடியோ பார்க்கும் போதே ஐயோ.
0: ஆமாம் ப்ரோ,
1: அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கு.
0: ஆமாம்,
1: நீங்க
0: அப்படி ஏமாந்ததுல நானும் ஒருத்தர் நான் 170 திரம்ஸ்க்கு வாங்கி சும்மா வச்சிருக்கேன்.
1: நல்லாதான் இருக்கும்
0: போல, நம்ம தான் ஏமாந்து ஏதோ டூப்ளிகேட் வாங்கி வச்சிருக்கோம்.
1: அவர்
0: பேர் வந்து பாலா. அதை வச்சுதான் ஸ்டார்டே பண்ணோம். பட் எனிவேஸ், இன்னொரு கண்டென்ட் ரெடி ஆயிட்டு இருக்கு, இன்னைக்கு
1: போட்டுருக்கோம்.
0: எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட். ஓகே, தேங்க் யூ.
1: You know, he used to make a mimicry of all the actress.
0: Yeah, yeah.
1: And
0: பாட்டு வந்துட்டு இருக்கு. Back to back.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: டைமண்ட் வாங்குறதுக்கு பல காரணங்கள் இருக்கு. சில சமயம் மனசுக்கு பிடிச்சவங்களுக்காக, ஆர் சம்டைம்ஸ் நமக்கு நாமே கொடுத்துக்கிற ஒரு சின்ன கிஃப்ட். காரணங்கள் பல இருந்தாலும் எங்க வாங்குறோங்கிறது ரொம்ப முக்கியம்.
2: டெய்லி வியர்க்கு ஸ்டைலிஷான டிசைன்ஸ், ஸ்பெஷல் அகேஷன்ஸ்க்கு ஸ்டன்னிங்கான டைமண்ட் ஜுவல்லரி, எதுவா இருந்தாலும் தனிஷ்கனா நம்பிக்கையும் தரமான கிராஃப்ட்மேன்ஷிப்பும் கேரண்டி.
1: தனிஷ்கோட ஃபெஸ்டிவல் ஆஃப் டைமண்ட்ஸ் இஸ் பேக். Cherry on top, diamond value 20% flat off, plus old gold exchange 100% valuation. மற்றும் diamond purchase exchanged gold கூடவே கிராமுக்கு 15 dirhams வரைக்கும் எக்ஸ்ட்ராவும் கிடைக்கும்.
2: Visit your nearest Tanishq showroom today. இப்போ ஹம்தான் ஸ்ட்ரீட் அபுதாபில flagship ஸ்டோரும் ஓபன் பண்ணிருக்காங்க.
1: மூணு வரைக்கும் எண்ணும் போது வாழ்க்கையே எவ்வளவு மாற போகுது தெரியுமா?
3: எல்லார கேமரா பாருங்க, ரெடி 1 2 3.
1: இப்போ மூணு நாளைக்கு ஒரு அதிசயம் நடக்க போகுது. லூலு வழங்கும் பிக் 3 days சேல். இப்ப சேவ் பண்ணுங்க, இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு. July 31 முதல் August 2 வரை வெறும் 3 நாட்கள் மட்டும். எல்லா கேட்டகரியிலும் பெரிய சேவிங்ஸ் உங்களுக்காகவே காத்துக்கிட்டு இருக்கு. லூலு பிக் 3 days சேல் UAE முழுவதும் உள்ள அனைத்து லூலு ஸ்டோர்களிலும் கிடைக்கும்.
4: லூலு, where the world comes to shop.
5: அலன் சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா டிரான்சாக்ட் பண்ணி உங்க பணத்தை டபுள் பண்ணுங்க. இந்த சம்மர்ல அலன் சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா நீங்க பண்ற ஒரு டிரான்சாக்ஷன் மூலமா உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 dirhams இன் கேஷ் அண்ட் அ பிராண்ட் நியூ ஜெட் ஆர் T1 கார் வின் பண்ணுங்க. வாலிட் அண்டில் 13th August. TNCs apply. Download the Alan Sari Exchange app now.
6: வெளிநாட்டுல வேலை பாக்குற நமக்கு எதை பார்த்தாலும் வாங்கலாம்னு தோணும், பட் நம்ம லைஃப் பத்தி நமக்கு தான் தெரியும். திங்க் பண்ணுங்க, இப்பவே உங்க சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க.
7: ப்ராப்ஷலோட ஆடி ஐலசா ஆஃபர்ல உங்க ட்ரீம் லேண்ட நீங்க பர்சேஸ் பண்ணலாம்.
8: பூந்தமல்லி, மறைமலை நகர், ஸ்ரீபெரும்புத்தூர், கொடைக்கானல் மற்றும் பல பிரைம் லொகேஷன்ஸ்ல ரேரா அண்ட் DTCP அப்ரூவ்ட் இடங்களை வாங்கலாம். 80% பேங்க் லோனோட வெறும் 8 லட்சத்துல இருந்து நீங்க UAE ல இருந்தே பிளாட்ஸ் புக் பண்ணலாம். ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 234 ரூபாய் டிஸ்கவுண்ட். 1000 ஸ்கொயர் ஃபீட் வாங்கினா 234,000 ரூபாய் கம்மியாகும்.
7: இந்த ஆஃபர் August 2 மட்டும்தான். Building opposite to Bujmanல 10 AM to 10 PM நடக்கிற ஈவென்ட்ல உங்க பிளாட் புக் பண்ணுங்க. கால் ஆர் வாட்ஸ்அப் 056-415-4242. பிளாட்னாலே ப்ராப்ஷல் தானே.
9: எனக்கு சக்கரை வியாதி.
10: சுகரா? இது எத்தனை நாளா?
9: ரத்த கொதிப்பு வந்தப்போ அதுவும் சேர்ந்து வந்துருச்சு.
10: ஒரு உடம்புக்குள்ள 1 கோடி வியாதியா
9: சார்?
8: இந்த அளவுக்கு உங்க பாடியில பிரச்சனை இருந்தா கூட நீங்க ஆயுர்வேத முறையில வேதாமிருதா ஆயுர்வேதா கிளினிக்ல சரி பண்ணிக்கலாம். 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2ல சந்திக்கலாம்.
7: இன்ட்ரோடக்டரி ஆஃபரா அபியங்கம், கிழி, ஸ்டீம் பாத் மற்றும் ஃபேஸ் பேக் எல்லாம் சேர்த்து வெறும் 149 திரும்ஸ் தான்.
11: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
12: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
13: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
14: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளியும் ஒளியும் பார்த்துட்டு இருக்க.
7: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போட செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
15: Brought to you by
7: Plots Nale Propshal Dane. For details call 056-415-4242.

0: வெல்கம் பேக். நான் பிராவோ அண்ட் யூ லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். இந்த கார் வாங்கினப்போ, கார் வாங்கும்போது இந்த காருக்கு தேவையான சில பல ஆக்சசரிஸ்ன்னு சொல்லிட்டு இந்த ஆன்லைனில் சிலதெல்லாம் வித்துட்டு இருந்தது. அதில் நான் வாங்கி கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆக போகுது. சரியா? அப்போது சரி, புது காராக வாங்குகிறோம், கொஞ்சம் ஸ்க்ராட்ச் எல்லாம் இல்லாமல் இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த காருக்குள்ளே ஏறும்போது கீழே அந்த கார்பெட் இருக்கும் இல்லையா, அந்த கார்பெட்டுக்கு சைடில் வந்து ஒரு சின்ன ஸ்டிக்கர் மாதிரி, அதில் அது மேலே கால் வச்சு தான் உள்ளே வருவாங்க எல்லாருமே, அந்த மாதிரி அந்த இடம்னு வச்சுக்கோங்களேன். ஆமாம், அந்த இடத்துல ஒரு ஸ்டிக்கர் மாதிரி. சரியா? அது வாங்கிட்டேன் நான், அதை வாங்கி ஒரு வாட்டி போட்டுட்டேன், நான் 2 வாங்கினேன், ஒன்று போட்டு நல்லாவே இல்லைன்னு சொல்லிட்டு அதை கீழ்ச்சிட்டேன், இன்னொன்று அப்படியே சும்மா அப்படியே இருக்கு. யூஸ்லெஸ்ஸான ஐட்டத்தில் இது ஒன்று. இந்த மாதிரி ஆசைப்பட்டு வாங்கியிருப்பீங்க, ஆனால் சுத்தமாக வந்து உபயோகமே இல்லாமல் உங்கள் வீட்டை சுற்றி இடத்த அடைச்சிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒரு பொருள், அது ஏன் வாங்கினீங்க, அது என்ன பொருள், அதான் வந்து இன்றைக்கி பேச ஆரம்பித்தோம். 6:30 ஆயிடுச்சு சார். வணக்கம்.
1: ஹலோ.
0: ஹலோ, வணக்கம் மேடம்.
1: ஹாய் ப்ரோ, ஹவ் ஆர் யூ?
0: நல்லா இருக்கேன். என்ன ரொம்ப தெரிஞ்ச ஒரு வாய்ஸ் மாதிரி இருக்கு.
1: யார்? ஃபர்ஸ்ட்
0: டைம். ஓகே, அப்போ தெரியாத வாய்ஸ் தான். பேர் சொல்லுங்க. என்
1: பேர் வித்யா. I'm from Coimbatore.
0: ஓகே ஓகே ஓகே. Coimbatore ல இருந்து.
1: சோ நீங்க தான் டைம் பாஸ் நான் டிரைவிங் டைம்ல.
0: யா டைம். ஓகே வித்யா, வாட் யூ டு வித்யா?
1: ஆமா, டே போயிட்டு இருக்கு.
0: இல்ல என்ன செய்றீங்க, என்ன லைக் என்ன வர்க் பண்றீங்களா, இல்ல யூ ஆர் ஹவ் என்ன ஐ மீன் சரி ஓகே விட்டுறோம், என்ன யூஸ்லெஸ்ஸான பொருள் வச்சிருக்கீங்க? ஜி
1: ஆக்சுவலி நான் ஒரு கம்பெனில ஜாயின் பண்ணேன்.
0: சரி,
1: அந்த டைம்ல அவங்க சொன்னாங்க, சி நாங்க எல்லாமே லக்ஸரி கிளைண்ட், நீங்க போட்ற ட்ரெஸ்ஸிங், நீங்க யூஸ் பண்ற ஐட்டம்ஸ் எல்லாமே பயங்கர லக்ஸரியா இருக்கணும்னாங்க.
0: லக்ஸரியா அந்த மாதிரி சம்பளம் கொடுக்குறங்களா?
1: Even you can spend like you know 5,000-7,000 for blazer or your cosmetics whatever it is.
0: Okay.
1: இவங்க சொன்னாங்கன்னு சொல்லி நாமளும் என்ன சொல்ற லக்ஸரி பேக்ஸ் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு கடைசியில் அவ்வளவு காசு கொடுத்து வாங்கி அதை எடுத்துட்டு போறதுக்கு தினமும் கஷ்டமா இருக்கும், ஐயோ எடுத்துட்டு போய் அழுக்கு பண்ணிடுவோமோ என்ன பண்ணிடுவோமோ அப்படின்ட்டு. சோ இன்னும் ஒரு 3 பேக் என் பீரோல தூங்கிட்டு இருக்கு கிட்டத்தட்ட 1 வருஷமா.
0: சரி ஓகே, அப்போ இந்த விலை ஜாஸ்தியாக ஒரு பொருள் வாங்கிட்டா இதான் பிரச்சனையே, இங்கெல்லாம் எடுத்துகிட்டு போகணுமா அங்கெல்லாம் எடுத்துகிட்டு போகணுமான்னு யோசிச்சு யூஸே பண்ண மாட்டோம் நம்ம.
1: ஆமாம், இது கொஞ்சம் ஆஃபீஸ் அழுக்காயிருமே, அதுவுமே வந்து we have to buy like luxury na konjo light shades ada use pananum.
0: Okay, idu enna vela seringa, why do they demand you to buy luxury items only, enna enna seringa neenga?
1: Puriyala bro,
0: enna enna work pandringa?
1: Na vandu HR manager ah bro.
0: En okay, endha department, enna industry?
1: Actually luxury fit out joinery, Chanel, Dior, Sephora and the mari industry ku vandu naanga pandra joinery items. நீங்க இப்போ துபாய் மால ஷோரூம்
0: போறீங்கன்னு
1: வச்சுக்கோங்களேன்,
0: கோயம்புத்தூர். கோயம்புத்தூர்னு சொன்னீங்கல்ல, நான் கேட்டேன், வந்து கொஞ்சம் லைட்டா கீழக்கிற பாஷை பேசுனீங்களா லைட்டா, அதனால அப்படி. சரி ஓகே, எங்க கோயம்புத்தூர்ல நீங்க?
1: கோயம்புத்தூர்ன்னு சொந்தராபுரம் the melody, the song.
0: Okay, okay.
1: So I like the, I think, I don't know, enna reason, avoda favorite song. எனக்கு கேட்க முடியுமா? So நம்மளுக்கு அது பிடிக்கும். அவருக்காக ஒரு dedication.
0: Light-ஆ கொளுத்தி போட வேண்டியதான். சரி மேடம், கண்டிப்பா play பண்ணிடுறேன்.
1: Okay, thank you bro.
0: Thank you, okay. First time. நிறைய first time callers இருக்கீங்க, அப்பப்போ கால் பண்றீங்க. தினம் இந்த வாரம் ஃபுல்லாவே நான் ஈச், அதாவது ஒரு ஒரு ஒரு காலர், ஐ மீன் ஒரு காலர்கிட்ட பேசியிருக்கேன் நான். யோ டக்குன்னு சொல்ல ஓகே, இந்த நான் இந்த வாரம் ஃபுல்லாகவே ஒரு சரி, ஆனால் நான் சொல்ல வந்தது கரெக்டாக இருந்தாலும் ஃபார்ம் பண்ணி சொல்ல முடில, உங்களுக்கு மீனிங் புரிஞ்சால் ஓகே இல்லைன்னு விட்டுருங்க. பட்டாசுலேருந்து சில்ப்ரோ பாட்டு வருது, கேட்டு முடிங்க. ஐ வில் பி பேக். நம்ம ப்ராவோ லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம் நம்பர் ரேடியோ நம்பர் மியூசிக். ஓகே, தனுஷ் பாடியிருப்பார், விவேக் மோவின் இசையில் நல்லா ஜாலியாக இருக்கும்.

0: We'll be back after a short commercial break.
1: ஜாய் ஆலுகாஸ்ல உங்களுக்காக தி ஜாய் ஆஃப் சம்மர். இந்த சம்மர்ல உங்க பர்ச்சேசஸ்க்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷ்யூர்டான மிக குறைந்த செய்கூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் ஆலுகாஸ்ல. இனியாக ட்ரிப் பிளான் பண்றீங்களா? ஜிசிசி ஜாய் ஆலுகாஸ்ல நகை வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் ஆகஸ்ட் 9th வரை மட்டும் தான்.
2: ஜாய் ஆலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
3: ஆர்த்ரைட்டிஸ் அண்ட் ஜாயிண்ட் பெயின் பிரச்சனை எல்லாம் இப்போ யங்ஸ்டர்ஸ்க்கே வர ஆரம்பிக்குது. அந்த வலியில இருந்து நிரந்தரமா விடுபட இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. @ ஆயுர்ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓயசிஸ் அண்ட் DIP1 துபாய்.

0: மூணு வரைக்கும் எண்ணும் போது வாழ்க்கையே எவ்வளவு மாறப்போகுது தெரியுமா?
1: எல்லாரும் கேமரா பாருங்க, ரெடி 1 2 3.
0: இப்போ மூணு நாளைக்கு ஒரு அதிசயம் நடக்க போகுது. லூலு வழங்கும் பிக் 3 days சேல். இப்ப சேவ் பண்ணுங்க, இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு. July 31 முதல் August 2 வரை வெறும் 3 நாட்கள் மட்டும். எல்லா கேட்டகரியிலும் பெரிய சேவிங்ஸ் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. லூலு பிக் 3 days சேல் UAE முழுவதும் உள்ள அனைத்து லூலு ஸ்டோர்களிலும் கிடைக்கும்.
2: லூலு, where the world comes to show.

0: 6:47 வெல்கம் பேக். நான் ப்ராவோ, யூ லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். அது நம்ம வீட்டுக்குள்ளலாம் வந்து ஒரு மினிமம் லைட்டிங்லேயே உட்காந்து பழகிட்டுமா. இப்போ எங்கள் ஆஃபீஸில் வந்து ஏதாவது ஷூட் பண்ணுறோம் அப்படின்னா நாங்கள் ஒரு 250 டியூப்லைட்டை ஒரே ரூம்குள்ளே போட்டு வச்சுருக்கோம். நல்ல லைட்டிங்கில் வீடியோ உங்களுக்கு குவாலிட்டியாக கொடுக்கணுன்றதுக்காக. ஆனால் அந்த லைட்டை ஆன் பண்ணும்போது கண் வந்து அப்படியே ஃபுல்லாக இந்த காலங்காத்தில் இந்த மத்தியானம் நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கி எழுந்துக்கும் போது ஒரு மணி நேரம் தான் தூங்கியிருப்போம், ஆனால் கண்ணை முழிக்கிறப்போ அடுத்த நாள் மாதிரி ஒரு ஃபீல் வந்துருமா, அப்படி இருக்கும். ஏதோ டைம் ட்ராவல் பண்ணி பிளாக் ஹோல்குள்ளே பூந்து போன மாதிரி இருக்கும். 2 செகண்ட் இந்த லைட் ஆன் பண்ணும்போது ஓ காட், வெல்கம் பேக். அண்ட் வாங்கினதுல யூஸ்லெஸ்ஸான பொருள், எதுக்கு இந்த பொருள் இருக்குன்னே தெரில சார் அப்படின்னா என்ன? வணக்கம். நல்லா இருக்கேன். நீங்களும் தினம் ஃபோன் பண்றீங்க, நானும் தினம் நல்லா இருக்கேங்கிறேன். யார் பேசுறது? யாருங்க உங்க பேர் என்ன?
1: முகமது. முகமது
0: என்ன வாங்கி வச்சிருக்கீங்க? முகமது
1: இல்ல, இந்த வெஹிக்கிள் போறதுக்காக மொபைல் ஹோல்டர் வாங்கி வச்சதுதான். அது வாங்கி வாங்கி வாங்கி சும்மா இருக்கிறதுதான் மிச்சமா இருக்கே தவிர யூஸ் பண்ற மாதிரி தெரியல.
0: ஏன் ப்ரோ, ஹோல்டர் தானே இப்படி மாட்டி விட்டு நீங்க பாட்டுல யூஸ் பண்ண வேண்டியதுனா?
1: சும்மா சீப்புன்னு சொல்லிட்டு வாங்கிடுறோம் ப்ரோ. அது வாங்கினா 2 நாள்ல கூட வர மாட்டேங்குது.
0: ஓ, உடஞ்சிருதா?
1: ஆமா, இப்ப சீக்கிரமா உடஞ்சிருது. வாங்கி 4 நாள் உடஞ்சிருந்தா
0: இல்ல. இப்போ எவ்வளவு? சரி, சுமார் எவ்வளவு ஹோல்டர் வாங்கிருப்பீங்க? இந்த மாதிரி
1: சுமார் ஒரு 5-6 வாங்கிருப்பேன் நானு.
0: எல்லாமே சீப்புன்னு வாங்கி,
1: எல்லாமே சீப்புன்னு வாங்கினதுதான் சொல்ற மாதிரி நமக்கு நம்மளே வச்சுக்கிறது. வாங்கியிருந்தா ஒரே செலவா வச்சு வாங்கியிருந்திருக்கலாம். பட் அதுல ஒரு கிலோ பண்ணி
0: எவ்வளவு எவ்வளவு வாங்கினீங்க? ஒரு ஒரு ஹோல்டரும் ஒரு 15 திரம்ஸ் இருக்குமா?
1: ஒரு 15 ஆமா.
0: இப்ப மொத்தமா நீங்க 5 ஹோல்டருக்கு எவ்வளவு செலவு பண்ணிருப்பீங்க? 100 திரம். சரி, நான் வந்து உங்களுக்கு ஒன்னு சொல்றேன், சரியா? உங்களுக்கு பேட்மேன் பிடிக்குமா? பேட்மேன் பிடிக்கும் தானே? ஆக்சுவலி என்கிட்ட இருக்கு, நான் வந்து பேட்மேன் மொபைல் ஹோல்டர்னு அமேசான்ல கிடைக்கும். அது ஒரு 100 திரம் சம்திங் நினைக்கிறேன், சரியா? நான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கினேன். அது இன்னும் என்கிட்ட அப்படியே தான் இருக்கு. நான் தினம் தான் போன் வச்சுப்பேன். அண்ட் மொரோவர், இப்ப போன்ல வந்து ஹோல்டர் போட்டா சப்போஸ் நிறைய பேர் ஃபோனை அப்படியே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேமராஸ் நிறையா பார்க்குதான், ஏஐ கேமராஸ் நிறையா. ஸோ அதனால ஃபைன் வருதுன்னு சொல்லி நான் படிச்சுட்டு இருந்தேன். நீங்கள் பெட்டர் போடாமல் இருக்கிறது நல்லது.
1: ஓகே, அதனால தான் 2 நாளைக்கு முன்னாடி கூட காலையில் நிவேதா கூட சொன்னாங்க.
0: நிவேதாவா?
1: சாரி, நிவேதா
0: கீர்த்தனாவா?
1: கீர்த்தனா சொன்னாங்க. சாரி, கீர்த்தனா சொன்னாங்க.
0: ஓ, ஓகே ஓகே.
1: ஆமாம், இந்த மாதிரி மொபைல் யூஸ் பண்ணாதீங்க ஹோல்டர் வச்சு அப்படின்ற மாதிரி
0: என்ன
1: பஸ்ல பாட்டுலாம் பாடியிருக்கேன். நீங்க தான் இல்ல
0: அலைன் அலைன் போனமே அப்போ.
1: யா யா யா,
0: அலைன். ஓகே, நான் தனியா என்னோட கார்ல வந்துட்டு
1: இருக்கேன். ஆமா, கார்ல நீங்க வந்தீங்க.
0: யா யா யா யா, ஓகே. எனிவேஸ், ஹோல்டர் வாங்கணும் அப்படினா ஒரு 100 திரம்ஸ்க்கு வாங்குங்க, அப்பதான் ஸ்டிஃபா இருக்கும். இல்லட்டினா இப்ப போன் நானே ஹோல்டர் கைட்டி தான் வச்சிருக்கேன் இப்ப கொஞ்ச நாளா, சரியா?
1: சரியா, அது என்னதான் யூஸ் பண்ணாலும் கையில எடுத்து யூஸ் பண்ற மாதிரி அந்த கம்ஃபர்ட்டபிள் வர மாட்டேங்குது. சரி, ஓகே அப்படின்ற மாதிரி சொன்னா சம்டைம்ஸ் தோண
0: ஆரம்பிச்சிருக்கு. எஸ், அதனால பார்த்து போன் யூஸ் பண்ணாதீங்க வண்டி ஓட்டுறப்ப. ஓகே
1: ஓகே,
0: தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து இப்படி பார்ப்பார் அடுத்து 2 செகண்டுக்கு. கோல்டன் சாங் ஆஃப் தி இயர்ல நேரம் படத்துலேருந்து பாட்டு கேட்டு முடியுங்கண்ணா. ஹரிச்சரன் பாடிருப்பார். அப்படியே ஹரிச்சரன் வந்து பாடியிருக்க மாட்டார். உங்கள் காது கிட்ட வந்து உங்கள் காதுக்கு ஹரிச்சரனுக்கும் உங்கள் காதுக்கும் 1 இன்ச் தான் கேப் இருக்கும். அந்த மாதிரி இருக்கு இந்த பாட்டு, நீ வேணா கேளுங்களேன்.
2: கோல்டன் சாங் ஆஃப் தி Brought to you by Joy Alakasin, Joy of Summer Life, Diamond Jewelry ki free cash vouchers, gold making charges verum 1.99% mudal.

0: குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா டிரான்சாக்ட் பண்ணி உங்க பணத்தை டபுள் பண்ணுங்க. இந்த சம்மர்ல அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா நீங்க பண்ற ஒரு ஒரு டிரான்சாக்ஷன் மூலமா உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் அண்ட் a brand new jet or T1 car வின் பண்ணுங்க. Valid until 13th August. TNCs apply. Download the Alansari Exchange app now.
2: மூணு வரைக்கும் எண்ணும் போது வாழ்க்கையே எவ்வளவு மாற போகுது தெரியுமா?
3: எல்லாரும் கேமரா பாருங்க. ரெடி, 1, 2, 3.
2: இப்போ மூணு நாளைக்கு ஒரு அதிசயம் நடக்க போகுது. லூலு வழங்கும் பிக் 3 days சேல். இப்ப சேவ் பண்ணுங்க, இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு. July 31 முதல் August 2 வரை வெறும் 3 நாட்கள் மட்டும். எல்லா கேட்டகரியிலும் பெரிய சேவிங்ஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. லூலு பிக் 3 days சேல் UAE முழுவதும் உள்ள அனைத்து லூலு ஸ்டோர்களிலும் கிடைக்கும்.
4: லூலு, where the world comes to shop.
5: ALD properties in 4th

0: பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
1: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
2: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: ஒன்னையும் பயப்படி காட்டா. ஓகே, வெல்கம் பேக். உங்களுக்கு ஏதாவது பாட்டு வேணுமா? கண்டிப்பாக வேணும்னு நினைப்பீங்க, அதனால் எனக்கு ஃபோன் அடிங்க. ஒரு 3 நிமிஷம் பாட்டாக கேட்டிங்கன்னா சந்தோஷம், ஏன்னா அந்த பாட்டு ஃபுல்லாக வரும். இல்லைனாலும் பரவாயில்ல, பாட்டு கொஞ்சோண்டு வரும். மீதி பாட்டு நீங்களே மனசுக்குள்ளே பாட்டு ஓட்டிக்கலாம்னு வச்சுங்களேன். ஒரு 3 செகண்ட் தருவணும், அதுக்குள்ளே ஃபோன் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு பாட்டு, இல்லாட்டினா சரியான ஒரு பாட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன், நானே போட்டுருவேன். நான் அப்படி சொல்லும் போது தான் கரெக்டாக எல்லோரும் ஃபோன் அடித்து பாட்டு கேட்பீங்களே. வணக்கம்.
1: வணக்கம்,
0: யார் பேசுகிறீங்க?
1: என்ன
0: பாட்டு வேணும்? ஓகே, உங்களுக்கு பொன் குழந்தையா?
1: சரி,
0: ஐ மீன் டு யூ ஹேவ் எ டாட்டர்? அப்படியா? சரி சரி சரி. ஓகே ஓகே, என்ன வாட்ஸ் யுவர் நேம்?
1: மைமூன்.
0: மைமூனா? ஓகே, நைஸ் நைஸ் சரியா? மைமூன் கேட்டதா சொல்லுங்க, பாட்டு வருது. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. ஜென் நெஞ்சில் ஜில் ஜில் ஜில். இது வந்து ஒரு அப்பா கேட்டிருக்கிறதுனால, 2 வெர்ஷன் இருக்குது, ஃபீமேல் வெர்ஷன் மேல் வெர்ஷன். அதனால் அப்பா கேட்டிருக்கிறதுனால மேல் வெர்ஷனே போட்டுருவோம். அட் சேம் டைம் ஜாயல் காஸ்டில் இந்த சம்மரை ஒட்டி அஷார்ட் லோவஸ்ட் மேக்கிங் சார்ஜஸ் 1.99%லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, அண்ட் 0% டிடக்ஷன் ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்சில். ஓகே, அண்ட் இங்கே இங்கேருந்து இந்தியாவுக்கு போகிறீங்கன்னா இங்கே கோல்டு வாங்கிட்டு போங்க. ஜாயல் காஸ்டில் 15% வரைக்கும் இம்போர்ட் டியூட்டியில் உங்களால் சேவ் பண்ணிக்க முடியும். அண்ட் yeah, 9th August varaikum the offer irukku. You also get additional free cash vouchers on diamond jewelry purchases. Okay guys, I'll see you guys after 7 minutes.
2: The Evening Correct presented by VNCT Global, largest villa developers in South India. For more details contact 0547673111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai nayam mikka nagaigaludan tamilagathilirundu ungalukkaga Dubaiyil Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.
3: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
4: Manasathu dimmittu.

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: மனசு தொட்டு மட்டு
0: நேயர்களின் கனிவான கவனத்திற்கு டைம் செக்.
2: நேரம் இப்பொழுது 7:00 மணி.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of the evening correct is brought to you by Joy Alukasin, Joy of Summer Life. Diamond jewelry ki free cash vouchers, gold making charges verum 1.99% mudal. Old gold exchange ku zero deduction madri pala offers. TNC apply.
2: 89.4 Tamil FM in Seithi Surukkam.
3: Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
4: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: அமீரக செய்திகள்.
4: துபாய் JLT பகுதியில் புதிய முழுமையான மின்சார பேருந்து சேவை எதிர்வரும் ஆகஸ்ட் முதலாம் தேதி தொடங்குகிறது. துபாயின் ஜுமைரா லேக்ஸ் டவர்ஸ் பகுதியில் வசிப்பவர்கள், பணியாளர்கள் மற்றும் பார்வையாளர்கள் நாளை முதல் புதிய முழுமையான மின்சார பேருந்து சேவை மூலம் அப்பகுதிக்குள் எளிதாக பயணம் செய்ய முடியும். JLT லிங்க் என அழைக்கப்படும் இந்த சேவை A முதல் Z வரையிலான கிளஸ்டர்களை உள்ளடக்கும் வகையில் இரண்டு வழித்தடங்களில் இயக்கப்படும் என்று RTE அறிவித்தது.
2: உலகச் செய்திகள்.
4: குவைத் வான்வெளியில் விரோத ட்ரோன்கள் கண்டறியப்பட்டதாக அந்நாட்டு ராணுவம் தெரிவித்துள்ளது. குவைத் ராணுவத்தின் அறிக்கையின்படி ஈரானால் நடத்தப்பட்டதாக கூறப்படும் தாக்குதல்கள் சில முக்கியமான மற்றும் ராணுவ வசதிகளை இலக்காக கொண்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவை குவைத் பாதுகாப்பு படைகளால் எதிர்கொள்ளப்பட்டு அழிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இச்சம்பவத்தில் ட்ரோன்களின் சிதைவு துகள்கள் விழுந்ததாகவும் சில சொத்து சேதங்கள் ஏற்பட்டதாகவும் ஆனால் மனித உயிரிழப்புகள் எதுவும் பதிவாகவில்லை என்றும் குவைத் ராணுவம் தெரிவித்துள்ளது.
2: தமிழக செய்திகள்.
4: கடந்த 10 நாட்களில் மட்டும் நாமக்கல், கரூர், திருப்பூர், சேலம், சிவகங்கை மற்றும் தேனி ஆகிய மாவட்டங்களில் 6 முதியவர்கள் படுகொலை செய்யப்பட்டுள்ளதாக வெளியாகியுள்ள செய்திகள் நெஞ்சை பதைப்பதைக்க வைப்பதாக தமிழ்நாடு மாநில பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். மக்களின் நம்பிக்கையை காப்பாற்றும் செயல்திறன் இல்லை என்றால் முதல்வரும் அவரது அமைச்சர்களும் கூண்டோடு பதவி விலகிக் கொள்ளட்டும் என அவர் தெரிவித்தார். இது தொடர்பில் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், ஆட்சிக்கு வந்து 2 மாதங்கள் கழித்தும் கூட தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கை கட்டுக்குள் வைத்துக் கொள்ள முடியாத முதல்வர் விஜயின் நிர்வாக திறனின்மை கடும் கண்டனத்துக்குரியது என்று விமர்சித்துள்ளார்.
2: இந்திய செய்திகள்.
4: பிரதமர் நரேந்திரமோடியின் வினாத்தாள் கசிவு தடுப்புச் சட்ட திருத்த மசோதா குறித்து நள்ளிரவு இன்ஸ்டாகிராம் செல்ஃபி வீடியோவை கருப்பான்பூச்சி ஜனதா கட்சியின் நிறுவனர் அபிஜித் தீப்கே விமர்சித்துள்ளார். நாட்டின் எதிர்காலத்தை விட உங்கள் சர்மம் அதிக பொலிவுடன் இருக்கின்றது என்று அவர் கூறியுள்ளார். நாட்டின் தேர்வு முறையில் முக்கிய சீர்திருத்தங்களை மேற்கொள்வதற்கும் வினாத்தாள்களை கசிய விடுபவர்களுக்கும் எதிராக கடுமையான நடவடிக்கை எடுப்பதற்கும் வழிவகுக்கும் வினாத்தாள் கசிவு தடுப்பு திருத்தச் சட்ட மசோதா நாடாளுமன்றத்தில் அண்மையில் நிறைவேறியது. இந்த மசோதா நிறைவேறியதைத் தொடர்ந்து பிரதமர் நரேந்திரமோடி தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் நேற்றிரவு செல்ஃபி வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் கடந்த காலங்களில் இருந்த மத்திய மற்றும் மாநில அரசுகள் வினாத்தாள் கசிவு என்ற மிகப்பெரிய சவாலை எதிர்கொண்டு வந்ததாகவும் இதனால் கோடிக்கணக்கான மாணவர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். இந்த மாதிரியான மோசடிகளில் ஈடுபடுபவர்களுக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறியிருந்தார்.
2: இலங்கை செய்திகள்.
4: 2024 முதல் 2026 இதுவரையான காலப்பகுதியில் 3,811 மில்லியன் ரூபாய் மதிப்பிலான சட்டவிரோத சொத்துக்களை அரசாங்கத்துக்கு பொறுப்பேற்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் எஃப் யூ வுட்ல தெரிவித்தார். முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாட்டின் கீழ் இலங்கை போலீசாரின் பங்களிப்பு குறித்த அண்மைக்கால தகவல்களை அறிவிக்கும் விசேட ஊடக சந்திப்பில் அவர் இதனை கூறினார். இதன்படி 2024 1,490 மில்லியன் ரூபாய் பெறுமதியான சட்டவிரோத சொத்துக்களை முடக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இத்துடன் இன்றைய நாளுக்குரிய செய்திச் சுருக்கங்கள் யாவும் நிறைவடைந்தன. எமது விரிவான செய்தி அறிக்கையினை 8 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
2: செய்தி சுருக்கம் was brought to you by Dhanya Group of Companies since 1982.

0: ஓகே, ஏழே கால் ஆயிடுச்சு. We are so close to start this weekend. இனி நைட் எங்க போக போறீங்க நீங்க? நான் வந்து இன்னைக்கு நைட் எங்க திரும்பி வருவேன்? நான் வந்து இன்னைக்கு நைட் ஒரு 8:30 ஒரு 9:30 வந்து கைட் பீச்சில் இருப்பேன். ஆமாம், நான் நினப்பேன் இப்போ முன்னாடிலாம் வந்து வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை இந்த மாதிரி வீக்கெண்ட் அப்போ ஈவினிங் தான் நமக்கு எப்பவுமே பிளான் இருக்கும். என்னடா பிளான் இல்லாமல் நீங்கள் பாட்டில் என்னடா ஜிம்மில் இருக்கீங்க, என்னடா நீங்கள் பாட்டில் தனியாக சுற்றிட்டு இருக்கீங்க, என்னடா நீங்கள் பாட்டில் தனியாக பீச்சில் உட்காந்துட்ருக்கீங்க, இதெல்லாம் எனக்கு ஃபஸ்ட்டு தோணும். ஆனால் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பீஸ்ஃபுல் திங்ஸ் டு டூ ஆன் அ வீக்கெண்ட் இஸ் உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு விஷயத்த தனியாக போய் பண்ணுறது. எனக்கு வந்து ரன் பண்ணுறது ரொம்ப பிடிக்குங்கிறதுனால இன்றைக்கி நைட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து பீச்சு, கைட் பீச்சில் யாராவது இருக்கீங்கன்னா வாங்க. அந்த கைட் பீச்சில் ஒரு டீ கடை ஒன்று இருக்குது, ஒரு மூலையில் இருக்கும் அந்த டீ கடை. அந்த டீ கடைலாம் டீ வந்து இட்ஸ் இல் பி வெரி ஓவர் ப்ரைஸ்ட் அண்ட் ஐ டோன்ட் லைக் தட் சாய் அட் ஆல், பட் ஸ்டில் அது ஒரு நல்ல ஸ்பாட். ஓகே, ஸோ ஏன் பர்சனல் ஒப்பீனியன் தான் சொன்னால் நீங்கள் பாட்டில் எங்கேயாவது போய் கம்ப்ளைண்ட் பண்ணி விட்றாதீங்க. ஸோ அதனால் அங்கே நான் நிறைய நம்ம தமிழ் பசங்களை அங்கங்கே அப்பப்போ மீட் பண்ணுவேன். நான் எப்பவுமே அங்கே கைட் பீச்சில் ரன் பண்ண போவேன். ஸோ இன்றைக்கி எப்படியும் அங்கே தான் இருப்பேன். இஃப் யூ கைஸ் ஆர் தேர் ஃபீல் ஃப்ரீ டு கம் அண்ட் யா, நீ யார் கூட அதை சேர்ந்து ரன் பண்ண. இப்போ எப்போவுமே சாயங்காலம் 6 மணி 7 மணிக்கெலாம் அங்கே போவேன் நான். அங்கே அந்த ஏரியாவை தாண்டி இன்னொரு ஏரியா இருக்குது ரன் பண்ணுறதுக்கு. அங்கே போனால் நான் ஒரு 6 மணி 7 மணிக்கெலாம் நிறையா ஒரு 45+ இருக்கிற நிறையா கப்புள்ஸ் இல்லாட்டி தனியாக இருக்கிறவங்க நம்ம தமிழ் ஆட்கள் நிறைய பேர் பார்ப்பேன். பார்த்து வந்து பேசிட்டு அவங்களோட ஒரு 2-3 கிலோமீட்டர் ஓடிட்டு அந்த மாதிரி ஒரு மாதிரி ஃபன்னாக இருக்கும் சாயங்காலம். அதனால் இன்றைக்கி நைட்டு உங்களுக்கு எந்த பிளானும் இல்லை, வர வந்து இதுதான் மெயின் பிளானே அப்படின்னா கம் டு கைட் பீச். ஓகே, என்வெஸ் வாரிசுலேருந்து அண்ட் ஈஸ்வரன்லேருந்து ரெண்டு பாட்டுமே கேட்க ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ரெண்டு பாட்டுமே தமிழ்தான் மியூசிக்கு. யூஏ அப்டேட்டில் ஒரு முக்கியமான மேட்டர் இது சொல்கிறேன்.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: ஸோ துபாய் வந்து இப்போ 24/7 மென்டல் ஹெல்த் ஹெல்ப்லைன் எல்லாத்துக்கும் போய் சேர்ற மாதிரி ஒன்று பண்ணியிருக்காங்க. அது பேர் வந்து இட்மா என். இட்ஸ் அ ஃப்ரீ அண்ட் கான்ஃபிடென்ஷியல் மென்டல் வெல்பீயிங் சப்போர்ட் சர்வீஸ். ஓகே, ஸோ அதனால் நம்ம எல்லாத்துக்குமே வந்து இப்போ உடம்பு சரியில்லைன்னா டாக்டர்ஸ்ட்டு போகிறோம். ஆனால் மனசு சரியில்லைனா யார்கிட்ட போகிறோம்? ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுகிறோம், இல்லாட்டி ஃபேமிலி கிட்ட பேசி அதை ஷேர் பண்ணுறோம். அவங்க இருக்கிற பிரச்சனையை பெருசாக்கி விட்ருவாங்க ஸோ அப்படிலாம் இல்லாமல் நீங்கள் வந்து ப்ராப்பராக ஒரு ப்ரொஃபஷனலை கன்சல்ட் பண்ணி நீங்கள் வந்து மனசில் ஏதாவது ஒரு பிரச்சனையோ ஸ்ட்ரெஸ்ஸாகவோ இல்லை டிப்ரெஸ்டாகவோ ஃபீல் ஆகுது, அது எதுவாக வேணால் இருக்கலாம். பர்சனல் பிரச்சனையாகவோ ப்ரொஃபஷனலில் இருக்கிற ஒரு குழப்பமாகவோ எதுவாக வேணால் இருக்கலாம். உங்களுக்கு வந்து யூ திங்க் மென்டலி யூ நீட் ஹெல்ப், ப்ளீஸ் கால் 800-506-800-506. ஓகே, ட்ரெயின் ப்ரொஃபஷனல்ஸ் இருக்காங்க, ஃப்ரீ தான் அது. யாருக்கெல்லாம் இமோஷனல் சப்போர்ட் வேணுமோ ஃப்ரீ ஆஃப் சார்ஜ். ஓகே, ஃப்ரீ கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு பிரச்சனைங்க, இது இப்படி இருக்குங்க, அப்படி இருக்குங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தாராளமாக ஃபோன் பண்ணி கேட்கலாம். ஏன்னா இப்போ மென்டல் ஹெல்த்துடைய இம்பார்ட்டன்ஸ் அவேர்னஸ் இப்போ ஜாஸ்தி ஆகிட்டுருக்கு. இப்போ முதல்லலாம் வந்து ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் கிட்டேயோ இல்லை வந்து சைக்கியாட்ரிஸ்ட்டு கூட விடுங்க, நீங்கள் வந்து ஒரு ஜென்ரலாக ஒரு தெரப்பி போகணும் இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு மனநல மருத்துவர் அவங்கள போய் பார்க்கணும் அப்படின்னாலே ஏதாவது பிரச்சனையாப்பா பைத்தியம் கீத்தியும் பிடிச்சி போச்சா இந்த மாதிரிலாம் கேட்டு கிண்டல்லாம் பண்ணுவோம். ஆனால் அப்படி அந்த எக்ஸ்ட்ரீம் போனால் தான் போய் பார்க்கணுன்ட்டு இல்லை. ஜென்ரலாகவே இப்போ நிறைய இப்போ நமக்கு இருக்கிற லைஃப் ஸ்டைலும் நம்ம ஃபேஸ் பண்ணுற பல விஷயங்கள் நம்மளை இன்னொருத்தர்கிட்ட சோஷியல் மீடியாவை பார்த்து கம்பேர் பண்ணி அது ஓவர்லோட் ஆகி ஒரு பாயிண்ட்டில் வந்து செல்ஃப் எஸ்டீம் இழக்கிறது இந்த மாதிரி பலது இருக்குது. எல்லாமே வந்து மென்டல் ஹெல்த் ரிலேட்டடான விஷயங்கள் தான். இதெல்லாம் நம்ம பெருசாக சொல்லிக்கிறது இல்லை. ஓகே, ஏன்னா இப்போது நம்மளுடைய சொந்த கௌரவத்தை பாதிக்கிற எந்த விஷயத்தையுமே நம்ம பெருசாக வெளியில் சொல்கிறதில்ல. ஈவன் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே கூட நம்ம இந்த மாதிரி விஷயத்த ஷேர் பண்ணிக்கிறதில்ல. நமக்குள்ளேயே போட்டு அது நமக்குள்ளேயே நினச்சி புழுங்கி புழுங்கி அது ஒரு பாயிண்ட்டில் அது வி பிகம் பிட்டர் அட் 1 point of time. ஸோ அப்படி ஆக வேண்டாம் நீங்கள். ஓகே, அப்படி ஆகிறத தடுக்கணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி மென்டல் ஹெல்த் வெல்பீயிங் சப்போர்ட்லாம் கொடுக்குறாங்க. துபாய் கவர்மெண்ட் இந்த மாதிரி விஷயத்த பண்ணுறாங்க. 800-506 இஸ் த நம்பர். ஓகே, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo வின் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: அதே மாதிரி உங்கள் மென்டல் ஹெல்த்தை பார்த்துக்கிறதுக்கு நானும் இருக்கேன். ரெண்டு பாட்டு ஜம்முன்னு போடுறேன். அப்படியே இருக்கிற பிரச்சனைலாம் மறந்து ரெண்டு பாட்டு கேளுங்க, ஜாலியாயிடும். நம் ப்ராவோ அண்ட் யூ லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம்.
1: பேக் டு பேக்
2: அடுத்து ரெண்டு பாட்டு

0: சொன்னா மாமா உங்க ஆட்டத்துக்கு ஊரே ஆடுமே, அதுக்கு ஒரு அடிய போட்டு விடுவோம்
1: அப்படின்ற.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
1: ஜாய் அலுகாஸ்ல உங்களுக்காக தி ஜாய் ஆஃப் சம்மர். இந்த சம்மர்ல உங்க பர்ச்சேசஸ்க்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷூர்டான மிக குறைந்த செய்கூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் அலுகாஸ்ல. இனியாக ட்ரிப் பிளான் பண்றீங்களா? ஜிசிசி ஜாய் அலுகாஸ்ல நகை வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் ஆகஸ்ட் 9th வரை மட்டும் தான்.
2: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
3: 3 வரைக்கும் எண்ணும் போது வாழ்க்கையே எவ்வளவு மாற போகுது தெரியுமா?
4: எல்லாரும் கேமரா பாருங்க, ரெடி, 1, 2, 3.
3: இப்போ 3 நாளைக்கு ஒரு அதிசயம் நடக்க போகுது. லூலு வழங்கும் பிக் 3 days சேல். இப்ப சேவ் பண்ணுங்க, இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு. ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 2 வரை வெறும் 3 நாட்கள் மட்டும். எல்லா கேட்டகரியிலும் பெரிய சேவிங்ஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. லூலு பிக் 3 days சேல் UAE முழுவதும் உள்ள அனைத்து லூலு ஸ்டோர்களிலும் கிடைக்கும்.
2: லூலு, where the world comes to shop.
1: அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா டிரான்சாக்ட் பண்ணி உங்க பணத்தை டபுள் பண்ணுங்க. இந்த சம்மர்ல அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா நீங்க பண்ற ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் மூலமா உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 dirhams இன் கேஷ் அண்ட் அ பிராண்ட் நியூ ஜெட் ஆர் T1 கார் வின் பண்ணுங்க. வாலிட் அண்டில் 13th ஆகஸ்ட். TNCs apply. டவுன்லோட் தி அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் நவ்.
5: பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்.
6: உலகின் மிக பழமையான மொழி நம்ம தமிழ் தான். ஆன்லைன்லயே ஈஸியா அடுத்த தலைமுறைக்கு நம்ம தமிழை கொண்டு போய் சேர்க்கலாம். 7 வருட அனுபவத்தோட யாழ் கல்வியகம் அமெரிக்கன் தமிழ் அகாடமி அக்ரெடிஷனுடன் நம்ம அமீரகத்துல தமிழ் வகுப்புகள் நடத்தி வராங்க.
7: தொடர்புகளுக்கு 0555-245-436 அல்லது யாழ் கல்வியகம் .com. செழித்தையும் தமிழே.

0: நிகழ்ச்சிகள் வளமிக்க முழமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: This hour of the evening correct is brought to you by Joy Alukasin. Joy of summer la diamond jewelry ki free cash vouchers, gold making charges verum 1.99% mudal, old gold exchange ku zero deduction madri pala offers. TNC apply. The evening correct presented by VNCT Global, largest villa developers in South India. For more details contact 0547673111. Brought to you by Annathangam Gold and Diamonds, kalai nayam mikka nagaigaludan tamilagathil irundhu ungalukaga Dubai il Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.

0: உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஆயுர்வேத சிகிச்சை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் இனாகுரல் ஆஃபரா வெல்னஸ் பேக் வெறும் 149 திர்ஹம்ஸ் தான்.
1: ஐயா
2: தொடடு நோதுரா
3: வண்டம்பா.

0: பழைய பிஜிஎம்ஐ வந்து ஹெல்ப் பண்றேன் ஹெல்ப் பண்றேன்னு வேற ஏதோ ஒரு பிஜிஎம் எடுத்து
1: அதாவது சொல்லுவாங்க தெரியுமா,
0: என்னது
1: அப்படியே போனா போதே ஹெல்ப் பண்ணலாமே அப்படின்னு பார்த்தா அவங்களதான் அவங்களதான் நிறைய குறை சொல்லுவாங்களாம்.
0: ஹெல்ப் கரெக்டா பண்ண வேண்டியது
1: நல்லாலும்
0: பரவாயில்ல அவன் நல்லா இருக்க கூடாது
1: இந்த வின்னர் படத்துல வரும்ல என்ன அப்படின்னா அந்த பிள்ளைய வந்து நீ லவ் பண்றியோ நான் லவ் பண்றோம் மொத்தத்துல அந்த குடும்பம் மக்கள் நாசமா போகணும்.
0: ஒரு அஞ்சு நாளைக்கு இப்போ வந்து ஏசி மட்டும் தான் வருது அப்படி இருக்கு எனக்கு 21 டிகிரி இல்ல.
1: இப்போ நமக்கு கேட்பாங்க வெளியில உங்களுக்கு வந்து ஏசி வேணுமா இல்ல வேண்டாமா, காம்ப்ளிமெண்டா இல்ல கம்ப்ளைண்டா?
0: ஏசி வேணும், ஆனா வந்து இவ்ளோ குளிர் கொஞ்சம் கஷ்டம் தான். 20 டிகிரி ஆக்சுவலா வந்து இப்போ 20 டிகிரியில இருக்கு எங்க ஸ்டுடியோ. ஸ்டுடியோஸ் எப்பவுமே இவ்வளவு சில்லுண்டா இருக்கணும், ஏன்னா மெஷின்ஸ் வந்து 24/7 ரன்
1: ஆகுறதுக்காக. பாரு தமிழ் எஃப்எம்ல ஜாக்ஸ்க்காக எப்படி குடுகுலுன்னு வச்சிருக்காங்க, அதெல்லாம் கிடையாது. மெஷின்ஸ் எல்லாமே எக்ஸ்பென்சிவான காஸ்ட்லி மெஷின்ஸ்.
0: நீங்க கேட்டு கேட்டு போங்கடா அப்படின்னு ஒருத்தர் இருப்பான். ஆக்சுவலா எங்க ஆபீஸ்ல ராமலிங்கம் ஒருத்தர் இருப்பான், அவன் வந்து ஊருக்கு போயிருக்கான். அவன் வந்து எப்படின்னா வந்து
1: 15 எடுத்துக்கலாம், 50% மெஷினுக்காக 50% நமக்காக.
0: என்ன இதுல 50% நீ பாத்துட்டு 100% கொடுமையா இருக்கு, என்னால உட்கார முடியல. நான் வந்து என்ன பண்ணுவேன்னா அடிக்கடி எங்க ஆபீஸ்ல ஒரு ஸ்டேர் கேஸ் இருக்கு ஓகேவா, அங்க ஏசி வராதுல்ல, நான் அங்க போய் இந்த சூடா கதகதப்பா இருக்கும் அங்க நின்றுட்டு இருப்பேன். சம்மர்லயும் குளிர்னால சாவறது நான் ஒருத்தனா தான் இருப்பேன். வீட்டிலேயே கூட ஐ டோன்ட் யூஸ் இவ்வளவு குளிர். நான் வீட்டுல வந்து 23 வச்சிருப்பேன், இல்லைன்னா 24 வச்சிட்டு தூங்குவேன். 23 ஸ்டாண்டர்ட் ஓகே. 2019 இருந்தது நேற்றுக்கு, 17 இங்கே உட்காந்துருக்கேன் நான் தெரியல. ஸோ
1: ஆனா நான் எப்பயுமே வந்துட்டு குளிர் பிரதேசத்துல இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு சுத்திட்டு இருப்பேன். எங்க ஆபீஸ்க்குள்ள வந்தீங்கன்னா அண்டார்டிகால அவங்க மட்டும் இருக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து தோணும்.
0: குளிர் அடிக்குதுங்க. நம்ம மட்டும் கிடையாது, நான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிருக்கேன், அவங்க ஆபீஸுமே இந்த சம்மர் டைம்ல இவ்வளவு குளிர் தான்
1: சொல்றீங்க. மதுரையிலயும் நாங்க ஃபேஸ் பண்ணி
0: இப்படிதான் இருக்கும்ல. ஆமா, அதனால எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களுக்காக ஷோ பண்றோன்றது மட்டும் பாத்துக்கங்க. எவ்வளவு எல்லாமே உங்களுக்காக தான் எல்லாமே. தலைவர் சாங் ஆஃப் தி இயர்ல ஒரு பாட்டு வருது, நல்ல ஒரு தலைவர் பாட்டு, எந்திரன் படத்துல இருந்து. கேட் உனிய வரேன், திருப்பி
2: வரேன். தலைவர் சாங் ஆஃப் தி இயர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி கராமா. கார்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.

0: PR was brought to you by Basha Bhai Biryani, Vasil Hub Block 4, Karama.
1: We'll be back after a short commercial break.
2: சீசனல் சேஞ்சஸ் ஸ்ட்ரெஸ் மைக்ரைன் சைனசிட்டிஸை ட்ரிகர் பண்ணும். அதனால வரக்கூடிய நாள்பட்ட தலைவலி டிஸ்கம்ஃபர்ட்ல இருந்து விடுபட இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க அட் ஆயுட்ரீட் ஆயுர்வேதா துபாய் சிலிக்கன் ஓயசிஸ் அண்ட் டிஐபி 1 துபாய்.
3: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
4: Denso's UAE's first distributor. 1982 ல இருந்து தன்யா ரெஃப்ரிஜரேஷனோட முக்கியமான அங்கம்
5: ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
6: ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
7: தன்யா ரெஃப்ரிஜரேஷன் ஷார்ஜா துபாய் 40 ஆண்டுகளுக்கு

0: தன்மையிலான அனுபவம் சின்ஸ் 1982.
1: மூணு வரைக்கும் எண்ணும் போது வாழ்க்கையே எவ்வளவு மாறப்போகுது தெரியுமா?
2: எல்லாரும் கேமரா பாருங்க, ரெடி 1 2 3.
1: இப்போ மூணு நாளைக்கு ஒரு அதிசயம் நடக்க போகுது. லூலு வழங்கும் பிக் 3-day சேல். இப்ப சேவ் பண்ணுங்க, இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு. July 31 முதல் August 2 வரை வெறும் 3 நாட்கள் மட்டும். எல்லா கேட்டகரியிலும் பெரிய சேவிங்ஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. லூலு பிக் 3-day சேல் UAE முழுவதும் உள்ள அனைத்து லூலு ஸ்டோர்களிலும் கிடைக்கும்.
3: லூலு, where the world comes to shop.
4: This hour of the evening correct is brought to you by Joy Alukasin. Joy of Summer ல டைமண்ட் ஜுவல்லரிக்கு ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் வெறும் 1.99% முதல், ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு 0

வெல்கம் பேக். ஓகே, நானும் அதே தான் சொல்ல போகிறேன். இப்போது ஸோ லூலு ஹைப்பர் மார்க்கெட்ஸில் பயங்கரமான ஆஃபர் போயிட்டுருக்கு. ஓகே, எப்போ இருந்தா இன்னிலருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு, 2ஆம் தேதி வரைக்கும், கம்மிங் சண்டே வரைக்கும். ஸோ இது வந்து லூலுவுடைய பிக் 3 டேஸ் சேல். நீங்கள் ஒரு ஹைப்பர் மார்க்கெட் லூலுக்கு போயிட்டு ஜென்ரலாக என்னெல்லாம் வாங்குவீங்களோ எல்லா பொருளையுமே வந்து பிக்கெஸ்ட் டிஸ்கவுண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளீஸ் கோ அண்ட் செக் இட் அவுட். அண்ட் இந்த இட் இஸ் அவைலபிள் அட் ஆல் லூலு ஸ்டோர்ஸ் அக்ராஸ் தி UAE. சரி, நான் வந்து இப்போ ஹாப்பி வீக்கெண்டு சொல்லிட்டு இங்கிருந்து கிளம்புறேன் ஜாலி. அப்பா, நமக்கு எல்கேஜிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம கூட சாகாமல் இருக்கிற ஒரு ஒரு தாட் வந்து என்ன அப்படின்னா, அப்பாடா நான் வீட்டுக்கு போகிறேன். எங்கே இருந்தாலும் சரி, என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் சரி, எத்தனை வயசாக இருந்தாலும் சரி, அப்பா நான் வீட்டுக்கு போகிறேன், ஐ எம் கோயிங் ஹோம். அது வந்து எவ்வளோ ஒரு அண்டர் ரேட்டட்னு சொல்ல மாட்டேன் நான், எவ்வளோ ஒரு அதிகமாக பேசப்படாத டிஸ்கஸ் பண்ணப்படாத ஒரு ஃபீலிங் தெரியுமா? எல்லாத்துக்குமே வந்து அப்பா வீட்டுக்கு போயிடலாம், இதை முடிச்சோன்னே வீட்டுக்கு போயிடலாம், அப்பாடா இப்போ வீட்டுக்கு போயிட்டுருக்கோம், வீட்டுக்கு ரீச் ஆக இன்னொரு 5 நிமிஷம் இருக்குது. இந்த வீட்டுக்கு போகணுன்ற அதை சுற்றி வர எல்லா தாட்ஸுமே இட் இஸ் ஸோ பியூட்டிஃபுல் அண்ட் ஸோ பியூர் ஐ வுட் சே. ஓகே கைஸ், ஜாலியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, நாளைக்கு நாளன்னைக்கு. அதனால் வெயிலில் வெளியில் வெயில் அடிக்குது, வீட்டில் படுத்து தூங்கி டே ஃபுல்லாக வேஸ்ட் பண்ணாமல் எங்கேயாவது வெளில போய் பழைய ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுங்கள், அப்புறம் கார் ஓட்டும்போது பார்த்து ஓட்டுங்க, அப்புறம் நைட் பார்ட்டி கிர்ட்டி போடுறீங்க அப்படின்னா ட்ரிங்க் ரெஸ்பான்சிபிலி. ஓகே, எனிவேஸ் வானப்புறத்துலேருந்து யூ ஹேவ் அ நைஸ் வீக்கெண்ட், பாட்டு ஜாலியாக அடிச்சு கட்டி இதாக பண்ணுங்கள். பாபா கைஸ், திஸ் இஸ் ஆர்ஜே ப்ராப்பர் சைனிங் ஆஃப் ஃப்ரம் 89.4 தமிழ் FM, அண்ட் திஸ் இஸ் த ஈவினிங் கடக்.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா டிரான்சாக்ட் பண்ணி உங்க பணத்தை டபுள் பண்ணுங்க. இந்த சம்மர்ல அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா நீங்க பண்ற ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் மூலமா உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் அண்ட் a brand new jet or T1 car win பண்ணுங்க. Valid until 13th August. TNCs apply. Download the Alansari Exchange app now.
2: சந்தோஷம்.
3: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
4: ஹாய், நான் காஃபி.
5: ஹலோ, நான் தான் டிராவல்.
6: வணக்கம், நான் நினைவுகள்.
5: ஹாய், நான் தான் இயற்கை.
3: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
5: எங்கப்பா மனசு காணோம்?
4: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
5: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
7: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
6: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா. Only on 89.4 Tamil FM. Namma radio, namma music.
8: This hour of the evening correct is brought to you by Joy Alukasin. Joy of summer la diamond jewelry ki free cash vouchers, gold making charges verum 1.99% mudal, old gold exchange ku zero deduction madri pala offers. TNC apply.
9: The evening correct presented by VNCT Global, largest villa developers in South India. For more details contact 0547673111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai nayam mikka nagaigaludan Tamilagathil irundhu ungalukaga துபாயில் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர்.

0: 89.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Anbudan Naan is brought to you by Joy Alukasin Joy of Summer Life. Diamond Jewelry ki free cash vouchers. Gold making charges verum 1.99% mudal. Old gold exchange ku zero deduction madri pala offers. TNC apply.
2: 89.4 Tamil FM. Virivana seidhigal.
0: Brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம், விரிவான செய்திகள், தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
3: காவிரி நீர் விவகாரத்தில் விவசாயிகளின் நலன்களை பாதுகாக்க சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். காவிரி விவகாரத்தில் கர்நாடகம் நீண்ட காலமாக அரசியல் செய்து வருகின்றது எனவும் அவர் கூறினார். முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் சட்ட வல்லுநர்கள் மற்றும் துறை சார்ந்த நிபுணர்களுடன் தீவிர ஆலோசனைகளை நடத்தி வருவதாகவும், மாநிலத்தின் விரிவான சட்ட உத்தி மற்றும் இறுதி முடிவுகள் குறித்து ஒரு வாரத்துக்குள் அவர் அறிவிப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுவதாக அமைச்சர் நிர்மல்குமார் கூறினார். மேலும் காவிரி நீர் விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தை நாடுதல், தீர்ப்பாயத்தை வலியுறுத்துதல், மாநிலங்களுக்கிடையிலான பேச்சுவார்த்தைகளை நடத்துதல் அல்லது மத்திய அரசிடம் அழுத்தம் கொடுத்தல் உள்ளிட்ட பல்வேறு வழிகளை அரசு தற்போது பரிசீலித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்நிலையில் தற்போதைய சூழலில் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜயை கர்நாடகா வர வேண்டாம் என்று அம்மாநில முதல்வர் டி கே சிவக்குமார் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்துக்கு அடுத்த 15 நாட்களுக்கு காவிரியில் வினாடிக்கு 3500 கன அடி வீதம் மொத்தம் 4.5 TMC தண்ணீர் திறக்க வேண்டும் என்று ஆணையம் நேற்று உத்தரவிட்டது. இதற்கு கர்நாடக முதல் மந்திரி டி கே சிவக்குமார் மறுப்பு தெரிவித்து காவிரி மேலாண்மை ஆணைய உத்தரவை எதிர்த்து மேன்முறையீடு செய்ய உள்ளதாக கூறியுள்ளார். அத்துடன் முதலமைச்சர் விஜயை கர்நாடகத்துக்கு தற்போது வர வேண்டாம் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். காவிரி மேகதாட்டு பிரச்சினைகளை விவாதிக்க உடனடியாக அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டுமாறு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தாவேக ஆட்சிக்கு வந்தால் 5 ஏக்கருக்கும் குறைவான நிலம் உள்ள விவசாயிகளுக்கு முழுமையான கூட்டுறவு பயிர்க்கடன் தள்ளுபடி, 5 ஏக்கருக்கும் மேல் நிலம் வைத்திருக்கும் விவசாயிகளுக்கு 50% கூட்டுறவு பயிர்க்கடன் தள்ளுபடி என்று அறிவித்தது. ஆட்சிக்கு வந்த பின்னர் 75,000 வரை குறு சிறு விவசாயிகள் பயிர்க்கடன் பெற்றிருந்தால் அவை முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்றும், 75,000 மேல் கடன் பெற்றவர்களுக்கு 35,000 ரூபாய் மட்டுமே தள்ளுபடி செய்யப்படும் என்றும், சரித்திரத்திலேயே இல்லாத ஒரு நாடகத்தை இந்த அரசு அரங்கேற்றி உள்ளது என்று விமர்சித்துள்ளார். தாவேக அரசின் இந்த பயிர்க்கடன் அறிவிப்பை எதிர்த்து தமிழகம் முழுவதும் விவசாயிகள் தொடர் ஆர்ப்பாட்டம் செய்து வருகின்றனர். இதற்கமைய கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்று அரசு அறிவிக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இல்லையெனில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தாவேக கூட்டணி அரசை எதிர்த்து தமிழகமெங்கும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்படும் என்று அவர் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் இனிவரும் காலங்களில் மின்சார பயன்பாட்டை கடக்கெடுக்கும் மின் வாசிப்பு சரியான முறையில் மேற்கொள்ளப்படுவதை அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். தாவேக ஆட்சி அமைந்ததில் இருந்தே மின்சாரத்தில் தடங்கள்தான். முதலில் மின்வெட்டு பிரச்சினை, இப்போது மின் கட்டணத்தில் பிரச்சினை என்று அவர் இத்தளத்தில் பதிவிட்டுள்ளார். 3,70,000 குடும்பங்கள் கூடுதல் மின் கட்டணம் தொடர்பாக புகார் அளித்திருப்பதை அரசே வேறு வழியின்றி ஒப்புக்கொள்ளும் நிலை ஏற்பட்டுள்ளது. சமூக ஊடகங்களில் பொதுமக்களின் குமுறலை பார்க்கும்போது மொத்தம் பாதிப்படைந்தவர்கள் எண்ணிக்கை இன்னும் பல மடங்கு இருக்கக்கூடும் என்பது உறுதியாகின்றது. இந்த குளறுபடிகள் ஆய்வு செய்யப்பட்டு தீர்வு காணப்படும் வரை மின் கட்டணம் செலுத்துவதற்கான கால அவகாசம் நீட்டிக்கப்பட வேண்டும் என்று முன்னாள் முதல்வர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார்.
2: இந்திய செய்திகள்.
3: பிறப்பு மற்றும் இறப்பு மசோதா மக்களவையில் விவாதமின்றி நிறைவேற்றப்பட்டது. பிறப்பு மற்றும் இறப்பு மசோதா 2026 கடந்த 29ஆம் தேதி மத்திய உள்துறை இணை அமைச்சர் நித்யானந்த ராயால் மக்களவையில் அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த மசோதா இன்று பரிசீலனைக்கும் நிறைவேற்றத்துக்கும் எடுத்துக் கொள்ளப்பட்டது. எனினும் காக்ரோச் ஜனதா கட்சியினர் நடத்திய பேரணியில் பங்கேற்றவர்கள் மீது டெல்லி காவல்துறையினர் நடத்திய தாக்குதலுக்கு பொறுப்பேற்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா ராஜினாமா செய்ய வலியுறுத்தி எதிர்க்கட்சி எம்பிக்கள் அமளியில் ஈடுபட்டதால் இந்த மசோதா மீது விவாதம் மேற்கொள்ளப்படவில்லை. எதிர்க்கட்சி எம்பிக்களின் கடும் அமளிக்கு மத்தியில் குரல் வாக்கெடுப்பு மூலம் இம்மசோதா மக்களவையில் இன்று நிறைவேற்றப்பட்டது. விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு 6,000 ரூபாய் வழங்கும் பிரதமரின் கிஷான் திட்டம் அடுத்த 5 ஆண்டுகளுக்கும் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதற்காக 3.15 லட்சம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பிரதமரின் விவசாயிகள் கௌரவ நிதி திட்டத்தை அடுத்த 5 ஆண்டுகளுக்கு தொடர பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக மத்திய அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகளின் வளமை நாட்டின் வளத்துக்கு அடிப்படை என்ற அரசின் உறுதியான அர்ப்பணிப்பை இந்த நடவடிக்கை மீண்டும் உறுதிப்படுத்துவதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
2: இலங்கை செய்திகள்.
3: இலங்கையின் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமசிறி பெர்னாண்டோவுக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் நடத்தப்பட உள்ளதாக புலனாய்வு தகவல்கள் கிடைத்திருந்த போதிலும் அதனை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்காமை, கடமை தவறியமை மற்றும் கொலைக்கு உடந்தையாக இருந்தமை ஆகிய குற்றச்சாட்டுகளில் குற்றவாளியாக காணப்பட்ட முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமசிறி பெர்னாண்டோவுக்கு கொழும்பு நிரந்தர நீதாய மேல் நீதிமன்ற அமர்வின் பெரும்பான்மை நீதிபதிகளால் மரண தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. இவ்வழக்கு இன்று பிரியந்தல்லேனகி, விராஜ் வீரசூரிய மற்றும் திலகரத்ன பண்டாறு ஆகியோரை கொண்ட மூவரடங்கிய மேல் நீதிமன்ற நீதிபதிகள் குழா முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. நீதிபதிகள் குழாத்தின் பிரியந்தல்லேனகி மற்றும் திலகரத்ன பண்டாறு ஆகிய நீதிபதிகள் தமது பெரும்பான்மை தீர்ப்பை அறிவித்து பிரதிவாதியான ஹேமசிறி பெர்னாண்டோவுக்கு எதிராக முறைப்பாட்டாளர்களால் சுமத்தப்பட்டிருந்த 855 குற்றச்சாட்டுகளில் 854 குற்றச்சாட்டுகளுக்கு அவர் குற்றவாளி என தீர்மானிக்கப்படுவதாக தெரிவித்தனர். பெரும்பான்மை நீதிபதிகளின் உடன்பாட்டின் அடிப்படையில் ஹேமசிறி பெர்னாண்டோவுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. இதே குற்றச்சாட்டு தொடர்பில் முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தரவுக்கும் மரண தண்டனை விதித்து கொழும்பு நிரந்தர நீதாய மேல் நீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.
2: அமீரக செய்திகள்.
3: குவைத்தில் ட்ரோன்கள் மூலம் மீண்டும் இலக்கு வைத்து நடத்தப்பட்டதாக கூறப்படும் ஈரானின் விரோத தாக்குதல்களை ஐக்கிய அரபு அமீரகம் வன்மையாக கண்டித்துள்ளது. இந்த தாக்குதல் குவைத்தின் இறையாண்மையை வெளிப்படையாக மீறும் செயலாகவும் அதன் பாதுகாப்பு மற்றும் நிலைத்தன்மைக்கு அச்சுறுத்தலாகவும் இருப்பதாக அமீரக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் குவைத் நாட்டுடன் முழுமையான ஒற்றுமையை ஐக்கிய அரபு அமீரகம் மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளதுடன் அந்நாட்டின் பாதுகாப்பு மற்றும் நிலைத்தன்மையை உறுதிப்படுத்த மேற்கொள்ள அனைத்து நடவடிக்கைகளுக்கும் தனது முழு ஆதரவை வழங்குவதாகவும் அமீரக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அமீரகத்தில் ஆகஸ்ட் மாதத்துக்கான பெட்ரோல் டீசல் விலைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. ஜூலை மாதத்தில் 3.40 திரம்ஸ் இருந்த சூப்பர் 98 பெட்ரோலின் விலை 3.06 திரம்ஸ் ஆக உயர்த்தப்பட்டுள்ளது. இதேவேளை 3.29 திரம்ஸ் ஆக உள்ள ஸ்பெஷல் 95 பெட்ரோலின் விலை 3.49 திரம்ஸ் ஆக உயர்த்தப்பட்டுள்ளது. 3.21 திரம்ஸ் ஆக உள்ள E+91 பெட்ரோலின் விலை 3.41 திரம்ஸ் ஆக உயர்ந்துள்ளது. டீசல் விலை ஜூலை மாதத்தில் 3.06 திரம்ஸ் ஆக இருந்த நிலையில் அது 3.08 திரம்ஸ் ஆக உயர்த்தப்பட்டுள்ளது. துபாய் JLT பகுதியில் புதிய முழுமையான மின்சார பேருந்து சேவை நாளை முதல் தொடங்குகின்றது. துபாயின் ஜுமைரா லேக்ஸ் டவர்ஸ் பகுதியில் வசிப்பவர்கள், பணியாளர்கள் மற்றும் பார்வையாளர்கள் எதிர்வரும் ஆகஸ்ட் 1 முதல் புதிய முழுமையான மின்சார பேருந்து சேவை மூலம் அப்பகுதிக்குள் எளிதாக பயணம் செய்ய முடியும். JLT லிங்க் என அழைக்கப்படும் இந்த சேவை ஏ முதல் ஜெட் வரையிலான கிளஸ்டர்களை உள்ளடக்கும் வகையில் 2 வழித்தடங்களில் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த முயற்சி JLT பகுதியில் போக்குவரத்து வசதியை எளிதாக்கவும் மெட்ரோ சேவையுடன் கடைசி கட்ட இணைப்பை மேம்படுத்தவும் உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது.
2: உலகச் செய்திகள்.
3: காசா பகுதியில் முழுமையாக ஆயுதங்களை ஒப்படைக்கும் திட்டத்திற்கு ஹமாஸ் ஒப்புக்கொண்டுள்ளதாக ஹமாஸ் அதிகாரி ஒருவர் BBCக்கு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். போர்டு ஆஃப் பீஸ் எனப்படும் அமைதி ஒப்பந்தத்தின் கீழ் ஆயுதங்களை ஒப்படைக்க ஹமாஸ் ஒப்புக்கொண்டதாக அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் தெரிவித்திருந்த நிலையில் ஹமாஸ் அதிகாரி இதனை கூறியுள்ளார். இந்த திட்டம் குறித்து இஸ்ரேல் இதுவரை எந்த அதிகாரப்பூர்வ கருத்தையும் தெரிவிக்கவில்லை. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஹமாஸ் ஆயுதங்களை ஒப்படைக்கும் ஒப்பந்தம் எட்டப்பட்டுள்ளதாகவும் அதன் ஒரு பகுதியாக இஸ்ரேலிய படைகள் காசாவில் இருந்து வெளியேறும் என்றும் அறிவித்த சில மணி நேரங்களிலேயே காசா மீது இஸ்ரேல் புதிய வான்வழி தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக தகவல் வெளியானது. இந்த தாக்குதலில் பல பாலஸ்தீனியர்கள் காயமடைந்துள்ளதாக காசா மருத்துவ பணியாளர்களை மேற்கோள்காட்டி சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. காசா நகரின் வடக்கு பகுதியில் உள்ள கராமா பகுதியில் ஒரு பள்ளிவாசலுக்கு அருகே இந்த வான்வழி தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்படுகின்றது. இச்சம்பவம் தொடர்பாக இஸ்ரேலிய தரப்பில் இருந்து உடனடியாக அதிகாரப்பூர்வ விளக்கம் வெளியாகவில்லை.
2: விளையாட்டுச் செய்திகள்.
3: பாகிஸ்தான் மகளிர் அணிக்கு எதிரான முதலாவது டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இலங்கை மகளிர் அணி 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றியீட்டியது. இந்த போட்டியில் முதலில் துடுப்பெடுத்தாடிய பாகிஸ்தான் மகளிர் அணி 20 ஓவர்களில் 7 விக்கெட் இழப்பிற்கு 176 ஓட்டங்களை பெற்றது. பதிலளித்தாடிய இலங்கை மகளிர் அணி 19 ஓவர்களில் 4 விக்கெட்டுகளை மாத்திரம் இழந்து வெற்றி இலக்கை அடைந்தது. இதற்கமைய 6 பந்துகள் மீதம் இருக்க 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் இலங்கை மகளிர் அணி வெற்றியீட்டியது. இந்த வெற்றியுடன் 3 போட்டிகள் கொண்ட டி டுவெண்டி தொடரில் 1-0 என்ற கணக்கில் இலங்கை மகளிர் அணி முன்னிலையில் உள்ளது. இந்த போட்டியின் ஆட்டநாயகியாக இலங்கை அணியின் இமேஷா துல்ஹானி தேர்வானார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. வணக்கம்.
2: விரிவான செய்திகள்
0: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Al Ain since 1982.

0: ஸ்டார் ஆஃப் தி மந்த், ஸ்டார் ஆஃப் தி மந்த் பாடலாசிரியர் நாமுத்துக்குமார்.
1: brought to you by SS Bucket Biryani. தேரா துபாயில அவங்க 4வது பிரான்ச்சை கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? செம்ம ஹாட். எனக்கு சீரியஸ்லி ஒரு 2 days பேக் வந்து எவ்வளோ தூரத்துக்கு ஓகேஷாக இருந்ததோ, இன்னைக்கு வந்து செம்ம வெயில். புரியுது, அப்பாடா இப்படா வீட்டுக்கு போவோம், தப்பிச்சு சாட்டர்டே சண்டே என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு. எஸ், ஃப்ரைடே வந்தாச்சு, ஹாப்பியாக வீட்டுக்கு போயிட்டு இருப்பீங்க. ஒரு பெருமூச்சு விடுங்க பார்ப்போம், அப்பாடா அப்படின்னு. ஸோ எனக்கும் அப்படி தான் இருக்கேன். இப்போது அடுத்து உங்களுக்காக யூஏ அப்டேட்டோட ஸ்டார்ட் பண்ணலாமா? என்ன நடக்குது?
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: எஸ், என்ன அப்படின்னா, யூஸ்வலாகவே இந்த ஏர்போர்ட்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோன்னா வச்சுக்கோங்களேன், எத்தனை முறை வேணாலும் நம்ம ட்ராவல் பண்ணியிருப்போம், புதுசு கிடையாது தான். நிறைய தடவை இந்தியாவுக்கு போயிட்டு வந்திருப்போம், எங்கேயோ போயிட்டு வந்திருப்போம். பட் அந்த உள்ளே போனதுக்கப்புறமா அந்த ஹார்ட் பீட்டெல்லாம் லப்புட்டப்பு லப்புட்டப்புன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கும் தெரியுமா? இதாவது நமக்கே தெரியாமல் பேக்கில் இருக்கா, ஸோ அதை வந்து பிடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, இது எடுத்துகிட்டு போகலாமா அதை எடுத்துகிட்டு போகலாமா அப்படின்ற ஒரு பதட்டமே இருக்கும். ஆனால் ஒன்ஸ் வந்து நம்ம கிளியராக, இல்லை இல்லை நான் எந்த பொருட்களையும் தேவையில்லாத அனாவசிய மற்ற பொருட்களை எதுவுமே நான் எடுத்துகிட்டு போகல அப்படின்னு நம்ம மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா கொஞ்சம் ஓகேவாக இருக்கலாம்ல. ஸோ அப்படி தான் துபாய் ஏர்போர்ட்டில் பேன் செய்யப்பட்ட சில பொருட்கள்லாம் வந்து இருக்குது. அதை ஜஸ்ட் உங்கள் காதலை கொண்டு வந்து சேர்க்கலாமே அப்படின்னு நினச்சேன். ஸோ நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும். தப்பித்தவரை யாராவது பேக்குள்ளே போட்டாங்கன்னா பார்த்துக்கோங்க. என்ன அப்படின்னா, அளவிடும் டேப், அதாவது மெஷரிங் டேப் இருக்கு இல்லையா, ஸோ அது எடுத்துகிட்டு போகக்கூடாது, அது ஒன்று. அதுக்கப்புறம் அந்த கிரிக்கெட் பேட்டாக இருக்கட்டும், இல்லை வந்து ஸ்கேட்டிங் போர்டாக இருக்கட்டும், இல்லை மீன்பிடி அந்த தூண்டியில் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து தடை செய்யப்பட்டது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த பொம்மை துப்பாக்கி, சும்மா குழந்தைங்க விளையாடிட்டு இருந்தானா பேக்குள்ளே போட்டான் அப்படின்னிங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஸோ அந்த பொம்மை துப்பாக்கி கூட எடுத்துகிட்டு போகக்கூடாது. வில்லம்பாக இருக்கட்டும், இந்த டார்ட்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது. அண்ட் உங்களுக்கே தெரியும், நம்ம ஊர்லேருந்து துபாய்க்கு கொண்டு வரக்கூடாது இந்த குக்கிங் ஐட்டமில் ஒன்று இருக்கு இல்லையா, கசகசா, ஸோ அது வந்து எடுத்துகிட்டு வரக்கூடாது. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அண்ட் சில டேப்லெட்ஸ் நான் வந்து எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னா அதுக்கு ப்ராப்பராக வந்து டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் வந்து வேணும். அண்ட் அவங்களோட லெட்டர்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா அப்படியே லாக் பண்ணி, இது ரொம்ப முக்கியமான ஒரு மாத்திரையாக இருக்கலாம், பட் ஜஸ்ட் அந்த ஒரு லெட்டர் இல்லை ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லைனா அப்படியே லாக் பண்ணிடுவாங்க. ஸோ தேவையில்லாமல் ஃபைனும் வந்து கட்ட வேண்டியது இருக்கும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக, இப்போ கொஞ்சம் எடுத்துட்டு போறீங்க இவ்வளவுதானே அப்படின்னா, எவ்வளவு எடுத்துட்டு வந்தாலுமே கசகசாக்கலாம், அவ்வளவுதான். சோ பாத்துக்கோங்க, பிளான் பண்ணிக்கோங்க. புதுசா யாராவது வந்துட்டு இருக்கீங்க, எங்கேயா இருந்து எங்கேயோ இருந்து கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மேபி யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo இன் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: And அடுத்து ஈவினிங் கோல்ட் ரேட்.
2: இன்று தங்கத்தின் விலை.
3: கோல்ட் ரேட்
1: brought to you by AIN Gold Wallet app download பண்ணுங்க. தமிழ் FM promo code போட்டு register பண்ணி 0502528940 க்கு screenshot எடுத்து WhatsApp பண்ணி gold coins win பண்ணுங்க.
0: ஸோ ஈவினிங் கோல்ட் ரேட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது 24 கேரட் கோல்டு 485 திரகம்ஸ், 25 ஃபுல்ஸ். அண்ட் 22 கேரட் கோல்டு 449 திரகம்ஸ், 25 ஃபுல்ஸ். அண்ட் 21 கேரட் கோல்டு 430 திரகம்ஸ், 75 ஃபுல்ஸ். அண்ட் 18 கேரட் கோல்டு 369 திரகம்ஸ், 25 ஃபுல்ஸ். அண்ட் இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.

0: ஒரு அதிசயம் நடக்க போகுது. லூலு வழங்கும் பிக் 3 டே சேல். இப்ப சேவ் பண்ணுங்க, இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு. ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 2 வரை வெறும் 3 நாட்கள் மட்டும். எல்லா கேட்டகரியிலும் பெரிய சேவிங்ஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. லூலு பிக் 3 டே சேல் UAE முழுவதும் உள்ள அனைத்து லூலு ஸ்டோர்களிலும் கிடைக்கும்.
1: லூலு, where the world comes to shop.
2: ALD Properties இன் 4 ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத EMI ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல, 18 மாதம் 12 மாதம் EMI கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
3: எனக்கு சக்கரை வியாதி.
4: சுகரா? இது எத்தனை நாளா?
3: ரத்த கொதிப்பு வந்தப்போ அதுவும் சேர்ந்து வந்துருச்சு.
4: ஒரு உடம்புக்குள்ள 1 கோடி வியாதியா
3: சார்?
2: இந்த அளவுக்கு உங்க பாடியில பிரச்சனை இருந்தா கூட நீங்க ஆயுர்வேத முறையில வேதாமிருதா ஆயுர்வேதா கிளினிக்ல சரி பண்ணிக்கலாம். 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 ல சந்திக்கலாம்.
5: இன்ட்ரோடக்டரி ஆஃபரா அபியங்கம், கிழி, ஸ்டீம் பாத் மற்றும் ஃபேஸ் பேக் எல்லாம் சேர்த்து வெறும் 149 திரும்ஸ் தான்.
6: ஒரு நல்ல ஹோஸ்டனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோ ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
7: ஆனா எனக்கு கிடைச்சது
8: எனவே 4 மணி ஆயிடுச்சா? சரி, ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துடுறேன்.
9: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட், கோஹோஸ்டா இருக்கணும்.
10: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
8: பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. எவ்ரிடே ஈவினிங் ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
2: The Evening Karak, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundu Ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai. This hour of Anbudan Naan is brought to you by Joy Alukasin Joy of Summer La. Diamond Jewelry ki free cash vouchers, gold making charges verum 1.99% mudal. Old Gold Exchange ku 0

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்போடு நான் பிரியா. இந்த சாட்டர்டே சண்டே வரப்போகுது. நீங்கள் வந்து வீக்கெண்டானாலே ஃபேமிலியோட ஷாப்பிங் பண்ணும், குட்டீஸ் கேட்குறது எல்லாத்தையும் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு தாட் உங்கள் மைண்டுக்குள்ளே கண்டிப்பாக வரும். அதுவும் சில பேருக்கு சேலரி கிரெடிட் ஆகிருக்கும், சில பேருக்கு 1ஆம் தேதி ஆனால் டான் வேற கிரெடிட் ஆகிடும். ஸோ இந்த டைமில் என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, எஸ், உங்களுக்கு செலவே இல்லாமல் உங்கள் காசை மிச்சம் பண்ணணும், அதே டைமில் நீங்கள் ஷாப்பிங்கும் தாராளமாக ஏராளமாக பண்ணுறதுக்கு நான் ஒரு ஆப்ஷன் சொல்ல போகிறேன். எஸ், லூலு ஹைப்பர் மார்க்கெட் ப்ரெசன்ஸ் பிக் 3 டேஸ் சேல் உங்களுக்காக காத்துட்ருக்கு. இதில் வந்து நீங்கள் இது வரைக்கும் சேவ் பண்ணாத அளவுக்கு அவ்வளவு காசு வந்து நீங்கள் சேவ் பண்ண போகிறீங்க. ஸோ இது வந்து அக்ராஸ் ஆல் கேட்டகரிஸ், அதுக்கப்புறம் வந்து எல்லா லூலு ஸ்டோர்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. யூஏயில் இருக்கக்கூடிய எல்லா லூலு ஸ்டோர்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ 31st ஜூலை இன்னிலிருந்து அண்ட் August 2nd வரைக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க. பிக்கெஸ்ட் ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. லூலு, வேர் த வேர்ல்ட் கம் டு ஷாப். ஸோ நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. குட்டீஸை, வீட்டில் இருக்கவங்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய் தாராளமாக ஏக போகமாக ஷாப்பிங் பண்ணிட்டு வாங்க, நிறைய காசை சேமிச்சுட்டு வாங்க. இந்த பாஸ் என்கின்ற பாஸ்கரன் படத்தில் வரும்ல, ஒரு நாள் ஃபுல்லாக பேசணும், பேசிகிட்டே இருக்கணும், ஆனால் காசு மட்டும் செலவாகக்கூடாது அப்படின்னா நீங்கள் நேரில் போய் தான் பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இங்கே வந்து உங்களுக்கு இவ்வளோ பெரிய ஆஃபர் இருக்கனால நீங்கள் காசு ஸ்பெண்ட் பண்ணாமையே நிறைய வந்து நீங்கள் ஷாப்பிங் பண்ண முடியும். இந்த மாதிரி ஆஃபர்லாம் அப்பப்போ தான் வரும், அதை நம்ம கிராப் பண்ணிக்கணும். மிஸ் பண்ணாமல் போயிட்டு வந்துருங்க. எனக்கு போடுறது உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வந்துட்டே இருக்கு. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் ப்ரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

0: சூடா ஒரு பாட்டு சுட சுட புத்தம் புது பாட்டு
1: brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் ஆகஸ்ட் 9th வரை மட்டும்தான்.
1: டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. ஜோயா லூகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
2: ஸ்ட்ரெஸ் அண்ட் டென்ஷனால தூக்கம் இல்லாம தவிச்சிட்டு இருக்கீங்களா? நிம்மதியான தூக்கம் இல்லாம எந்த வேலையும் நம்மளால சரியாவே பண்ண முடியாது. அதுக்கு ஆயுர்வேத முறையில சிறந்த தீர்வு காண இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. @ayurtreat ayurveda dubai silicon oasis and dip 1 dubai.
3: மூணு வரைக்கும் எண்ணும் போது வாழ்க்கையே எவ்வளவு மாறப்போகுது தெரியுமா?
4: எல்லாரும் கேமரா பாருங்க, ரெடி 1 2 3.
3: இப்போ மூணு நாளைக்கு ஒரு அதிசயம் நடக்க போகுது. லூலு வழங்கும் பிக் 3 days சேல். இப்ப சேவ் பண்ணுங்க, இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு. July 31 முதல் August 2 வரை வெறும் 3 நாட்கள் மட்டும். எல்லா கேட்டகரியிலும் பெரிய சேவிங்ஸ் உங்களுக்காகவே காத்துக்கிட்டு இருக்கு. லூலு பிக் 3 days சேல் UAE முழுவதும் உள்ள அனைத்து லூலு ஸ்டோர்களிலும் கிடைக்கும்.
5: லூலு, where the world comes to shop.

0: டு ஃப்ரைடே 7 AM டு 11 AM. மெர்சல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் FM.
1: மெர்சல் மார்னிங் brought to you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
0: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் Alansari Exchange.
1: This hour of அன்புடன் நான் is brought to you by Joy Alukasin's Joy of Summerல டைமண்ட் ஜுவல்லரிக்கு ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் வெறும் 1.99% முதல், ஓல்டு கோல்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு 0 டிடக்ஷன்.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் ப்ரியா. எஸ், இன்னைக்கு ஃப்ரைடே வந்தாலே என் கூட வந்து ஒரு கெஸ்ட்டு வந்து ஜாயின் பண்ணிடுவாங்க. எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான். நம்ம கிருஷ்ணி மணிபாலன் நம்ம கூட வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ ஆக்சுவலி நானும் கிருஷ்ணியும் சேர்ந்து இன்றைக்கி நிறைய மூவிஸ் பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறோம். ஆக்சுவலி எங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் போன தடவை அதுக்கு எப்போ பண்ணாலுமே சரி எங்களுக்கு வந்து ரேண்டமாக வந்து ஒரு மெசேஜஸ்லாம் எனக்கும் தனியாக நீங்கள் அனுப்புவீங்க இன்ஸ்டாகிராமில், கிருஷ்ணிக்கும் அனுப்புவீங்க, உங்களோட காம்போ நல்லாயிருக்கு, ரெண்டு பேரும் சேர்ந்து அடிக்கடி ஷோ பண்ணுங்கன்னு. நீங்கள் வந்து விளையாட்ட சொன்னதை நாங்கள் வந்து சீரியஸாகவே எடுத்துக்கிட்டோம். பிகாஸ் நீங்கள் உண்மையாகவே தான் சொல்லியிருப்பீங்க, நாங்கள் பிலீவ் பண்ணிவிட்டு அது ஒரு சான்ஸை வந்து நாங்கள் யூஸ் பண்ணிவிட்டு எவ்ரி ஃப்ரைடே வந்து நாங்கள் பேச ஆரம்பிச்சிட்டோம். ஸோ உங்ககிட்ட இருந்த நல்லா ரெஸ்பான்ஸ் வரதுனால ஸோ இன்றைக்குமே வந்து சில படங்கள் பற்றி உங்ககிட்ட நாங்கள் ஷேர் பண்ண போகிறோம். ஸோ போன தடவையுமே வந்து நிறைய மூவிஸ் பற்றி பேசணும் இல்லையா, ஸோ லவ் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு எந்தெந்த மூவிஸ் பற்றிலாம் நானும் கிருஷ்ணியும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத இன்னும் சற்று நேரத்தில் வந்து நாங்கள் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறோம். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நவ மியூசிக்.
1: Golden Song of the Hour. Golden Song of the Hour. Brought to you by Joy Alakasin, Joy of Summer Lab. Diamond Jewelry ki free cash vouchers. Gold making charges verum 1.99% mudal. Old Gold Exchange ku zero deduction madri pala offers. TNC apply.

0: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். 89.4 தமிழ் எஃப்எம். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: மூணு வரைக்கும் எண்ணும் போது வாழ்க்கையே எவ்வளவு மாறப்போகுது தெரியுமா?
2: எல்லாரும் கேமரா பாருங்க, ரெடி 1 2 3.
1: இப்போ மூணு நாளைக்கு ஒரு அதிசயம் நடக்க போகுது. லூலு வழங்கும் பிக் 3 டேஸ் சேல். இப்ப சேவ் பண்ணுங்க, இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு. ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 2 வரை வெறும் 3 நாட்கள் மட்டும். எல்லா கேட்டகரியிலும் பெரிய சேவிங்ஸ் உங்களுக்காகவே காத்துக்கிட்டு இருக்கு. லூலு பிக் 3 டேஸ் சேல் UAE முழுவதும் உள்ள அனைத்து லூலு ஸ்டோர்களிலும் கிடைக்கும்.
0: லூலு, where the world comes to shop.
3: இந்த சம்மர்ல உங்க ட்ரீம் SUV-ய வீட்டுக்கு ஓட்டிட்டு போங்க ஜெட்டோரோட அன்பீட்டபிள் ஆஃபர்ஸோட. VAT on us இல்ல 0% interest, free service package and 1 million kilometer warranty. Just 966 dirhams per month EMI start agiradunala unga dream SUV ipo innum ungalku pakkathula. Visit Jetto showrooms across Abu Dhabi, Dubai, Ajman and Al Ain today. Jetto UAE, a part of Elite Group Holding. T's and C's apply.
4: Velinaatla vela paakkara namakku edha paathalum vaangalaan thonum, but namma life pathi namakku dhaan theriyum. Think pannunga, ippave unga savings ah start pannunga.
3: Propshell oda Audi Eyeless offer la unga dreamland நீங்க பர்சேஸ் பண்ணலாம்.
4: பூந்தமல்லி, மறைமலை நகர், ஸ்ரீபெரும்புத்தூர், கொடைக்கானல் மற்றும் பல பிரைம் லொகேஷன்ஸ்ல ரேரா அண்ட் டிடிசிபி அப்ரூவ்ட் இடங்களை வாங்கலாம். 80% பேங்க் லோனோட வெறும் 8 லட்சத்துல இருந்து நீங்க UAE-ல இருந்தே பிளாட்ஸ் புக் பண்ணலாம். ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 234 ரூபாய் டிஸ்கவுண்ட். 1000 ஸ்கொயர் ஃபீட் வாங்கினா 234000 ரூபாய் கம்மியாகும்.
3: இந்த ஆஃபர் August 2 மட்டும் தான். ஐடியாஸ் பில்டிங் ஆப்போசிட் டு புஜ்மான்ல 10 AM to 10 PM நடக்கிற ஈவென்ட்ல உங்க பிளாட் புக் பண்ணுங்க. கால் ஆர் வாட்ஸ்அப் 056-415-4242. பிளாட்ஸ்னாலே ப்ராப்ஷல் தானே.
4: உலகின் மிக பழமையான மொழி நம்ம தமிழ் தான். ஆன்லைன்லயே ஈஸியா அடுத்த தலைமுறைக்கு நம்ம தமிழை கொண்டு போய் சேர்க்கலாம். 7 வருட அனுபவத்தோட யாழ் கல்வியகம் அமெரிக்கன் தமிழ் அகாடமி அக்ரெடிஷனுடன் நம்ம அமீரகத்துல தமிழ் வகுப்புகள் நடத்தி வராங்க.
5: தொடர்புகளுக்கு 0555-241-536 அல்லது yaalkalviyagam.com.
1: மூணு வரைக்கும் எண்ணும் போது வாழ்க்கையே எவ்வளவு மாறப்போகுது தெரியுமா?
2: எல்லாரும் கேமரா பாருங்க, ரெடி 1 2 3.
1: இப்போ மூணு நாளைக்கு ஒரு அதிசயம் நடக்க போகுது. லூலு வழங்கும் பிக் 3 டேஸ் சேல். இப்ப சேவ் பண்ணுங்க, இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு. ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 2 வரை வெறும் 3 நாட்கள் மட்டும். எல்லா கேட்டகரியிலும் பெரிய சேவிங்ஸ் உங்களுக்காகவே காத்துக்கிட்டு இருக்கு. லூலு பிக் 3 டேஸ் சேல் UAE முழுவதும் உள்ள அனைத்து லூலு ஸ்டோர்களிலும் கிடைக்கும்.
0: லூலு, where the world comes to shop.

0: ஒன்பது காலை திங்கள் முதல் வெள்ளி வரை காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: This hour of அன்புடன் நான் is brought to you by Joy Alukasin Joy of Summerல டைமண்ட் ஜுவல்லரிக்கு ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் வெறும் 1.99% முதல், ஓல்டு கோல்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு ஜீரோ டிடக்ட்.

0: அன்புடன் நான் brought to you by ஆயுட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயுட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
1: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
2: Manasu thottu mittu. Manasu thottu mittu.
3: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. ஆக்சுவலி நம்ம வீட்டில இருந்து இப்போ ஒரு மெசேஜோ ஒரு காலோ வந்திருக்கும், அதுக்கப்புறம் சேலரி எல்லாம் கிரெடிட் ஆயிடுச்சா, இன்னும் வரக்கானோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க எப்படி ஊருக்கு காசு அனுப்புவீங்க? அப்படி அனுப்பும்போது உங்களுக்கு அதுல நிறைய பெனிஃபிட்ஸ், அப்படியே டபுள் த அமௌண்ட் வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைச்சா வந்து எப்படி இருக்கும்? ஸோ அது வந்து அல்லன் சார் எக்ஸ்சேஞ்சில் மட்டும்தான் பாசிபிள். ஏன்னா திஸ் சம்மர் எவ்ரி டிரான்சாக்ஷன் அலன் சார் எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு உங்களோட மணி வந்து டபுள் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து 600,000 திரம்ஸ் கேஷ் ப்ரைஸ் வின் பண்ணலாம். அண்ட் பிராண்ட் நியூ ஜெட்டோ T1 காரையும் வந்து நீங்கள் வின் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த ஆஃபர் வந்து 13th August வரைக்கும் மட்டும்தான், S13th August வரைக்கும் மட்டுமே. ஸோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. அண்ட் உடனே அலன் சார் எக்ஸ்சேஞ்ச் பிரான்ச்சஸை வந்து நீங்கள் விசிட் பண்ணலாம். ஸோ விசிட் பண்ணி உங்களுக்கு என்னென்ன டவுட்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து நீங்கள் கேட்டு டேரெக்டாகவே தெரிஞ்சுக்கலாம். இல்லை எனக்கு எல்லாமே தெரியும், நான் எப்போவுமே அலன் சாரியில் தான் வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா குட். அப்போ உடனே வந்து கையில் ஃபோன் வச்சுருக்கீங்க, ஆப்பை இன்னும் டவுன்லோட் பண்ணாமல் இருக்கீங்கன்னா அலன் சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணுங்கள். பிகாஸ் யாருக்கு எப்போது இந்த லக் திரும்பவுனே தெரியாது. அந்த கார் ஜெயிக்க போகிற லக்கி பர்சன் நீங்களாக இருக்கலாம். நான் சொன்னேன் இல்லையா, 600,000 திரம்ஸ் ஜெயிக்க போகிற பர்சன் நீங்களாக கூட இருக்கலாம். ஸோ ஆல் தி பெஸ்ட். அண்ட் ஊருக்கு காசு அனுப்புங்க, அண்ட் அப்படியே உங்களுக்கு எல்லா உங்களோட கனவும் நிறைவேறட்டும். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அண்ட் மனசை தொட்ட மெட்டுக்காக பாலாஜி வந்து ஒரு சாங் கேட்டிருக்காரு. அவர் கேட்ட பாட்டும் நான் ப்ளே பண்ணுறேன். நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச பாட்டை எங்களுக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் நோட்டாக கூட நீங்கள் சென்ட் பண்ணலாம். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். அன்புடன் நான் பிரியா.

0: 99.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. எஸ் நம்ம கூட கிருஷ்ணி மணிபாலன் சொன்ன மாதிரியே வாக்கு தவற மாட்டான் இந்த கோட்டை சாமி அப்படின்னு வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ கிருஷ்ணி, இந்த முறை வந்து நம்ம எந்தெந்த மூவிஸ் பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம், அதில் முதல்ல நம்ம பேசி வச்ச ஒரு ரொம்ப எவர் கிரீன் மூவி அப்படின்னு கூட சொல்லலாம்.
1: இப்போ வந்து படம் வந்து இத்தனை வருஷம் ஆகியிருக்கலாம், ஆனால் இப்போ பார்த்தா கூட ஒரு ஃபீல் குட் நமக்கு ஒரு ஒரு ஒரு ஃபீலிங் கொடுக்கும்.
0: எஸ்
1: அப்புறம் சில படங்கள் வந்து கிளாசிக்ஸ்னு நம்ம வந்து வச்சிருப்போம், அதுவும் தமிழ் சரியா கிளாசிக்ஸ்னு சொல்லி நம்ம வச்சிருப்போம். அதுல நமக்கு டக்குனு ஞாபகத்துக்கு வாருது அப்படின்னா ரிதம் மூவி தான். ரொம்ப அழகான ஒரு படம் இல்லையா? வாழ்க்கையில நமக்கு நடக்கிற விஷயங்கள், இன்னைக்கு ஒரு விஷயம் நமக்கு வந்து நடக்குது அப்படின்னா அதுக்கு பின்னாடி பல காரணங்கள் இருக்கலாம்.
0: சொல்றது
1: இல்ல, அதே மாதிரி நமக்கு ஒரு விஷயம் நடக்கல, நம்ம எதிர்பார்த்த ஒன்னு நடக்கல அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும். அது மாதிரி இந்த படத்துல வந்து ரெண்டு நாயகர்கள், ரெண்டு நாயகிகள் இருப்பாங்க. ரெண்டு பேரோட காதல், அதுக்கப்புறமா அது இல்லாம போய் பாஸ்ட் லைஃப், அதுக்கப்புறம் பிரசன்ட்ல வந்து ரெண்டு பேர் சந்திக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு பாஸ்ட் இருக்கு. இப்போ இந்த சோசியல் டாபு எல்லாத்தையும் மீறி அவங்க ரெண்டு பேரும் எப்படி செய்ய போறாங்க அப்படிங்கிறது தான் அந்த கதை இல்லையா?
0: ரொம்ப அழகாவும் காமிச்சிருப்பாங்க. ஒரு பக்கம் வந்து ஜோதிகா அண்ட் அர்ஜுன் சார், இன்னொரு பக்கம் வந்து மீனா மேம் அண்ட் இவர் வசந்த். ரொம்ப அழகான ஒரு கதை அது, சொல்லுங்க.
1: ஆமா, அப்போ வந்து நமக்கு பாஸ்ட்ல நமக்கு என்ன வேணா நடந்திருக்கலாம் வாழ்க்கையில, ஆனா பிரசன்ட்ல வந்து நமக்கு ஒண்ணு வேணும், ஒரு காதல்ல விழுறோம் அப்படிங்கும் போது தயங்கவே கூடாது. அது அதை வந்து எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு ரொம்ப அது அது எப்படி ஒரு தயக்கத்தோட ரெண்டு பேரும் அணுகுவாங்க, ரொம்ப அழகா வந்து வசந்த் அவர்கள் வந்து காட்டியிருப்பாரு. அதோட இந்த படத்துல இன்னொரு ஸ்பெஷல் இருக்கு, ரிதம் இல்லையா இந்த படத்தோட பேரு. ஐம்பூதங்கள், ஐம்பூதங்கள், தீ, காற்று, வான், இது ஐம்பூதங்கள் இருக்கு இல்லையா? இந்த ஐம்பூதங்களுக்கும் தான் இந்த பாட்டு, அஞ்சு பாட்டும் வந்து ஐம்பூதங்கள் பத்தி பேசும்.
0: ஒண்ணு வந்து தீ, தனியே
1: தன்னந்தனியே வந்து தீ பத்தி பேசும், இல்ல இல்ல தனியே தன்னந்தனியே வந்து வானமா.
0: ஒவ்வொரு பாட்டும்
1: அப்படிங்கறது அஞ்சு விஷயம் ஐம்பூதங்கள் பத்தினதுதான், அந்த ஐம்பூதங்கள் பத்தி தான் அந்த அஞ்சு பாட்டுமே இருக்கும். ஒரு இயற்கை, அதுதான் இயற்கை அப்படின்னு சொல்லி கொண்டாந்து முடிச்சிருப்பாங்க, அதுதான் அந்த படம்.
0: மனுஷனோட லைஃப்மே வந்து ஒருத்தர் வந்து பிறக்கிறதும் இறக்குறதும் இந்த இயற்கை தான். அதுக்காக அவங்கள மனசுல அந்த மரியாதை வருது இருந்தா போதும், அதுக்காக தன்னையே வந்து
1: நம்ம வாழ்க்கையே வந்து
0: வாழ்க்கையவே வந்து நம்ம இது பண்ணிக்கணும்னு கிடையாது அப்படின்றத ரொம்ப அழகா வந்து எடுத்து சொன்ன ஒரு படம் தான் வந்து ரிதம். யாரெல்லாம் வந்து இன்னும் இந்த படம் வந்து பார்க்கல, பாட்டு மட்டும்தான் கேட்டிருக்கேன், பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஒரு நல்ல சாட்டர்டே சண்டே அந்த டைம்ல கூட வந்து நீங்க பாருங்க, ஒரு சின்ன ரிமைண்டர். சில படங்கள்லாம் வந்து மறுபடியும் பார்க்கணும்னு தோணும். ஸோ அப்படி வசந்தோட டைரக்ஷன்ல நம்ம இசை புயலோட மியூசிக்ல ரிதம் படத்தை பார்க்க ஒருவேளை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மிஸ் பண்ணாம பாருங்க, இன்னும் தொடர்ந்து பேசலாம். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா, கூட ஆர்ஜே கிருஷ்ணி மணிபாலன் பேசிட்டு இருக்காங்க. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும்
1: அர்த்தமாயிட்டாராச்சா? 89.4
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
3: ALD Properties இன் நான்காம் ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத இஎம்ஐ ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல, 18 மாதம் 12 மாதம் இஎம்ஐ கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
4: எனக்கு சக்கரை வியாதி,
5: சுகரா, இது எத்தனை நாளா?
4: ரத்தக்கொதி வந்தப்போ அதுவும் சேர்ந்து வந்து
5: ஒரு உடம்புக்குள்ள 1 கோடி வியாதியா
4: சார்?
3: இந்த அளவுக்கு உங்க பாடியில பிரச்சனை இருந்தா கூட நீங்க ஆயுர்வேத முறையில வேதாமிருதா ஆயுர்வேதா கிளினிக்ல சரி பண்ணிக்கலாம். 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 ல சந்திக்கலாம்.
6: இன்ட்ரோடக்டரி ஆஃபரா அபியங்கம் கிழி ஸ்டீம் பாத் மற்றும் ஃபேஸ் பேக் எல்லாம் சேர்த்து வெறும் 149 திரும்ஸ் தான்.
3: மேடம் ஒரு நிமிஷம்.
7: எஸ்.
3: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
7: ஹா, நல்லா தெரியுமே.
3: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
7: ஆ, கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
3: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
7: எது, மதுவா?
3: அட என்ன மேடம், பெண்கள்லாம் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
7: ஓ மை காட், யார் அவரு?
3: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
7: டாம் இட்.
8: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் RJ மது.
7: அடிங்க.
3: மசாலா கஃபே brought to you by City Seasons Hotel Burjuman Dubai ல August 8th and 9th 10 AM to 7 PM DAC developers நடத்துற ப்ராப்பர்ட்டி ஷோகேஸ்ல கலந்துக்கோங்க. உங்க ஃபேவரட் லொகேஷன்ல ப்ராப்பர்ட்டியை வாங்குங்க.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்போடு நான் பிரியா. ஆக்சுவலி கோ இன்சிடென்ட்லி நான் வந்து ரீசெண்டாக ஒரு படத்தை மறுபடியும் பார்த்தேன். ஆர்ஜே கிருஷ்ணி அவர்களும் ரீசெண்டா அந்த படத்தை மறுபடியும் ஐ மீன் மறுபடியுமா முதல் தடவை நீங்க பாத்தீங்களா?
1: மறுபடியும்
0: மறுபடியும் பார்த்தாங்க. என்ன ஒரு கோ இன்சிடென்ட் அது. அபியும் நானும் படம்.
1: அபியும் நானும் படம்
0: ஒரு நாள் ரொம்ப வருஷம் ஆச்சே. சரி ஓகே, சும்மாவே எப்படி சொல்றது, பார்த்த படத்தை பார்த்துட்டு இருக்கோமே, ரொம்ப நாளைக்கு முன்னாடி பார்த்த படத்தை பார்க்கலாமே தோணுச்சு. அப்ப பார்க்கும்போது பிரகாஷ் ராஜ் சார் அவ்வளோ பியூட்டிஃபுல்லா வந்து பண்ணிருப்பாரு.
1: உண்மையா ஒரு அப்பாவோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கும், அது ஒரு பொண்ணை பெத்த ஒரு அப்பா அப்படிங்கும்போது அது எப்படி இருக்கும், அவ்வளோ ஒரு ஒரு அதான் ஒரு பொண் பிறந்த உடனே வைஃபையே அவர் மறந்துடுவாரு. வைஃபா பொண்ணானுந்தா பொண்ணு தான் எப்பவுமே. ஒரு சீன் வரும் அதுல, அப்ப கிச்சன்ல வந்து ஒரு சத்தம் வரும், பொண்ணு வந்து வீச்சுன்னு ஒரு கத்துவா, அப்ப இவர் ஓடி வருவாரு, என்ன நடந்தது, அப்ப சுடு தண்ணி கொட்டிருச்சு அப்படின்னோன்னா யாரு கொட்டிச்சு எதெல்லாம் ஒண்ணுமே கேட்கவும் பிள்ளைய தூக்கிட்டு ஓடுவாரு. ஓடி போயிட்டு இப்போ ஹாஸ்பிட்டல் போனோம் அப்படின்னா அப்புறம் தான் கொஞ்ச நேரம் கழிச்சுதான் பொண்ணு சொல்லுவா, சுடுதண்ணி கொட்டினது எனக்கு கிடையாது அம்மாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடையில் அவர் வந்து அவங்களை ஒரு அறையும் அரைஞ்சிருவாரு, நீ வந்து கவனமாக பார்க்க மாட்டியாங்கிற மாதிரி ஒரு அறையும் அரைஞ்சிருவார். அதை நாங்கள் வந்து இது பண்ணலை, அதை நாங்கள் வரவேற்கலை, அந்த அரைஞ்ச விஷயத்தை நான் வரவேற்கலை. பட் ஆனால் அந்த பாசம் அவ்வளவு, பொண்ணுக்கு எதுவும் ஆகிருமோ, அந்த அவ்வளவு துடிச்சு போகிற அந்த ஒரு இது, அந்த பேரண்டிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். இப்போ நம்ம சொல்லுவோம் என்ன, நம்ம அம்மா அம்மா அப்பா பாரு, இப்போ பாரு எங்கே இருக்க, என்ன பண்ணுற, எவ்வளோ நேரம் ஆகும், வீட்டுக்கு வா அப்படின்னு ரொம்ப தொல்லை பண்ணிட்டு இருப்பாங்க. சாப்பிட்டியான்னு கால் பண்ணுவாங்க, ஒரு நாளைக்கு எத்தனை கால் பண்ணிடுவாங்க. நமக்கு ஒரு மாதிரி டார்ச்சராக இருக்கும் சில நேரம். சலிச்சுக்கிற பசங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் நீங்கள் அதை பண்ணும்போது, நீங்கள் ஒரு குழந்தைக்கு அம்மாவாகும்போது, ஒரு அப்பாவாகும்போது, அந்த பேரண்டிங் அப்போ தான் உங்களுக்கு அது தெரியும், அதோட கஷ்டம் என்ன அப்படின்னு. ஏன்னா அவ்வளோ பதறும், வெளியில போயிட்டாங்க உடனே வந்துருவாங்களா, எதுவும் நடந்துருமா, அந்த ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ அது மாதிரி தான் பிரகாஷ் ராஜுக்கும் ஒரு பொண்ணு, அதுலேயும் அவங்க ரொம்ப ரொம்ப ஒரு பாண்டிங் சூப்பராக இருக்கும் அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில. குழந்தை அப்படித்தானே, அதுவும் முதல் பெண் குழந்தைக்கும் அப்பாவுக்கும் இடையிலான பாண்டிங்கிறது அது அது அது மாதிரி வேற எதுவுமே இருக்க முடியாதுங்கிற மாதிரி.
0: அந்த படத்தை நான் முழுசா வந்து பார்க்கணும்னு நினைச்சேன்,
1: நீங்க பார்க்கலையா?
0: என்னால வந்து முடியல, ஒரு பாயிண்ட் மேல வந்து பார்க்க முடியல, நான் அப்படியே சரி ஆஃப் பண்ணிட்டேன்.
1: அதுலயும் என்ன ரொம்ப அழகா காட்டியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு வயசுக்கு மேல நீங்க குழந்தை இங்க பெத்தீங்க வளர்த்தீங்க சரி, ஆனா ஒரு வயசுக்கு மேல அவங்களோட சுதந்திரம் தான், நீங்க அதுல தலையிட முடியாது. அப்பா நான் என்ன பண்றேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு த்ரிஷா வந்து ஒவ்வொரு தடவையும் வந்து அவருக்கு சொல்லுவாங்க. அப்போ வந்து அவர் ஃபர்ஸ்ட் டைம் கொஞ்சம் ஒரு மாதிரி சங்கடப்படுவாரு, அதுக்கப்புறமா ஆமா இல்ல அப்படின்னு அவர் புரிஞ்சுக்குவாரு. அதுக்கப்புறம் அவர் கல்யாணம் பண்ணி போகும்போது வந்து ரொம்ப அவரால் ஏத்துக்கவே முடியாம இருக்கும், தன்னை விட்டு ரொம்ப தூரம் பிரிஞ்சு போக போறாளே அப்படிங்கிற ஒரு வருத்தம் அந்த கவலை இருந்துட்டே இருக்கும். ஆமா ஆமா, ரொம்ப அழகான படம். பேரண்ட்ஸ் நிறைய பேர் பார்த்துருப்பாங்க, அதுவும் இந்த பொண்ணுங்களை பெத்த அப்பா அம்மா இருக்காங்க இல்லையா, ரொம்ப பார்த்துருப்பாங்க. அது பார்க்கும்போது எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் இடையிலான அந்த பாண்டிங் என்ன, அது ஞாபகம் வரும்.
0: எப்படின்னா இப்போ எங்கள் அப்பாலாம் வந்துட்டு அப்புறம் ஆஃபீஸ் என்னோட ப்ரீவியஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது, இப்போ ஒரு 5:00 வந்து ஆஃபீஸ் முடியுது அப்படின்னா அவர் வந்து ஒரு 4:00-3:30 வந்துருவார். 6:00 அப்படின்னா 4:30 வந்து இப்ப காருக்குள்ளேயே வாசல்லே உட்காந்துட்டு இருப்பாரு, காருக்குள்ளேயே வந்து ஏசி ஆன் பண்ணிட்டு ஒரு போன் யூஸ் பண்ணிட்டு இருக்கும், எனக்காக வெயிட் பண்ணிட்டே இருப்பாரு. அது 1 hour, 2 hours ஆச்சோ இல்ல 3 hours ஆச்சோ கேர் பண்ண மாட்டார். நான் திட்டுவேன், ஏன்பா இவ்வளவு சீக்கிரம் வந்து வெயிட் பண்றீங்க, பரவாயில்ல நீ வா, லேட் ஆனாலும் பரவாயில்ல நீ வா அப்படின்னு அவரே வந்து கூட்டிட்டு போயிட்டு கூட்டிட்டு வந்து விடுவாரு. ஸோ அந்த மொமெண்ட் எல்லாம் வந்து மறுபடியும் கிடைக்குமா அப்படின்னு
1: அந்த அழகான நினைவுகளை அப்ப பாசு போட்டுட்டு அப்படியே இந்த வாழ்க்கை கொண்டு போக வேண்டிய.
0: தொடர்ந்து நம்ம பேசுவோம். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா, கூட ஆர்ஜே கிருஷ்ணி மணிபாலன் பேசிட்டு இருக்காங்க. நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
2: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

0: டாடி தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அது எஃப்எம் தான் டாடி கேப்போம்.
1: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி.

0: தி ஆர் வாஸ் பிராட் யூ பை பாஷா பாய் பிரியாணி, வாசல் ஹப் பிளாக் 4, கராமா.
1: We'll be back after a short commercial break.
2: வெளிநாட்டுல வேலை பாக்குற நமக்கு எதை பார்த்தாலும் வாங்கலாம்னு தோணும், பட் நம்ம லைஃப் பத்தி நமக்கு தான் தெரியும். திங்க் பண்ணுங்க, இப்பவே உங்க சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க.
3: ப்ராப்ஷலோட ஆடி ஐலசா ஆஃபர்ல உங்க Dreamland நீங்க பர்சேஸ் பண்ணலாம்.
2: பூந்தமல்லி, மறைமலை நகர், ஸ்ரீபெரும்புத்தூர், கொடைக்கானல் மற்றும் பல பிரைம் லொகேஷன்ஸ்ல ரேரா அண்ட் டிடிசிபி அப்ரூவ்ட் இடங்களை வாங்கலாம். 80% பேங்க் லோனோட வெறும் 8 லட்சத்துல இருந்து நீங்க UAE ல இருந்தே பிளாட்ஸ் புக் பண்ணலாம். ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 234 ரூபாய் டிஸ்கவுண்ட். 1000 ஸ்கொயர் ஃபீட் வாங்கினா 234000 ரூபாய் கம்மியாகும்.
3: இந்த ஆஃபர் August 2 மட்டும்தான். Building opposite to Burjmanல 10 AM to 10 PM நடக்கிற ஈவென்ட்ல உங்க பிளாட் புக் பண்ணுங்க. கால் ஆர் வாட்ஸ்அப் 056-415-4242. பிளாட்னாலே ப்ராப்ஷல் தானே.
4: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
5: ஹாய், நான் காஃபி.
6: ஹலோ, நான் தான் டிராவல்.
7: வணக்கம், நான் நினைவுகள்.
6: ஹாய், நான் தான் இயற்கை.
4: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
6: எங்கப்பா மனசு காணோம்?
2: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
6: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
8: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
9: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்போடு நான் பிரியா, எஸ் கூட ஆர்ஜி கிருஷ்ணி மணிபாலன் இருக்காங்க. இப்போ நாங்கள் பேச போகிற படம் என்னவென்றால்,
1: சில படங்கள் வந்து நம்ம வச்சிருப்போம் வீட்டில், சிடி வச்சிருப்போம், கேசட்
0: வச்சிருப்போம்,
1: போட்டு போட்டு வந்து தேய்ச்சிட்டே இருப்போம்.
0: எப்பெல்லாம்
1: போர் அடிக்குமோ அப்பெல்லாம் அந்த படத்தை போட்டு பார்ப்போம். அப்படி எனக்கு ஒரு படம் தான் கண்டு கொண்டேன்.
0: அப்போ நம்ம டைம்ல வந்து இந்த சிடி இருக்கும், சிடி பிளேயர், அப்ப அந்த பாட்டெல்லாம் வந்து சிடியில போட்டு நம்ம பிளே பண்ணி ஸ்பீக்கர்ல சவுண்ட்

0: அதனால ரெண்டு திடீர்னு ஒருத்தங்க மீட் பண்றாங்க. ஒரு ஒரு ஒரு குடும்பத்துல ஒரு பொண்ணு, அவ தான் வந்து பிரெட் வின்னரா இருக்காங்கிற மாதிரியான சிச்சுவேஷன். அவளுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும், ஆனா அந்த ஜாதகம் அது இதெல்லாம் பார்த்து
1: ஒரு பொண்ணு நானே அப்படின்னு அவங்க பிலீவ் பண்ணி
0: அவங்கள நம்ப வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி அந்த மாதிரி நிறைய நடந்திருக்கும்.
1: சீரியஸ்லி
0: அவங்களுக்கு ஒரு காதல் வந்து அந்த மாதிரி ஒண்ணு நடக்கும்போது எப்படி இருக்கும்
1: போகிறாய் அப்படின்னு அந்த ஒரு பாட்டு போட்டிருப்பாரு நம்ம இசை புயல்.
0: ஆமா, என்ன ஒரு அது ஒரு அழகான ஒரு விஷயம் இல்லையா? நம்மளே நம்ம மேல நமக்கே நம்பிக்கை இருக்காது, எனக்கு ராசியே இல்ல, எனக்கு எதுவுமே நல்லதே நடக்காது அப்படிங்கும் போது என்ன ஒருத்தன் துரத்தி துரத்தி லவ் பண்றானோ அப்படிங்கும் போது அவங்களால அது ஃபர்ஸ்ட் நம்ப முடியாது. படம் முடியும் போதுதான் அவங்கள அதை அக்செப்டே பண்ணுவாங்க.
1: சோ இதுல என்னன்னா, என்ன பியூட்டினா, இப்போ இதுதான் லவ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பிட்டு இருப்போம். அப்போ அந்த டைம்ல திடீர்னு நம்மள யாராவது சீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை அக்செப்டே பண்ணிக்கவே முடியாது.
0: அது ஐஸ்வர்யா ராயோட கேரக்டர்
1: ரொம்ப அழகா, ஒரு பக்கம் அவங்க பேஷன், இன்னொரு பக்கம் காதல்.
0: ஆமா,
1: அது வந்து அவங்களால பேலன்ஸே பண்ண முடியாது. அப்படியே அந்த டிரைனேஜ் குள்ள அந்த மழை வந்துட்டு இருக்கும்.
0: இந்த விஷயம் இருக்குல்ல, இந்த ஐஸ்வர்யா ராய் வந்து ஒரு ரொம்ப புத்தகம் எல்லாம் நிறைய படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு. அப்ப பாரதியார் கவிதைன்னு அவளுக்கு ரொம்ப விருப்பம். அப்ப பாரதியார் கவிதை சொல்ற ஒரு பையனா அப்படிங்கும்போது, இப்ப பாருங்க இந்த காலத்துல இந்த படம் வந்து 2000ல வந்தது, இப்போ சோசியல் மீடியால இல்லாட்டி ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சோசியல் மீடியால என்ன நடந்தது அப்படின்னா, இந்த மாதிரி நிறைய எழுதக்கூடியவங்க, இந்த மாதிரி நிறைய அழகியெல்லாம் நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடியவங்க, இவங்க மேல ஒரு ஒரு காதல் இல்லாட்டி ஒரு ஈர்ப்பு இந்த மாதிரி வந்திருக்கும். அதுவும் சில நேரங்கள்ல வந்து சும்மா ஒரு வெளியில காட்டிக்கிறதுக்காக அந்த மாதிரி நடிச்ச நிறைய பேர், நிறைய பேர் அதுக்கப்புறம் எக்ஸ்போஸ் ஆகியிருப்பாங்க. இதெல்லாம் நடந்தது. ஆனா இது இந்த விஷயத்தை அவரை வந்து படத்துல முன்னாடியே
1: வச்சிருக்காரு. சோ ஒரு பக்கம் ஐஸ்வர்யா ராய் அண்ட் அப்பாஸோட லவ் வந்து சக்சஸ் ஆகாது. மம்முட்டி
0: கொஞ்ச நாளைக்கு அப்புறமா காதல் விழுவாங்க.
1: ஆமா, அப்புறம் இந்த பக்கம் தபு அண்ட் நம்ம ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு மூவி. ராஜீவ் மேனன் சார் எடுத்த படங்கள்ல ஒரு பெஸ்டான ஒரு மூவி. தொடர்ந்து பேசலாம்.
0: இன்னும் படம் பார்க்கல, டைம் செய்து போய் பாருங்க.
1: உங்களுக்கு ஒரு ரிமைண்டர் மெசேஜ் நாங்க கொடுத்துட்டே இருக்கோம். இன்னைக்கு உங்களுக்கு என்ன சாட்டர்டே சண்டேஸ்ல வந்து என்னென்ன மூவிஸ் எல்லாம் நீங்க பாக்கலாம், மறுபடியும் ரீவாட்ச் பண்ணலாம்.
0: ஒரு பாட்டு, இந்த கண்டுகொண்டேன் பாட்டு இருக்குல்ல, அதுல வந்து இப்போ பிரசாந்த் சாரி அப்பாஸ் அண்ட் ஐஸ்வர்யா ராயோட காதல், அதுல ஒரு அவங்களோட இது காம்பினேஷன்ல தான் அந்த பாட்டு வரும். கண்டு அதுல ஒரு வரி வரும், வைரமுத்து எழுதியிருப்பாரு, வெண்ணிலா வெளிச்சம் கிண்ணத்தில் விழுந்து நிறைந்தால் வழிந்தால் மகிழ்ச்சி, வெண்ணிலா வெளிச்சம் கிண்ணத்தை உடைத்தால் உயிரை உடைப்பாள் ஒருத்தி. இந்த காதல் என்னுடைய கிண்ணம், ஒவ்வொரு மனுஷனும் மனசை வச்சுக்கோமே, அதுல வந்து அந்த வெளிச்சம் வந்து விழுந்து அது நிறைஞ்சு வழிஞ்சிச்சு அப்படின்னா வழிந்தா அது எனக்கு சந்தோஷம்தான். காதல் வந்து நிறைஞ்சு வழிஞ்சா சந்தோஷம்தான். இல்ல அந்த காதலே வந்து அந்த கிண்ணத்தை உடைச்சிருச்சு அப்படின்னா அவளும் அவளுடைய உயிரை உடைத்துக் கொள்வாள்ங்கிற மாதிரி எழுதியிருப்பாரு. ரொம்ப அழகா இருக்கும் அந்த வரிகள்.
1: ஓகே, தொடர்ந்து நம்ம பேசலாம். கிருஷ்ணி வந்து நமக்கு தெரியாத நிறைய விஷயங்களையும் தெரியப்படுத்திட்டு இருக்காங்க. இது நம்ம ரேடியோ நவா மியூசிக்.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். சென்னையோட ஃபாஸ்ட் க்ரோயிங் லொகேஷனா இல்ல கோயம்புத்தூர்ல காம ஒரு ஃபேமிலி லொகேஷனா?
1: ரெண்டும் வேணும். இப்போ சென்னை போஸ்ட் ரிட்டையர்மெண்ட்க்கு அப்புறமா கோயம்புத்தூர்.
0: அப்போ டாக் டெவலப்பர்ஸ் தான் வழி. நம்ம ஒண்ணு பண்ணலாம். ஆகஸ்ட் 8th and 9th டாக் டெவலப்பர்ஸ் நடத்துற இன் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஷோகேஸ்க்கு போவோம். மத்தத அவங்க பாத்துப்பாங்க.
2: எஸ் சிட்டி சீசன்ஸ் ஹோட்டல் புர்ஜ்மான் துபாயில ஆகஸ்ட் 8th and 9th 10 AM to 7 PM டாக் டெவலப்பர்ஸ் நடத்துற ப்ராப்பர்ட்டி ஷோகேஸ்ல கலந்துக்கோங்க. உங்க ஃபேவரட் லொகேஷன்ல ப்ராப்பர்ட்டியை வாங்குங்க.
3: There is no place like home. There's no home like that.
4: For registrations, call 056-357-9474.
5: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், are you feeling comfortable?
6: ஒன்றும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
7: உனக்கு இப்போ 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
8: பிளாக் அண்ட் ஒயிட் டிவியில் ஒலியும் ஒலியும் பார்த்துட்டு இருக்க.
9: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள். தானே அன்புடன்
2: நான் ப்ராட்டி யூ பை ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. அடுத்து நம்ம எந்த படத்தை பத்தி பேச போறோம்னா, கிருஷ்ணி,
1: இப்ப வந்து ஒரு பாட்டு ரொம்ப வைரல், மறுபடி அது ரொம்ப ஃபேமஸ் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இந்த இதயமுரளி படம் வந்ததுக்கு அப்புறமா பொட்டு வைத்த ஒரு வட்டனிலா இல்லையா? அப்ப இதயமுரளி அப்படின்னாலே நமக்கு
0: முரளி சார்,
1: நடிச்ச முரளி சார் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வருவாரு. அப்போ வந்து இதயமுரளி படம் பார்த்ததுக்கு அப்புறமா நான் போயிட்டு இதயம் படம் பார்த்தேன். இதையும் படம் நான் பாக்கல அதுக்கு முன்னாடி, எனக்கு தெரியாது என்ன ஸ்டோரி நடந்தது தெரியாது.
0: எல்லாமே சின்ன வயசுல நான் பாத்திருக்கேன், பட் எனக்கு அவ்வளவா வந்து ஞாபகம் இல்லை. பட் ஒரு சில சீன்ஸ் வந்து ஞாபகம்,
1: ரீவிசிட் பண்றது ரொம்ப அழகா இருக்கும். இப்ப இதயமுரளி பார்த்ததுக்கு அப்புறமா, சரி அவர் என்ன பண்ணாரு, அப்பா உண்மையாவே காதல சொல்லலையா? அவர் வந்து ஜென்ரலா வந்து காதல் சொல்லாம, காதல் வந்து சொல்லவே இல்லை அப்படிங்கிற நிறைய படங்கள் நடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். இப்ப இந்த இதயமுரளி இதயம் வந்து ரொம்ப ஸ்பெஷல் அதுலயே. சரி இதுல என்னதான் பண்ணாரு, போய் பார்த்தே ஆகணும் அப்படிங்கிறதுனால போய் பார்த்தேன் நான். ரொம்ப அழகான படம், ரொம்ப அழகியலா வந்து அந்த படத்தை எடுத்திருக்காங்க. ரொம்ப அழகா அவர் போய் அவரோட காதல வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுவாரு முரளி அந்த படத்துல. நான் கூட நினைச்சு சொல்ல மாட்டாரோ அப்படிங்கிற மாதிரி இல்லை, 4 வருஷம் காலேஜ்ல வந்து சொல்லாம இருப்பாரு. அந்த அதுக்கப்புறமா அடுத்த நாள் வந்து காலேஜ் முடிய போகுது அப்படின்னோடனே அந்த கடைசி நாள் போயிட்டு அவங்கள பத்தி அவர் எழுதின கவிதைகள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்று நினைச்சு எழுதியிருப்பாரு. அந்த ஒரு 3 புக்ஸை வந்து அவங்க கையில கொடுத்து இதுதான் காதல் அப்படின்னு எக்ஸ்பிரஸ் பண்ணிடுவாரு. அதுக்கப்புறமா அவங்க போய் அந்த புத்தகம் எல்லாம் படிச்சு பார்ப்பாங்க. படிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கும் அவர் மேல ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு என்ன சொல்றது, அது காதல்னு சொல்ல முடியாது, ஒரு விருப்பம் வரும். ஓ இப்படி நம்மளை இவ்வளவுலாம் ரசிச்சிருக்கானா ஒருத்தன், நம்ம மேல இவ்வளவு காதல் வச்சிருக்கானா ஒருத்தன், அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு விருப்பம் வரும். அதுக்கப்புறமா அவருக்கு வீட்டுல ஒருத்தரை பேசியிருப்பாங்க, அவங்க அப்பா கிட்ட வந்து, நான் வந்து நீங்க சொல்ற பையனை தான் நான் கட்டிப்பேன், எனக்கு காதல்லாம் எதுவும் கிடையாது அப்படின்னு கூட சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு அக்கா இருப்பாங்க, அவங்க வந்து காதல் காதலிச்சிருப்பாங்க, அதை அவங்க அப்பா ஏத்துக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் தற்கொலை பண்ணிக்குவாங்க. அப்ப அதனால இந்த பொண்ணு வந்து, சின்ன பொண்ணு வந்து, நான் அப்பா நீங்க சொல்றவங்களை தான் நான் கட்டிப்பேன் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. பட் அதுக்கப்புறமா தான் இவங்களுக்கு முரளி பத்தி எல்லாம் தெரிய வரும், இப்படி ஒருத்தன் இருக்கான் நம்மள வந்து விரும்புறான் அப்படிங்கறதெல்லாம் தெரிய வரும். அதுக்கப்புறமா அவங்க வந்து அதையும் பிரேக் பண்ணிட்டு அவங்க வந்து போவாங்க அவருக்காக அப்படிதான். ஆனா கடைசியா ரெண்டு பேரும் சேர்ந்தாங்களா இல்லையான்னு நமக்கு தெரியாது. அது அதுக்கிடையில இன்னொரு ட்விஸ்ட் ஒன்னு நடந்து, அது என்னன்னு சொல்லாமே படத்தை முடிச்சிருப்பாங்க. போய் பாருங்க படத்தை, ரொம்ப அழகா இருக்கும். அதுல வந்து இன்னொரு விஷயம், காதல் வந்து, காதல் தான் கம்யூனிசம் அப்படின்னு பேசியிருப்பாங்க. காதல், காதல்ங்கிற ஒரு விஷயம் பாரு உலகத்துல என்னென்ன மாற்றங்களை செய்யுது. காதல் வந்தா ஒருத்தர் வந்து எந்த வேறுபாடுகளையும் பாக்குறது இல்ல. அவன் காதல் இருக்கா, அவன் நல்லா, அவன் நல்லவனா இருக்காடா, அவ்வளவுதான், அது மட்டும்தான் காதல் பாக்குது. அதை தவிர்த்து மத்த எல்லாத்தையும் மறந்துருது இல்லையா. அந்த காதல் வந்து உலகத்துக்கு ரொம்ப தேவை, அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க.
0: எக்ஸாக்ட்லி. சோ இந்த இதயமுரளி படம் வந்து பார்க்கும்போது கூட அந்த பொட்டு வைத்த வட்டநிலா பாட்டு, நம்ம ரெண்டு பேரும் தானே போனோம், அந்த பொட்டு வைத்த வட்டநிலா பாட்டு வந்து அந்த தியேட்டர்ல வரும்போது அப்படியே ஒரு மாதிரி வேற லெவல்ல ஒரு ஃபீலிங் வந்து கொடுத்துச்சு. அப்போதான் தெரிஞ்சது, பிராவோ சொன்னதை ஞாபகம் வந்தது, ஓஹோ நமக்கு நமக்கு வந்து
1: வயசாகிருச்சுன்னா
0: ஆகுது போலயே அப்படி.
1: ஏன்னா ஒரு அமைதியா அந்த பாட்டு வந்து தொடங்கும். அந்த படத்தை பொறுத்த வரையில எந்தவித மியூசிக்கும் இல்லாம அந்த பாட்டு வர்ற மாதிரிதான் அந்த காட்சியம் வச்சிருப்பாங்க. ஒரு புத்தகத்துல அப்படி தட்டி தட்டி அந்த அந்த அந்த மியூசிக் மட்டும்தான் வரும். சோ அந்த மாதிரி இருக்கும்.
0: தொடர்ந்து பேசலாம். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா, அண்ட் கூட ஆர்ஜே கிருஷ்ணி மணிப்பாலனும் பேசிட்டு இருக்காங்க. உங்களுக்கு நிறைய மூவிஸ் வந்து நாங்க சஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஃப்ரீ டைம்ல வந்து ரீவாட்ச் பண்றதுக்கு. நோட் பண்ணுங்க, நோட் பண்ணுங்க. இது நம்ம ரேடியோ நவோ மியூசிக்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் எஃப்எம் செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. ஆக்சுவலி நான் தான் என்னோட ஷோல நடுவுல இந்த படத்தை பத்தி பேசிட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன் கிருஷ்ணி. சோ எஸ் கிருஷ்ணி, படுத்து சஜஸ்ட் பண்ண படம் என்னன்னா
1: சுந்தர் சி டைரக்ஷன்ல ரொம்ப ரொம்ப அழகான ஒரு படம் இல்லையா. ஒருத்தர் வந்து முன்னாடி அவர் காதல்லாம் இருக்கும்,
0: எல்லாம் எவ்வளவு அழகா இருப்பாரு.
1: ஆமா,
0: அதுக்கப்புறம் மாதவனோட கொலாபரேட் பண்ணி அந்த ஒரு படம் வந்து இருக்கும் அப்போவே. ஸோ ரீசெண்டாக வந்து ஒரு இன்டர்வியூ நான் கேஷுவலாக பார்த்துட்டு இருந்தேன். ஸோ மாதவன் இருக்காரு நம்மளோட மேடி, நம்ம கிட்ட கூட நல்லா எப்பயுமே 2014 நல்லா நம்ம கூட பேசக்கூடிய ஒரு நல்ல மனிதர் அவர் துபாயில் தானே இருக்காரு. அப்போ ஒரு இன்டர்வியூல வந்து சொல்லியிருப்பாரு, கமல் சாரை அரைகிற ஒரு சீன்.
1: ஆமா ஆமா ஆமா, நானும் பார்த்தேன்.
0: எனக்கு வந்து அரைய சொன்னாங்க, அரைய முடியல சார், என்ன நீ இப்படி அடிக்கிற, நல்லா பலாறு நடி அப்படின்னு கமல் சார் சொல்றாரு அவர் அடிக்கிறதுக்கு. இவருக்கு வந்து கை நடுங்குதான். அப்புறம் இல்ல இல்ல, நீ அந்த கேரக்டரை மாறணும், அப்பதான் என்னால பண்ண முடியும், கண்ணை பார்த்து அடி அப்படின்னு சொன்னாராம் பலாருன்னு. அந்த ஒரு விஷயத்த வந்து ஷேர் பண்ணிட்டு இருந்தாரு, இவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட் அடிச்சிட்டோமேன்னு சொல்லிட்டு அந்த ஷார்ட் முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு மாதிரி இருந்தது அப்படின்ட்டு. பட் உண்மையாவே வந்து கமல் சாருக்கு வந்து மாதவன் சாருக்கு வந்து கமல் சாரை பிடிக்காத மாதிரியே வந்து அந்த படத்துல வந்து
1: காமிச்சிருப்பாங்க.
0: சேர்ந்ததுக்கு அப்புறம் ஜென்யூனாவே வந்து ரொம்ப பாசம் இருக்கிற மாதிரியும் வந்து ரொம்ப யதார்த்தமா இருக்கும் அந்த மூவி இல்லையா.
1: வாழ்க்கையில் நம்ம அப்படி சந்திக்கிற மனுஷங்களோட நம்ம பாருங்க எப்படி என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம பகிர்ந்துக்கிறோம் அப்படின்னு. அன்பு அப்படிங்கிறது இல்லைனா ஒரு அதான் ஒரு ஒரு விருப்பம் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப வருஷமா தெரிஞ்சிருக்கிறவங்களோட தான் நமக்கு வரணுங்கிற விஷயம் கிடையாது. நம்ம சாதாரணமாக திடீர்னு பார்க்குற ஒருத்தவங்களோட கூட அந்த ஒரு பிணைப்பு நமக்கு வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ரொம்ப அழகான படம், அதை பத்தி ரொம்ப
0: ஆழமா
1: பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. நீங்க படத்தை பாருங்க,
0: ரீவிசிட் பண்றதுல இந்த படத்தை நாங்க சஜஸ்ட் பண்ணுவோம். தங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. என்னன்னா இது ஒரு விஷயம் சொல்ல வந்தேன் டக்குனு. ஆக்சுவலி இந்த படத்துல வந்து கமல் சருக்கு மூஞ்சியில வந்து ஒரு மார்க் இருக்கும், அதை அவர் பொருட்படுத்தல. அந்த தலை வாடுற ஒரு விஷயமே ஒன்று இருக்குமா, அது வந்து வேணும்ட்டு லெஃப்ட் ஹேண்ட்லேயே வந்து அவர் சீவிட்டே இருப்பாராம். ஈவன் அந்த ஷூட்டிங் இல்லாத போது கூட அந்த ப்ராக்டிஸ் வந்து இருக்கணும். உண்மையாகவே ஒரு ஆக்சிடென்ட் ஆன ஒரு பர்சன் வந்து எப்படி நடந்துட்டாங்க அப்படின்றத அந்த கேரக்டராகவே வந்து பண்ணிகிட்டே இருப்பாராம்மா. ஸோ எனக்கு வந்து அந்த படம் வந்து ஹிட் ஆகணும், ஒரு நல்ல படத்தில் ஒரு பார்ட்டாக நான் இருக்கணுமே தவிர நான் ஹீரோவா இல்லை வேறையா ஹீரோவான்றது முக்கியம் கிடையாது அப்படின்னு வந்து சொன்னாராங்க.
1: இல்லை
0: யா, ஸோ ஆக்சுவலி நம்ம லைஃப்லேயே வந்து ரியலாக வந்து நம்ம நம்மளுக்கே தெரியாமையோ தெரிஞ்சோ நிறைய வந்து லவ் அன்பெல்லாம் வந்து கொடுத்துருப்போம், லவ் வந்து கொடுத்துருப்போம். அந்த விஷயங்கள்லாம் எனக்கு ஞாபகம் வந்தது. அது என்ன அப்படின்றத கொஞ்ச நேரத்தில் நான் வந்து உங்ககிட்ட சொல்கிறேன். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க, அன்புடன் நான் பிரியா. அது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
2: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

நீங்கள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

For details, call 056-415-4242.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள். ஹாய், நான் காஃபி.
1: ஹலோ, நான் தான் டிராவல். வணக்கம், நான் நினைவுகள்.
2: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
2: எங்கப்பா மனசு காணோம்?
3: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
1: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
1: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க. ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
5: வீட்டுக்கு போலாமா? 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. எஸ், இவ்வளோ நேரம் நானும் கிருஷ்ணியும் கிட்ட நிறைய மூவிஸ் பத்தி பேசிட்டு இருந்தோம். எப்படின்னா, நாங்கள் பேச ஆரம்பிச்சோன்னா பேசிட்டே இருப்போம், எங்க ஸ்டாப் பண்றதுன்னு எங்களுக்கே தெரியாது. ஸோ உங்களுக்கும் கேட்டு ரசிக்கிற மாதிரி இருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, இன்றைக்கி நம்ம ஷோ பிடிச்சிருந்தது அப்படின்னா எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்க. நானும் கிருஷ்ணியும் இன்ஸ்டாகிராமில் இருக்கோம், அங்கேயே தான் வந்து தங்கிட்டுருக்கோம். ஸோ நான் ஆர்ஜே பிரியா அஃபீஷியல் அப்படின்னு நான் இருக்கேன். அண்ட் கிருஷ்ணி வந்து கிருஷ்ணி 19 அப்படின்னு அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது. அண்ட் 89.4 தமிழ் எஃப்எம்மோட பேஜையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம தமிழ் எஃப்எம் ஆப் இருக்குது. ஸோ நீங்கள் காரில் ட்ராவல் பண்ணும்போது மட்டும்தான் தமிழ் எஃப்எம் கேட்கணும் அப்படின்லாம் கிடையாது. நம்ம ஆப் வந்து ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது. அங்கேயும் போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ் எல்லாம் கேட்கலாம், நீங்கள் வந்து கனெக்டடாகவே இருக்கலாம். அண்ட் இப்போது நீங்கள் எங்கே போயிட்டு இருந்தாலும் சேஃபாக போயிட்டு சேஃபாக வீட்டுக்கு ரீச் ஆகுங்க. வீட்டில் எல்லாருக்கும் கால் பண்ணி நீங்கள் சேஃபாக இருக்கீங்க, சாப்பிட்டீங்க அப்படின்றத அப்டேட் பண்ணுங்கள். உங்களை பற்றி நினச்சிட்டு இருப்பாங்க. அண்ட் இல்லை, சிங்கிள் தாங்க அப்படின்னா ஜாலியாக வந்து ஊர் சுற்றுங்க, சாட்டர்டே சண்டேவை என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் இப்போது எல்லாருக்கும் குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ், டேக் கேர், பை. சீக்கிரம் மீட் பண்ணுவோம். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
6: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் விரிவான செய்திகள்.
2: Brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம், விரிவான செய்திகள். தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: காவிரி நீர் விவகாரத்தில் விவசாயிகளின் நலன்களை பாதுகாக்க சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். காவிரி விவகாரத்தில் கர்நாடகம் நீண்ட காலமாக அரசியல் செய்து வருகின்றது எனவும் அவர் கூறினார். முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் சட்ட வல்லுநர்கள் மற்றும் துறை சார்ந்த நிபுணர்களுடன் தீவிர ஆலோசனைகளை நடத்தி வருவதாகவும், மாநிலத்தின் விரிவான சட்ட உத்தி மற்றும் இறுதி முடிவுகள் குறித்து ஒரு வாரத்துக்குள் அவர் அறிவிப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுவதாக அமைச்சர் நிர்மல்குமார் கூறினார். மேலும் காவிரி நீர் விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தை நாடுதல், தீர்ப்பாயத்தை வலியுறுத்துதல், மாநிலங்களுக்கிடையிலான பேச்சுவார்த்தைகளை நடத்துதல் அல்லது மத்திய அரசிடம் அழுத்தம் கொடுத்தல் உள்ளிட்ட பல்வேறு வழிகளை அரசு தற்போது பரிசீலித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்நிலையில் தற்போதைய சூழலில் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜயை கர்நாடகா வர வேண்டாம் என்று அம்மாநில முதல்வர் டி கே சிவக்குமார் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்துக்கு அடுத்த 15 நாட்களுக்கு காவிரியில் வினாடிக்கு 3500 கன அடி வீதம் மொத்தம் 4.5 TMC தண்ணீர் திறக்க வேண்டும் என்று ஆணையம் நேற்று உத்தரவிட்டது. இதற்கு கர்நாடக முதல்மந்திரி டி கே சிவக்குமார் மறுப்பு தெரிவித்து காவிரி மேலாண்மை ஆணைய உத்தரவை எதிர்த்து மேன்முறையீடு செய்ய உள்ளதாக கூறியுள்ளார். அத்துடன் முதலமைச்சர் விஜயை கர்நாடகத்துக்கு தற்போது வர வேண்டாம் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். காவிரி மேகதாட்டு பிரச்சினைகளை விவாதிக்க உடனடியாக அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டுமாறு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தாவேக ஆட்சிக்கு வந்தால் 5 ஏக்கருக்கும் குறைவான நிலம் உள்ள விவசாயிகளுக்கு முழுமையான கூட்டுறவு பயிர்க்கடன் தள்ளுபடி, 5 ஏக்கருக்கும் மேல் நிலம் வைத்திருக்கும் விவசாயிகளுக்கு 50% கூட்டுறவு பயிர்க்கடன் தள்ளுபடி என்று அறிவித்தது. ஆட்சிக்கு வந்த பின்னர் 75,000 வரை குறு சிறு விவசாயிகள் பயிர்க்கடன் பெற்றிருந்தால் அவை முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்றும், 75,000 மேல் கடன் பெற்றவர்களுக்கு 35,000 ரூபாய் மட்டுமே தள்ளுபடி செய்யப்படும் என்றும், சரித்திரத்திலேயே இல்லாத ஒரு நாடகத்தை இந்த அரசு அரங்கேற்றி உள்ளது என்று விமர்சித்துள்ளார். தாவேக அரசின் இந்த பயிர்க்கடன் அறிவிப்பை எதிர்த்து தமிழகம் முழுவதும் விவசாயிகள் தொடர் ஆர்ப்பாட்டம் செய்து வருகின்றனர். இதற்கமைய கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்று அரசு அறிவிக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இல்லையெனில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தாவேக கூட்டணி அரசை எதிர்த்து தமிழகம் எங்கும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்படும் என்று அவர் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் இனிவரும் காலங்களில் மின்சார பயன்பாட்டை கடக்கெடுக்கும் மின் வாசிப்பு சரியான முறையில் மேற்கொள்ளப்படுவதை அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். தாவேக ஆட்சி அமைந்ததில் இருந்தே மின்சாரத்தில் தடங்கள்தான். முதலில் மின்வெட்டு பிரச்சினை, இப்போது மின் கட்டணத்தில் பிரச்சினை என்று அவர் இக்ஸ்தளத்தில் பதிவிட்டுள்ளார். 3,70,000 குடும்பங்கள் கூடுதல் மின் கட்டணம் தொடர்பாக புகார் அளித்திருப்பதை அரசே வேறு வழியின்றி ஒப்புக்கொள்ளும் நிலை ஏற்பட்டுள்ளது. சமூக ஊடகங்களில் பொதுமக்களின் குமுறலை பார்க்கும்போது மொத்தம் பாதிப்படைந்தவர்கள் எண்ணிக்கை இன்னும் பல மடங்கு இருக்கக்கூடும் என்பது உறுதியாகின்றது. இந்த குளறுபடிகள் ஆய்வு செய்யப்பட்டு தீர்வு காணப்படும் வரை மின் கட்டணம் செலுத்துவதற்கான கால அவகாசம் நீட்டிக்கப்பட வேண்டும் என்று முன்னாள் முதல்வர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார்.
1: இந்திய செய்திகள்.
3: பிறப்பு மற்றும் இறப்பு மசோதா மக்களவையில் விவாதமின்றி நிறைவேற்றப்பட்டது. பிறப்பு மற்றும் இறப்பு மசோதா 2026 கடந்த 29ஆம் தேதி மத்திய உள்துறை இணை அமைச்சர் நித்யானந்த ராயால் மக்களவையில் அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த மசோதா இன்று பரிசீலனைக்கும் நிறைவேற்றத்துக்கும் எடுத்துக் கொள்ளப்பட்டது. எனினும் காங்கிரஸ் ஜனதா கட்சியினர் நடத்திய பேரணியில் பங்கேற்றவர்கள் மீது டெல்லி காவல்துறையினர் நடத்திய தாக்குதலுக்கு பொறுப்பேற்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா ராஜினாமா செய்ய வலியுறுத்தி எதிர்க்கட்சி எம்பிக்கள் அமளியில் ஈடுபட்டதால் இந்த மசோதா மீது விவாதம் மேற்கொள்ளப்படவில்லை. எதிர்க்கட்சி எம்பிக்களின் கடும் அமளிக்கு மத்தியில் குரல் வாக்கெடுப்பு மூலம் இம்மசோதா மக்களவையில் இன்று நிறைவேற்றப்பட்டது. விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு 6,000 ரூபாய் வழங்கும் பிரதமரின் கிஷான் திட்டம் அடுத்த 5 ஆண்டுகளுக்கும் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதற்காக 3.15 லட்சம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பிரதமரின் விவசாயிகள் கௌரவ நிதி திட்டத்தை அடுத்த 5 ஆண்டுகளுக்கு தொடர பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக மத்திய அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகளின் வளமை நாட்டின் வளத்துக்கு அடிப்படை என்ற அரசின் உறுதியான அர்ப்பணிப்பை இந்த நடவடிக்கை மீண்டும் உறுதிப்படுத்துவதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
3: இலங்கையின் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமசிரி பெர்னாண்டோவுக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் நடத்தப்பட உள்ளதாக புலனாய்வு தகவல்கள் கிடைத்திருந்த போதிலும் அதனை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்காமை, கடமை தவறியமை மற்றும் கொலைக்கு உடந்தையாக இருந்தமை ஆகிய குற்றச்சாட்டுகளில் குற்றவாளியாக காணப்பட்ட முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமசிரி பெர்னாண்டோவுக்கு கொழும்பு நிரந்தர நீதாய மேல்நீதிமன்ற அமர்வின் பெரும்பான்மை நீதிபதிகளால் மரண தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. இவ்வழக்கு இன்று பிரியந்தல்லேனகி, விராஜ் வீரசூரிய மற்றும் திலகரத்ன பண்டார ஆகியோரை கொண்ட மூவரடங்கிய மேல்நீதிமன்ற நீதிபதிகள் குழா முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. நீதிபதிகள் குழாத்தின் பிரியந்தல்லேனகி மற்றும் திலகரத்ன பண்டார ஆகிய நீதிபதிகள் தமது பெரும்பான்மை தீர்ப்பை அறிவித்து பிரிதிவாதியான ஹேமசிரி பெர்னாண்டோவுக்கு எதிராக முறைப்பாட்டாளர்களால் சுமத்தப்பட்டிருந்த 855 குற்றச்சாட்டுகளில் 854 குற்றச்சாட்டுகளுக்கு அவர் குற்றவாளி என தீர்மானிக்கப்படுவதாக தெரிவித்தனர். பெரும்பான்மை நீதிபதிகளின் உடன்பாட்டின் அடிப்படையில் ஹேமசிரி பெர்னாண்டோவுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. இதே குற்றச்சாட்டு தொடர்பில் முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தரவுக்கும் மரண தண்டனை விதித்து கொழும்பு நிரந்தர நீதாய மேல்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. குவைத்தில் ட்ரோன்கள் மூலம் மீண்டும் இலக்கு வைத்து நடத்தப்பட்டதாக கூறப்படும் ஈரானின் விரோத தாக்குதல்களை ஐக்கிய அரபு அமீரகம் வன்மையாக கண்டித்துள்ளது. இந்த தாக்குதல் குவைத்தின் இறையாண்மையை வெளிப்படையாக மீறும் செயலாகவும் அதன் பாதுகாப்பு மற்றும் நிலைத்தன்மைக்கு அச்சுறுத்தலாகவும் இருப்பதாக அமீரக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் குவைத் நாட்டுடன் முழுமையான ஒற்றுமையை ஐக்கிய அரபு அமீரகம் மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளதுடன் அந்நாட்டின் பாதுகாப்பு மற்றும் நிலைத்தன்மையை உறுதிப்படுத்த மேற்கொள்ள அனைத்து நடவடிக்கைகளுக்கும் தனது முழு ஆதரவை வழங்குவதாகவும் அமீரக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அமீரகத்தில் ஆகஸ்ட் மாதத்துக்கான பெட்ரோல் டீசல் விலைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. ஜூலை மாதத்தில் 3.40 திரம்ஸ் இருந்த சூப்பர் 98 பெட்ரோலின் விலை 3.06 திரம்ஸ் ஆக உயர்த்தப்பட்டுள்ளது. இதேவேளை 3.29 திரம்ஸ் ஆக உள்ள ஸ்பெஷல் 95 பெட்ரோலின் விலை 3.49 திரம்ஸ் ஆக உயர்த்தப்பட்டுள்ளது. 3.21 திரம்ஸ் ஆக உள்ள E+91 பெட்ரோலின் விலை 3.41 திரம்ஸ் ஆக உயர்ந்துள்ளது. டீசல் விலை ஜூலை மாதத்தில் 3.06 திரம்ஸ் ஆக இருந்த நிலையில் அது 3.08 திரம்ஸ் ஆக உயர்த்தப்பட்டுள்ளது. துபாய் JLT பகுதியில் புதிய முழுமையான மின்சார பேருந்து சேவை நாளை முதல் தொடங்குகின்றது. துபாயின் ஜுமைரா லேக்ஸ் டவர்ஸ் பகுதியில் வசிப்பவர்கள், பணியாளர்கள் மற்றும் பார்வையாளர்கள் எதிர்வரும் ஆகஸ்ட் 1 முதல் புதிய முழுமையான மின்சார பேருந்து சேவை மூலம் அப்பகுதிக்குள் எளிதாக பயணம் செய்ய முடியும். JLT லிங்க் என அழைக்கப்படும் இந்த சேவை ஏ முதல் ஜெட் வரையிலான கிளஸ்டர்களை உள்ளடக்கும் வகையில் 2 வழித்தடங்களில் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த முயற்சி JLT பகுதியில் போக்குவரத்து வசதியை எளிதாக்கவும் மெட்ரோ சேவையுடன் கடைசி கட்ட இணைப்பை மேம்படுத்தவும் உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது.
1: உலகச் செய்திகள்.
3: காசா பகுதியில் முழுமையாக ஆயுதங்களை ஒப்படைக்கும் திட்டத்திற்கு ஹமாஸ் ஒப்புக்கொண்டுள்ளதாக ஹமாஸ் அதிகாரி ஒருவர் BBCக்கு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். போர்டு ஆஃப் பீஸ் எனப்படும் அமைதி ஒப்பந்தத்தின் கீழ் ஆயுதங்களை ஒப்படைக்க ஹமாஸ் ஒப்புக்கொண்டதாக அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் தெரிவித்திருந்த நிலையில் ஹமாஸ் அதிகாரி இதனை கூறியுள்ளார். இந்த திட்டம் குறித்து இஸ்ரேல் இதுவரை எந்த அதிகாரப்பூர்வ கருத்தையும் தெரிவிக்கவில்லை. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஹமாஸ் ஆயுதங்களை ஒப்படைக்கும் ஒப்பந்தம் எட்டப்பட்டுள்ளதாகவும் அதன் ஒரு பகுதியாக இஸ்ரேலிய படைகள் காசாவில் இருந்து வெளியேறும் என்றும் அறிவித்த சில மணி நேரங்களிலேயே காசா மீது இஸ்ரேல் புதிய வான்வழி தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக தகவல் வெளியானது. இந்த தாக்குதலில் பல பாலஸ்தீனியர்கள் காயமடைந்துள்ளதாக காசா மருத்துவ பணியாளர்களை மேற்கோள்காட்டி சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. காசா நகரின் வடக்கு பகுதியில் உள்ள கராமா பகுதியில் ஒரு பள்ளிவாசலுக்கு அருகே இந்த வான்வழி தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்படுகின்றது. இச்சம்பவம் தொடர்பாக இஸ்ரேலிய தரப்பில் இருந்து உடனடியாக அதிகாரப்பூர்வ விளக்கம் வெளியாகவில்லை.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: பாகிஸ்தான் மகளிர் அணிக்கு எதிரான முதலாவது டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இலங்கை மகளிர் அணி 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றியீட்டியது. இந்த போட்டியில் முதலில் துடுப்பெடுத்தாடிய பாகிஸ்தான் மகளிர் அணி 20 ஓவர்களில் 7 விக்கெட் இழப்பிற்கு 176 ஓட்டங்களை பெற்றது. பதிலளித்தாடிய இலங்கை மகளிர் அணி 19 ஓவர்களில் 4 விக்கெட்டுகளை மாத்திரம் இழந்து வெற்றி இலக்கை அடைந்தது. இதற்கமைய 6 பந்துகள் மீதம் இருக்க 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் இலங்கை மகளிர் அணி வெற்றியீட்டியது. இந்த வெற்றியுடன் 3 போட்டிகள் கொண்ட டி டுவெண்டி தொடரில் 1-0 என்ற கணக்கில் இலங்கை மகளிர் அணி முன்னிலையில் உள்ளது. இந்த போட்டியின் ஆட்டநாயகியாக இலங்கை அணியின் இமேஷா துல்ஹானி தேர்வானார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. வணக்கம்.
1: விரிவான செய்திகள்
2: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alain since 1982.
1: 89.4 89.4 Tamil FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
1: ஆனா எனக்கு கிடைச்சது
2: எனவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துடுறேன். தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும். எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
3: பாய். அவ்வளவுதான், சொல்லிட்டா. சோ 4 o'clock டு 8 o'clock எவ்ரிடே ஈவினிங் ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜி பிராவோ. மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
4: The Evening Karak, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundu Ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
2: காதல் எல்லாரும் மனசுலயும் இருக்கு. All we need to do is just feel it.

0: டு ஃப்ரைடே 7 AM டு 11 AM. மெர்சல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் FM.
1: மெர்சல் மார்னிங் brought to you by ALD Properties. வெறும் 999 dirhams பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
0: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 dirhams இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 win பண்ணுங்க வித் Alansari Exchange.

என்னோட பெரிய கோளராகிறேன்.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் ப்ராட்டி யூ பை ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, டிஐபி மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
2: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
3: ஒன்னும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
4: உனக்கு இப்போ 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
5: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளியும் ஒளியும் பார்த்துட்டு இருக்க.
6: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே, ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள். தானே ஃபார் டீடைல்ஸ் கால் 0564154242.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும்
1: அர்த்தமாயிட்டா ராஜா. 89.4
2: ரோல் கேமரா ரோலிங் ஆக்ஷன்.

0: ஏய் ஆண்டனி, தெரிக்க லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
1: மேடம் ஒரு நிமிஷம்.
2: எஸ்,
1: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
2: ஹா, நல்லா தெரியுமே.
1: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கேஃபே ஷோ தெரியுமா?
2: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
1: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
2: எது, மதுவா?
1: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
2: ஓ மை காட், யார் அவரு?
1: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
2: டாம் இட்.
3: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
2: அடிங்க.
1: மசாலா கேஃபே brought to you by City Seasons Hotel Burjuman Dubai ல August 8th and 9th 10 AM to 7 PM டாக் டெவலப்பர்ஸ் நடத்துற ப்ராப்பர்ட்டி ஷோகேஸ்ல கலந்துக்கோங்க. உங்க ஃபேவரட் லொகேஷன்ல ப்ராப்பர்ட்டியை வாங்குங்க.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும் அர்த்தமாயிட்டானாச்சா? 89.4
1: எனக்கு ஒரு தடவை தோணுச்சு.
2: எப்போ?